0: உங்களுக்கு இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசித்த போது, விசுவாசிகளான போது வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நாங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். அவருக்குள் முத்திரை, அந்த ஸ்டாம்ப் என்று சொல்லி சொன்னால், அந்த முத்திரையிட்டால் அதுக்கு அடுத்த அப்பீல் இல்லை, அவ்வளவுக்கு முத்திரையிட்டுட்டார். அப்ப எங்களை உள்ளான இதுல வந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை சுத்திகரித்து ஆவியில நாங்கள் பெர்ஃபெக்டா இருக்கிறோம். அப்ப ஆவியில புதிதாக்கப்பட்ட சிருஷ்டிகரா நாங்கள் இருக்கிறபடினால சில நேரம் நாங்கள் மாமிசத்துல ஏதாவது தப்பிதமா செய்தாலும் ஆண்டவர் சொல்ற ரெண்டா இதையும் வந்து நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் மனம் திரும்பி இந்த இந்த பாவங்களுக்கு நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் நிலைத்திருக்க முடியாது என்றால் அவர் எங்களை நான் நித்தம் நடத்தி கொண்டு வர. நான் மறுபடியும் பிறந்த போது புத்தம் புதிய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறியிருக்கின்றன. நாம் இப்பொழுது நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். மெய்யான நீதியிலும் அண்டேக அவர் நீதியா இருக்கிறபடினால அந்த நீதியினால நாங்கள் பிழைத்திருக்கிறபடினால இப்பொழுதும் வந்து யார் செய்து முடித்தது? ஆண்டவராய் இயேசு தேவாதி தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினால் இப்பொழுது நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய புதிய ஆவியில் எவ்வித பாவமும் அசுத்தமும் இல்லை. காரணம் ரட்சிப்பின் அந்த கணத்தில் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் முத்திரையிட்டப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறபடினால பின்னிட்டு வந்த இந்த காரியத்தை நாங்கள் நினைக்காதபடி இருக்கும்படிதான் புதிய சிருஷ்டி எங்கள் சிந்தைகள் மாற வேணும். ஏனென்றா சிந்தையில தான் ஏதாவது ஒரு தப்பா இப்படி கொண்டு போடுவான். நாங்கள் தப்பா ஏதாவது செய்துட்டோமோ, தப்பான காரியங்கள்ல நாங்கள் ஈடுபட்டுட்டோமோ, தப்பா அதான் குற்ற உணர்வுக்குள்ள நாங்கள் போக கூடாது. அது வந்து குற்ற மனசாட்சி வாதிக்க விடையக்குள்ளதான் ஒரு பக்கமா நாங்கள் இன்னொன்று யோசிச்சு கொண்டே இருப்போம். இதை நாங்கள் ஏதாவது ஒரு குற்றத்தை செய்துட்டோம், குற்றத்தை செய்துட்டோம்னா அப்ப அந்த குற்ற மனச்சாட்சி எங்களை வாதிக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுள்ள சிந்தையே எங்களில் இருக்கக்கூடாது. அப்ப சிந்தனையை நாங்கள் எப்பொழுதும் ஆவிக்குள்ள ஆவியில நாங்கள் நிறைவா இருக்கிறபடினால பரிபூர்ணமா இருக்கிறபடினால மாமிசத்துல சில நேரம் ஒரு தப்புகள் வந்தாலும் நாங்கள் அதை எடுக்க கூடாது. ஏனென்றால் அவருக்குள்ளாக நாங்கள் திரும்ப திரும்ப திரும்ப ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் அவற்றை நெருக்கத்தை நாங்கள் அவருக்குள்ளாக நெருங்கி பழகும் போது ஆண்டவர் அந்த அடியோட கிளைஞ்சி எல்லாவற்றையும் இந்த தீய சக்திகள், தீய பழக்க வழக்கங்கள், தீய எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லம் உள்ள தேவனா இருக்கிறோம். அப்ப எந்த இதுலையும் நாங்கள் தூரப்படுத்த கூடாது. சில நேரம் தப்பான எண்ணங்கள் வந்த உடனே நாங்கள் இன்னும் நெருங்க ஆண்டவருக்குள் உள்ளாக நாங்கள் என்னென்ன தப்பிதங்கள் எங்களுக்குள்ள இருந்ததோ அது எல்லாவற்றையும் அவர் களைஞ்சு எடுத்துடுவார். ஏனென்றா அந்த நெருக்கம் தேவனோடு நாங்கள் இணையப்படணும். தூரப்படுத்த பிசாசு பார்ப்பான். ஏனென்றால் நாங்கள் தப்பா ஏதாவது செய்துட்டோமோ என்ற அந்த மனதுக்குள்ள சிந்தனைக்குள்ள கொண்டு வர்றபடினால் ஆனா நாங்கள் அப்படி இல்லை. எபேசியர் 1:13 சொல்லுது, முத்திரை போடுபட்டிருக்கிறோம் என்று வார்த்தையை கவனியுங்கள். முத்திரைகளில் வித்தியாசமான வகைகள் இருக்கின்றன. சிலுவை மரணத்துக்கு பிறகு இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் கல்லறையை மூடியிருந்த கல்லின் மீது ஒரு முத்திரை போடப்பட்டிருந்தது. மத்தேயு 27:66. யாரோ ஒருவர் அக்கல்லை கல்லறையில் இருந்து நகர்த்தி இருப்பார் என்றால் முத்திரை உடைந்துவிடும். இந்த இதை காண்பிக்கும் ஒரு அடையாளம் சின்னமாக அது இருந்தது. வீடு நன்றாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அங்கீகரிக்கும் ஒரு முத்திரை அல்லது சான்றிதழ் கூட இருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட பொருளை அல்லது பணியை எப்பவும் வந்து சோதித்து அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட சிறந்த தர அளவை அது எட்டி இருக்கிறது என்று சான்றிதழ். ஏனென்றா நாங்கள் ஒரு வீட்டை வாங்கினால் அதுக்கு ஒரு எப்பவும் வந்து நாங்கள் எல்லாவற்றையும் அது சரியான இதுல இந்த எழுதி வாங்கி எடுத்து எங்களுக்கு சுதந்திரமா நாங்கள் எடுக்கும் போது அது எங்களுக்கு சொந்தமாகிறது. அதே போல இன்னமும் வந்து நாங்கள் ஒரு வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர் 1:13 பவுல் சொல்லுகிற போது ஒரு நபர் உணவை கொடாதபடி அந்த டிஷ்ல அடைத்து வைக்கும் போது பயன்படுத்துகிற ஒரு வகையான முத்திரையால்தான் அது என்னென்றால் அந்த பழுதாகாமல் முத்திரை அளிக்கப்பட்டிருக்கு. அந்த முத்திரைன்னு சொல்லி சொன்னா நாங்கள் மேலே மூடி அதை டின்னால் அடைச்சு வைக்கும் போது அது பக்குவப்பட்டிருக்கிறது. அதே போல நாங்கள் இந்த நாட்கள்ல எந்தெந்த இதுல வகையான ஒரு வார்த்தைகளோ ஒரு இதுகளையும் நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்குள்ளாக நாங்கள் அதை எப்பொழுதும் சிறந்ததாக எடுத்து தேவன் தந்த இந்த வார்த்தையை நாங்கள் பக்குவப்படுத்தி அதன்படி நாங்கள் நடக்கும் போது ஏனெண்டா உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோன்னு சிந்திக்க அப்ப எங்களோட சிந்தனையிலே எப்பொழுதும் வந்து உண்மை உள்ளவைகளவைகள் அந்த நீதி உள்ளவைகள் இவைகள், அன்புள்ளவைகள் இவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் இவைகள், புண்ணியம் எது, புகழ் எது என்று சிந்திக்கும் போது இந்த தீய இதுகள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போமே, தேவையற்ற வேண்டத்தகாத எண்ணங்கள் வந்து மனதில போடும். அப்ப அதான் எல்லாவற்றையும் நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இராமல் நாங்கள் ஆவியின் சிந்த உள்ளவர்களாக இருக்க வேண்டும்னு சொல்லி வேதம் சொல்லுறது. அப்ப நாங்கள் கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுறது. அப்ப பரிசுத்த ஆவியான ஒரு வார்த்தையை தந்தால் நாங்கள் அதன்படி நடந்து அதன்படி நாங்கள் செய்யக்கூடிய ஏனென்றால் அது எங்களுக்கு சுதந்திரம், அது எங்களோட உரிமை. அப்ப நாங்கள் அதை எடுத்து ஆண்டவர் எங்களை பற்றி என்ன சொல்லுகிறாருன்றதை சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க எங்களோட எண்ணங்கள் மாறும். அதான் கிறிஸ்துக்குள்ள நாங்கள் யார் என்றதை முதல் சிந்திக்க வேணும். நாம் இதுவரை ஆராய்ந்த எல்லா தேவ வசனங்களும் ஒன்றை காண்புகின்றன, நாம் நம் புதிய ஆவியை பெற்ற போது அது நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டு அந்த சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்டது. எபேசியர் 4:24 அது பரிசுத்தமாக்கப்பட்டு என்றென்றைக்குமாய் பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம் ஆவி உடனடியாய் முத்திரையிடப்பட்டது. ஆகையால் ஒருவேளை நாம் சரீரத்தில் உணர்வில் பாவம் செய்தாலும் அந்த கரை நம் ஆவிக்குள் நுழைய முடியாது. நம் ஆவி அதன் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறது. அதன் மூலம் கர்த்தரோடு ஒரு தூய்மையான உறவை வைத்து கொள்ளும்படி அது நமக்கு உதவுகிறது. என்ன எங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறபடியால் நாங்கள் வந்து ஆவியில பெர்ஃபெக்டா இருக்கிறபடினால ஆவிக்குள்ளாக எந்த பிசாசானவன்ட தீய இதுகளும் போக முடியாது. அப்ப நாங்கள் மாமிசத்துல எடுக்கிறத நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். நாங்கள் தேவனுக்குள்ள நான் ஆவியில் பூரணராக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களோ சியோன் மலையினிடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்துக்கும் 1,000-10,000 தேவ தூதர்களிடத்துக்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும் வந்து சேர்ந்தோம் என்று எபிரேயர் 12:22-23 வசனம் சொல்லுறது. பல நாங்கள் விசுவாசியான போது எல்லாவற்றிற்கும் சரியாக செய்யும் போது தேவனுடைய அன்பை ருசிக்கிறார்கள், உற்சாகமாக இருக்கிறோம், எங்கள் ரட்சிப்பை குறித்து சந்தோஷமாயிருக்கிறோம். ஆனால் அவர்கள் பாவம் செய்யும் போது மனச்சோர்வின் ஆழங்களுக்குள் சில பேர் விழுந்து போறோம். தேவனே, இப்பொழுது நீர் எப்படி என்னை நேசிக்க முடியும் என்று ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போறார்கள் என்று கேட்கிறார்கள். இதற்கு காரணம் குறைவுபட்ட புரிந்து கொள்ளுதல் தான். ஏனென்றா நாங்கள் சில நேரம் தேவன் இன்னார் என்று அறியோம், ஆண்டவர்களுக்கு பாவங்களை மன்னித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி என்று சொல்லக்குள்ள பாவ மனுஷன் அவருடைய கூட சிலுவையிலே அறையப்பட்டான். நாங்கள் இப்ப புதிதாக என்று சொல்லக்குள்ள எங்களுடைய செயல்பாட்டுல சில நேரம் நாங்கள் சுய முயற்சிகள் சுய இதுல செய்துதான் நாங்கள் ஆண்டவருக்குள்ள நெருங்கணும் என்று சொல்லி அப்படி ஒரு குறைவுபட்ட இதை நாங்கள் நினைக்க கூடாது. ஏனென்றால் அவரோடு எப்படி நாங்கள் நேசிக்க முடியும், ஏனென்றா நாங்கள் இந்த பிள்ளையை செய்து விட்டோம் என்று குற்ற உணர்வுக்குள்ளாக நாங்கள் போகக்கூடாது. ஏனென்றா அவர் வந்து எல்லாவற்றையும் அந்த கரைப்பட்டிருந்தவர்களாய் பரிதாபமானவர்களாய் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் ஒரு நன்மையின் நம்பிக்கையும் இல்லாதவர்களாய் பார்க்கிறார்கள். தேவனும் அவர்களை அப்படித்தான் பார்க்கிறார் என்று நினைக்கிறோம். என்னென்றால் அந்த எப்படியும் வந்து நாங்கள் அப்படித்தான் எங்களை பார்க்கிற மாதிரி தான் தேவன் எங்களை பார்க்கிறார் என்று நினைக்கிறதே ஒரு தவறான எண்ணங்களா இருக்கிறது. ஏனென்றால் அதுக்குள்ளாக நாங்கள் போகக்கூடாது. அந்த மனதை வந்து நாங்கள் புதிதாக்க வேணும். ஏனென்றா உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபமாகுங்க. மனதை புதிதாக்கும் போது மனதில எண்ணத்துல தப்பான எண்ணங்கள் வரும்போது எப்பவும் வந்து கிறிஸ்துக்குள் இருப்பவர்கள் ஆவியில் பூரணப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த எபிரேய நிருபம் எழுதியிருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறவர் அவரை தொழுது கொள்ளுறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ரோமன் 4:24 வசனம் சொல்லுகிறது. தேவன் ஆவியா இருக்கிறபடியால் நாம் ஆவியின் மூலமே அவரோடு ஐக்கியம் கொள்ளணும். அப்ப ஆவியின் மூலம் நாங்கள் எப்படி தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்கலாம். ஆவியோடு சொல்லியிருக்கல அவருடைய வார்த்தை தேவன் எங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், தேவன் இப்படியாக நாங்கள் எங்களை அப்ப அந்த அப்படியான தேவனுடைய வசனத்தை எடுத்து எங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் இன்ன தேவன் எங்களை இப்படி சொல்லியிருக்கிறார், எங்களை பிள்ளைகள் என்று அழைத்திருக்கிறார், அப்ப அவர் எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், அவர் அவரங்களுக்கு எங்களுக்குள்ளாக இருந்த சகல நன்மைகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப ஒரு வருத்தங்கள் துன்பங்கள் வரைக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நாங்கள் சுகமா இருக்கிறோம். நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்துட்டார். அப்ப அவருடைய தழும்பு எங்களை சுகமாக்கி விட்டது. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்ற பிரகாரம் நாங்கள் அதை விசுவாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையில நாங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம், அநேக ஜாதிகளுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம், நாங்களோ கடன் வாங்குவதில்லை, அப்படியான ஒரு எண்ணங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அப்ப அதை கொண்டு வந்த நாங்கள் நாளாந்தம் அதை சொல்ல சொல்ல சொல்ல அப்ப தேவனுக்குள்ள நாங்கள் விசுவாசித்த நாங்கள் தேவனங்களை இன்னும் நேசிக்கிறார். அவர் அந்த அன்பு வைத்த முன்பு அன்பு கூர்ந்தபடியாத்தான் நாங்கள் இப்படியே என்ன பாவம் செய்திருக்கேக்குள்ளே வேகமாய் பாவம் செய்திருந்தோம். அப்படியான நேரம் நாங்கள் இருக்கேக்குள்ளேயே ஆண்டவர் வந்து எங்களை தெரிந்து கொண்டார். அப்ப முன் குறித்தவர்கள் அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், நீதிமான்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப எல்லாவற்றிலும் ஆண்டவர் முன்கூட்டியே எங்களை அழைத்த நோக்கம் நிறைவேறும் மட்டும் அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்ப அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஜார் என்றதை நாங்கள் அவர் மூலமே அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அந்த நோக்கத்துக்காக நாங்கள் எங்களுடைய ஆவி பூரணமாக்கப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்து கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒரு அப்ப ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்ப அந்த கிரியையை நாங்கள் செய்து அதை நிறைவேற்றுவோம் என்றால் அதன் தோல்வியாத்தான் முடியும். ஏனென்றா எங்களோட கிரியையில ஒன்றுமே இல்லை. நாங்கள் கிரியை செய்ய முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப அவர் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அப்ப அவைகளில் நாங்கள் நடக்கும்படி, அப்ப அவைகளுக்குள்ள நாங்கள் நடக்க சொல்லி சொல்றோம். அவைகளில் நாங்கள் தேவனுடைய நற்கிரியில நாங்கள் நடக்கும் போது எங்களோட பரிபூர்ணப்பட்ட வாழ்வு எங்களுக்கு அந்த நீதியிலும் பரிசுத்தத்திலும் அன்பிலும் எல்லாவற்றிலும் அவர் எங்களுக்கு செய்து முடித்ததை நாங்கள் அதை அப்படியே நம்பும் போது தேவனோடு அந்த இணைந்து நாங்கள் எப்பொழுது நடக்கும் போது அவருடைய அந்த எங்களோட குறைவுகள் எல்லாம் அந்த கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கிட்டார். அப்ப அந்த நிறைவு, அப்ப இந்த நாளில நாங்கள் அதை கூட யோசிக்கணும் என்னென்றால் எங்களோட செய்கையாலேயோ அல்லது நாங்கள் அதை இவ்வளவோ பாடுபட்டு நாங்கள் அதை மாற்றிவிடலாம் எங்களை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவருடையது. ஏனென்றால் நம் பூரண ஆவி நாம் செயல்பாட்டில் அடிப்படையில் மாறுபடுவது இல்லை. இவ்வசனத்தில் நாம் பார்க்கிறபடி நம் ஆவி நற்கிரியலை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய முழுமையான வேலைப்பாடா இருக்கிறது. இது நம்மையோ அல்லது நம் தனிப்பட்ட பரிசுத்தம் அல்லது தூய்மையோ சார்ந்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்காக செய்திருக்கிற கிரியை நிமித்தம் நம் ஆவி தன்னில்தானே நீதியும் பரிசுத்தமும் உள்ளதா இருக்கிறது. அது அப்படியே தொடர்ந்து இருக்கும். நம் ஆவியில் மாறா தன்மையின் நிமித்தம் நம் பாவம் செய்த பிறகும் நாம் தேவனிடம் சென்று அவருடைய அன்பையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் மறுபடியும் பிறந்த நம் பகுதியாகிய நம் ஆவி மட்டுமே இன்னும் நீதியும் பரிசுத்தமும் தூய்மையுமா இருக்கிறபடியா தேவன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கிறது. தேவனை நாங்கள் எப்பொழுதும் போய் நாங்கள் கேட்கும் போது தேவனே இந்த இந்த இதுல இருந்து எங்களுக்கு ஒரு மாறுதல் தரவணுமென்று நாங்கள் கேட்டு தண்டோம். சில நேரம் நாங்கள் எங்களுக்குள்ள பிள்ளையான காரியங்கள் எதுவும் வந்த உடனே தேவனை விட்டு தூரப்படுத்துறதுக்கு பிசாசான டேக்குள்ள வருவான். ஆனா நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்காமல் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் அவரோடைய நெருங்கி ஆண்டவரோட வாழ்றதை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கோம். அதற்காக நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல என்று அர்த்தம் அல்ல. நாம் ஆவி நீதி உள்ளதா இருக்கிறபடியால் நாம் பாவத்தில் விழுந்தாலும் என்று இதற்கு அர்த்தம் என்னென்னா இந்த நேரத்துல சில நேரம் நாங்கள் தப்பான இந்த உலகத்துல பொல்லாங்கல் சூழ்ந்திருக்கு. இந்த பொல்லாத உலகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில நாங்கள் மாறுபட்டு வாழ்ந்தாலும் ஆனா தேவனுக்குள்ள நெருங்கும் போது அந்த ஒரு பயம் திகில் வராது. என்னடா தேவன் அது எப்படியும் எந்த ஒரு தப்பான எண்ணங்கள் தப்பான சிந்தனைகள் தப்பான செயல்பாட்டுகளுக்குள்ள நாங்கள் போனாலும் ஆண்டவர் அதை மாற்றி அமைக்க போதுமானவரா இருக்கிறார். நாங்கள் அவரோட நெருங்கி போகும்போது அவரோடு அவர் அதை அந்த அந்த பாகத்தில இருந்து எங்களுக்கு விடுதலை தருவார். அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறோம். ஏனென்றா நாங்கள் எந்த ஒரு தீமையான காரணத்துக்கு நாங்கள் அதுக்குள்ள நாங்கள் பழக்க வழக்கத்துக்குள்ள போகும் போது நாங்கள் அந்த இந்த வசனத்தின்படி ரோமர் 6:16 படி மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப நாங்கள் எந்த பழக்க வழக்கத்தோ திரும்ப திரும்ப ஒன்றுக்குள்ள போய் நாங்கள் விழும்போது அதுக்கு அடிமையாகிறோம். அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின இருக்கிற பிதாவை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். இப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கின தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த அடிமைப்பட்ட என்னென்னத்துக்கு அடிமைகளாய் நாங்கள் தீய பழக்க வழக்கங்களா இருக்கலாம், தீய எந்த காரியங்களாயும் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நாங்கள் செய்யும் போது எதற்குள்ள நாங்கள் அப்படி இருக்கிறோம் என்றதை நாங்கள் எங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்ப நாங்கள் எதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் என்று தேவனுடைய பார்வையில் இப்பொழுது நம் மாவி நீதி நீதியான நிலையில் இருந்தாலும் நம் மறுபடியும் பிறந்த பகுதியில் நாம் கரைப்படாதிருந்தாலும் பாவத்தில் வாழ்வதை நாம் தேர்ந்தெடுப்போம் என்றால் சாத்தானுக்கு நாம் வழியை திறந்து விடுவோம். இப்ப அதை நாங்கள் அதை தேர்ந்தெடுத்து இது இப்படி எங்களோட பழக்கம் மாறுது இல்லையன்னு சொல்லி சில நேரத்துல மாற முடியுது இல்லையன்னு சொல்லி சொன்னா நாங்கள் சாத்தானுக்கு நாம் வழியை திறந்து விடுவோம். நாம் சாத்தானுக்கு இணங்கி செல்லும் போது நாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்மை விட்டு விடுகிறோம். பிறகு அவன் விரும்புகிறது எல்லாம் நம் வாழ்வில் செய்வான். நாம் பாவத்தை தேர்ந்தெடுக்கும் போது அப்பொழுது எங்களை நம் ஆவி தேவனோடு அதன் நீதியை தக்க வைத்துக் கொள்ளுகிறது. ஆனால் நம் உணர்வுகளும் சரீரமும் வேதனை உருகிறது. காரணம் வேதனையா இருக்கும். இரண்ட காரணம் திருடன் கொல்லவும் அழிக்கவும் உள்ளே நுழையும்படி நாம் சாத்தானுக்கு கதவை திறந்து விட்டிருக்கிறோம். ஜோவான் 10:10 கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நன்மை செய்யறது மாதிரி சில காரியங்கள் இப்ப நாங்கள் ஒரு தீய பழக்கம் என்றா எங்களுக்கு தெரியுமோ இது எப்படி நாங்கள் செய்யக்கூடாது. ஆனா நன்மை செய்யறது மாதிரி சில இதுகளை ஒரு எங்களை பிரியமற்ற காரியங்கள் மற்றது தேவனோட தரிச்சிருந்த ஒரு வீடு வாங்குறேன் வைப்போம். ஒரு வீடு வாசல் நாங்கள் வாங்கணும், நல்ல வீடு வாங்கணும், அல்லது நல்ல வேலை என்று சொல்லி ஒரு நல்ல இதா நுழையும் நல்ல நுழைஞ்சு நல்லா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நாங்கள் ஆவியானவர் இணைஞ்சு நாங்கள் செயல்படும் போது இது வாங்கலாமா? அது நல்ல காரியமா இருக்கும். கார் வாங்குறதோ வீடு வாங்குறதோ எதுவா இருந்தாலும் நல்ல காரியங்களா இருந்தாலும் சில நேரம் அதுக்குள்ளே நுழைய பார்ப்பான். இதை வந்து இப்படியான இப்படி வாங்கி இதை செலவுக்குள்ளாக கொண்டு போவோம், அல்லது நல்ல காரன்று சொல்லி அதை வாங்கி கொடுப்போம், அப்ப அது பணம் எல்லாம் செலவழிந்து வீண அப்படியான இதுகளை கூடி பிசாசானவன் அப்படியான காரியங்களை கூடி நல்லது மாதிரி நுழைய பார்ப்பான். அதை நாங்கள் தேவனோடு இணைஞ்சுதான் ஆவியானவரே இந்த இடத்துல இதை வாங்கும் போது உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செயல்படன்னு நாங்கள் எப்பொழுதும் ப்ரே பண்ணி நாங்கள் செய்யக்குள்ள அது சரியாக நேர்த்தியாக அந்த இடத்துல நாங்கள் வாங்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப அதுக்குள்ள வந்து ஒரு சமாதானம் எப்படி நாங்கள் ஆவியானவற்ற அந்த வழிநடத்துல அறியலாம்னு சொல்லி சொன்னால் எப்பொழுதும் வந்து தேவ சமாதானம் எங்களை மூடி இருக்கும். எப்பொழுதும் அந்த ஒரு ஒரு இலக்கரிப்பு இல்லாமல் இது வாங்கலாமோ வாங்கக்கூடாதோ வாங்கலாம் அந்த ரெட்ட எண்ணம் இல்லாதபடி ஒரு சமாதானத்தான் பீஸா இருக்கும். அப்ப நாங்கள் அதை அப்போ உடனே நாங்கள் நிற்கணும். இது தேவனுக்கு ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகிறபடினால எங்களுக்கு அது ஒரு பீஸா இருக்கு. நாங்கள் அப்படி அதை வாங்குவோம். அது ஆண்டவர் அது ஆவியானவர் அவர் ஆர்த்தத்துவமுள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசி கொண்டிருப்பார் வார்த்தை கூடாக. அப்ப வார்த்தை கூடாக அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கும் போது தேவன் அது எங்களுக்கு அது செயல்பட செய்கிறார். அப்படியாக நாங்கள் அதே அந்த சமாதானத்தோடு நாங்கள் திரும்பி எப்பொழுதும் வந்து நாங்கள் இதை செய்ய ஒரு திருமண காரியங்களையும் இது சரியோ பிழையோன்னு தெரியாமலுக்கு நாங்கள் அதை செய்து கொடுப்போமா, அது வாங்க அவியலோட இணைய சரியா வருமா சரியா வருமான்னு எங்களுக்குள்ள போட்டு இதண்டாமல் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள சில இதுகளை தப்பான இதுகளை முடிவெடுத்து அந்த காரியங்களுக்குள்ளாக நாங்கள் இவ்வளவு இதுகள்ல போய் கொண்டிருந்தது. ஆனா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதை எங்களுக்கு அந்த உந்தி அந்த உணர்த்தி அதை செய்யும் போது அந்த அப்படியான ஒரு திருமணத்தை நாங்கள் என்னடா தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் எப்படி செய்யறோம்னு சில நேரம் அங்கலாய்ச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே தேவ ஆவியானவர் அவரோடு நாங்கள் இப்பொழுது இரவும் பகலும் அது சொல்லப்படுகிற தாவீது ராஜா சொன்னது போல இரவும் பகலும் பிரியமாயிருந்து கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து அதன்படி செய்கிற அது அந்த அந்த வார்த்தையின்படி இரவும் பகலும் நாங்கள் தியானமாயிருக்கும் போது தேவனோடு இணையப்படுறோம். அப்ப இணையப்படும் போது ஒரு சின்ன காரியங்களா இருந்தாலும் பெரிய காரியங்களா இருந்தாலும் ஆவியானவர் தாமே எங்களுக்கு அந்த வெளிப்பாடு தருகிறார். அந்த வெளிப்பாட்டோட நாங்கள் இணைந்து கட்டப்படும் போது தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தை எங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்ப சொல்றார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். அப்ப வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் ஆண்டவர் எங்களுக்கு பேர் அளிச்சிருக்கிறார். என்னென்றால் கர்த்தரினுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். அப்ப வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தருடைய வேதம்னு சொல்லக்குள்ள தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்களுக்குள்ள பைபிள் வசனங்கள் வார்த்தைகளை எத்தனையோ பேர் வாசிச்சுட்டு காலம் ஒளிம்பி வாசிச்சுட்டு மேலோட்டமா நாங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கலாம், ஆனா அதை தியானிக்கிறதுன்னு வந்து வேதத்தை வாசிச்சு நாங்கள் அதன்படி செய்யக்குள்ள வந்து தேவனுடைய அந்த வார்த்தைங்களை பற்றி என்ன சொல்லுறதுன்னு தியானிக்கும் போது எங்கட உள்ளான ஆவி வல்லமையாய் பலப்பட கிறிஸ்தவங்கள் இருதயங்களில வாசமா இருக்கும். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த அந்த உள்ளான ஆவில எப்படி வல்லமை பலப்படுகிறோம்னா நாங்கள் அந்த வயிறுக்கு சாப்பாடு எப்படி நேரத்துக்கு நேரம் நாங்கள் பசிக்குதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் வைத்து கொடுக்கறது போல ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்கள்னு சொல்லப்படுது. அப்ப அந்த எல்லாவற்றிலும் வாழுகிறது எப்படி ஆத்மா வாழுகிறதுன்றா தேவனுடைய வார்த்தைய தியானிக்க தியானிக்க தியானிக்க அது அன்னல் கொண்டு அந்த வார்த்தையில நாங்கள் நிலை பெற்று வாழுவோம். அப்ப அவர் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்பட தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ற தேவனா இருக்கிறபடினால பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டியது மிகவும் முக்கியம். ஏன் அதனால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியா அது அப்ப அதனால் தான் அவர் ஏற்றுக்கொள்றேன் இல்லை, அவர் ஏற்கனவே இயேசுவின் மூலம் செய்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் மறுபடியும் பிறந்த போது நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம் சொல்லி சொன்னா பழையவை எல்லாத்தையும் நாங்கள் நினைக்க கூடாது, பழையவை எல்லாம் ஒழிந்து போயினா எல்லாமே புதிதாயினான். ஆனா முத்திரையிடப்பட்டோம் என்ற இருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம், முத்திரையிடப்பட்டிருக்கிறோம், ஆனால் நமக்கு ஒரு சரீரமும் உணர்வுகளும் உண்டு. நாம் இவற்றை புறந்தள்ள முடியாது. நாம் ஒரு ஆவி மட்டுமல்ல, நமக்கு ஒரு ஆத்மாவும் ஒரு சரீரமும் உண்டு. நம் உணர்வுகள் ஆத்மாவில் இருக்கின்றன. ஆகையால் நாம் பாவத்தில் வாழ்வதை தேர்ந்தெடுப்போம் என்றால் நம் உணர்வுகள் மற்றும் சரீரத்தில் நுழையும்படி சாத்தானுக்கு நாம் வழியை திறந்து விடுகிறோம். தேவனுடைய பார்வையில் நம் ஆவியில் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பூரணராக்கப்பட்டவர்களும் இருந்தாலும் முடிவில் ஒரு பரிதாபமான வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருப்போம் என்றால் அந்த தைரியத்தோடு நாங்கள் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று நாங்கள் அந்த அந்த நேரத்துல தேவனோடு நாங்கள் இணைந்து எங்களோட எண்ணங்கள் மாறுகிற போது அல்லது ஒரு சரியான தீர்மானம் எடுக்க முடியாத போது தேவனுடைய நாங்கள் தைரியமா எண்டைக்குள்ள தேவனோடு எங்களுக்குள்ள அந்த தொடர்பும் இணைப்பும் எப்பொழுதும் இருக்கும் போது நாங்கள் மறுபடியும் பிறந்த புதிய மனுஷனை இப்பொழுது தேவனோடு தைரியமா ஐக்கியங்கொள்ள முடியும் என்பது கிறிஸ்துக்குள் நாம் புதிய அடையாளத்தை புரிந்து கொள்வதனால் உண்டாகும் முக்கியமான பலன்களில் ஒன்றாகும். நம் புதிய ஆவி அவருடைய சிருஷ்டிப்பால் இருக்கிறபடியால் அது நீதியும் பரிசுத்தமும் தூய்மையுமானதா இருக்கிறது. அவருக்கு முன்பாக நம்மை ஒவ்வொன்று அவருக்கு முன்பாக நாங்கள் செயல்படுவோம், நாங்கள் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம். தேவன் எப்பொழுதும் அவருக்குள்ளாக நாங்கள் தகுதிப்பட்டப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கிருபை என்றாலே நாங்கள் எங்களுக்கு அவர் தந்த தகுதி, அந்த தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி அவருடைய தகுதியில நாங்கள் வாழுகிறன்றது வந்து முக்கியமாக இது ஒரு முக்கியமான ஒரு சாராம்சமா இருக்கிறது. என்னென்றால் தேவனுக்குள்ள நாங்கள் யார், அப்ப எங்களோட சிந்தனை மனம் புதிதாக்கப்பட வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும், அந்த பிரகாசமாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படும் போது தேவன் எங்களை பற்றி என்ன வைத்திருக்கிறாரோ அதே இந்த பூமியிலேயே நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். எல்லாரும் சுதந்திரிக்க வேணும் என்றுதான் ஆண்டவர் இந்த பூமிக்கே வந்தார். அந்த பூமியில நாங்கள் சமாதானம், அந்த சந்தோஷம் தான் தேவன் சொல்றார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போறேன், மனிதர் கொடுக்கிற பிரகாரம் இல்ல, தேவ சமாதானம். அப்ப அந்த பூமியில நாங்கள் எத்தனையோ அங்கலாப்புக்குள்ள வாழுகிறோம், எப்பொழுதும் திகில் பயம் என்னவா நடக்குமோ, எதிர்காலம் எப்படியோ, பிள்ளைகளுடைய எதிர்காலம் அப்படியான இதுகள். ஆனா அந்த பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. அப்ப பூரண அன்பு பூரண அன்பு அண்டைக்குள்ள யாரு, தேவனுடைய அன்பு தான் அந்த பூரணமான அன்பு. அப்ப அவருக்குள்ள நாங்கள் இருக்கும்போது தேவன் அந்த அன்பாலேயே எங்களை கட்டி இணைத்து கொண்டிருக்கிறார். அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லுறார். அப்ப அந்த அன்பு வந்து தேவ அன்பினால்தான் ஒரு குடும்பம் நடத்துறதா இருந்தாலும் சரி, இந்த ஒவ்வொருத்தர் ஒரு அன்பு செலுத்துறதா இருந்தாலும் சரி, தேவ அன்பு தான் அந்த அன்பு சொல்ல அன்பது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சின்னமடையாது, தீங்கி நினையாது. அப்ப அந்த அன்பு எங்க இருக்கு? தேவனிடம். அந்த அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது நாளாந்தம் ஒரு உடனே வர்ற மாறக்கூடியதா இல்லை, ஆனா நாளாந்தன் நாங்கள் அவருக்குள்ளே அதை ஒவ்வொன்றிலையும் நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் எப்படி மாற முடியும் என்றதை ஒரு மனப்பாடு பிள்ளைகளுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டாம். நாங்கள் சரியாக இருந்து வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானம் செய்யணும், எப்பொழுதும் ப்ரேயர்ல இருக்கணும். கணவன் மனைவி முன்மாதிரியா இருந்தால் இந்த பிள்ளைகளும் அதே இதே தொடர்ந்து செய்து கொண்டு வருவார்கள். அது அதுதான் இப்ப இந்த நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், தேவனோடு இணைந்து செயல்படுறது எப்படி என்றதை இந்த செய்தி கூடாக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் இதை கேட்டிருந்தால் இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளாக எப்பொழுதும் கூட இருந்து அந்த சிந்தனைகள் மனதுகளில் தப்பான இதுகள் வந்தாலும் ஆண்டவருக்குள்ள நாங்கள் எப்படி மாற முடியும், மனம் எப்படி புதுதாக்க முடியும் என்றதை தேவன் இந்த நாட்களில் கற்றுக்கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்தி நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியானவர் தாமே தந்த இந்த செய்தியை இவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். தேவன் தாமே ஒவ்வொருதரும் நன்மையும் கிருபையும் நித்தமும் தொடரும் என்று சொன்ன தேவன், நன்மையினால் ஆண்டவரே திருப்தி ஆக்குற தேவனாயிருக்கிறேன். நீதிமான்களுக்கு ஒன்றால் நன்மை பலனாய் வரும், அதிகம் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல நடு பகல் வரைக்கும் நீதிமானுடைய பாதை அதிகம் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கிற பாதையா இருக்கிறபடினால் ஆண்டவரே ஒவ்வொருதரும் நன்மையும் கிருபையும் நித்தமும் தொடர்றதுக்காக நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: இந்த நாளிலே உங்களுடைய செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய சிந்தனையில் நடத்த என்ற தலைப்பிலே, தேவனுக்கென்று பிரித்தெடுத்த பிள்ளைகள் நாங்கள், சிலுவையிலே இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார், நாங்கள் அவருக்குள் முத்திரை போட்டோம், சிந்தனை மாற வேண்டும். முத்திரையை பற்றி மீ அழகாக எடுத்து சொன்னீங்கள். எபேசியர் 1:13, எபிரேயர் 12:23-24 போன்ற வசனங்களுக்கூடாக குற்ற உணர்வில் நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி, நாங்கள் ஆவியில் பூர்ணப்பட்டிருக்க வேண்டும்னு சொல்லி, கிருபையினாலே ரசிக்கப்பட்டோம் தேவனுடைய ஈவு. உங்களை செய்துக்குள்ளே அநேக ஆழமான சத்தியங்கள் வேதாம ரீதியிலே கொடுத்திருக்கிறீர்கள். ரோமர் 6:16, உள்ளான ஆவியை பலப்படுத்த வேணும், வார்த்தையை தியானிக்க தியானிக்க நாங்கள் பரிசுத்தப்படுவோம். நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேணும்னு நல்ல ஒரு செய்தியை கொடுத்துரு. அதாவது நாங்கள் தேவனுடைய வார்த்தையை இரவும் போலும் தியானிக்க தியானிக்க தியானிக்க அபிஷேகத்திலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். கடைசியிலே நீங்கள் அன்பை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைத்தீர்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைய நாளில் முதல் முதலாக நீங்கள் கொடுத்த செய்தி மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கயிற்று செய்யும் காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களையும் உங்களை கிளச்சி பை காரியங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் ஆவிக்குரிய சிந்தனையில் நடத்த என்ற தலைப்பில் செய்து வைத்து சிஸ்டர் கிரேஸ் காபரோண்டாரியோம். அடுத்த செய்தி இலங்கை. நாங்கள் இலங்கை நமது மண்ணில் இருந்து ஒரு செய்தி வரப்போன்றது.
2: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
1: மண்ணில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வருகிறார், பட்டிக்குளோலிருந்து பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் இன்றைய நாள் அதிகாலை வேலையில் செய்தி கொடுக்க வந்திருக்கிறார். அவருடைய செய்தியை நாங்கள் இப்பொழுது 90 ரேடியோல கனெக்ட் பண்ணிவிட்டோம். அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய விருத்தத்தின் சார்பிலும் வார்த்தையின் விருத்தத்தின் சார்பிலும் சனி ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கின்ற துதி ஆர்தா நிகழ்ச்சியின் சார்பிலும் அவரை வருக வருகின்ற வரவேற்போம். சாமல்ராஜ் என்பது மண்ணில் இருந்து வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. காரணம் நாங்கள் பிறந்த மண்ணை நினைவு கூறுறோம். நீங்கள் பிறந்த மண்ணிலேயே வாழ்கின்றீர்கள், நான் மண்ணை விட்டு வெளியேறி வந்து விட்டோம் என்றாலும் உங்களோட வார்த்தை கனடாவையும் இலங்கையும் கனெக்ட் பண்ண போகிறது. இப்ப நான் ஒப்பு கொடுக்க பாசனிங்க வழி நடத்துங்கள். ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். ஆமென். சங்கமத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இன்றைய நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 25வது வசனம், நீதிமொழிகள் 25:25. தகவலிங்க இந்த வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தூர தேசத்தில இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமான். தூர தேசத்துல இருந்து வருகிற நல்ல செய்தி விடாய்த்து இருக்கிற ஆத்மாவுக்கு அது எப்படி இருக்குமா? குளிர்ந்த தண்ணீரை போன்று இருக்குமா? எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, தூர தேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி இந்த நாட்களில் உங்களை தேடி வரும். இதுவரை உங்கள் வாழ்க்கையில, குடும்பத்துல, திருச்சபையில ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது, தூர தேசத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், அது உங்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணும் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமாய் தியானிக்கலாம். தூர தேசத்துல இருந்து வந்த நான்கு நல்ல செய்திகளை பற்றி நான் உங்களோடு கூட தியானிக்க போகிறோம். நான் ஏன் இந்த நான்கு குறிப்புகள் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நாம வேதத்தை கொஞ்சம் தியானிக்கணும், அதை தேடி வாசிக்கணும், அதுல நீங்களும் நேரம் எடுத்து ஆழமாய் தியானிக்க வேண்டும் என்பதற்காக தான் நான்கு குறிப்புகள் சொல்லுவதுண்டு. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துக்குள்ள நான்கு குறிப்புகளையும் நான் சொல்லி விவரிக்க நேரம் போதாது. ஆக ஒரு குறிப்பை தான் நம்ம தியானிப்போம், ஆனா மற்ற மூன்று குறிப்புகளை நீங்க தியானிக்கணும், வேதத்தை திறந்து வாசிக்கணும், அதில் உள்ள ஆழமான வெளிப்பாடுகளை, வசனத்தின் வெளிப்பாடுகளை நீங்க கண்டுகொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான்கு குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுவதுண்டு. நல்லது, இந்த நாளில நாம வசனங்களை தியானிக்கலாம். தூர தேசத்துல இருந்து வந்த நான்கு வகையான நல்ல செய்திகள். முதலாவது பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம், முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம், 45வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 28வது வசனத்துல வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் எகிப்து தேசத்தில் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபிடத்துல வந்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைத்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் ஜோசப்பு தங்களோடு சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி ஜோசப்புக்கு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும், அவன் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணடை முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். நல்ல கவனிங்க, எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்துக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. அதெல்லாம் நீங்க கவனிங்க, தாய்த்து போன ஆத்மாவை அது குளிர பண்ணிச்சு. யாக்கோபு யோசேப்புக்காக அல்லது புலம்பி, ஒரு மகனை நான் இழந்துட்டேனே, நான் அதிகமா நேசித்த மகனை இழந்துட்டேனே, ஒரு துக்க செய்தியை கேட்டு, ஒரு மிருகம் அடித்து அவனை கொண்டு விட்டதே என்கிற ஒரு செய்தியை கேட்டு நீண்ட காலமாக சோர்வோடு விடாய்த்து போய் ஒரு நல்ல செய்தியை தன் காதுகளால கேட்க முடியாதபடிக்கு அழுது புலம்பிக் கொண்டிருந்த இந்த யோசே, இந்த யாக்கோபுக்கு எகிப்து தேசத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி வருகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் எகிப்துல இருந்து ஒரு நல்ல செய்தி வருமா என்று நீங்க என்கிட்ட கேட்டா அது சாத்தியமே இல்லை. எகிப்து என்றாலே கடினமான ஒரு தேசம், அடிமைப்படுத்துகிற ஒரு தேசம், நம்மை கட்டுப்படுத்தி கட்டி இழுத்து கொண்டு போகிற ஒரு தேசம், மோசமான ஒரு தேசத்துல இருந்து தேவன் நினைத்தால் ஒரு நல்ல செய்தியை அவரால் கொண்டு வர முடியும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், எது மனுஷனால் ஆகாது, நடக்காது, வராது, கிடைக்காது, இது சாத்தியம் இல்லை என்று சொல்லி உங்கள் காதுகள் கேட்க நிறைய பேர் சொல்லியிருக்க முடியும். எது நடக்காது, எது ஆகாது, எது வராது, எது கிடைக்காது, எது சாத்தியமில்லை என்று சொல்லுகிற இடத்துல தேவன் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்காக கொண்டு வர முடியும். இப்போ நல்லா கவனித்து பாருங்க, எகிப்துல இருந்து ஒரு நல்ல செய்தி வருது. என்ன நல்ல செய்தி? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். எனக்கு பிரியமானது என்னுடைய ஜனங்கள், இழந்து போன மகன் செத்து போயிட்டானே என்று சொல்லி அழுது துக்கித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல அந்த மகன் உயிரோடு இருக்கிறான் என்கிற அந்த செய்தி அவருடைய ஆத்மாவை குளிர பண்ணிட்டு அவனுக்குள்ள பாருங்க. ஒரு நான் இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்க்கிறேன், நல்ல கவனிங்க. நல்ல செய்தி என்ன செய்யும் தெரியுமா? நல்ல செய்தி உங்கள் ஆத்மாவை விழிப்பீங்க. நல்ல செய்தி பலனற்ற உங்கள் சரீரத்தை பலனடைய செய்யும். நல்ல செய்தி உங்களை தைரியப்படுத்தும். நல்ல செய்தி தேங்கி ஒன்றுமே செய்ய முடியாம தேங்கி நிற்கிற உங்களை திரும்பவும் எழும்பி அடக்க பண்ணும். அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல அந்த வசனத்தை பாருங்களேன். வசனம் சொல்லுகிறது அந்த அந்த 37வது வசனம், 45 37வது வசனத்தின் கடைசி பகுதி, யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. ஒரு புது பலன் வந்தது, ஒரு தைரியம் வந்தது, நம்பிக்கையற்ற யாக்கோபுட வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. தேங்கிய நிலையில இருந்த யாக்கோபு எழுந்து நடக்க ஆரம்பித்தார். எனக்கு பிரியமான தேவனுடைய தூர தேசத்துல இருந்து இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். இரண்டாவது மிக வேகமாய் நான் போகிறேன்னா வசனத்தை பாருங்க. இரண்டாவது காரியத்தை ரூத் முதலாவது அதிகாரம், ரூத் முதலாவது அதிகாரம் 6வது வசனம், ரூத் முதலாவது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. 22வது வசனத்தை பார்க்க, முதலாவது அதிகாரம் 22வது வசனம், இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தார். கோதுமை அழிப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்தார்கள். பாருங்க, இன்னொரு நல்ல செய்தி வருகிறது. எங்கிருந்து வருகிறது? இப்ப இந்த இடத்துல நீங்க கவனித்து பாருங்க, பெத்லகேமில் இருந்து புறஜாதியான மோவாப் தேசத்துக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. நல்லா கூட்டு கவனிங்க. முதலாவது நாம பார்த்தோம், எகிப்துல இருந்து இஸ்ரவேலுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. இப்ப இஸ்ரவேல்ல இருந்து மோவாபிய தேசத்துக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. என்ன அந்த நல்ல செய்தி? வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை சந்தித்தார். அவர்களுடைய தேவன் அவர்களை சந்தித்தார். ஒரு தேவன் ஒரு மனுஷனை சந்திப்பாரானால் அந்த மனுஷனுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக ஆரம்பிக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே, எந்த தேசத்துல இருந்து இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தி என்னவென்றால், ஒரு தேவன் உங்களை படைத்த தேவன், உங்களை உண்டாக்கின தேவன், உங்களுக்காக ரத்தம் சிந்தித்தான் ஜீவனை கொடுத்த அந்த தேவன் உங்களை சந்திப்பாரானால் உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறும், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறும், உங்களுடைய தேவைகளுக்கெல்லாம் அந்த தேவன் போதுமானவராய் இருப்பார். உங்களுடைய பின்மாற்றத்துல இருந்து தேவன் உங்களை திரும்பவும் நல்ல செய்தி என்ன செய்கிறது பாருங்கல இருந்து திரும்பவும் அவனை சொந்த தேசத்துக்கு கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒரு குறைவு நிமித்த நம்ம பின்மாற்றம் அடைந்திருக்கலாம், பலவீனத்து நிமித்த நம்ம பின்மாற்றம் அடைந்திருக்கலாம். எந்த வகையான பின்மாற்றத்துக்குள்ள நீங்க இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி, தூர தேசத்துல இருந்து வருகிற ஒரு நல்ல செய்தி உங்களுடைய பின்மாற்றத்தை அது மாற்றிவிடும். உங்களுடைய வாழ்க்கையை அது திருப்பி போட ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு புது எதிர்காலத்தை அது கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த சுவிசேஷத்துல அல்லது இந்த நல்ல செய்தியில இருக்கிற விசேஷம் அதுதான். இங்க நல்லா கவனிங்க, வெத்தலைகள ஆகாரம் இல்லை என்று சொல்லிதான் ஒரு குடும்பம் பெத்லகேமை விட்டுட்டு புற ஜாதியான தேசத்துக்கு போகிறாங்க. எல்லாமே இழந்து போன நிலையில எல்லாவற்றையும், தன்னுடைய மகனை இழந்துட்டாங்க, தங்களுடைய கணவனை இழந்துட்டாங்க, ஆகாரத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றாடம் ஜீவியத்தை நடத்துகிறது எப்படி என்று தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிற பொழுது அந்த விடாய்த்து போன அந்த ஆத்மாவுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. தேவன் அவர்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். நாங்கள் கவனிக்கிற காரியம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் ஆகாரம் கொடுக்கிற தேவன். யாரெல்லாம் தன் அண்டையில வருகிறார்களோ அவர்களை ஏதோ சுகமாக்குறார், விடுதலை ஆக்குறார், தூக்கி விடுகிறார் என்கிறதோடு நின்று விடாதவர்கள். அவர்கள் அனுதின வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறது தேடி பார்த்து விசாரித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். தூர தேசத்துல இருந்து வருகிற செய்தி, நல்ல செய்தி, விடாய்த்த ஆத்மாவுக்கு அது தண்ணீரை, குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கிறது. இந்த நகோமியுடைய இருதயத்துக்கு இந்த செய்தி ஒரு பெரிய குளிர்ந்த தண்ணீரை போல இருந்தது. ஏனென்றால் தேவன் அவர்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து உடனே அவங்களுடைய அந்த பின்மாற்றத்தில் இருந்து அவங்க எழும்பினார். புறப்பட்டு திரும்பவும் அந்த தேவனிடத்துல போக ஆரம்பித்தாங்க. மூன்றாவதாக இன்னொரு சம்பவத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல நாங்க இப்படி வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரைமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். பாருங்க, ஒரு 4 குஷ்டரோகிகள் ஒரு தேசத்துக்கு, ஒரு பட்டணத்துக்கு, ஒரு அரண்மனைக்கு அவர்கள் நற்செய்தியை சுமந்து சென்றார்கள். பசியில வாடிக்கொண்டிருக்கிற, பஞ்சத்துல வாடிக்கொண்டிருக்கிற, சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம தங்கட பிள்ளைகளையே சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த ஒரு மோசமான ஒரு நிலையில அவர்கள் ஒவ்வொரு நாளும் மறித்து மறித்து விழுந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அவங்க விடாய்த்து போயிருந்த அந்த ஜனங்களுக்கு, தாகத்தோடு பசியோடு காத்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு 4 குஷ்டரோகிகள் தூர தேசத்துல இருந்து, பாருங்க, சீரியருடைய பாளையத்துல இருந்து அரண்மனை நோக்கி ஒரு செய்தி வருகிறது. இந்த 4 குஷ்டரோகிகள் ஒரு நல்ல செய்தியை சுமந்து கொண்டு போனார். நாங்க இன்னொரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம மிக வேகமாய் இன்னொரு காரியத்தை கவனிப்போம். மாற்கில் லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10, 2:10 இப்படி வாசிக்கிறோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பரலோகத்தில இருந்து, தூர தேசத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி வருகிறது. என்ன நல்ல செய்தி? எல்லா ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தியை தேவ தூதர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். கவனிங்க, ஒரு இருண்ட காலம். மல்கியா புஸ்தகத்துக்கும், வேத ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேய புஸ்தகத்துக்கும் இடையில ஒரு இருண்ட காலம் இருந்ததான். ஆராதனை இல்ல, ஜபம் இல்ல, ஆண்டோட வார்த்தை இல்ல, எந்த விதமான தேவனுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பும் இல்ல. ஒரு இருண்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு, அவருடைய ஆத்மா விடாய்த்து போயிருந்த அந்த ஜனங்களுக்கு, அந்த இருளில் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரு நல்ல செய்தியை தேவ தூதர்கள் கொண்டு வந்தார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நான் இன்றைக்கு மிக வேகமாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அந்த 4 காரியத்தை நல்லா கவனித்து பாருங்க. நான் இதை எப்படி பார்க்கிறேன், ஒரு தனி மனிதனுக்கு ஒரு நல்ல செய்தி கடந்து வருகிறது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல செய்தி கடந்து வருகிறது, ஒரு தேசத்துக்கு ஒரு நல்ல செய்தி கடந்து வருகிறது, ஒரு உலகம் முழுவதுக்கும் தேவன் நல்ல செய்தியை கொண்டு வருகிறார். நற்செய்தி என்கிறது, நல்லா கவனிங்க, தனி மனிதனுக்கு கிடைக்கிறது, நற்செய்தி என்கிறது ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிறது, நற்செய்தி என்கிறது ஒரு தேசத்துக்கு கிடைக்கிறது, நற்செய்தி என்கிறது முழு உலகத்துக்கும் அது கிடைக்கிற ஒரு நல்ல செய்தியாகும். ஆகவே இந்த நான்கு காரியங்கள்ல ஒரு காரியத்தை நம்ம மிக வேகமாக தியானிப்போம். ஒன்று, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நாம கவனிப்போம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்துல இருந்து இந்த நான்கு குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கையில இருந்து நாம் ஒரு சில காரியங்களை மிக வேகமாக கவனிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையில என்ன என்னெல்லாம் செய்கிறது என்பதை நாம கவனிக்கிறோம். நாம நம்மளோட வாழ்க்கையில தேவன் தூர தேசத்துல இருந்து நல்ல செய்திகளை நம்மளோட வாழ்க்கையிலே

முன்னதாக நம்முடைய மனதுல அந்த காரியத்தை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையா, இதை நான் யாருக்கு கொண்டு போய் சொல்ல வேண்டும், எப்படி கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்று ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு நாம வாசிக்கிறோம், அந்த நான்கு குஷ்டரோகிகளும் அவர்களிடம் நாம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், ஒரு சில காரியங்களை மிக வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அந்த தேசத்து இந்த குஷ்டரோகிகள் எப்படி இந்த ஒளிமுக வாசல் அன்னைக்கு வந்தாங்க அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்துல இருக்கிற ராஜா முதல் அதிகாரிகள் ஜனங்கள் அவங்கதான் இவங்களை கொண்டு வந்து இந்த ஒளிமுக வாசல்ல விட்டுட்டு போன ஆட்கள். நல்லா கவனிங்க, இவங்க என்ன செய்தாங்க, இவங்க குஷ்டரோகிகள் என்று கண்ட பொழுது இந்த குஷ்டரோகிகள் ஜனங்களோடு கூடி வாழ முடியாது என்று அவர்கள் கண்டுகொண்ட பொழுது அவர்களை குடும்பத்துல இருந்து சமூகத்துல இருந்து சமுதாயத்துல இருந்து அந்த ஜனத்தார் அந்த அரசாங்கம் அந்த அந்த ராஜா என்ன செய்தாங்க, இவங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்து பாளையத்துக்கு வெளியே அல்லது மனுஷர் நடமாடாத ஒரு இடத்துல அவர்களை குடியேற்ற ஆரம்பித்தார்கள். நீங்க அவங்க மனதுல இந்த அரசாங்கத்தை குறிச்சு அல்லது இந்த ராஜ்யத்தை குறித்து இந்த ராஜாவை குறித்து இந்த ஜனங்களை குறித்து எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு கசப்பு இருக்கும், எவ்வளவு கோபம் இருக்கும், நன்றாக நாங்க வாழ்ந்து கொண்ட இருந்த எங்களோட குடும்பத்திலிருந்து எங்களை பிரித்து விட்டார்கள், சமூகத்திலிருந்து என்னை பிரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த குஷ்டரோகிகள் என்ன செய்வார்கள், தங்களோட மனதுல இந்த ராஜாவை குறித்து இந்த ஜனங்களை குறித்து இந்த தேசத்தை குறித்து திட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, நற்செய்தியை சுமந்து கொண்டு போகிறார்கள். யாருக்கு இந்த நற்செய்தியை சுமந்து கொண்டு போனாங்க தெரியுமா, அவங்க யார் தங்களை வெறுத்தாங்களோ, யார் தங்களை புறக்கணித்தாங்களோ, யார் தங்களுடைய பட்டணத்திலிருந்து தங்களை வெளியேற்றினாங்களோ, யார் நமக்கு எதிராக செயல்பட்டாங்களோ, அவங்களுக்கு இந்த நல்ல செய்தியை அவங்க சுமந்து கொண்டு போகிறாங்க. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நல்ல செய்தி இன்றைக்கு நாம யாருக்கு கொண்டு போய் சொல்லுகிறோம், அழகா அவனிங்க, நம்மளை பகைக்கிற, நம்மளை வெறுக்கிற, நம்மளை புறக்கணிக்கிற, நம்மளை வேணாம் என்று ஒதுக்குற இந்த மாதிரி ஜனக்கூட்டத்துக்கு தான் இன்றைக்கு தேவை நல்ல செய்தி. ஆகவே நாம் இந்த குஷ்டரோகிகளிடத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல காரியம் என்னவென்றால், அவர்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தார்கள். இந்த நேரம் நம்ம பகையை வைத்துக் கொண்டு கோபத்தை வைத்து கொண்டு நாம தாமதித்துக் கொண்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷன் செத்து கொண்டே இருப்பான், செத்து விழுந்து கொண்டே இருப்பான், பசியின் கொடுமை அங்கு அதிகமாய் போய்கொண்டே இருக்கு. நாம் இந்த நேரத்துல சும்மா இருக்க கூடாது, இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். உங்களை பகைத்தவர்களுக்கு, உங்களை வெறுத்தவர்களுக்கு, உங்களை புறக்கணித்தவர்களுக்கு நல்ல செய்தியை சுமந்து கொண்டு போகிற ஒரு நல்ல நாள். நல்ல கவனிங்க, ரெண்டாவது நான் கவனிக்கிறேன், ரெண்டாவது அவர்கள் எடுத்த நல்ல தீர்மானம் என்ன தெரியுமா, என்ன தீர்மானம் எடுத்தார்கள், வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். நாலாவது வசனத்தை பாருங்க, ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனம், பட்டணத்துக்குள்ளோ போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனாலே அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்துக்கு போவோம் பாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகுறோம் என்று சொன்னார்கள். நல்லா கவனிங்க, இந்த நான்கு புஸ்தகங்களும் இரண்டாவது அவர்கள் எடுத்த தீர்மானத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது சாவது எப்படி, சாவது நிச்சயம்தான். நாம இந்த இந்த இந்த ஒளிமுக வாசல ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்தாலும் நம்ம கட்டாயம் செத்து போவோம். அதே நேரத்துல நாம பட்டணத்துக்குள்ள போனாலும் அங்கேயும் பஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால எப்படியும் அங்கேயும் நாம சாகிறோம். ஆனா அதே நேரத்துல எதிரிகள் இருக்கிற இடத்துக்கு போனாலும் எதிரிகள் நம்மளை உயிரோட வைக்க போகிறது இல்ல, எப்படியும் நாம எதிரிகளுடைய கைகளும் சாகத்தான் போகிறோம். நல்ல கவனிங்க, சாவது என்பது உறுதி நிச்சயம். ஆனா அவங்க ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தாங்க, சாகிற நாம ஏதாவது சாதிச்சுட்டு சாவோம், மற்றும் சாகிறது போல சாதாரணமா சாகக்கூடாது. எனக்கு பிரியமான தேவதை ஜனங்கள், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி இதுதான், எல்லாரும் சாகுறாங்க, இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனும் சாகிறது நிச்சயம். ஆனால் இந்த குஷ்டரோகிகளை போல ஏதாவது சாதிச்சுட்டு நாம சாக வேண்டும், சாகிறது நிச்சயம். இந்த பட்டணத்துல வாசல்ல நாம அமர்ந்து சும்மா இருந்தாலும் கட்டாயம் நாம சாகும். அந்த வசனத்துல அந்த அதிகாரத்துல கடைசி வசனத்தை பாருங்க, ஒரு நல்ல திட்டமாத்திரமான அந்த ராஜாவினுடைய அந்த பிரதானி மிதிப்பட்டே செத்து போனான்,

0: ஆண்டோட வார்த்தை, எலிசா சொல்ற வார்த்தையை நம்ப முடியாத அந்த ராஜா செத்து போனது எங்க நீங்க தேடி பாருங்க, பட்டணத்து வாசல்ல, ஒளிமுக வாசல்ல செத்து இவங்க இங்க தான் நிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்க போகிறதுங்கிறாங்க. ஆனா நல்ல திடகாத்திரமா இருக்கிற அந்த பிரதானியே சாகிறான் என்றால், இந்த குஷ்டரோகிகள், நோய்வாய்ப்பட்டிருக்கிற இந்த குஷ்டரோகிகள் சாவது நிச்சயம். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது சாகிறது நிச்சயம், ஆனா சாகிறதுக்கு முன்பதாக ஏதாவது ஒண்ணு செய்துட்டு நாம சாப்பிடுவோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு வாழ்கிறது வாழ்க்கை. நாம மற்ற மனுஷர்களைப் போல பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்து போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. சாகிறதுக்கு முன்னதாக ஆண்டவருக்காக ஏதாவது சாதித்து விட்டு சாகுவது. இப்ப நல்லா கவனிங்க, நான் அதை இன்னொரு குறிப்பை கவனிக்கிறேன். சாவது நிச்சயம், எங்க ஒளிமுக வாசல்ல இருந்தாலும் சாவது நிச்சயம், பட்டணத்துக்கு திரும்பி போனாலும் சாவது நிச்சயம். ஆனால் எதிரிகளின் எல்லைக்குள்ள போனா சில வேளை ஒருவேளை சாகலாம், சாகாமம் விடலாம். கவனிக்கும், நல்ல தீர்மானம் எடுத்தாங்க. நாம போவோம், எதிரிகள் என்று தெரிந்திருந்தும் அந்த எதிரிகளுடைய எல்லைகளை நோக்கி அவர்கள் தைரியமாக துணிந்து புறப்பட ஆரம்பித்தார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல தீர்மானங்களை எடுத்து ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க போறோம். கொஞ்ச காலம் தான் இந்த வாழ்க்கை, அது சுவிசேஷத்துக்காக வாழ்ந்து விடுவோம். கொஞ்ச காலம் தான் இந்த வாழ்க்கை, அதை இயேசுவுக்காக வாழ்ந்து விடுவோம். நாம் இருப்பது ஏதோ 100 வயசு 200 வயசு வாழ்வோம் என்று நாம் நினைக்கக்கூடாது. இன்றைக்கு மறித்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல நிற்போம் என்கிற நிச்சயத்தோடு நம்ம வாழ்கிறோம். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அவர்கள் துணிந்து புறப்பட்டு போனார்கள். அங்கே அவர்கள் எதிர்பார்த்த காரியம் மிக வித்தியாசமா இருந்தது. மூன்றாவதாக வசனத்துல நாம் எப்படி வாசிக்கிறோம், மூன்றாவது காரியம் பாருங்க, அவர்கள் எழுந்து புறப்பட்டு போனார்கள். இப்ப போகிற பொழுது நடக்கிற சம்பவத்தை பாருங்க, ஒரு குஷ்ட ரோகிகள் அந்த காலத்துல இருந்த ஒரு நடைமுறை காரியம் என்னவென்றால், அவங்களுக்கு ஒரு மணி கொடுக்கப்படும். அந்த அவர்கள் ஒரு பட்டணத்துக்குள்ள, ஒரு ஊருக்குள்ள, ஒரு கிராமத்துக்குள்ள வரும் பொழுது இந்த மணியை ஆட்டிக்கொண்டே வர வேண்டும். மற்ற தந்த வாயால தீட்டு தீட்டு தீட்டு என்று சொல்லிக்கொண்டே வர வேண்டும். அப்ப தூரத்துல இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மணி சத்தம் கேட்கிற பொழுது தங்களோட வீடுகளை அடைத்துக் கொள்வார்கள், கடைகளை அடைத்துக் கொள்வார்கள், பிள்ளைகளை விட்டு போய் எடுத்துக் கொள்வார்கள். காரணம் என்னவென்றால், குஷ்டரோகி வருகிறான். இந்த மணி சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல அவங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும், குஷ்டரோகி வருகிறான். இப்ப என்ன செய்யறாங்க அவர்கள், அந்த அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் அதுதான். ஆகவே இப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க, நான் என்ன கவனிக்கிறேன் என்றால், இவர்கள் எழுந்து பாளையத்து அந்த அந்த ஒளிமுக வாசல்ல இருந்து எழும்பி இப்ப எதிரிகளுடைய எல்லையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருக்காக அவங்க நடக்கிறாங்க, கர்த்தருக்காக அவங்க புறப்பட்டு போறாங்க. செத்தாலும் சாவும், ஆனா எதையாவது செய்து விட்டு சாவம் என்கிற ஒரு பைராக்கியத்தோடு எழுந்து இந்த மணியை ஆட்டிக்கொண்டு தீட்டு தீட்டு தீட்டு தீட்டு என்று சொல்லிக்கொண்டு அந்த எதிரிகளுடைய எல்லையை புறப்பட்டு நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எழுந்து புறப்பட்டால், நீங்க எழுந்து கர்த்தருக்காக நடக்க ஆரம்பித்தால், சத்தங்களை எழுப்பிக்கொண்டு ஆண்டவருக்காக நீங்க நடக்க ஆரம்பிக்கும் பொழுது பரலோகம் சும்மா இருக்காது. பரலோகம் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கும், பரலோகமும் உங்களுக்காக எதையாவது செய்ய ஆரம்பிக்கும். நான் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாய் பார்க்கிறேன் பாருங்க, இவங்களோட மணி சத்தம், இந்த 4 பேருடைய கால்நடை சத்தம் பரலோகத்தை அசைத்தது. பரலோகமும் என்ன செய்தது, பூமியில அந்த எதிரிகளுக்கு வேறு சத்தம் கேட்கிற மாதிரி ஒரு சத்தத்தை பரலோகம் கேட்க பண்ணினது. பெரிய இராணுவ சேனைகள் வருகிறது போல, பெரிய ரதங்கள் குதிரைகள் வருகிறது போல, எதிரிகளுக்கு அந்த சத்தம் கேட்கப்பட்டது. நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்க கர்த்தருக்காக நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, செத்தாலும் சாவோம் என்று துணிந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, பரலோகமும் உங்களுக்காக இறங்கி செயல்பட ஆரம்பிக்கிறது. எதிரிகள் தங்களுடைய எல்லைகளில் இருந்து வேகமாக புறப்பட ஆரம்பித்தார்கள். புத்தர் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஓட ஆரம்பித்தார்கள். குதிரைகள், கழுதைகள், ஆகாரங்கள், பெரிய பெரிய கபடாக்களாக களஞ்சியங்களை சேர்த்து வைக்கப்பட்டிருந்த எல்லா சாமான்களை விட்டு விட்டு எழும்பி ஓட ஆரம்பித்தார்கள். கத்தற்காக நடக்கிறதை நிறுத்திடாதீங்க, தேங்கி நின்றுடாதீங்க, ஒரு இடத்துல தேங்கி நின்றுடாதீங்க. கத்தருக்காக நடக்க நடக்க பயம்தான், என்ன நடக்குமோ தெரியல. எதிரிகள் ஈட்டியால எய்து நம்மளை கொள்ளுவார்களா, வாளை எடுத்து கொண்டு வந்து நம்மளை வெட்டி கொள்ளுவார்களா, எந்த நேரம் மரணம் சம்பவிக்குமோ என்று தெரியாம எதிரிகள் எல்லையை நோக்கி இந்த நான்கு குஷ்டரிகளும் நடந்து கொண்டு போகிறாங்க. ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு பிரியமான தேவஜனமே, தேவன் உங்களை எதிரிகளுடைய கைகளில் மரிப்பதற்கு அனுமதிப்பதில்லை. உங்களை கொண்டு தேசத்துல ஒரு காரியம் செய்ய தேவன் திட்டமிட்டிருந்தால் மரணம் உங்களை நெருங்குவதில்லை, எதிரிகள் உங்களை நெருங்குவதில்லை, எந்த தீமைகளும் தீங்குகளும் உங்களை நெருங்குவதில்லை. தேவன் உங்களுக்காக இறங்கி செயல்பட ஆரம்பிப்பார். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நீங்க நிற்கும் பொழுது, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நீங்க இறங்கி வேலை செய்யும் பொழுது பரலோகம் சும்மா உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. உங்களுக்காக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும். எதிரிகள் விரட்டி அடிக்கிற அளவுக்கு, எதிரிகள் பயந்து நடுங்கி ஓடுகிற அளவுக்கு பரலோகம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும். எனக்கு பிரியமான தேவஜனமே, செத்தாலும் சாவும் நம்ம போவோம். இந்த எதிரிகள் தான் இந்த பஞ்சத்துக்கு காரணம். நல்ல கவனிங்க, வேதத்துல நிறைய பஞ்சங்கள் வந்த இடங்களை கவனித்து பாருங்க. ஒவ்வொரு பஞ்சம் வந்த இடத்துல ஒவ்வொரு காரணங்கள் உண்டு, ஒவ்வொரு நோக்கம் உண்டு. ஆனா இந்த இடத்துல பஞ்சம் வர்றதுக்கு காரணம் எதிரிகள் தான். இந்த எதிரிகள் தான் இந்த பஞ்சத்துக்கு காரணம். இந்த எதிரிகள் நிமித்தம் தான் அங்கு ஜனங்கள் சாகிறார்கள். இந்த எதிரிகள் நிமித்தம் தான் ஜனங்கள் பஞ்சத்துல பாடிக்கொண்டிருக்க, சின்ன பிள்ளைகள் தொடக்கம் பெரியோர் வரை ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்கிற இந்த இந்த இந்த பஞ்சத்தினாலும் மரித்து கொண்டிருக்கிற ஜனங்களை இவ்வளவு மோசமாக அடிமைப்படுத்தி வெளியே வரவும் முடியல, உள்ள போக முடியலன்னு கட்டி வைத்திருக்கிற எதிரிகளை நோக்கி குஷ்டரோகிகள் நடக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு பிரியமான தேவனே, இனம் கண்டுகொண்டால் இந்த இந்த பிரச்சனைக்கு காரணம் இன்னார் என்று நீங்க இனம் கண்டுகொண்டால் நீங்க சும்மா இருக்க முடியாது. எதிரிகளை நோக்கி புறப்பட ஆரம்பி எதிரிகளை ஒரு கை பார்த்துடலாம் என்று முன்னேறி செல்ல ஆரம்பியிருக்கிறீர்கள். தேசத்துல இவ்வளவு கொடுமை நடக்கிறது, இவ்வளவு அநியாயம் நடக்கிறது, இவ்வளவு அக்கிரமம் நடக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த எதிரிகள் தான். நீங்க கண்டுகொண்டா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. செத்தாலும் சாவும் இந்த எதிரிகளை சந்திப்போம், இந்த எதிரிகளுக்கு நேராய் போவோம், இந்த எதிரிகளுக்கு நாங்கள் முகம் கொடுப்போம். எதிரிகளை கண்டு விலகி ஓடுகிற கூட்டம் அல்ல நாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜனங்கள் பயந்து நடுங்கி எதிரிகள் கண்டு விலகி போகிற கூட்டம் அல்ல, துணிந்து முன்னேறி கடந்து செல்கிறவர்கள். ஆகவே எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இவர்கள் நினைத்த பிரகாரம் அங்கு ஒன்று நடக்கவில்லை. இவர்கள் போய் பார்த்தார்கள், அங்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஹல்லேலூயா, பெரிய அற்புதம். எல்லா இடங்களிலும் ஆகாரம் குமிஞ்சி கிடக்கிறது. பட்டணம் அந்த குமியல் குமியலாய் கூடாதங்களுக்குள்ள ஆகாரம் கிடக்கிறது. ஆனால் நல்ல கவனிங்க, தேவன் அவர்களை கொண்டு தேசத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்ய, சும்மா மனுஷர்களை தேவன் பயன்படுத்துகிறது கிடையாது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பாளையத்திலேயே இருந்துடுவோம், ஒளிமுக வாசல்லையே இருந்துருவோம், யாரு செத்து போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி சும்மா நினைத்து கொண்டிருக்கிற மனுஷனை தேவன் எடுத்து பயன்படுத்துவது கிடையாது. செத்தாலும் சாவோம், ஆண்டவருக்காக போவோம் என்று யாரெல்லாம் எழுப்பி புறப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட மனுஷர்களை தான் தேவன் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல செய்தியை அறிவிக்க புறப்பட்டு போகிற உங்களை தேவன் மறந்து விடுகிறவரும் அல்ல. நான் இதுல மூன்றாவது நான்காவது மிக வேகமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது கவனிங்க, கிழிந்த கந்தையான அங்கிகளோடு போகிறாங்க, செருப்பு இல்லாம போகிறாங்க. எந்த விதமான அவங்களுக்கு ஆயத்தமும் இல்லை. செத்தா சாவோம் என்று சொல்லி நடந்து நடந்து அந்த எல்லையை நோக்கி போகிறாங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது, இவர்களுக்காக தேவன் அங்க ஆயத்தப்படுத்தி வைத்தவர்கள் அநேகம். வெறும் கையோட போனவர்கள், கை நிறைய அள்ளி எடுக்கிற அளவுக்கு தேவன் அங்க ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அது அற்பமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம். ஆரம்பிக்கும் பொழுது சில வேளையில அற்பமாக வெறும் கையோடு நீங்க ஆரம்பிச்சிருக்க கூடும், அற்பமாக உங்க காரியங்களை நீங்க ஆரம்பித்திருக்க கூடும். அங்க இல்லாம ஊழியத்துல சில சாட்சிகளை நான் கேட்கும் போது ஆச்சரியப்படும். சாப்பாடு இல்லாம இருந்திருக்கிறோம் பாஸ்டர், உடுப்பு இல்லாம இருந்திருக்கிறோம் பாஸ்டர், வாகனம் இல்லாம இருந்திருக்கிறோம் பாஸ்டர், நடந்து அழுது புலம்பி ஆண்டோட வேலையை தொடர்ந்து செய்திருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி சாட்சி சொல்லுகிறத நாங்க கேட்கிறோம். ஆனா இன்றைக்கு திரும்பி பாருங்க, அவர்கள் தேவன் விடுத்து வித்திருக்கிறார், தேவன் அவர்களை பூஷித்திருக்கிறார், குதிரைகளை கொடுத்திருக்கிறார், ரதங்களை கொடுத்திருக்கிறார், கழுதைகளை கொடுத்திருக்கிறார், தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவன் ஜாமி, சுவிசேஷம் சொல்லுவதற்கு புறப்பட்டு போகிற உங்களை தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல. பஞ்சத்துல வாடி கொண்டிருக்கிற ஜனங்கள் சாப்பிடுவதற்கு முன்னதாக நல்லா கவனிங்க, ராஜா இந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுவதற்கு முன்னதாக, ஜனங்கள் இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவதற்கு முன்பதாக, அதிகாரிகள் இந்த ஜனங்களை இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவதற்கு முன்பதாக, செத்தாலும் சாவும் எதிரிகளின் எல்லைகளுக்கு போவோம் என்று சொன்னவர்கள் தான் முதலாவது சாப்பிட்டார்கள், முதலாவது அதுல அனுபவித்தார்கள், முதலாவது அதுல போஷித்தார்கள். தேவன் நல்ல, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. சுவிசேஷம் அறிவிக்க போகிற உங்களை தேவன் மறந்து விடுகிறவர் இல்லை. தேவன் தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வருவான், தேசத்துல சேமம் நிறைந்திருக்கும், தேசத்துல ஆகாரம் நிறைந்திருக்கும், தேசத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆனா அதுக்கு ஊந்துகோலா இருந்து, அதுக்கு ஆரம்ப கத்தாவா இருந்து, அல்லது புலம்பி மூளையில ஏதோ ஒரு இடத்துல அதுக்காக நீங்க செபித்திருக்கலாம், அதுக்காக நீங்க பிரயாசப்பட்டிருக்கலாம், அதுக்காக நீங்க காரியங்களை நேரங்களை பணங்களை காலங்களை செலவழித்திருக்கலாம், தேவன் உங்களை மறந்து விடுகிறவர்கள் அல்ல. இந்த குஷ்டரு தேவன் கனப்படுத்தினது போல தேவன் உங்களோட வாழ்க்கையிலும் உங்களை அவர் கனப்படுத்துவார். தூர தேசத்துல இருந்து வருகிற நல்ல செய்தி அது ஆத்மாவின் குளிரப்படும். தேவன் பயன்படுத்திய மனுஷர்கள், இந்த பெயர் சொல்லப்படாத குஷ்டரோகிகள், பலவீனமான மனுஷர்கள் எல்லாரையும் நீங்க கவனித்து பாருங்க. நல்ல திட்டமாத்திரமான மனுஷர் இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமான மனுஷர் இருக்கிறாங்க, பணம் படைத்த மனுஷர் இருக்கிறாங்க, நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழ்கிற மனுஷர்கள் இருக்கிறாங்க. இந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் சாதாரண ஒரு குஷ்டரோகியே தேவன் எடுத்து ஒரு தேசத்துக்கு அப்பெரிய அடையாளமாக அவரை பாவித்திருக்கிறார் என்றால் உங்களை பாவிப்பது நிச்சயம். எலும்புங்க, தேங்கி நிக்காதீங்க. எல்லாரும் சாகுறாங்க, சத்துட்டு போடு, நமக்கு என்ன, நம்மளோட வேலையை பார்ப்போம்னு நினைக்காதீங்க. எழுந்து கத்தருக்காக புறப்பட்டு பாருங்க, நடந்து பாருங்க, நடக்கிறத நிறுத்திடாதீங்க, நடந்து பாருங்க. தேவன் உங்களுக்காக நடக்க ஆரம்பிப்பார், உங்களுக்காக செயல்பட ஆரம்பிப்பார், உங்களுக்காக பரலோகம் இறங்கி வரும். தேவனுக்காக எதெல்லாம் நீங்க செய்ய நினைக்கிறீங்களோ அங்கு பரலோகம் உங்களுக்காக இறங்கி வந்து செயல்பட ஆரம்பிக்கும். நீங்க நினைத்திராத கேட்கிறாத பார்த்திராத அளவுக்கு தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நமது பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். பசியினால, பஞ்சத்தினால, கஷ்டத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு நல்ல செய்தியை சுமந்து கொண்டு போகிற ஆண்டவரே, இந்த குஷ்டரோகிகளைப் போல எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. நாங்க அவருடைய வாழ்வுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றும். சோர்ந்து போயிடாதபடி, அடையிறப்பட்டு விடாதபடி, மற்றவங்க செய்யட்டும் நமக்கு என்ன இருந்துடாதபடி, நம்மளால இயன்ற எதையாவது செய்வோம் என்று கத்தருக்காக எழும்பி நடக்கத்தக்கதாக இவர்களை நீ மாற்றும் ஆண்டவர். உங்க நாமத்துல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சாமுவேல் ராஜ். இன்றைய நாளை நீதிமகள் 25:20 எடுத்து அதை ஆதியாமம், ருத், ரெண்டு ராஜாக்கள், லூக்கா போன்ற அதிகாரத்திலே தொகுத்து விட்டு கடைசியில் இந்த 4 குஷ்டரோகிகளை பற்றி சொன்ன காரியம் தீர்மானம். 4 குஷ்டரோகிகள் யார் வருத்தாலும் யார் புறக்கணித்தாலும் அவங்கள கீழ்ப்படைந்து போய் அங்கே செயல்பட்டார்கள். அருமையான ஒரு செய்தி, நல்லொரு செய்தி, விளக்கமான செய்தி. 4 காரியங்கள் சொன்னீங்க, மிகவும் ஆசுவமாக இருந்தது. கத்தர் உங்களையும் ஊழியங்களையும் இல்லை கைது செய்யும் காரியங்களையும் ஆசிரிப்பதாக. இது 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களோட செய்தி உலோகமங்கும் இப்பொழுது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கத்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: ஆமென்.
1: ஆமென். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பட்டிக்குளம், ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் பாச அண்டன் தாசனாக பிரசுவர் பாச அண்டன் தாசனா பிரசுவர் பாச ஞான பிரகாசம்.
2: Recording stopped. Recording in progress.
0: அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களை இந்த அலவரிசையில் சேர்த்துக் கொண்டதற்காக, உங்கள் சத்தத்தை எங்களுடைய காதுகளில் கேட்பதற்காக, இந்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயா எங்களை அவர்களோடு இணைத்து கொடுத்ததற்காக உமக்கு கூடான ஒளி தோற்றம் ஐயா, எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ இந்த காரியங்களை எங்களால் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த வண்ணமாக சுவாமி உமது வாதத்தில் கிஞ்சி நிற்கிறேன். சுவாமி, நாங்கள் சிறகவும் நீங்கள் பெருகவுமாய் இருக்க வேண்டும். ஆண்டர், இந்த நாளிலும் சுவாமி ஜபத்தின் ஊடாக, செய்திகளின் ஊடாக, பாடல்களின் ஊடாக உண்மை மேம்படுத்திய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சுவாமி ஆசீர்வதித்ததற்காக தோத்திரம் ஆண்டவரே. இனிமேல நடக்க போகின்ற காரியத்திற்கும் ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவுரை ஆண்டவரே உமது பிரசன்னம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. அந்த காரணமாக லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவரோடு கை கோத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர் ஊழியகாரிகளையும் சுவாமி நீரே பலப்படுத்தும் வண்ணமாக, உங்களவீனத்தில் என் பலன் பூரணமாக வழங்கும் என்று சொன்னது நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி தோத்திரம் நன்றி சுவாமி. அதே வளமாக அனைவரும் இந்த நாளிலும் அடியானை பலப்படுத்துங்க. உமக்கு பிரியமானதை நான் எப்படி செய்ய வேண்டும், உமக்கு பிரியமானதை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பின் காரியமாக என்னுடைய செய்தியை கொடுக்க நான் முன் வருகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு பேசுவாராக. அதாவது பிரியமாக இருந்தால், well, I know that you are very pleased with me என்று சாம் 41:11 வாசிக்கிறோம். நீ என் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று அறிவேன். அதாவது சங்கீதம் 41:11 கர்த்தரை பிரியப்படுத்துவது அல்லது பிரியப்படுத்த நாங்கள் வாங்கிக்க வேண்டும். உங்க பிரியமானதை செய்ய எனக்கும் போதி தருவோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அதாவது சங்கீத 43:10 அவனமாக நாங்கள் சொல்லி ஜெபிக்க எங்களை நாங்கள் அந்த பயிற்சி உள்ள கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான இது என்ன என்று சோதித்து பார்த்தது மட்டுமல்ல, கர்த்தர் வைத்திருக்கின்ற பிரியத்தை செயல்படுத்த வேண்டிய காரியங்கள். நம்முடைய முதற் பிதாவாகிய யாக்கோப்பு ராகேலின் மேலே பிரியமாக இருந்தார். அந்த பிரியத்திற்காக அவர் எந்த தியாகமும் செய்ய ஆயத்தமாக இருந்தார். அந்த பிரியத்தை அவர் செயல்படுத்த எத்தனை வருஷம் ஆச்சா, 14 ஆண்டுகள் லாபனுக்கு அவருடைய மாமனாவுக்கு அடிமை போல ஊழியம் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆடுகளை மேய்த்து இரவெல்லாம் பகலெல்லாம் என்று வாராதபடி கடினமாக உழைத்தார் என்று ஆதியாகமும் 29:18 வாசிக்கின்றோம். காரணம், ராகேல் ரூபவதியும் பார்வைக்கு அழகான ஒரு பெண்ணாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமும் 29:17 அடுமல அவள் யாக்கோபை மிகவும் கவர்ந்திருந்ததினாலே, அவள் வெளியே இருந்த பிரியத்தினாலே அந்த வருடங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமும் 29:20 போதகர் ரிச்சர் குப்ராண்டு அவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்த தீர்மானித்ததின் விளைவாக
3: 14 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே வாழ வேண்டியதாக இருந்தது. கிறிஸ்துவை அவர் மறுதலித்து இருந்தால் அவர் விடுதலையாக சென்றிருக்க கூடும். ஒரு சில பொய்களை சொல்லியிருந்தாலும் கூட சித்திரவதைகளுக்கு தப்பி இருந்திருக்க கூடுமானால் கர்த்தரை அவர் பிரியப்படுத்த தீர்மானித்ததினாலே 14 ஆண்டுகள் துன்பங்களையும் துயரங்களையும் பாடுகளையும் அனுபவித்தார். அவர் விடுதலையாகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மகனே, யாக்கோப்பு ஒரு பெண்ணின் மேல் வைத்த அன்பினாலே 14 ஆண்டுகள் மாமனார் வீட்டிலே பாடுகளையும் அனுபவித்தார் என்றும், ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடுகளை மேய்த்தார் என்றும் ஓசியா பேரதரிசியின் புத்தகம் 12:12 வாசிக்கின்றோம். நீயோ உண்மையான ஒரு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக பாடுகளை அனுபவித்தாய் என்று அவரை தட்டி கொடுத்தார் என்று அறிகின்றோம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் பிதாவை பிரியப்படுத்த தீர்மானித்ததினாலே மகிழ்ச்சியோடு சிலுவையை சுமக்க அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். விடுதலை பெற சம்மதியாதபடி பாதிக்கப்பட்டார். முள்முடி சூடப்பட்டு ஆணிகளால் கலாபப்பட்டு தன்னுடைய கட்டேசி சொட்டு இரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே ஊற்றி கொடுத்தார். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்காக கடந்தது என்று சொல்லி தன்னை வெறுமையாக்கி தன்னையே ஒப்பு கொடுத்ததுனாலே பிதாவாகிய தேவனும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலும் ஆணவத்தில் உள்ளவர்கள் பூலோகத்தில் உள்ளவர்கள் பூமியின் கீழானவர்களுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் வண்ணமாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. நாங்கள் வந்து பிலிப்பியர் 2 அதிகாரத்துல 9:10-11 வசனத்திலே வாசிக்கின்றோம். அது உயிருள்ள வசனம். அன்பானவர்களே, நான் நம்முடைய உன்னத நேசரை பிரியப்படுத்த தீர்மானிக்கும் பொழுது இவ்வுலகத்தின் பாடுகளை அனுபவிக்க வேண்டியது எங்களை தேடி வரக்கூடும். அதைதான் அப்போதலன் பவுல் பொருந்திருக்க எழுதும் பொழுது அது சீக்கிரத்திலே தானே நம்முடைய உத்தரங்களுக்கும் மிகவும் அதிகமான நித்திய கனமாகிய அந்த நித்திய கன மகிமை எங்களுக்கு உண்டாகிறது என்று சொல்லுகிறார். 2 Corinthians 4:17 அவரை அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம கூட தேவனை பிரியப்படுத்துவதையே நம்முடைய முழு இயக்கமும் வாஞ்சையுமாக கொண்டிருந்தால் இவ்வுலகத்திலே நமக்கு வருகின்ற பாடுகளும் கஷ்டங்களும் அதிக பாரமாக தோன்றாது. யோகாப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மில் பிரியமாக இருந்தால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தியானிப்போம். 1வது 1வதாக பாலஞ்சேனம் ஓடுகின்ற கானான் தேசத்தை நமக்கு கொடுத்தார். கர்த்தர் நம்மில் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலந்தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று 8:14 வாசிக்கின்றோம். 8:14 கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்துவம் என்ன? பாலந்தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்தை நான் உனக்கு ஓடுப்பேன் சொல்றாரு. கர்த்தர் நம்மளுக்கு இருப்பதனாலே நம்முடைய பாதைகள் எல்லாம் பாலும் தேனும் ஓடும். மட்டும் அல்லாதபடி நாம் செலவழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் நித்திய காணனாகிய இடத்தை நோக்கி மகிழ்ச்சியை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கின்றோம். ஆம், நிச்சயமாகவே நமக்காகவே ஆசீர்வாதமான காலங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தேவன் மீது நாம் பிரியமாக இருந்தால் பாலும் தேனமும் ஓடுகின்ற அந்த நல்ல தேசம் நமக்கு சொந்தமாகும் என்று யோசுவா கூறுகிறார். அன்றைக்கு எழுத்த வேதத்தின்படி இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காரியம் இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு சொந்தமாகிறது. கர்த்தர் பண்ணின அனைத்து வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று ரெண்டு கொரிந்தியர் 1:20 வாசிக்கின்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். எனவே நாம் கர்த்தரை பிரியப்படுத்தியிருக்கும் பொழுது கர்த்தர் நம் மேல் பிரியம் கொள்ளுவார். அவர் நம் மேல் பிரியமாக இருந்தால் வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்தையும் நாம் சிறந்தெடுத்துக் கொள்ள முடியும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய செழிப்பான அனுபவங்கள் தாராளமாக உண்டாகும் என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நாம் சுதந்திரிக்க போகின்ற அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சுதந்திரிக்க போகின்ற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் வானத்தின் மலையின் தண்ணீரையே குடிக்கும் ஒரு தேசமாகவும் அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கின்ற தேசமாகவும் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டு இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் 11:11 11:12 வசனத்திலே விளக்கமாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிரியப்படுத்த தியானியுங்கள். நாங்க பாட்டு படிக்கிறோம் தானே, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரப்பி அருளும் அப்படின்னு பாட்டு படிக்கிறோம். என்ன எழுதியிருக்கோ அதை பார்த்தாக நாங்கள் அவருக்கு பாமாலையாக போடுகிறோம். கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக எப்படி என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலை வேளைகளிலும் அதுவரையும் உமக்கு பிரியமான இயற்கை எனக்கு போக தெரியும் என்று கேளுங்கள். இது நீங்க செய்யணும். சங்கீதக்காரனுடைய புத்தகம் 143:10 பத்தாவது வசனத்தில் வாசிக்கின்றோம், கர்த்தரை பிரியப்படுத்துவோமே ஆகில் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்க வேண்டாம். அவருக்கு பிரியமில்லாத எந்த வீணான சம்பாஷணைகளும் குறை ஊறுதலும் முறுமுறுத்தலும் நம் வாழ்க்கையில் பிரவேசிக்கவே வேண்டாம். ஆகவே புத்தாண்டின் முக்கிய தீர்மானத்தை கர்த்தர் பிரியப்படுத்த உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய கற்பனைகளை நாம் கைகொள்ளும் பொழுது அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கின்றபடியினாலே நாம் வேண்டிக் கொள்கிறதற்கு ஏதுவாகவோ அதை அவராலே இருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்றோம் என்று 1 Yohan 3:22 வசனத்தை வாசிக்கின்றோம். 1 Yohan 3:22. இரண்டாவதாக தனிமை இல்லை, இன்னொன்று இந்த தலையங்கத்தில் இந்த செய்தி நான் செய்யும் பொழுது ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. இந்த செய்தி முடிஞ்சவுடன் அந்த பாடலை நான் பாட ஆசைப்படுகின்றேன். இன்னொன்று ஏதாவது பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கின்றபடியினாலே அவர் என்னை தனியம்மையாக விடவே மாட்டார் என்று யோவான் 8:29 வாசிக்கிறதே மறந்து போவார்கள். இயேசு கிறிஸ்து வார்த்தைகள் கவனித்து பாருங்கள், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கின்றேன் என்பதே அவருடைய சாட்சியாக இருக்கிறது. கர்த்தர் மேல் பிரியமாக இருந்தால் நம் தானி நாங்கள் தனியாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை. இயேசு போதுமே போதுமே போதுமே கர்த்தர் நம்மை பிரியமாய் இருக்கும் வரை. ஆசீர்வாதங்கள் என்னென்று நமக்கு போதிக்கக்கூடியவர் ஒருவர் ஒன்று என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருடைய வாழ்க்கை நோக்கமெல்லாம் பிதாவை பிரியப்பட்டு அவருக்கு சித்தமானவைகளை செய்ய அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. மூன்றாவதாக ஜபத்துக்கு மறு உத்தரவு, ஜபத்துக்கு மறு உத்தரவு. கர்த்தாவே உமக்கு பிரியமான தேசிய எனக்கு உதவி செய்யும். அதாவது சங்கீத 43:10 நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நான் வேண்டிக் கொள்ள தொடங்குற பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று தானியேல் அதிகாரம் 9 23 வாசிக்கின்றோம். கொஞ்சம் கவனமா பாருங்க. வேதத்திலே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டார். தேவனுக்கு பிரியமானவர் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் தானியேலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இன்னொரு படி அதிகமாக மிகவும் பிரியமானவன் என்று அழைக்கின்றது. கட்டன் தானியேலை பிரியமானவன் என்று அழைக்கிறார். தானியேல் 10:11 பிரியமான தானியேலே என்று அழைக்கிறார், பிரியமான புருஷனே என்று அழைக்கிறார். தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி அழைத்தார். அர்த்தர் நம்மையும் அமிதமாக அழைப்பார் என்றால் அது எத்தனை பாக்கியமாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தாவீது ஆண்டவரை பார்த்து ஒரு சிறிய ஜெபம் செய்தார். என் தேவனே, உன் பிரியமானதை செய்ய நான் விரும்புகின்றேன் என்பதே அவருடைய ஜெபமாக இருந்தது என்று சங்கீதம் 48 வாசிக்கின்றோம். சங்கீதம் 48. அதுபோலவே மோசே சங்கீதம் 90:17 இருக்கிறாரு, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் என் மேல் இருப்பதாக என்று அவர் ஜெபித்தார். நம் ஆண்டவரை பிரியப்படுத்த நேசித்து அவரிடத்துல அன்பு கூடுகிறதுனாலே நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிரியம் எப்பொழுதும் நம்ம மேல இருக்கும். அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானது எது என்று நாம் சோதித்து அறிந்து அவரை பிரியப்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கை எல்லாம் சமாதானமும் சந்தோஷமுமாய் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய சித்தத்தின்படியே நல்ல பாதையிலே நடத்துவார். 4வதாக சிவையான பாதைகளை நடத்துவார். அதாவது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான ஒரு வழிகளிலே நடத்துவாராக என்பதையும் சங்கீதக்காரன் 143:10 விரும்புகின்றான். கர்த்தருக்கு பிரியமானவர்களை தீர்மானிக்கும் பொழுது நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனமாக போதி நம்மேல் தன் கண்ணை வைத்து அவரை எப்படி பிரியப்படுத்துவது என்பதை குறித்து ஆலோசனைகளையும் சொல்லுவார். மட்டுமல்ல, சிவையான வழிகளிலே நடத்துவார். 5வதாக கவர்ந்து கொள்ளுகிறோம். கவர்ந்து கொள்ளுகிறோம் என்கிறது ஒரு மெகுனிடம் போல அப்படி ஈட்டுக் கொள்வது. என் பிரியமே என் இதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்றது உணர்ந்த பாட்டுகள் 4:9 வாசிக்கின்றோம். என் இதயத்தை கவர்ந்து கொண்டாய், உணர்ந்த பாட்டுகள் 4:9. நாம் கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து என் பிரியமே என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று அன்பாக அழைக்கிறார். நமக்கு எத்தனை ஆனந்தம். நம் ஆத்மா நேசர் நம்மை அபிதமாக அழைக்கும்படியாக அவருக்கு ஏற்ற பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரை நாங்கள் கவர்ந்து கொள்ள வேண்டும். ஆத்ம நேசர் மனவாட்டியை பல வார்த்தைகளினாலே வர்ணிக்கின்றார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு இன்பமானது. உணர்ந்த பாட்டு 7:6 சொல்றாரு, மன மகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே என்று நேசன் கூப்பிடுவதை கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கை நோக்கமே நம் தேவனில் வாழ்ந்து கொண்டு இருப்பது, அவரில் நாங்கள் வாழ வேண்டும். தேவன் நம்மில் மகிழ்வதற்காகவே நாங்கள் உயிரோடு இருக்க ஆமென் வேண்டும். நம்முடைய சொல், நமது செயல், நமது நடத்தை, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே தேவனை மகிழ்வுபடுத்துகிறதாகவே இருக்க வேண்டும். மட்டுமல்ல, நாமும் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவிலேயே சார்ந்து அவருடைய தேசத்தை நிரப்பி மகிழ்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இரு, அவர் இருதயத்தின் வேண்டுதோள்களை உனக்கு அறிவித்த மகிழ்ச்சியவா இருந்து சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம். தேவனில் மன மகிழ்ச்சியா இருந்த சங்கீதக்காரன் பல வகையிலே மகிழ்ச்சியாக ஜீவித்தார். தேவனுடைய பிரமாணங்களிலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்கிறார் சங்கீதம் 119:16 வசனத்திலே. உமது வேதம் என் மன மகிழ்ச்சி என்கின்றார் சங்கீதம் 119:77. உமது கற்பனைகளை என் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார் அந்த சங்கீதம் 119:143 ஆவணமாக வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளையிலே வேதம் சொல்கிறது மன மகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம், ஒரு மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று நீதிமொழிகள் 17:22 வாசிக்கின்றோம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், அதாவது அகத்தியனாலும் முகத்தில தெரியும் என்றது பழங்காலத்தில் உள்ள வயசென்று சொல்வார்கள். இங்கே நீதிமொழி 15:13 மன மகிழ்ச்சி முகமகிழ்ச்சியாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கின்றனர். நாம் தேவனின் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டுமல்ல, நாம் தேவனை மகிழ்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும், நாம் தேவனை மகிழ பண்ண வேண்டுமே என்றால் இந்த உலகத்தில் உள்ளவைகளையோ அன்பு கூறாமல் இருக்க வேண்டும். உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடிய வருவாயா, ஸ்கிரிப்சர் சாங்ஸ் இதெல்லாம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. நண்பர்களே, யாக்கோபு 4:4 வாசித்து தியானியுங்கள். ஆத்மநேதரை மகிழ்ச்சியாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய தேசத்தை நினைத்து உம்முடைய உள்ளம் பொங்கி கொண்டே இருக்கட்டும். என் உள்ளம் அவர் மீது போகுகின்றது என்பதே மனவாட்டியின் சாட்சியாக இருக்கிறது என்று உன்னத வார்த்தைகள் 5:4 வாசிக்கின்றோம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது என்று சங்கீதம் 45:1 வாசிக்கின்றோம். உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ணமும் ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேன்பமும் உண்டு என்று சங்கீதம் 16:11 வாசிக்கின்றோம். என கண்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலே உண்மையும் உத்தமமாக நாங்கள் நடந்து அவரை பின்பற்றும் பொழுது அவர் உண்மை உள்ளவராக நம்முடைய துர்க்குணங்களை எல்லாம் விலக்கி அவருக்கு பிரியமாக நடக்கும் காரணமாக கீழ்படிதல் நிறைந்ததுமான வாழ்க்கையை அருளை செய்து அரிய பெரிய காரியங்களை செய்ய நாம் அவர் மூலமாகவே அவர் நிகழ்த்துவார் என்று 2 தீமோத்தேயு 2:13 வசனத்திலே வாசிக்கின்றோம் என்று நான் சொல்கிறேன். அங்கு உலகத்தில் வாழும் பொழுது தேவனை மகிழ்ச்சிக்குள் கொண்டு வர வேண்டும். அதாவது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் என்று விழுப்பிய நாள் சொல்றத மறக்காதீங்க. என்ன தொல்லைகள் துயரங்கள் நெருக்கங்கள் இருந்தாலும் மன மகிழ்ச்சியே தேவனை மகிழ செய்யும். எத்திகிருத்தப்பட்ட பாடுகளிலே நாங்கள் எத்தனை பிரசன்ட் இந்த உலகத்திலே அனுபவிக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வான் தெய்வமே, தனி நீங்கள் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறீர்கள் என்று இன்று தெரிந்து கொண்டோம். உண்மை உள்ளவர் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்றும் எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக சுவாமி உமக்கு துதியை சிரிக்கிறோம். உமது சித்தம் எங்களுடைய பாக்கியம். உண்மையில் பிரியமான வழிகளிலே நீர் விரும்புகிறபடி உண்மையாக நடக்க எங்களுக்கு அருள்வாரும் சுவாமி. மோசேயே போல எங்களையும் வழி நடத்தும். எங்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை நிறைவேற்றி முடிக்க இன்று முதல் அருள்வாரும். இந்த ஜெபத்தை கேட்கின்ற வழியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் சங்கம்மா வானொலியின் ஊடாக கேட்கும் செய்திகளின் ஊடாக அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் கேட்ட செய்தியின்படி நடக்க உங்களிடம் கெஞ்சி ஜெபம் கேட்கின்றோம். நீ அவர்களுக்கு அப்படி செய்து கொண்டு இருக்கிற பொழியினாலே உமக்கு தோற்றம் சுவாமி, உமக்கு கோடான கோடி தோற்றம். இயேசுவை நாமத்தினாலே ஜெபம் கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன் என்று சொல்லி நான் சொன்ன மாதிரி ஒரு சிறிய பாடலோடு என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். அதாவது நோ நெவர் அலோன்.

0: பிரேக்கிங் Trying to govern over my soul, I have heard the voice of Jesus telling me still to fight on. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. He gives me sweet promise that he will come again. And when he reigns in glory, and I to heaven attain, I shall in the dear country be numbered with his own, and live with him forever, never to leave me alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. Tanimai illai naan. அவரின் வாக்கு தத்தம் தனிமையில்லை நான் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக கோடி நமஸ்காரம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.
1: இதுவரை நேரமும் பிரியமாக இருந்தால் என்ற தலைப்பில் தேவ செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஞானப்பிரகாசனும் கொழும்பு ஸ்ரீலங்கா. கர்த்தர் அவரை அவரிடம் ஆசிரித்து தேவன் அவருக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிழத்தையும் ஞானத்தையும் கற்றெடுப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் தாசன் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் தாசன்.
2: Recording in progress.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் தாசன். மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். நாளைய தினத்தில் ஒரு அறிவித்தல் உண்டு. நாளைய தினத்திலே உபவாசனத்திலே சிஸ்டர் ஹெப்சி டேவிட் செய்து கொடுக்கிறார். கலந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன். Praise Lord, Pastor Andan Dasnan. Mic on, Baranga.
3: Praise Lord, Mahindranaya. Praise Lord, Nehrali.
1: Amen. When they are not late, Kadasi Sediya Kuduka Vandirkuga, Ippodum Kudu Oppurukkan, Pastor, Ningal Sediya Valinadathangal. Amen.
3: Amen. Nangal, Nangal, the Meeyan, Dilvan, in the Vanathay, Bhuviyayin, Padetha, Dilvan, Parkapurum, our Vanam, Mundu Vanangal, இருக்கிறது என்றும் மூன்றாவது வானத்தில் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவர் இருக்கிறார் என்றதையும் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தலப்பனே, ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், போற்றுகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொடர்பு கொள்ளுகிறோம். நீர் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன், வானங்களோ உம்முடையவைகளாக சிருஷ்டித்தீர், இந்த பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த மூன்று வானங்களையும் ஒவ்வொருவரும் கருத்தாய் அறிந்து கொண்ட அந்த மெய்யான தேவனிடத்துல இந்த உலகத்தை படைத்த, வானத்தை சிருஷ்டித்த, பூமியை சிருஷ்டித்த அந்த ஒன்றானமை தேவனிடத்துல இன்றைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் நம்ம தேவனிடத்துல வந்து கட்சிகளாகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரிடத்துல பாப மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருந்து பெற்று உம்முடைய ராஜ்யத்திற்கு வந்து சேர்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான் மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதன் முதலாக எங்களுடைய தேவன் வறுமையாக இருந்த பூமியை, பூமியில அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்கள், நாங்கள் சங்கீத 115:16 வசனத்திலையும், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானங்களை சிருஷ்டித்து இந்த பூமியை, இந்த மனிதருக்கு, இந்த எல்லா மனிதர்களும் நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் மனிதர்களுக்கு இந்த பூமியை தந்திருக்கிறார். சங்கீதம் 121:2 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ரட்சிக்கப்பட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அவர் எங்களுக்கு எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 6:31 சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது எல்லா ஒத்தாசைகளையும் அவர் அனுப்பி பெண்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை நீங்கள் மரண பலியை நம்பிட்டு விடக்கூடாது. பாருங்கள், சங்கீதம் 48:14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர்களை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ள வேண்டும், அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் முதலாவது கெவினை பார்க்க போகிறோம். மூன்று விதமான கெவின் இருக்கிறது. இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிறது முதலாவது கெவினாக இருக்கிறது. அதன் பின்பு இரண்டாவது கெவின் இருக்கிறது. அதி உயரத்தில தேவன் இருக்கிற இடம்தான் மூன்றாவது வானமாக இருக்கிறது. இந்த முதலாவது வானம் எங்களுடைய அட்மாஸ்பியராக இருக்கிறது. இந்த வளிமண்டலத்துக்குள்ள வானம் தான் எல்லையாக இருக்கிறது. பறவைகள் பறக்கும் இடம், அட்மாஸ்பியர் எல்லாம் எங்களுடைய முதலாவது வானமாக இருக்கிறது. கிளவுட்ஸ் வரைக்கும் வானம் முதலாவது வானத்தின் எல்லையாக இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 78:23 பார்க்கும் பொழுது, அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. பாருங்கள், மழையை இந்த தேசங்களுக்கு கொடுக்கிறவர் வானத்தின் கதவுகளை திறந்து, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மனாந்திரத்தில் வாழும் பொழுது அவர் வானத்தை பலகணிகளை திறந்து மன்னாவை, தூதர்கள் உண்ணும் உணவை அவர்களுக்கு கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வானமே எல்லையாக இருக்கிறது. அதை அந்த வானத்தை திறந்து மழையை தெரிவிக்கிற தேவர் இந்த மன்னாவை தந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவாக, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அவர்கள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த ஆகாய விதிவை உண்டாக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாக 6:6 தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். பாருங்கள், நீர் நிலத்து இந்த மழையாக இந்த உலகத்துக்கு வருகிறது, அந்த முகில்களில கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தண்ணீரை ரெண்டு விதமாக, முகில்களில தண்ணீர் இருக்கிறது, இந்த பூமியிலையும் அந்த தண்ணீர் இங்கு வந்து ஆவியாகி இப்படியாக மீண்டும் முகில்களுக்கு போகிறது. தண்ணீரை ஆகாய பிரிவை ரெண்டாக பிரிக்கிறார். தேவன் ஆகாய பிரிவை உண்டு பண்ணி ஆகாய பிரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய பிரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய பிரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமாகி விடியற்காலமாகி 2 நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒருடத்தில் சேரவும் வட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்கள், இப்படியாக முகில்களே இருந்து மழையாக இருக்கிற தண்ணீர் இந்த இடத்திலிருந்து நதிகளுக்கு ஊடாக கடலை அடைகிறது. இப்படியாக சமுத்திரமும் வட்டாந்தரையையும் தேவன் உருவாக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் இந்த மழையை பெய்விக்கப்படும் பொழுது நோவாமன் காலத்துல ஜலப்பிரளயம் வந்த பொழுது பாருங்கள், இந்த ஊற்று கண்கள் திறந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாக 7:11 வசனத்துல நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2 மாதம் 17 தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இப்படியாக தண்ணி வந்து அந்த படகு ஒரு மலையை மூடும் அளவுக்கு மேலிருந்த தண்ணீர், இப்படியாக கீழிருந்த தண்ணீர் வந்து அந்த வெள்ளம் பெருக்கெடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த மதகுகளை உருவாக்கிற தேவன், வானத்தை உருவாக்கிற தேவன், தண்ணீரை அந்த முகில்கள்ல கட்டி வைக்கிற அந்த மெய்யான தேவன், இப்படியாக அந்த நீர் வட்டத்தை மனித விஞ்ஞானிகள் சொல்லுவார்கள், நீர் ஆவியாகி மேலே போகிறது, அங்கிருந்து தண்ணீர் கீழே வருகிறது. நாங்கள் ஏசாயா 55 பார்க்கும் பொழுது மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமையாக திரும்பாது. அது உங்களை ஆசீர்வதித்து விட்டு உங்களை சுகப்படுத்தி உங்களுக்கு நன்மையான இவுகளையும் பரிமூலமான வரங்களை தந்துவிட்டு தான் அந்த வாட்டு திரும்புகிறது. எப்படி மழை இந்த பூமிக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து திரும்புவது போலதான் தேவனுடைய வார்த்தையும் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து விட்டு தான் அது திரும்புகிற வார்த்தையாக அது இருக்கிறது. பாருங்கள், இந்த இந்த பூமியும் வானமும் பாருங்கள், ஒரு நாள் தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் புதிய வானம் புதிய பூமியாக மாற்றுகிறார். பாருங்கள், இந்த இந்த வானத்தை பூமியை மாற்றுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 பாருங்கள், மாத்திர அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 சொல்லப்படுகிறது, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. இப்படியான ஒரு ராஜ்யத்துல சமுத்திரம் இல்லாத ராஜ்யம், இந்த பாவமுள்ள சாபமுள்ள இந்த பூமி ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியாக மாறி, இந்த முந்திய வானம் இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வானமும் பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயின. இப்படியான ஒரு இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்துல நாங்கள் வாழ போகிறோம். பாருங்கள், பரலோகத்தில இருந்து நியூ ஜெருசலேம் இறங்கி வருகிறது. நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 புதிய எருசலேயுமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். எங்களுடைய தேவனாக பரலோகத்திலிருந்து வருகின்ற அந்த நியூ எருசலேம் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல வந்து இறங்கி எங்களுடைய இறங்கி எங்களுடைய மக்கள் இருக்கிற இடத்திலேயே தேவனும் இருப்பார். எங்களுடைய அவர்களுடைய அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இந்த உலகத்தில பட்ட நீங்கள் விட்ட கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லாத ஒரு ராஜ்யம், துக்கம் இல்லாத ராஜ்யம், அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முன்தினவை கண்டு ஒழிந்து போயின என்று விளம்புகிறது. இந்த பழைய வானம் பழைய பூமியில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்தோன்றிருக்கிற இந்த வானமும் பூமியும் ஒழிந்து புதிய வானம் புதிய பூமி வந்து எங்கள் கண்ணீர்கள் கவலைகள் மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வே இந்த மெய்யான தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தபடி இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் இவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். அவர்கள் இந்த வானமும் பூமியும் ஒழிந்து புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்பட்டு கண்ணீர் இல்லாத

தீமைசைகர் ஆவிகள், ஏஞ்சல்ஸ்கள் எல்லாம் இந்த ரெண்டாவது வானத்திலே இருக்கிறது டீமன்ஸ், இந்த தீமைசைகர் ஆவிகள், இதுல கண்ணால பார்க்க முடியாத டீமன்ஸ் ஸ்பிரிட் எல்லா ஆவிகளும் இந்த ரெண்டாவது வானத்திலே இருக்கிறது. பாருங்கள், இப்படித்தான் அவைகள் இருந்து செயற்படுகிறது. அந்த தேசங்களிலே அந்த ஸ்பிரிட்டுகள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எபேசிய 2 அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாயும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிகை செய்கிற ஆகாயத்து அதிகாரப் பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த ஆவிக்கு ஆவிகள், துரத்தன ஆவிகள், அதிகாரம் ஆவிகள், இப்படியான இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த 2வது வானத்தில இருந்து மனிதர்களுக்கெல்லாம் கிரிகை செய்கிறவைகளாகவே இருக்கின்றன. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும், நாங்கள் கூட ரஞ்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியான ஆவிகளினால அட்டாக் பண்ணப்பட்டு ஒரு பாவ சிந்தனைகளை கொடுக்கிற ஆவிகளாக, ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற ஆவிகளாக, ஒரு தீமையான அதிகாரத்தை கொடுக்கிற ஆவிகளாக இந்த பொல்லாத ஆவிகள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோவாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். நாங்கள் பிசாசின் பிள்ளைகளாக பாருங்கள், இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பிசாசின் பிள்ளையாக, ஒரு பாவ எல்லோரும் பாவம் செய்த ஆதாமவால் செய்த பாவத்தின் விளைவாக எல்லோரும் பாவம் செய்து இந்த ஆவிகளினால, இந்த விழுந்து போன தூதர்களின் ஆவிகளினால நாங்கள் இப்படியான ஆவிகளால தாக்கப்பட்டு பாவத்தோடு நாங்கள் வாழ்ந்தோம். கோபாக்கினின் பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாக, இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். இவங்களுக்கு பரிசுத்த ஆவி வந்த பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, அந்த மெய்யான தேவனுடைய ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் இன்றைக்கு வாழுகிறோம். பாருங்கள், இந்த பொல்லாத ஆவிகள் எபேசியர் 6:12 பார்க்கும் பொழுது இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும், ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தீமையை செய்கிற அதிகாரம் தான் இந்த பிசாசின் ஆவிகள். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நாங்கள் இன்றைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனுடைய ஆவியை விட எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். அந்த ஆவி இருக்கிற இடத்துல விசுவாசனுடைய ஆவி கிரிகை செய்ய முடியாது. பாருங்கள், இன்றைக்கு ஒரு மனிதன் பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தீமையான ஆவிகள் எல்லாம் மனிதனிடத்திலே இருந்து வெளியேறி விடுகிறது. பாருங்கள், நாங்களும் இப்படியாக சினிமா சீரியல்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியான காரியங்களில் வாழ்ந்தோம். பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு அந்த அசுத்த ஆவிகள், என்னுடைய தீய எண்ணங்கள் எல்லாம் அகன்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை பொருட்படுத்தி அவருடைய ஆவி உலகத்தில் உள்ளவர்களும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மூன்றாவது ரினிட்டியாக, தேர்ட் பர்சன் ஆஃப் த ரினிட்டி ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்குள்ள பெரியவராக இருந்து செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 3வது வானத்தில தான் எங்களுடைய தேவன் இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. இன்றைக்கு 3வது வானத்திலிருந்து பிதா மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதரையும், மதங்களில வாழலாம், நீங்கள் இயேசுக்கு பிரியமாக வாழலாம், ஒவ்வொருவரையும் பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் அவருடைய இமைகள், அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. பாருங்கள், இந்த உலகத்துல நீங்கள் செய்கிற அத்தனை காரியங்களும் அவருடைய கண்களுக்கு மறைவாக இல்லை. எங்களுடைய தேவன் அப்படிப்பட்ட பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கம்ப்யூட்டர்ஸை விட அவர் எங்களுடைய அத்தனை பேரையும் கைகளில வரைந்து வச்சிருக்கிறார். உள்ளங்கையில எங்கள் எல்லாரையும் வரைந்து வச்சிருக்கிறார்.
பாருங்க, நாங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் நீதிமானை சோதித்தார்.

பேசுகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவரையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. நெய் கொடுமை செய்கிறீர்களா, தீமை செய்கிறீர்களா, தொடர்ந்து மனம் திரும்பாமல் வாழ்கிறீர்களா, அவருக்கு பிரியம் இல்லாமல் நீங்கள் வாழுகிறீர்கள். அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் அன்பானவர், தேவன் அன்பாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். பாருங்கள், அவர் 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அவருக்கு தான் நாங்கள் மகிமையை செலுத்த வேண்டும், கனத்தை செலுத்த வேண்டும், அவருக்கு தான் துதியை செலுத்த வேண்டும். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று 24 மணி நேரமும் தூதர்கள் போற்றி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இந்த பூமியில இருந்து எங்களை படைத்ததன் நோக்கம் அவரை துதிப்பதற்காக, அவரை புகழ்வதற்காக. எங்களுடைய எங்களுக்கு உயிர் இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய தேவன் தந்த உயிர். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் உங்களுக்கு சுவாசத்தை தந்தவர், காற்றை படைத்தவர் அந்த மெய்யான தேவன் ஒருவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காற்றை சிறி சிரித்தவர், இந்த பர்வதங்களை உருவாக்கினவர், இப்படியான ஒரு தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த உலகத்துக்கு மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் அவர் அந்த மெய்யான தேவன். வானத்து பலகணிகளை துறந்து இந்த தேசங்களுக்கு மழையை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் இருக்கும் இடம் 3வது வானமாக இருக்கிறது. அவரோட சஞ்சரிக்க வேண்டும். அவரோடு நாங்கள் தினமும் ஜெபித்து துதித்து அவருடைய இயேசு கிறிஸ்து அவரோடு இரா முழுவதும் தேவனோடு உறவாடுவார், உறவாடி நம்முடைய தினத்துக்கான அத்தனை காரியங்களையும் அந்த அத்தனை காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வார். பாருங்கள், நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். பாருங்கள், 3வது வானத்திற்கு ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார். பாருங்கள், இப்படியான தேவன் தான். தனக்கு அவருக்கு பிரியமாக அவரோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு இப்படியாக எலியாவையும் எடுத்துக்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தேவனுக்கு மிக பிரியமாக வாழும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இயேசு மறுபடியும் வரும் பொழுது எங்களையும் நாங்கள் ஆயத்தமாயிருக்கும் பொழுது ரக்ஷரில் அவர் எங்களை எடுத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் 1வது எழுந்திருப்பார்கள், அதன் பின்பு நான் உயிரோடு இருக்க நாமும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாழுகிற வாழ்வு வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் 2 கொரிந்தியர் 12:2 கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். பாருங்கள், இப்படியாக ஏனோக்கு எடுத்துக்கொண்டவர், எலியாவை எடுத்துக்கொண்டவர், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அந்த மனுஷன் பரதீசத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்கள், இயேசுவோடு மறித்த அந்த திருடன் அந்த சிலுவையில் அவன் மனம் திரும்பின பொழுது அவன் பரதீசத்துக்குள்ள 3வது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எங்களுடைய இயேசு இன்றைக்கு 3வது வானத்தில் இருக்கிறான், பிதாவின் வலது பாதத்தில் இருக்கிறான். அவர் மீண்டுமாக வருகிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்கள், 3வது வானத்தில் இயேசு எங்களையும் சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் விசுவாசத்துல நாங்கள் வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமாக
பாருங்கள், ஆபிரகாமை பார்க்கும் பொழுது விசுவாசத்தினால், எபிரேயர் 11:9 விசுவாசனத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பாருங்கள், தேவன் அன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ந்தான். பாருங்கள், இப்படியாக ஆபிரகாம் தேவனோடு உண்மையாக உத்தமமாக நடந்தது நிமித்தம் அவன் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது எல்லாரும் பரதேசத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு நித்திய நித்தியமாக வாழ்கிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். எபிரேயர் 11:15 தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஒருபடியாக நாங்கள் பாருங்கள், லூக்கா 43:42 பாருங்கள், பாருங்கள், ரெண்டு திருடர்களை இயேசுவோடு சிலுவையில் அறைகிறார்கள். ஒரு திருடன் இயேசுவை பற்றி நன்கு அறிந்திருந்தான், ஒரு பாவம் கூட ஒரு தீமை கூட செய்யாதவன் தான் இயேசு. அவர்களை அந்த அதிகாரிகள் அவர்கள் அவரை சிலுவையில் ஆணி அடித்தார்கள். நாங்களும் அந்த ரெண்டு திருடர்களையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது அவன் உணர்கிறான், இவர் ஒரு பாவம் கூட ஒரு தீமை கூட செய்யாதவர். இயேசுவிடத்தில் அவன் கேட்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து எவ்வளவு இரக்கமுள்ளவர். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது அந்த திருடன் கூட உணர்கிறான், நான் பாவியாக இந்த சிலுவையில நான் பட வேண்டிய தண்டனையை நான் பெற்றுக் கொண்டேன், ஆனால் இவரோ ஒரு பாபம் ஒரு தீமை கூட செய்யாத இயேசு இந்த மனுக்குலத்திற்காக இப்படியாக எங்களுக்காக அவர் அந்த ஒவ்வொரு சிலுவை தழும்புகளையும் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தினாலே. பாருங்கள், எபேசியர் 2:8 சொல்கிறது, இயேசு எனக்காக இந்த சிலுவையில மரித்தார். ஒவ்வொரு வேதாகமம் சொல்லுகிறது, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை இயேசு அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால நாங்கள் குணமாகிறோம். அவர் மீண்டும் வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

ராமுக்கும் விடுவிக்க வல்லபரி எதிகின்ற அக்கினிக்கும் ராஜா.

ஆராதி போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆ

என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. இப்படியான கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.

0: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆராதனைக்குரியவனே, ஆராதனையில் எங்களை இறங்கி வந்து எங்களை நிரப்புகிறவனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவனுக்கு ஒருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கேளுங்கள், கொடுக்கப்படும் தண்டுங்கள், துறக்கப்படும் தேடுங்கள், கண்டடி வீடுகளுக்கு சொன்னீர்கள். பரிசுத்த ஆவியானவரை தட்டுகிறோம், தேடுகிறோம். பரிசுத்த ஆவியான இந்த நேரத்தில் எந்தனை உள்ளங்கால் கிடைக்கும் ஒவ்வொருவரையும் நிரம்பும் படியாக ஜெபிக்கிறோம். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் வாங்கி கொடுப்பேனா, அவர்களாகி உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொண்டு அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரம்புகிறாங்க. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. ஆவியானவரே, ஒவ்வொரு விசுவாசிகள், ஒவ்வொரு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அபிஷேகத்தினால நிறைந்து உம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக ஒவ்வொருவரையும் விழுந்து கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரிடையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதிப்பு ஜெபிக்கிறேன். எங்களை பிரதி நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: நன்றி பாஸ்டர் ராஸ்னா. இன்றைய நாளை கொடுத்த செய்தி ஒரு விசேஷித்தமான செய்தி. மூன்று வானங்கள், மூன்று வானம் என்ற தலைப்பிலே, முதலாவது வானம் என்ன, இரண்டாவது வானம் என்ன, மூன்றாவது வானம் என்பதை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள வசனங்களை தொகுத்து மிக அழகாக எடுத்துருத்தீர்கள். இந்த செய்தி எனக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதம் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். காரணம், இந்த செய்தி இதான் முதல் தடவையாக நான் கேட்குறேன். மூன்று வானங்கிற தலைப்பில் செய்தி எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த பாஸ்டர், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் சாரியங்கள் சபை அனைத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் நித்திய வெளிச்சத்திலே செய்தியை பகிர்ந்து கொடுத்தவர் பாஸ்டர் ஆண்டன் தாசன். ஒரு அறிவித்தல், நாளைய தினத்திலே சங்கம வானொலியின் துதி உபவாச ஜெப தேவ செய்தி நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொண்டு வருகிற ஹெப்சி டேவிட் இந்தியா. அது மட்டுமல்ல, யார் முதல் வருகிறார்களோ அவளுக்கு தான் முதலிடம். 8 மணிக்கு ஆரம்பிக்கும் பொழுது யார் முதல் வந்து நிற்கிறீர்களோ அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கிறது. அந்த வரிசையின்படியாக முதலாவது வந்த இரண்டாவது அப்படியா குறித்து தான் நான் அழைப்பேன். எனவே முந்திக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதிகமாக மேகலா வாஸ்தா முதலாவதாக வருகிறத நாலு தினத்தை பார்ப்போம். தொடர்ந்து நான் ஜெபம் பண்ண முடிவு செய்து இருப்போம். இந்த சங்கம வானொலியிலே இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதவரை நெற்றிலே தடைகள் சம்பூர்ணமாக வழி நடத்திய சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. இன்றைய நாளே தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், பாடிய பிள்ளைகள், வார்த்தையை பகிர்ந்து வசனத்தை பகிர்ந்த பிள்ளைகள் அனைவரை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செலுக்கு. இன்றைய நாளை வார்த்தை கொடுத்த ஊழியக்காரர் அனைவரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரேன். இன்றைய நாளை செய்து கொடுத்து கொண்டு வந்த சிஷேகி ஜஸ்டினா, சிஸ்டர் கிரேஸ், பாஸ்டர் ஞானப்பிரகாசம், பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பாஸ்டர் அண்டன் நாசம், இந்த ஊழியர்களை கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செலுக்கு. நேரங்கள் காலங்கள் தங்களுடைய வேலை விட்டு விட்டு இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு வந்தார்களே, இவர்களை நீர் ஆசீர்வை வழிநடத்து. மட்டுமல்ல, இந்த நித்திய விளச்சியங்களுக்கு தந்த சங்கம வானொலி நிறைவுறம் லெஸ்டி பிரதர் சிஸ்டர் ரீட்டா பிள்ளைகள் பேரு பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வைத்து தொடர்ந்து மறு ஒழிப்பு கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வைத்து நாளைய தினத்திலே நடக்கின்ற சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தல் மூலமாக எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது டொரண்டோ நேரம் 10:12, என்னுடைய நேரம் 7:12. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆத்மாவே சொல்லுவோமா? எல்லாரும் மைக் ஆன் பண்ணுங்க, மேகலாவாஸ் மைக் ஆன் பண்ணுங்க, டோலி மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே, டோலி டோலி மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் என் ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே
2: உங்கள்
1: எல்லோரையும் நாளை காலை 8 மணிக்கு சந்திப்போம். ஆமென்,
3: ஆமென். அருமையாக 6 செய்திகளோடு வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. 5 செய்திகளோடு வழி நடத்தினீர்கள். 6வது ஆராதனையோடும் வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இணைந்த ஒருவரையும் கர்த்தர் ஆண்டவர் சகோதரர் ரஞ்சினி அலங்காரமணி சகோதரர் சகோதரி டாலி அவர்கள் அதிகாலை தொடக்கம் முதல் முடிவரை இணைந்திருந்தார்கள். தேவசை எடுத்து வந்த பாஸ்டர் அண்டன் தாசநாயம், பாஸ்டர் ஞானப்பிரகாசம், பாஸ்டர் சாமுவேல் ராஜ், சகோதரி ஜஸ்டினா, சகோதரி கிரேஸ் அவர்களையும் அதே வேளையிலே துதி ஆராதனை ஜபங்களோடு வழி நடத்திய உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சகோதரி ரஞ்சினி அவர்கள் கூட தொகுத்து வழங்கினார்கள். சகோதர மகேந்திரனையா கூட இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்புவித்துக் கொண்டு நாளை கால வேளையிலே திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம். இரவு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறோம். God bless you all. Amen. Amen.
1: Amen. God Amen. Bless you, Lissi brother. It's Rita. God bless you. Radhani Alankaramani. God bless you, Sister Dori. God bless you, Meghalavas. God bless you all. Amen.
3: Amen. Amen.
4: God bless you, Brother Mahindran. God bless you, Brother Leslie and Sister Rita. God bless you, Sister Dolly and Sister Mahila. God bless you all.
3: Amen. Amen. Sister Mahila, for your center with that.
4: நன்றி
3: செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளை நாளை திரும்பமாக சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் இரவு நேர நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம். இதுவரை நேரமும் நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம்.

0: ஒன்று ராஜாக்கள் 10 அதிகாரம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது, அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளையெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரமனையையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பான பாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் இரத்தனங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரியை ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. ஒப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஒப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் இரத்தனங்களையும் கொண்டு வந்தது. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரமனைக்கும் 3 கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததுமில்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடே தன் தேசத்துக்கு திரும்பி போனாள். சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருக்கும். சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கும் 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கும் 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தை செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பணிமுட்டுகள் எல்லாம் பசும்பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீசின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீசின் கப்பல்கள் 3 வருஷத்திற்கு 1 தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதிகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12,000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலையும் 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலையும் 150 வெள்ளிக்காசுமாயிருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள்.
1: எரேமியா 36 அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கின் என்னும் யூதா ராஜாவின் 4 வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும், தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும், தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கை அழைத்தான். பாரூக் என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான். பின்பு எரேமியா பாரூக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பது மந்தி தங்கள் பட்டணங்களிலிருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாக கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னான். அப்படியே நேரியாவின் குமாரனாகிய பார்வுக்கு அந்த புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கின் என்னும் யூதா ராஜாவின் 5 வருஷத்து 9 மாதத்திலே எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் யூதாவின் பட்டணங்களிலிருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்பொழுது பாரூக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியா என்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புஸ்தகத்தில் உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியாவின் மகன் மிகாயா அந்த புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் வாசிக்க கேட்டபோது அவன் ராஜாவின் அரமனைக்கு போய் சம்பிரதியின் அறையில் பிரவேசித்தான். இதோ அங்கே எல்லா பிரபுக்களும் சம்பிரதியாகிய எலிசாமாவும் செமாயாவின் குமாரனாகிய தெலாயாவும் அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானும் சாப்பானின் குமாரனாகிய கெமரியாவும் அனனியாவின் குமாரனாகிய சிதேக்கியாவும் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்கார்ந்திருந்தார்கள். பாரூக்கு ஜனத்தின் செவிகள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவைகளை வாசிக்கையில் தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் மிகாயா அவர்களுக்கு தெரிவித்தான். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் கூஷியின் குமாரனாகிய சிலேமியாவின் மகனான நெத்தானியாவினுடைய குமாரனாய் இருக்கிற யெகுதியை பாரூக்கினிடத்தில் அனுப்பி, ஜனங்கள் கேட்க நீ வாசித்துக் கொண்டிருந்த சுருளை உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்ல சொன்னார்கள். ஆகையால் நேரியாவின் குமாரனாகிய பார்வுக்கு சுருளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்துக்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி, நீ உட்கார்ந்து கொண்டு நாங்கள் கேட்க வாசி என்றார்கள். அவர்கள் கேட்க வாசித்தான். அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்கையில் பயமுற்றவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து பாரூக்கை நோக்கி, இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்றார்கள். அவன் வாய் சொல்ல, நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் எவ்விதமாய் எழுதினாய், அதை எங்களுக்கு சொல் என்று பாரூக்கை கேட்டார்கள். அதற்கு பாரூக்கு, அவர் தமது வாயினால் இந்த எல்லா வார்த்தைகளையும் உரைத்து என்னுடனே சொன்னார், நான் மையினால் புஸ்தகத்தில் எழுதினேன் என்றான். அப்பொழுது பிரபுக்கள் பாரூக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் போய் ஒழித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தை ஒருவரும் அறியப்படாது என்று சொல்லி சுருளை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலே வைத்து ராஜாவின் இடத்துக்கு அரமனையிலே போய் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர யெகூதியை அனுப்பினான். யெகூதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். 9வது மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டியிருந்தது. யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தையும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியில் எரிந்து போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. எல்நாத்தானும் செலாயாவும் கெமரியாவுமோ அந்த சுருளை சுட்டரிக்க வேண்டாம் என்று ராஜாவின் இடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செவிகொடாமல் பாரூக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மேலேகின் குமாரனாகிய எரமேயேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்தேயேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். ராஜா அந்த சுருளையும் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல பாரூக்கு எழுதியிருந்த வார்த்தைகளையும் சுட்டரித்த பின்பு எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கின் சுட்டரித்த முதலாம் சுருளில் இருந்த முந்தின வார்த்தைகளை எல்லாம் அதிலே எழுது என்றார். மேலும் நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும் அவன் இந்த தேசத்தை அழித்து அதிலிருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினதேதென்று சொல்லி அந்த சுருளை நீ சுட்டெரித்தாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை குறித்து தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான், அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும். நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியின் இடத்திலும் அவன் பிரபுக்களின் இடத்திலும் அவர்கள் அக்கிரமத்தை விசாரித்து அவன் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் கேளாமற் போனதுமான தீங்கனத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அதை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கு என்னும் சம்பிரதியினிடத்தில் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அக்கினியால் சுட்டரித்த புத்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான்.
0: மாற்கு 10வது அதிகாரம். அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தழுத சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது அவர், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபசாரம் செய்கிறவனாயிருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபசாரம் செய்கிறவளாய் இருப்பாள் என்றார். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மரம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் பன்னிருவரையும் அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபேதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டி வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரலோகத்தின் புனித காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் நிரப்பும்படியாய் இறங்கி வருவீராக. தெய்வமே, என் ஜனங்களுடைய சரீரங்களுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், நாடிகளுக்குள்ளாய், நரம்புகளுக்குள்ளாய், தசைகளுக்குள்ளாய் உம்முடைய ஜீவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டு. பரலோக காற்றே நீர் வீசுவீராக. வீடுகளுக்குள் இறங்கி சூழ்நிலைகளை மாற்றுமையா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஏன்னா இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலையே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடா குண்ட போகிறேன் அதை போகிறேன்னு சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலையனே.
1: என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்கிறீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே.

0: தேவனுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியால் முற்றிலுமாய் தாழ்த்தி அது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த வேலையிலே கூட நாங்கள் ஒரு மனத்தோடு வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் ஒரே மனதோடு கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே வாலிப ஆண் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாலிப ஆண் பெண்களின் வாழ்விலே ஆண்டவரே இங்க அற்புதத்தை அடையாளங்களை செய்யுங்கப்பா. அவர்கள் வாழ்வாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் செய்கிறதான வேலைகள், படிக்கிறதான படிப்புகள், வாழ்கிறதான திருமண வாழ்க்கையில கூட ஆண்டவரே அவர்கள் உத்தமத்தோடு வாழ்ந்திருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சோத்திரம். இந்த வேலையிலே சங்கம ஊடகத்திலே குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா குடும்பத்தில் உள்ள வாலிப ஆண் பெண்களை கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களையுமாய் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. தேசங்களுக்கும் சபைகளுக்கும் சமுதாயத்துக்கும் அவர்கள் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த வாலிப ஆண் பெண்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்க அவர்களுக்கு அப்பா ஒரு நல்ல விசுவாசத்தை நீங்க கட்டளிடுங்க தகப்பனே. அவ்விசுவாசமாய் வாழ்ந்திராதபடி அவர்கள் வாயின் வார்த்தைகளின்படி அவர்கள் போய்விடாத படிக்க வாயில இருக்கிற வார்த்தையின்படி அவர்களை எல்லோரையுமா ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நாவின் வார்த்தையினாலே கர்த்தாவே அவர்கள் சோர்ந்து போய்விடாத படிக்கிற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெரிய பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அவர்களும் வேத வார்த்தைகளை படித்து வேதத்திலே வல்லவர்கள் ஆக கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா பாவங்களுக்கும் விலகி ஓடின யோசேப்பு போல ஆண்டவரே எல்லா விதமான பாவங்களுக்கு அவர்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்க தியானிக்க அதனை இருதயத்திலே வைத்து கொண்டு அவைகளின் படி நடந்து அவைகளை மற்றவர்களுக்கு போதிக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஞானத்தினாலும் அப்பா அபிஷேகத்தினாலும் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட வழி தவறி போகிறவர்களுக்கு கூட அவர்கள் நல்ல உபதேசங்களை சொல்லி இந்த சிறு வயதில் இருந்து இந்த வாலிப வயதிலிருந்தே அவர்கள் காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் உமக்கு செய்ய கர்த்தர் தாமே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய காரியங்களில் எல்லாம் பொறுப்பிடுங்க. சபைகளில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்கள் கூட ஆண்டவரே பவுமக்காய் எழும்பி பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற்று அவர்கள் அவர்களுடைய காரியங்களிலே பாப்பே முழுமையாய் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாத படிக்கு உற்சாகத்தின் ஆவினாலே நிரப்பி அவர்களை நல்ல பலத்தினாலே இடைக்கட்டி கர்த்தாவே காண்டாமிருக கொத்த பலன் கொடுத்து மான் கால்கள் போன்ற கால்களை கொடுத்து அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே எல்லாவற்றிலும் அப்பா சாட்சியின் பிள்ளைகளாய் நீ நிறுத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அப்படியாக தேவன் அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் தான் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்காகவும் யாவரையும் கர்த்தர் அவர்களுக்கு முன்னாலே நீர் மடங்கடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகாத படிக்க அவர்கள் முன்னேற கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக எல்லா யுத்தங்களிலும் யுத்தம் செய்வார். அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி அவர்கள் இருதயத்திலே நீர் வைத்து வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாலிபர்களின் அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமா இருக்கிறது அப்பா. அப்படியாக அவர்களுடைய அலங்காரம் எல்லாம் பராக்கிரமத்திலே காட்டவும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே விசுவாசத்திலே வளர ஒவ்வொரு நாளும் அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து சாட்சியின் பிள்ளைகளாய் நிறுத்து ஆசீர்வதிக்கும்படி அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு விசை கூட சங்கம ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா இதே மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் யாவரையுமா ஆசீர்வதிங்கப்பா. மருமக பிள்ளைகளையும் இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டிய மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்க. வருகிற 8ஆம் தேதி அப்பா அவர்கள் செய்கிறதான் இந்த புத்தகத்தை வெளியிடுகிற நாள்ல கர்த்தரோ கர்த்தரும் கிருபையினாலே மகளை முடிசூட்டி பாதுகாத்து கொண்டு மன விருப்பத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதித்து எல்லா காரியங்களையும் செவ்வன செய்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி போக்கையும் வரவையும் நீர் அமோகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படியே கூட கர்த்தாவே இறுதியாக ஜெபிக்க வருகிறதான் ஏமி மகளையும் ஜெபித்த யாவரையும் ஜெபிக்க வருகிற யாவரையுமா ஒரு வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்படியே நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன். கேட்டதோ எனக்கு சூத்திரம். நன்றி சிஸ்டர், கத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: ஆமேன்,
1: ஆமேன். ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். ஏமி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, என்ற நாளும் தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. வாலிபர்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் அவை கணக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. என்ற தகப்பனே, உம்முடைய ஆவினால் நிரப்பிக்க தாவே ஆண்டவரே. ஒரு ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் கொண்டு எழும்பக்கூடிய ஒரு வாலிப ஜோதிகளாய் கத்தாவே, வாலிப உலகமாய் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நேசிக்கிற நேசம் அவர்கள் மேல இறங்கட்டும் ஐயா. உம்மிலே நிலைத்திருக்க வேணும் ஆண்டவரே. கத்தாவே, உம்முடைய வசனத்துக்கு ஐயா அந்த வாலிப பிள்ளைகள் முன்னுரிமை கொடுக்க கத்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ற கத்தரண்டு சொல்லி அவர்கள் ஆண்டவரே விசுவாசிக்க கத்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பாவத்திலே விளையாடி கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் ஆண்டவரே, விக்கிற ஆதனைகள் கத்தாவே ஆண்டவரே, பாவத்தின் சிறையிலே வாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிறீரப்பா ஆண்டவரே. அவர்களை அந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. போத வஸ்துகளினாலும் ஆண்டவரே, பெற்றாரின் கவலைகளினாலும் ஆண்டவரே நிரம்புகிறது கத்தாவே. இவர்களுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள் கத்தாவே, இனிமாய் தகப்பனே குருட்டு தன்மையிலே நிற்கிறார்கள் கத்தாவே. அவர்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியலே ஆண்டவரே. அப்பா இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஐயா, ரட்சியும் கத்தாவே ஆண்டவரே. அவர்கள் வழிகளை அறிந்திருக்கிறீர், பாதைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய கரத்தில் எல்லா வாலிப ஜோதிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கண்டத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகள், இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகள் எல்லாரையும் நீர் நினைத்தள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்று என்னாலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமையும் உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொதுமானவரே, எங்களுக்கு சோத்திரம். துதிக்கு பாத்திரரே, சோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாத இறுதி நாளையும் நாங்க காண வைத்த தயவுக்கா எங்களுக்கு சோத்திரம். நாங்க நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உங்களே சுத்த கிருபையப்பா. பாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, சகோதரியுடைய பிரியான காரியங்களை எங்களுக்கு கரத்தில் ஒப்படைக்கிறோம். பயணம் பண்ணுகின்ற விமானம், வாகனங்கள், செல்லுகின்ற வாகனங்கள், தங்கியிருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் கூட இரத்த கோட்டைகளை நாங்கள் மூடி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பாசஜா சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிறதான அந்த இந்தியா தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த இந்தியா தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதுல இல்லா அந்த தேசத்திலே இயேசப்பா எல்லா உறவுகளும் ரட்சிக்கப்பட வேணுமாய், வாலிப பிள்ளைகள் மனம் திரும்ப வேணுமாய், ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மக்கள் ஆண்டவரே இயேசப்பா அந்த இடத்திலே மனம் திரும்பி ஆண்டவரே அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண வேணுமாய், எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் சாதரி டாலிசிசருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஊழியத்திலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே. திரும்பமாக சுகப்பலத்தோடு வீடு போய் சேர நீங்கள் உதவி செய்ய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே, அதே போல சாதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி, தாயார் சிஷ்லி அம்மாவையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படவும் இன்னும் அவளுடைய விருப்பங்கள் இருதய வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் நீங்க கூட இருந்து அவளை ஆளுகை செய்து நீங்க நடத்தவும் தேவசித்தம் அவளுடைய வாழ்க்கையிலே செய்யப்படவும் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பதகுணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள், அவருடைய ஊழிய காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் அந்த குடும்பத்தார் எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அந்த சந்ததியை காத்து கொள்ள வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல இயேசப்பா எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காய் உறவுகளுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் சாதரி வினோவுக்காய் ஜசிமாவுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவுடைய அந்த திருமண காரியங்களை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வினோவுக்கும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நடத்த வேணுமா அவருடைய இருவருடைய பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்னமாக ஜெசிமாவை நீங்கள் கூட இருந்து ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் வேலைக்கு செல்லுகின்ற நேரங்களிலும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக கத்தாவே இந்த இடத்திலும் பாசப்பாவில் சரணை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி. அவருடைய குடும்பத்தார் உறவுகள் சபை மக்கள் எல்லோரையும் தந்து ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அதே போல அப்பா அவங்களை கரம் கூட இருக்கட்டும். அன்பு இயேசப்பா இந்த நேரத்திலும் தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா, அந்த தாய்மாருடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் அந்த தாய்மாரை பின்பற்றி இயேசப்பா இந்த ஊழியங்களிலே இணைந்து வரும் காலத்திலே ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக அந்த பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சகோதரி ஐரினுக்காய் நன்றிய வாயிருக்கிற தேசத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த தேசத்திலே அவட தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சகோதரி ஐரினை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம். சகோதரி சாந்தினியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சாந்தினியுடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே சாந்தினியையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமா இன்னும் இன்னும் உங்களுக்கு எலும்பி பிரகாசிக்க உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். இந்த மக ஆண்டவரே சகோதரி மேகலாக்காய் நன்றி சொல்லுகிறோம். மேகலாவையும் ஆசிர்வதித்து இந்த வானொலியிலே இணைத்த நோக்கத்தை சகோதரியுடைய வாழ்க்கையிலே நீங்க நிறைவேற்றி உங்களுடைய நாம ஒன்றையே மகிமைப்படுத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல ஆண்டவரே சாதன் சுவிசேஷகரை பின் வானரையா அவர்களை படைக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அவர் தரப்போன்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. சாதரி வாணி வெங்கட்டுக்காய் சோத்திரம். அவாவையும் பொறுப்பேற்று நீங்கள் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மகாண்டவரே சாதரியோடு உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இந்த வேலையிலும் பாசன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் எல்லாவற்றுக்காய் நன்றி. சபை மக்களுக்காய் அவருடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சாதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்பேற்று நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களோ சுவையினங்களோ அணுகி விடாதபடிக்கு பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுபாவுடைய கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்துக்காக ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சகோதரி இன்னமாக நீட்டிய ஒளிச்ச நேரத்திலே வந்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை நடத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சங்கமம் வானொலி சாவகர் தேவோலியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ரீட்டா ஆண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் உங்களுடைய கரம் இவர்களோடு கூட இருந்து நடத்தி செல்ல வேணுமா ஜபிக்கிறோம். சபைக்கு செல்லுகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமாய். குடும்பத்தாரோடு ஆண்டவரே சுவாமி ஒன்று கூடுகின்ற நேரங்களிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே ஒரு வல்லமை உள்ள சாட்சியாய் நீங்க நிறுத்தி வைத்திருக்கிறதுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னமாக இந்த இடத்துல அநேக உறவுகள் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய பாதத்திலே நாங்கள் தந்து ஜபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியம் இன்னும் ஆண்டவரே பழகி பெருகி வரப்போன்ற மாதங்களிலும் ஆண்டவரே சுவாமி தேவசித்தம் போல இன்னமாக இந்த வானொலியிலே நீங்கள் புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமாய் உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். ஒரு நேரம் ஜபித்த சௌரியமியை வாழ்த்துகிறோம். சௌரி சுபாகலங்களுக்காகவும் அவருடைய கணவனாருடைய ரட்சிப்புக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கணவனார் ரெண்டு தரம் ஆக்சிடென்ட் ஆகின்றார். நேற்றைய நாளிலும் கடந்த வாரத்திலும் ரெண்டு தரம் ஆக்சிடென்டாக போயிட்டார். அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாளைய நாளிலே எங்களுடன் சனிக்கிழமை காலை விஜயன் ஜோசப் என்பவர் இந்திய மண்ணிலிருந்து இணைந்து தனது ஜீவ சாட்சி எடுத்து வருகிறார். நாளை நாளை அபிஷேக ஆராதனையிலே இணையுங்கள். அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தொடர்புகள் எல்லாம் ஒழுங்கு கிரமமாக வர கத்திரதல் செய்யணும். அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். சுபாலங்கோக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கணவனார் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். அதற்காக விசேடமாக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் போது நேற்றைய நாளிலே ஒரு ஆக்சிடென்ட் பட்டார். திரும்பமாக அந்த வகையிலே வீட்டிலே தான் ஆக்சிடென்ட். அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில டெஸ்ட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சுகமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அவருக்காக விசேடமாக ஜபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜெனட்டுடைய கனடா பிரயாணத்துக்காகவும் புக் ரிலீஸுக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள். பலர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அனுகூலமாக அவருடைய போக்கிலும் வரத்தும் அந்த நடைபெறுகின்ற அந்த ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சனிக்கிழமையாக இருக்கிறது காலை வேளையிலே, அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எங்களுடன் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைகிறார் செய்தியோடு. அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அபிஷேக ஆராதனையிலே இணையுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இணையுங்கள். அதே வேளையிலே நிறைய ஜபங்களை எடுத்து வந்த ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் ஆசீர்வதிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் அவர்கள் ஒரு நாளும் தொகுத்து வழங்குகிறார். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தருடைய நாம மகிமைக்காகவும். அதே வேளையிலே அவர் தனது சபையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ செய்திகளை எடுத்து வருகிறார். தமிழிலையா ஜெர்மன் பாசையில் தெரியவில்லை, ஆனாலும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தரவருக்கு மென்மேலும் ஞானத்தை கூட்டி கொடுத்து அவரை கத்தர் உயர்த்தி வழி நடத்த வேண்டும். அதற்காகவும் அவருடைய உற்றார் உறவினர்கள் ரட்சிப்புக்காக அவர் விசேடமாக கனடாக்கு வருகிறார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபித்த சௌரி அருந்ததி காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்தும் நினைந்தார்கள். அதே வேளையிலே சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் மாலை வேளையிலே இரவு வேளையிலே பெங்களூர் இந்தியாவிலிருந்து நினைந்தார்கள். நீங்க முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவுகிறோம். நீங்கள் ஜெபித்த பாஸ்டர் ரஞ்சன் தாசநாயகம் அவர்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு இணைய முடியாதவர்கள் சமர் காலங்களில் இணைய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சௌரி டோலி அவர்களை சுக பேலனாக கத்தர் கூட்டி சேர்த்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். சௌரி ரொமானா கூட இணைந்து ஜபிக்கு ஆயத்தமாக வருகிறார். சௌரி கவீந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்தார்கள், சென்று விட்டார்கள். ஆனால் அமைதியான ஊழியர்கள் இணைய முடியாதவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்திலே சௌதரி ஜெனட் அவர்கள் பிரயாணப்படுகின்ற பொழுது சௌதரி டோலி அவர்களும் சௌதரி மகள் அவாஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். ஆயத்தமாகுங்கள். இலங்கையிலிருந்து சௌதரி மகள் அவாஸ் அவர்கள் இரண்டு நாள் நடத்துவார்கள். மூன்று நாள் சௌரி டோலி அவர்கள் நடத்துவார்கள். அவர் திரும்பமாக சௌரி ஜெனட் போய் சேரும் வரையும் கத்தர் வழி நடத்துவார்கள். கத்தர் கருத்திலே உங்களை ஒப்புக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் பிரசங்க படத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய பாதுகாப்பின் கரம் ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபித்து ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக ஜெபங்களோடும் சிறமாக வாலிபர்களுக்காகவும் ஜெபங்களோடு வழி நடத்தினார்கள். கத்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இவற்றை பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். அவர்களும் அறிய வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்காக ஜபிக்கிறோம். நாடுகளின் சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாடுகளுக்கு ஜபிக்கிறோம். இதை அறிந்து இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் சபையிலே என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனபடியால் போய் கையை கூப்பி கும்பிட்டு விட்டு வரவில்லை. அவர்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறார்கள். காலை மாலை இரவு அல்ல, இந்த நேரமும் கத்தரண்டை உங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கிறார்கள். அதனுடையால் நீங்களும் மனம் திரும்புங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. உங்களுடைய சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வு, உணவு உடைய இருக்க இருப்பிடத்தை தந்து கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்காக ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபங்களை கத்தர் கேட்கிறார். ஆமேன். அது உதவி செய்வார். கேட்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ரெண்டு சாமுவேல் 16 தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது, இதோ மேவி போசத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக் கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக் கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அக்கியனாகிய ஊசா என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது, ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து,

0: உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன். இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன்? அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா? உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும்.
1: எரேமியா 20 அதிகாரம். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனும் ஆகிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மிசாபீப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைபிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை சொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்படக்கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களை போலிருந்து காலமே அலறுதலையும் மதியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் எந்தைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு.
0: ரோமர் 5 அதிகாரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சுலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு. ரோமர் 6 அதிகாரம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கும் காத்திருப்புகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தும் எண்ணியும் பார்த்திராத நன்மைகளை தந்தும் ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றவற்றில் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத இடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கின்றார். இதுநாள் வரையில் இருந்த சிறையிருப்புகளில் இருந்து விடுதலை தருகின்றார். கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுகின்றார். புலம்பலாய் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 வாசிக்கையில் அங்கே ஈசாக்குக்கு எதிராக பெரும் பிரச்சனைகள் வந்தது. முப்பியாக்கள் வெட்டிய துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள செல்லுகையில் ஈசாக்கிற்கு எதிராக விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். வெட்டுகிற துறவையெல்லாம் திரும்பவும் மூடி போட்டார்கள். ஈசாக்கு விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் பேரில் துறவுகளை மீண்டும் மீண்டும் தோண்டினான். தோண்டிய துறவிலெல்லாம் நீரூற்றை கண்டான். தன்னுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை, பெருக்கத்தை கண்டபடியினால் ஈசாக்கை எதிர்த்து ஆரவாரத்துடன் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறார்கள். பின்பு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறோம் என்று சமாதானம் பண்ணி கொண்டார்கள். இப்படியாக கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆரவாரங்களை அதட்டினார், சிறையிருப்புகளை திருப்பினார், விருத்தியடைய செய்தார் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில் சத்துருவானவன் தொடர்ந்து வந்து நீங்கள் போகிற வழிகளை எல்லாம் அடைத்து போட்டும் அடிக்கடி தூற்று போட்டும் எழுந்திருக்க முடியாமல் கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம் எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்தும் சத்தமிட்டும் வந்ததோ அவைகளையெல்லாம் அடக்கி போக பண்ணி உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்கின்றார். உங்களின் ஆரவார சிறையிருப்புகளிலிருந்து விடுவித்து ஆனந்த சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால் மனிதர்களினால் உங்களின் சமாதானம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றை இழந்து போய் கசப்பான அனுபவங்களுடன் விரக்தியோடு மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் உண்டு என்கிறார். இன்றைக்கு நீங்கள் எழுந்து போன யாவற்றையும் பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். இதனால் உங்களை பார்க்கின்ற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை தயவை எண்ணி ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆதியாகமம் 14:19. பிரியமானவர்களே, தசம பாகங்களினாலும் காணிக்கைகளினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் போது அவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாம் இருக பிடித்துக் கொள்கிறவர்களாக இல்லாமல் திறந்த கைகளும் தாராளமான இருதயமும் உடையவர்களாக இருப்போமாயின் நாம் கொடுத்ததினால் இழந்தவர்களாக அல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த கொள்கை எமது நேரம், பொருள், பணம், குடும்பம், உறவுகள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அனைத்துக்கும் பொருந்துகிறது. ஆபிரகாமை பாருங்கள். லோத்து அவனை விட வயதில் இளையவனாய் இருந்தும் ஆபிரகாம் தனக்காக முன்வராமல் லோத்திடம், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கின்றதல்லவா, உனக்கு விருப்பமானதை தேர்ந்து கொள் என்று தெரிவை கொடுத்தான். இதுவே சிறந்த கைகள், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை மற்றும் பிறரை ஆசீர்வதிக்கும் இருதயமாகும். நீங்களும் ஆபிரகாமை போல தேவனுடைய ராஜ்யத்திற்காக தாராள மனதோடு கொடுப்பவர்களாய் இருந்தால் உங்கள் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிவார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அதுபோல நாங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக கணக்கு பார்ப்பவர்களாக அல்லாமல் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் கொடுப்பவர்களாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் உங்களுடைய புதிய வாக்குத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் நன்மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29 ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 17:10. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தாவீதை தேவன் இவ்வளவாக நேசித்தார். தாவீதோடு கடைசி நாட்களிலே அவர் கூட இருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே செய்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் கூட இருந்து நடத்தி வந்த. ஆனால் இந்த 4:17 சொல்லப்படுகிற காரியம், தேவனுடைய வார்த்தை நாத்தான் மேலுக்கு நாத்தானுக்கு உண்டாகி அங்கே அவர் சொல்லுகிற காரியம் தாவீதை குறித்தும் தாவீதனுடைய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் அங்கே கற்களினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்வதில்லை என்பதை அங்கே நாத்தானுக்கு தெளிவாக இந்த நாட்களில் ஆண்டவர் பேசுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை, சொல்லிவிட்டு இந்த நாட்களில் கடைசியாக அங்கே தாவீதனுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த 10 சொல்லப்படுகிறது, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கடைசி நாட்களிலே தாவீதுடைய வயசான நாட்களிலே தேவன் இப்படியான ஒரு காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். நீ உன் பிதாக்களோடு பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்னும் உன் புத்திர ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று அங்கே இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே உறுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தாவீதினுடைய முடிவு காலத்தை குறித்து தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, தாவீதினுடைய சந்ததியை குறித்தும் இந்த நாட்களிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், தாவீதுக்கு தேவன் இந்த நாட்களிலே ஒரு வீட்டை கட்டுகிறார். ஆனால் அதே வழியிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தாவீதினுடைய சந்ததியிலே பிறந்த சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனம் என்று நிலைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் நம்மை கொண்டு இந்த நாட்களிலே சில காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களுக்கு தேவனோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் தரிசனங்களிலே தேவன் அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களிலே தருவார். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்திலே பாருங்கள், தாவீதுக்கு மட்டுமல்ல, தேவன் தாவீதினுடைய சந்ததிக்கும் சந்ததியை கொண்டு நான் என்ன செய்வேன் என்பதை குறித்தும் திட்டவட்டமாக தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருடைய வெளிப்பாடும் சத்தியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், தாவீதோடு அன்று தீர்க்கதரிசி மூலமாய் பேசின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த நாட்களை வாசம் செய்கிறார் என்பது நிமித்தம் தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களில் இடைப்படுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை தேவன் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறபடியினால் அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களில் செவி கொடுக்கிற வேளையிலேயே தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிகளுக்கு கூட இந்த நாட்கள் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி இந்த நாட்களில் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவன் உங்களோடும் பேசுவார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னுடைய காரியத்தை குறித்து என்னோடு பேசும் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவாக இந்த நாட்களில் பேசுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம் 29ஆம் தேதி ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து தங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நிகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருக்கிறது, தங்குவதாக. ஆமேன். ஆமேன். நம்முடைய நாளிலே 365 நாளில் பரிசுத்த வேதாக புத்தகத்தை வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் 3-4 அதிகாரங்கள், ரோமர் 3-4 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், அத்தோடு தேவனுடன் 1 நிமிடம் என்று அந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய விரும்பினாலும் நீங்களும் எங்களுடன் தொடர்பு கொண்டு அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து நாங்கள் பதிவு செய்வோம். அதே வேளையிலே வானொலியிலே ஒளிபரப்பி ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் கூட மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஆக்கங்களை அனுப்பி தருவோம். அந்த வேளை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள், கற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைகிறோம். எங்களுடன் பாஸ்டர் நவோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். வாஞ்சியோடு இணைந்து ஊழியம் செய்கிற அவரை கர்த்தர் பல வருடங்களாக தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார், மேன்மேலும் உயர்த்தி வருகிறார். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சிகள், தேவைகள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். நீங்கள் கண்கூடாக காண முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள், யுஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கிறார்கள் தெரியவில்லை, ஆனாலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாசனா ஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனோடு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்கள் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வது எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்துக்கு முன்னின்று கானானியரையும் எபிசியரையும் ஏத்தியரையும் துரத்தி விட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். ஹாலேலூயா. ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா ராஜா உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே வார்த்தைகளை பிரஸ்தாப பண்ணும் எந்த இடத்திலும் இருந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்ல தேவனே ராஜா இரக்கத்தின் பிதாவே இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்தங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா ஆண்டவரே காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறபடினால் புதிய கிருபையில எங்களை வழிநடத்தும் அப்பா ராஜா ஆண்டவரே மோசே அதிகாலையிலே வந்து ஐயா ராஜா ஆண்டவரே தேவனே உடைய பிரசன்னத்தில் வந்து நின்றார் ஐயா ராஜா தேவனே அப்பா பிதாவே ராஜா நியாய பிரமாண கட்டளைகளை அவருடைய கரங்களில் எழுதி கொடுத்தீரப்பா ராஜா அதே போல ஆண்டவராகிய தேவனே நாம் யாருவரே உங்களுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் எங்களுடைய இருதயத்தில் எழுதுவது மட்டுமல்ல ஆண்டவரே எங்கள் உணர்வுகளில் எங்கள் சிந்தனைகளிலே எங்கள் வாயின் வார்த்தைகளிலே நாங்கள் நடக்கின்ற காரியங்களிலே செய்கைகளிலே முகங்களிலே ஆண்டவரே தேவனே உங்களுடைய திருவை ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே விளங்க பண்ண விடமாய் செபிக்கிறோம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவரே உலகம் காணும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன்.

தகப்பனே, உம்மை ஆண்டவரே நேசிக்கவும் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்பா ராஜா. தகப்பனே தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலேலூயா. நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணி

தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆண்டவராக தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களை பலகம் பெருகம் பண்ணுவீராக ராஜா. ஜாபேசின் ஜெபத்தை இந்த வேளையிலும் திரும்ப எடுக்கிறோம் ஐயா. தேவரீர் எங்களை ஆசீர்வித்து, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வித்து, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வித்து, எங்கள் ஊழியங்களை ஆசீர்வித்து, எங்கள் திருச்சபை மக்களையும் ஆசீர்வித்து, எங்கள் சகோதரங்களை ஆசீர்வித்து, எங்கள் ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வித்து, நாங்கள் இருக்கின்ற தேசத்தை ஆசீர்வித்து, எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே தகப்பனே தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தள்ளும்படி உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனே நன்மையினால் எங்கள் வாயை நிரப்பும் ஐயா ராஜா. எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்கிற இருதயத்தை கொடும் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா.

அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. உங்கள் அப்பத்தின் தண்ணீரே ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி விடு வைக்கிறவர் ஐயா ராஜா. தகப்பனே, இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா தேவரே விடுவித்து அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். எங்கள் ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசவாடுவீராக. ஆண்டவரே தேவனே, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி எங்கள் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே உலர்ந்து போன ஒவ்வொரு வாழ்க்கையை உயிரடைய பண்ண விடமா செவிக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீரப்பா ராஜா தேவனே. அப்பா பிதாவே, அன்றைக்கு செய்த அற்புதங்கள் இந்த வேளையிலும் நீங்க செய்யும்படி செவிக்கிறீங்க தாவே. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. சத்துடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முறிக்கப்படுவதாக. சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே சபைகள் பெருக்கமடைவதாக ராஜா. இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. மந்த பெருகிறது போல் நீர் மனுஷர்களை பெருக பண்ணுகிறதற்காக சூத்திரம் ஐயா. என் ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனாலே வேதனையை கூட்ட மாட்டீர் ஐயா ராஜா. இந்த வேளையில் கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஆண்டவரே அவருடைய அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா தேவரே. அவருடைய களஞ்சி எங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. ஆண்டவரே மத்துதிக்கிறேன் ஐயா, நிச்சயமாகவே முடிவு உண்டு.

0: தப்பினே அப்பா பிதாவே முக சூத்திரமையா ராஜா மண்டவரே துதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீ காண செய்கிறது மணியா ராஜா ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீ காண செய்கிறது மன். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலும் ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் அங்கே மிகுந்த கஷ்டத்தோடு ஊழியர் செய்கிற ஒரு தேவ மனுஷர், அவர் ஒரு ஊழியத்தை செய்து விட்டு வருகின்ற வழியில அவர் சொல்லுகிறார், தனக்கு அந்த கால்களில் எல்லாம் அந்த காயம் பட்டு அந்த சொக்ஸில கூட ரத்தம் வந்திருந்தான்னு சொல்லி மிகவும் களைத்து போயிருந்தாராம். அப்பொழுது அந்த இடத்திலே வாகனம் வருவதற்கு எந்த வித அடையாளம் இல்லையாம், ஒரு வாகனம் வந்து நின்றதாம், வெள்ள வடிவான அழகான ஒரு வாகனம், ஒரு கார் வந்து நின்றதாம். அதுல இருந்து ஒருவர் வந்து நல்ல பிரகாசமான உடையை உடுத்திருந்தாலும் அவர் வந்து கேட்கிறார், நீங்கள் ஊட்டிக்கு போக வேணுமான்னு சொல்லி கேட்கிற வழியில அவர் சொன்னாராம், ஆம் நான் வருகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏறி உட்கார்ந்து உட்கார்ந்த வேளையிலே தனக்கு சரியான அந்த ஊழியம் செய்துட்டு வருகிற வேளையில சரியான களைப்பா இருந்தது. அவர் கொஞ்ச நேரத்திலே அந்த கார்லயே தூங்கி விட்டாராம். அதுக்கப்புறம் பார்க்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட அவர் சொல்லுகிறார், தன்னுடைய இடத்திலிருந்து ஊட்டிக்கு போவதா இருந்தால் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் எடுக்குமா, ஆனால் ஒரு 25 நிமிஷத்திலேயே அங்கே ஊட்டிக்கு அந்த கார் வந்து விட்டது. அவரு இறங்க சொல்லி தன்னிடம் அப்பொழுது காசு இல்லையாம், ஒரு $5 இருந்ததாம், ₹5, அதை அவரிடம் கொடுக்கின்ற வழியில அவர் சொன்னாராம், உங்களிடம் காசு வாங்குவதற்கு என்னை அவர்கள் அனுப்பவில்லை, உங்களை கொண்டு வந்து விட்டு விடும்படி அவர்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் சொல்லி சொன்னார்களாம். அப்பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், தான் அந்த இடத்திலிருந்து திரும்பி விட்டு திரும்பி பார்க்கின்ற வேளையிலே அந்த கார்கள் எல்லாம் போவதற்கு அணியணியா நின்று கொண்டிருக்குதாம், ஆனா இந்த காரை மட்டும் காணவில்லையா. ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு சாட்சியம், உயிருள்ள சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஜெரி சவேலன் சொல்லி அமெரிக்காவில ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன், இப்பொழுது கர்த்தருக்குள்ள அவர் நித்திய அடைந்து விட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு தடவை நட்ட நடு ராத்திரியில அவர் வருகின்ற வழியில கார் பழுதாகிவிட்டது. அப்பொழுது நடு ராத்திரியாம், அதுவும் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அப்பொழுது ஒரு த்ரோ பண்ற ஒரு ட்ரக்கோடு ஒருவர் வந்தார், வந்து சொன்னாராம், உங்களை த்ரோ பண்றதா என்று சொல்லி கேட்கின்ற வழியில கூட்டிக் கொண்டு போகின்ற வழியிலே ஒரு இடத்துல போனால் பதல் கராஜ் இருக்கிறதாம், அது பக்கத்திலே ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருந்ததாம். அப்போ இவர் போய் அந்த கராஜை அவரே கதவை திறந்து அழைத்து கொண்டு போய் இந்த காரை திருத்தி அப்படியே கொடுத்து விட்டாராம். அதுக்கு பிற்பாடு அவர் அடுத்த நாள் வந்து அந்த இடத்தை பார்க்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த கராச்சி இல்லையா அந்த காஃபி ஷாப்ல போய் கேட்கிறாராம், இதுல ஒரு கராச்சி இருந்தது என்று அவர் சொல்றாராம், நான் எத்தனையோ வருஷமா இந்த இடத்துல நான் இந்த காஃபி ஷாப்பை வைத்திருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கராச்சி இல்லையா. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாயிருக்கிறார். காலையில் ஏன் இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம், இந்த நாளிலே கூட எனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமே, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டுமே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அங்கே மனோவாவும் அவனுடைய மனைவியும் அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கின்ற வேளையில் உங்களுடைய நாமம் என்ன சொல்லி கேட்கின்ற வேளையிலே அவர்கள் சொல், என்னுடைய நாமத்தை நீ கேட்கிறது என்ன, என்னுடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. ஏசாயாவிலும் போடப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமாகத்தான் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இல்லாதவைகளை உருவாக்குற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே கூட இல்லாதவைகளை அவர் உருவாக்குற தேவன். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிகள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், உதிக்கிற உங்கள் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயராஜா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஐயராஜா. தகப்பனே, எங்களுக்குள் இருக்கிற காரியங்களை நீர்தான் காண்கிற தேவன் ஐயா ராஜா. தேவனே, மனுஷன் எங்களுடைய முகத்தை பார்க்கிறான் ஐயா, நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற தேவன் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, எங்கள் இருதயங்களில் இருக்கிற காரியங்கள், மறைவாயிருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. எங்கள் உணர்வுகளில் இருக்கிற பாதிப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து விடுமாண்டவர். எங்கள் வாயின் வார்த்தைகள் செவ்வையாய் பேச கடவுது தகப்பனே. ஆண்டவரே, மற்ற ஜனங்களை நாங்கள் தூக்கி விடுகிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே, ஒரு சமாரியனை போல ஆண்டவரே விழுந்து கிடக்கிறவர்களை ஆண்டவரே தூக்கி விடுகிறவர்களாக, மருந்து ஆகிய இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே காயம் கட்டுகிறவர்களாக, வெண்ணியை பூசுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. தகப்பனே அப்பா, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்த வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் சபைகளில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகள் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா பெருகுவதாக தகப்பனே. ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவார்களாக ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய கண்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. தகப்பனையும் அறிகின்ற அறிவையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி எங்களுக்கு தந்தருளிவீராக ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தகப்பனையும் அப்பா இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஆண்டவரே கனடா பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறதப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே பரிசுத்த வான்கள் வாழ்ந்த பூமி அப்பா ஆண்டவரே, இந்த யூரோப் தேசங்கள் அமெரிக்கா கனடா தேசங்கள் ஐயா ராஜா ஆண்டவரே, ஒரு காலத்திலே ஐயா ராஜா தேவனே சுவிசேஷத்தை சுமந்து நம்முடைய தேசங்களுக்கு கொண்டு வந்தவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா ராஜா, இந்த தேசங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை இந்த தேசங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. அப்பாவிதாவே இந்த சந்ததிகளை ஆண்டவரே தூக்கி நிறுத்தும் ஐயா ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் மத்தியிலே வாலிபர்களை இழுக்கக்கூடிய விதத்திலே ஐயா, வாலிப யுவதிகளையும் வாலிப ஆண்களையும் ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்புகள் நடத்துவீராக ராஜா. உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொன்னீர் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் பாழாக கிடந்ததை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்க உதவி செய்யும் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் அப்பா அவனுடைய பார்வைக்கு ஆண்டவரே நலமானதுபடி செய்வீராக. ஆபிரகாம் இசாக்கை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தான், பாவனியாய் திரும்ப பெற்றுக் கொண்டானப்பா. ஆண்டவரே தேவனே உம்முடைய சித்தத்துக்கு எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஆண்டவரே இருந்து பிரகாசிக்க நிற்கிருவதாரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, மனக்கண்கள் தெளிவாகட்டும் ஐயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவராகிய தேவனே இன்னும் ஆண்டவரே உமக்காக காரியங்களை செய்ய, உமக்காக ஊழியங்களை செய்ய எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே ராஜா, இந்த தேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே தகப்பனே, எல்லா பூத வஸ்து கடைகளும் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படும்படி கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே, உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே தேவனே. உமக்கு சோத்திரம். எல்லாவித விபச்சாரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். போதை ஆவிகளே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. பல தார ஆண்டவர் உறவுகள் இயேசுவின் நாமத்தை கடிந்து கட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவனே திருநங்கைகள் ஐயா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அவருடைய கண்கள் பிரகாசமாக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்களுடைய பிசினஸ்ல வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவராகிய தேவனே தகப்பனே அப்பா ராஜா தேவனே, இந்த திருநங்கைகளை அப்பா ராஜா ஆண்டவரே மாற்றங்கள் வர வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. அவர்களுக்கு ஆண்டவர் உணர்வுகளிலே மாற்றங்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. எங்கள் வருங்கால சந்ததிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் வருங்கால சந்ததிகளையா உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவர் ஊழியங்கள் செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே தேவனே அப்பா பிரகாசிக்கிறவர்களா இருக்க உதவி செய்ய வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. அவருடைய ஆண்டவரே கண்கள் தெளிவாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே துதிக்கிறோம். இந்த தேசங்களிலே இருக்கின்ற, யூரோப் தேசங்களிலே இருக்கின்ற, இலங்கை தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக செபிக்கிறோம், சபை ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. எமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்கள் ஆண்டவரே பலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் இயேசப்பா ராஜா இலங்கையில இருக்கிற சபைகளில இருக்கிற தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்படுவதாக, தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு வருவதாக ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. இலங்கையில் இருக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரம் ஐயா ராஜா.
1: இலங்கை தேசத்து சபைகளை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம், மாற்றம் வருவதாக, இலங்கையிலே மாற்றம் வருவதாக ராஜா. உம்முடைய கரம் ஐயா கூட இருப்பதாக, உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: நேரமும் ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளையும் கர்த்தர் தாமே காலை முதல் இரவு நித்திரைக்கு செல்லும் வரையும் ஆசீர்வாதத்தோடு, போக்கிலும் வரத்திலும், எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியங்களிலும், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள் என்று சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரை

0: அவர்கள் இணைந்து கத்தரண்டை கத்தரண்டை ஜபங்களை துதி ஆராதனை ஒப்புவித்தார்கள். கத்தரண்டை நாமம் உயர்த்தி அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து
1: வழிநடத்துவார்கள்.
0: ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடன் குடும்பத்தாருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாவோம். ஒப்புவிப்போம். இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம், 29ஆம் தேதி ஆடி மாதம், 29ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஜெபிக்க போற, இணைந்து கேட்க போகின்ற, ஜெபிக்க போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய உலக நாடுகள், இஸ்ரேல் நாடு, யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நெகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். கிருபையுள்ள தேவன் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு மத்தியிலே இறங்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களும் யுத்தம் பண்ணுகிற தேவன், அவரை தாவரமாக கொண்டு நீங்களும் நாங்களும் பாக்கியவான்கள். நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை அறியாதவர்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து ரோமர் 3:4 அதிகாரங்கள். இதை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவமன்னா இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனிடம் 1 நிமிடம் அந்த அந்த காரியத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே பார்க்க முடியும், அல்லது யூடியூபிலே போய் பார்க்க முடியும், ஃபேஸ்புக்கிலே பார்க்க முடியும், அல்லது ட்விட்டர்லேயே பார்க்க முடியும். இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள். அது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. மிகுந்த உற்சாகத்தோடு, வாஞ்சியோடு ஊழியர்கள் இவற்றை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறார்கள். நீங்களும் பதிவு செய்து அனுப்பினால் நாங்கள் அவற்றை வானொலியிலே ஒளிபரப்பு செய்து அவற்றை ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப்பிலே போடுவோம். மறு ஒளிபரப்பில் எங்களுடைய ஒளிபரப்பிலும் செல்லும். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் ஜெப வேலைக்காக கூடியிருக்கிறோம். அதிகாலை வேலையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு காலை 5:35 மாலை காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்டன் ராசனே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சிசிரியாமா லண்டன் UK-யிலிருந்தும், மாலை வேளையிலே சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சௌரி அருந்ததி அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி மேகலாவாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே இணைய போகிற ஒருவரையும் கத்தர் தங்கு தடையின்றி இணைய கத்தர் உதவி செய்வாராக. புஷ்பராஜா நிறை விஜயங்களை எடுத்து வருவார். இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் எல்லோரும் கத்தருடைய பிள்ளைகள், கத்தரிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய காரியம். அந்த வகையிலே ஊழிய சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். சோட்டமா உங்களுக்கு மாலை வணக்கங்கள்.
2: வானொலி நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் சில காரியங்களை பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். என்னாலே மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாய் இருக்கும் என்று சொல்லி கண்டால், அங்கு முதல் மனிதன் தேவனுக்கு கீழ்படியாமல் போனபடியால் அவர்கள் வழியாய் வந்தவர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் தேவ மகிமையற்று போனவர்களாயிருந்தோம். அந்த இழந்து போனவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் தேவ மகிமையை இழந்தவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் பாவம் ஒரு காரணம், பிசாசின் தந்திரம் அடுத்த காரணமாயிருக்கிறது. இதனால் மாமிசத்தில் தான் நாங்கள் கற்பத்தில் இருந்து வந்தோம். இந்த கற்பத்தில் இருந்து பாவத்திலே நாங்கள் கற்பந்தரித்து பிறக்கப்பட்ட நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அது அங்கு ரோமர் 7:5 சொல்லப்படுகிறது. நாம் மாமிசத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினால் தோன்றிய பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய அவயங்களிலே வெலன் செய்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய சரீரத்திலே இந்த பாவ ஈச்சையும் அங்கு மரணத்துக்கு ஏதுவான காரியமும் இருந்தது என்று சொல்லி இந்த காரியத்தின் அங்கு வெளியேற்ற வேண்டும், இந்த காரியத்தை அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மாமிசத்தின் கிரிகளை நீங்கள் ஆவியினால் அழிப்பீர்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஆகவே எங்களிடத்திலே இருக்கிற அந்த பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் வெளியே துரத்த வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளை கொடுத்தது. அந்த நியாய பிரமாணம் பாவமோ என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கேள்வி எழுப்புகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது பாவம் இல்லை, பாவம் இன்னதென்று அறிவிக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்ததை அங்கு நாங்கள் ஆவியினாலே வெளியே அகற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ஆக்கினைக்கு தீக்கப்படாதபடி எங்கள் காக்கப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு யோவான் 3:19 சொல்லப்படுகிறது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துக்கு இந்த பூமிக்கு வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பாருங்கள், ஆக்கின தீப்பு எதனால் வருகிறது என்று சொன்னால், நாங்கள் பொல்லாத மனுஷனுடைய கிரிகள் எல்லாம் பொல்லாததா இன்றைக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது மிகவும் வேகமாய் இந்த பாவம் கிரிய செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கின தீப்பு இல்லை. இந்த ஆவிக்குரியவன் அவனுடைய வாழ்க்கை தேவ ஆவியானவரினால் மட்டும் அங்கு நடத்தப்படுகிறபடியால் அவன் ஆக்கினைக்கு தீப்புக்கு அக்கின தீப்பு இல்லாதவனாக இருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரோமர் 7:23, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பாவ பிரமாணத்துக்குத்தான் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சிறையாய் இருக்கிறது. இதனால் தான் அங்கு யுத்தங்கள் அங்கு நெருப்பு எரிவுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்று சொல்லி கண்ட இந்த பாவ பிரமாணம் மனுஷனுக்குள்ளே சிறையாக்கி கொண்டு இருக்கிறபடியால் அங்கு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தையும் செய்யத்தான் வேணும் வேண்டியதாய் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உணர்வற்றவர்களாய் இருக்கிறோம். இதிலே பாருங்கள், வேறொரு பிரமாணம் என்று சொன்னால் தேவனுடைய விதி இல்லாத பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிரமாணத்துக்கு விதிகளுக்கு உட்படாமல் இருக்கிறவர்கள் அங்கு மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்களாகவே. ஆனபடியா நாங்கள் நன்மை செய்ய விரும்பினாலும் எங்களிடத்தில் தீமை உண்டாயிருக்கிற ஒரு பிரமாணத்தை நாங்கள் காண்கிறோம். அதுதான் மாமிசத்தின் பிரமாணமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மாமிசத்தின் பிரகாரம் சிறிது சிறிதாய் வலிமை இழக்க பண்ணி தீமையை உண்டாக்குறது. இன்றைக்கு தேசங்கள், நாடுகள், ராஜாக்களுக்குள்ளே இப்படியான மாமிசத்தின் கிரிகள் இருக்கிறபடியா தேசங்கள் அழிகிறது. ஏனென்றால் தேச தலைவர்கள் தேசங்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களே காப்பாற்ற முடியாம இருக்கிறார்களே. தேவனுக்கு பயப்படாத பயம் தீமை செய்து அங்கு தேவனுடைய காரியத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தன்னை அவமாக்க விடவே மாட்டார். ஆகவே நாங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நீதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இப்படியாய் மாமிசத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். இரண்டாம் அவர்களுடைய இருதயங்கள், அவருடைய சிந்தைகளை அங்கு பாவ செயல்கள் சிறியாக்கி கொண்டு போகிறதை நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாய் இருக்கிறது. இது ஆரம்பம். இனி முடிவு எவ்வளவு அங்கு பரிதாபமாக போகிறது என்பதை நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாமிசத்தில் பிறந்த மனுஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படவும் ஆவிக்குரிய மனுஷர்களாக எல்லாரும் மாற்றப்பட, அவருடைய சிந்தைகள், இருதயத்திலே இருக்கிற பாவ இச்சைகள் அல்லது சத்துருவின் தந்திரங்களை எல்லாம் விலகப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
1: கிருபையும் விரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். தாயின் பிறக்கு தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது நாங்கள் மாம்சத்தில பிறக்கிறோம், பாவ உணர்வோடு பிறக்கிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ உணர்வோடு பிறக்கிறோம். இயேசு நிக்கதேமுவுக்கு கற்றுக் கொடுத்தார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்த வாழ்வை அடைந்து கொள்வார்களாக. உமக்கு பிரியமாக வாழுகிற வாழ்வு, நாங்கள் மாம்ச கிரியைகளை நிச்சைகளை, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை இவற்றை எதிர்த்து அந்த இச்சைகளில வாழ்ந்து மறிக்காதபடிக்கு மறுபடியும் பிறந்த வாழ்வு, அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெற்ற வாழ்வை வாழ்வினால நிறைந்து எங்களுடைய சிந்தைகள், இருதயங்கள், எங்களுடைய கடினமான இருதயங்கள், மாம்ச இருதயம் எப்படி சகைவுக்கு மாறியதோ, அவன் புதிய ஆவியை இயேசுடைய ஆவியை பெற்றுக் கொண்டானோ, அவனுடைய கடினமான இருதயத்தை சதியாக மாத்தினோ, அதே போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மதங்களும், ஒவ்வொரு மாம்சத்துல வாழுகிற மனிதனும் ஆண்டவரே, இந்த மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவருடைய இருதயத்தை திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய சிந்தைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஆவியினால பிறந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில வாழ்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்களும், மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், கடவுளே இல்லை என்று வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்பரலோகத்தில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில ஆண்டவரே பலி செலுத்தினார்கள், புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அந்த ஆட்டுக்குட்டியாகி லேம்பாக எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நாங்கள் விசுவாசித்து கிருபையினால உடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவர் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்து உமக்கு பிரியமாக உமது வார்த்தையின்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறது போல இன்றைக்கு மாம்சத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் இப்படியான இச்சியான காரியங்களை விட்டு எங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற மாம்சத்துக்குரிய அவயவங்களை ஆவிக்குரிய அவயவங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய சரீரங்களை உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ எங்களுடைய அவயவங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த சரீரங்களில நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதனாலே ஆதாம் ஏபாள் விழுந்து போனார். அதே போல இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்படியான இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எங்களுடைய தேவனுடைய ஆவியாக ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறந்து எங்களுடைய இருதயங்களை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய சிந்தைகளை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இன்றைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுடைய சிந்தியை மாம்சத்தின்படி நடவாமல் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற சபைகளுக்கு போய் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று உமக்கு பிரியமாக வாழ இமைக்கு பிம்பங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு பரலோகமாக இருக்கிறது. நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுரு 1:12 பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இப்படியான மாம்சத்தில வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல கொடுக்கும்படியாக கேளுங்கள். கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடுவீர்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் தேட நன்மையான இவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, அன்புள்ளவரே, சமாதானத்தை தருகிறவரே, சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய உடைய கனிகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. உம்முடைய ஆவியினால் அபிஷேகம் படுகிறதற்காக நன்றி. ஒருவரோடு படைப்படுகிறதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்வு உம்முடைய உமக்கு பிரியமான வாழ்வாக, உம்மை நோக்கி பார்த்த வாழ்வாக, இயேசு எப்படி நற்கிரியைகள் செய்து வாழ்ந்தாரோ அதே போல நாங்களும் உம்முடைய குணங்களை தரித்து உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு உம்மை போல நன்மை செய்கிறவர்களாக எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்தும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பி மாம்ச சித்தத்தில் காரியங்களை செய்யாதபடி, அன்று ஆபிரகாம் மாம்ச சித்தத்தின்படி பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேலாக இருக்கிறது. ஆபிரகாமினுடைய தேவனுடைய சித்தத்தின்படி, ஆவியின் சித்தப்படி பிறந்த மனிதன் ஈசாக்காக இருக்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாக இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் எண்ணுகிறபடி இயேசு நீரங்களுக்கு சாபமாகி சிலுவையில மறித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து 50வது நாள் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்று உமக்கு பிரியமாக வாழ உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்களுடைய சிந்தைகளை பொருட்படும், எங்களுடைய இருதயத்தை பொருட்படும். உம்முடைய ஆவியினால நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்க, இந்த கடைசி காலத்துல விழித்திருக்க, ஜெபித்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, இயேசு நற்கிரிகளை செய்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மலைவேல் உள்ள பட்டணமாக நற்கிரிகளை செய்கிற ஆவியையும் உம்முடைய உள்ளான மனிதனில நாங்கள் செயற்பட, ஆவியின்படி நடக்க, உம்முடைய கனிகளோடு வரங்களோடு நாங்கள் செயற்பட நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக தொடர்ந்து கூட கொண்டே இருந்து உம்முடைய ஆவியின் சித்தம் எங்களுக்காக தந்த ஒவ்வொருவரும் சித்தத்தின்படி நடவாமல் ஆவியின் சித்தப்படி நடந்து இந்த உலகத்தை ஜெயித்து வாழ இயேசு நீர் ஜெயித்து வாழ்ந்தது போல நாங்களும் ஜெயித்து வாழ கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்த ஆவியின் சித்தத்திற்காக நன்றி, மறுபடியும் பிறந்த வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி, விசுவாசிகளுக்கு ஆவியின்படி வாழ நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி, இன்னும் அபிஷேகம் பெறாத மாம்ச சித்தத்தின்படி வாழுகிற ஒவ்வொரு மக்களையும், மதத்தில வாழுகிற மக்கள், பாவத்தில சாபத்தில கடவுளே இல்லை என்று வாழுகிற மக்கள், நீர் ஒருவர், எங்களுடைய கண்ணை படைத்தவர் பாராரோ, காலை படைத்தவர் கேளாரோ, நீர் பரலோகத்திலே இருந்து என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி இந்த பூமியை நோக்கி பார்க்கிறீர். உம்முடைய உத்தாசையோடு உம்முடைய பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றுகளை படைத்த எல்லா மனிதர்களையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்க்க இந்த காலங்களில் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்களை மன்னிக்கும்படியாக அறியாமை செய்த பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்தது போல இந்த மக்களுக்கு பாவத்தில வாழுகிற மரங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் மன்னித்து நீர்தான் மெய்யான தெய்வம், நீர் தருகிற ஆவிதான் பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்தி வாழ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆவிக்குரிய எல்லா வல்லமையும் தந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
1: ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister, God bless you everybody.
2: ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
2: எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாவமும் பிசாசின் தந்திரங்களும் அந்த மனித குலம் அறிந்து கொள்ள இச்சியான வழியில இழுப்புண்டாதபடி கத்ததாமே எங்கள் தேசத்தையும் எங்கள் மக்களையும் எங்கள் ஜனங்களையும் காக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் நாங்கள் கேட்கிற ஜெபங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களிடத்திலிருந்து மட்டுமே தாசை வரக்கூடியதா இருக்கிறது. ஆனப்படியே இந்த மக்களுக்கு இறங்கி ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கிருபையை எப்பொழுதும் குறைவது குறைவானது இல்லாண்டவரே அப்பா. கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த அந்த கிருபை ஆண்டவரே இவர்களுக்கும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அதே கிருபைய இவர்களுக்கு அப்பா கட்டளிட்டு இவர்களே இல்ல அந்த பாவமான ஜீவித்திருந்து வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் மா இருக்கிறேன் தகப்பனே. இவர்களுக்குள்ள ஜீவனை கொடுங்க. அசுத்தமான ஆவி, அசுத்தமான ஜீவித்த ஜீவிக்கிற எல்லா விதமான பாவங்களில் இருந்து உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இவர்களை மீட்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு உங்களோட நாம மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே யாவருக்கும் ஒரு பயமுள்ளாவியை கொடாமல் பெலனும் அப்பா நீங்க தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கீங்க. பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இன்று நாளைக்கு காலை எங்களுக்கு காலையா இருந்தாலும் அவங்களுக்கு மாலையா இருந்திருந்தாலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக இவர்களை ஆண்டவர்களே உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களுக்கேற்றவர்களாக மாற்றி இவர்களை ஒரு காலம் சாட்சியாக நிலைநிற்பதற்கு அவர்களை விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பிரதர் லேஸ்டி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஜென சிஸ்டருக்கானும் பாஸ்டர் நவமிக்கானும் வருகிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களுக்கும் புதிதான திலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு மகிழ்ந்து களி கூர்ந்து உங்களை மட்டுமே நாங்கள் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்கள் நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு புதிதான கிருபையின் அன்பும் உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்துல கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் முதலாவது உடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் எந்த ஹாலிடேஸ்லயும் நீங்க எங்க கூட இருக்கபடியா நன்றி. ஆமீன்.
2: ஆமீன். ஆமீன்களை கேட்ட அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேலையில நம்பரோடு இருக்கிறீங்க, லயரினா நிக்கிறீங்க.
0: நிர்மலா மரியா சார்ல்ஸ் அவர்கள் நிக்கிறார்கள்.
2: நாங்க அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ் தி லார்ட்.
2: நீங்கள் மனுஷனுடைய கிரியைகள் அங்கு பொல்லாததா இருக்கிறது என்று அங்கு நோபா காலத்தில இருந்து இன்று மட்டுமானது அப்படியா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருளை விரும்புகிறார்கள். இருளை விரும்பாதபடியும் இந்த பொல்லாதவர்களின் இருதயங்கள் கடின இருதயங்கள் மாற்றப்பட கத்தர் சதியான இருதயத்தை அவைக்குள்ளே வைக்கணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் கடைசி கால ஆண்டவரே கட்டத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கத்தாவை எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துங்கள் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் கத்தாவை எல்லாவற்றுக்கும் முடிவு சமயம் ஆயிட்டு

0: அமைதலான ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும்படி சொன்னது. இவனை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பரிசுத்தர் ஐயா, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்பனே. இந்த வேளையில இங்கே பூமியை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ சம்பவிக்கிற போற வேலுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க பாத்திரவாங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்பனே. இந்த காலத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு மனுஷருக்காகவும் ஜெபிக்கிறோம். பொல்லாத இருதயங்கள் மாற்றப்படுவதாக ஆண்டவரே. சிறைப்பட்ட ஜனங்கள் விடுதலை காண்பார்களாக. ஆண்டவரே கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி எங்கள் வந்த தேவனே பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலே பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து ஒவ்வொருவருக்கும் கண்டித்து உணர்த்தும்படியாய் பேசும்படியாய் மனம் திரும்பும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறங்கள் அன்பு தெய்வமே. ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களை உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே விடுவிக்கும்படியாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சத்தங்களை கேட்கிறவரே சித்தம் செய்யும்படி ஆண்டவரே இந்த நாளிலே அவர்களுடைய பொல்லாத இருதயங்கள் ஆண்டவரே திருக்குள்ள இருதயங்கள் மாற்றப்படுவதாக சதியான இருதயம் கொடுக்கப்படுவதாக ஆண்டவரே கர்த்தாவே நீர் சொன்னது போல ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவளாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே உடைய கல்வாரி அன்பு ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருதயத்திலே வைத்து நடக்கத்தக்கதாக படியத்தக்கதாக தகப்பனே உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே பொல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் நீர் பேசுவீராக. துன்மார்க்கர் மனம் திரும்புவதை விரும்புகிற தேவன் அல்லவா? பாவத்திலே மறிக்காதபடி ஆண்டவரே சத்தத்தை கேட்கும் போது உடைய வார்த்தையை கேட்கும் போது மனம் திரும்பும்படியாக விரும்புகிற தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொட்டுங்க சுவாமி. உடைய வார்த்தை அவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே. சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும். நீரே சத்திய பெறராய் இருக்கிறீர் அப்பா. சத்தியமாகிய உண்மை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிப்பை காண கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில எங்களுடைய தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம், இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற அன்பு தகப்பனே உடைய கிருபையை ஊற்றுங்க, இரக்கத்தை ஊற்றுங்க, உடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கவும் ஒருவருடைய பாவங்களை ஒருவர் மன்னித்து ஆண்டவரை ஒருவரை ஒருவர் ஆண்டவரை நேசித்து கர்த்தாவே உம்முடைய அன்பு ஆண்டவரை எல்லோருடைய இருதயங்களிலும் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க சுவாமி. தேசங்கள் வாழ்க்கைப்படட்டும் ஆண்டவரே. தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாடுகளையும் கண்ணங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட்டு உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தை நீதியையும் தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொன்னது அவர். ஆண்டவரே நீதிமான்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிக்க முடியும் கரத்தில் ஒப்பு கொடுத்து சகல துதி கன மகிமை யாவும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
1: ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி உடந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்.
0: ஆமென். ஆமென்.
1: நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சாந்தி சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நீங்கள் ஐரோப்பா தேசங்கள், கனடா தேசங்கள், இந்தியா தேசங்கள், எந்தெந்த தேசத்தில லண்டன் தேசம், எந்தெந்த தேசத்துல இருந்து வந்து இந்த இடத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசங்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: பார்த்தாப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம். இந்த வேலையில இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே, இவ்வளவு பேருடைய ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக அப்பா என்னை தாழ்த்தி உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா இந்த ஐரோப்பா நாடுகள், கனடா நாடுகள்ல இருந்து ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேசங்கள்லையும் ஆண்டவரே, இந்தியா, இலங்கை தேசங்கள், ஜெர்மன் தேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு தேசங்கள்லையும் இருந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடையும் கூட இருக்கிறதுக்காக அவர்களுடைய ஜெபங்களை கண்ணீர் தேசங்களை நீங்க ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அந்த தேசங்கள் ஆண்டவரே நீர் சுத்திகரிக்கிறதுக்காக அப்பா உங்க ரத்தத்தை தேசங்கள் எல்லை முழுவதும் நாங்க கதையெல்லாம் பூசுறோம் ஆண்டவரே, உம ரத்தத்தை பூசுறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் இந்த நாடுகளை வந்து தீண்டாதபடி அப்பா ராஜாக்கள் ஒவ்வொரு வருடங்களும் மாறிக்கொண்டு வர்ற ராஜாக்கள் நேர்மையாவும் உமக்கு பயந்து ஆட்சி செய்யும்படியாக தகப்பனு இந்த ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களுடையதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஞானத்தை சாமுவேல் கேட்டது போல அந்த ஆட்சி புரிகிற ஞானத்தை நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய ஞானம் அன்றி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ராஜா. அந்த ஞானங்கள் இந்த தேசத்தின் ராஜாக்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா கட்டளை இடுங்க ராஜா, ஒவ்வொரு தேசங்களின் ராஜாக்களுக்கு கட்டளை இடுங்க ஐயா. நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் ஆண்டவரே, சத்தியமாகவும் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு பயந்து ஆட்சி புரியும்படி ஆண்டவரே கட்டளை இடுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தி ராஜா அப்பா ஒவ்வொரு தேசங்கள்ல ஆண்டவரே தவப்பனே அந்த கஞ்சா இதுகள் அபீனுகள் ஒவ்வொரு வகையால ஆண்டவரே அப்பா பயங்கரமா இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகள் அதுல பாதிக்கப்படுகிறத அந்த ராஜாக்கள் அந்த நாட்டை ஆள்ற ராஜாக்கள் மந்திரிகள் யாவரும் ஆண்டவரே இத கவனிக்காதபடி இருக்கிறத பாக்குறீங்க ராஜா. சின்ன பிள்ளைகள் 12 வயதுலேருந்து 16-17 வயது பிள்ளைகள் பாதிக்கப்படுறத பாக்குறோம். இந்த பிள்ளைகளை நாக்கு ஆண்டவரே உங்க கரத்துல வைக்கிறோம் அப்பா, உங்க செட்டைக்குல இந்த பிள்ளைகளை வைக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க இந்த பிள்ளைகளை ஞானமாய் நடத்துறதுக்காக அவர்களுக்கு கொடுத்த அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை ஞானமாய் ஆண்டவருக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா ஞானமா நடத்த அந்த ஞானத்தை நீங்க அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா அடிச்சாலும் பிடிச்ச அடிக்க கூடாதுன்ற சட்டங்களை போட்டிருக்கிறார்கள் இந்த ஐரோப்ப நாடுகள்ல ஆண்டவரே. அந்த சட்டங்கள் எல்லாத்தாலும் தான் தாப்பனே இந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காம இருக்கிறதுக்காக டிசிப்ளின் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாம தவிக்கிறது நாங்க பாக்குறோம் ஆண்டவரே, கேள்விப்படுறோம் ஆண்டவரே. அதனால வேலைக்கு வேலை செய்யற வேலையில இருக்கிற அந்த பாடசாலைகள் ஆண்டவரே கிண்ட கார்டன்ல அப்பா அந்த பிள்ளைகளை எடுத்து வைத்திருக்கிற கட்டிட அந்த அவர்கள் நிறுவனங்கள்ல இருந்து வேலைக்கு போய் நிக்கிற ஒவ்வொருவரும் பயந்து வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மனநிலை காரணமாய் அந்த பிள்ளைகள் குத்துவன்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து இந்த வேலைக்கு போற ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறதுக்காக புது புது சட்டங்களை நீங்க நிரூபிக்கிறதுக்காக அப்பா நீங்க ஒத்தாசு தருகிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா கட்டளை இடுங்க ஒவ்வொரு ராஜா ராஜாக்களுக்கும் ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு ராஜாக்களையும் நீர் ஆண்டவரே ஞானமாய் நடத்துறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக கண்ணோக்கி நீங்க பாக்குறதுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. இந்த தேசங்களை ஆண்டவரே நோக்கி பாருங்க, இறக்கப்படுங்க ஐயா இந்த தேசங்களுக்காக. ஐரோப்ப நாடுகள் கனடா நாடுகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளை உங்க கரத்துல எல்லையா தந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா, ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பூமியை சுத்தம் செய்யறதுக்காக நன்றி. நீங்கள் ஒருவரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா எங்களால முடியாதத நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்களுக்காக நாங்க சீக்கிரமா கம்பீரமா அறுக்க நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி. இறங்கி வாரும் ராஜா அப்பா, இறங்கி வாருங்க ராஜா அப்பா. இந்த தேசங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளையும் உங்களோட கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள முக்கியமா இந்த வாலிப பிள்ளைகளினால இந்த நாடு தேசங்கள் அப்பா சீரழிந்து போகாதபடி ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து அப்பா சீரான வழியில நல்ல முறையில நடத்துறதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தொடுறதுக்காக ராஜா, நீங்க ரட்சிப்புகளை கொண்டு வர்றதுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறதுக்காக ஆண்டவரே. அப்பா பணம் கொட்டி கிடக்கிறது, ஆனால் உங்களுடைய வேதம் தொடுபடாத மாதிரி இருக்கிறது ராஜா. அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாக்குறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். சிறியவர்களை என்னிடம் விடுங்கள் என்று சொன்னவர் அல்லவா நீங்க ஆண்டவரே? அது போல இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே தொடுங்க ராஜா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை நாங்க சொல்லிக் கொடுக்க ஆண்டவரே, எங்களுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ராஜா. இந்த தேசங்கள் மகிழ்ந்து களி கூற உதவி செய்யுங்க அப்பா. சாமுவேல் எழுப்புதல் கண்டது போல இந்த ஒவ்வொரு தேசமும் ஆண்டவர், ஐரோப்பா தேசங்கள், கனடா தேசங்கள், ஒவ்வொரு தேசங்கள், இந்தியா தேசங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசமும் எழுப்புதல் காண வேண்டும் ஐயா. அப்பா ஒவ்வொரு தேசமும் மகிழ்ந்து களி கூறட்டும் என்று வாக்குத்தம் தாங்க ராஜா. அப்பா நீங்க கண்ணோக்கி பார்த்து இந்த தேசத்தை சுத்தி அறியுங்க ராஜா. எழுப்புதல் நாங்க காண வேண்டும் ராஜா. இந்த தேசங்கள்ல நாங்க எழுப்புதல் காண வேண்டும். சாமுவேல் கண்டது போல நாங்கள் இந்த தேசங்கள்ல எழுப்புதல் காண வேண்டும் ராஜா. ஜெபிக்கிறதுக்கு இன்னுமா ஜனங்களை ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்து இன்னுமா இந்த வானொலி சங்கமத்துல கொண்டு வந்து இணைக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த வானொலி சங்கமத்துல வந்திருக்கிற அவ்வளவு சகோதரிகளையும் ஜன சிஸ்டரையும் சிசிலி ஒவ்வொருவரை நிர்மலா சிஸ்டரை ஒவ்வொருவரை நவோமி சிஸ்டர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க காலத்துல தடுகிறோம் ராப்பனே. எந்த தடைகளும் பெறாதபடி அவர்களை பெலத்தோட பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜன சிஸ்டர் போற பயணங்கள்ல செய்யற ஊழியங்களை நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதுக்காக அவங்க போய் ஊழியம் செய்து வந்துறீங்க, அவங்கள பாதுகாத்து கொண்டு வரத்துக்காக ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு சௌரியனின் சௌரனி மண்டன் பிரதரை மாண்டவரே. கர்த்தாவே உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்துற லெஸ்லி பிரதரை அப்பா உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இன்னுமா இன்னுமா ஆசீர்வாதமா வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. இன்னுமா ஒவ்வொரு ஜனங்களும் பெறாம என்று தடையா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நேற்று எனக்கு தடையா இருந்தது போல வானொலியில வருகிற முன்னோன்னு தடைகள் வந்தது ஆண்டவரே, அந்த தட்டைகளை உடைத்தெறிகிறவராக இருக்கிறீங்க. முன்னால போய் எங்களுக்கு பாதையை செம்மையாக்குற தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்ட எங்களோட ராஜாதி ராஜா ஜேசப்பா, உங்களுக்கு உங்களுடைய நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். எங்க ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சூத்திரம். நன்றி சிஸ்டர். எங்கள் ஜபத்தை கேட்டு ஐரோப்பா தேசம், கனடா தேசம், இந்தியா தேசம், நோர்வே தேசம், இங்கிலாந்து தேசம் அகப்பன் நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். விசுவாசத்தினால் என்று எழுதியது.
2: ஆமேன்.
3: நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரதர்.
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் கொண்டு போட்டது
5: சகோதரி நிர்மலா மரியா அந்த சத்தம் சத்தம் கேக்கலையா?
3: நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இரத்தம் சிந்து நாடுகளுக்காக, பூமி அதிர்ச்சி நடக்கும் இடங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான நாளிலே கூடப்பா ஒன்றாக கூடி ஜெபிக்க நீர் செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீரி மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தின எல்லா தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே அநேக தேசங்களிலே இந்த நாளிலே போராட்டங்கள் யுத்தங்களாய் இருக்கிறதப்பா. அதன் மூலியமாய் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, ஆத்மாக்கள் அழிகிறார்கள், எல்லாம் நஷ்டங்கள் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் அப்பா ஒரே ஆத்மாக்கள் இழந்து போய் குடும்பங்களிலே ஒரே பிரச்சனையும் போராட்டமுமா இருக்கிற வேலையிலே தேவன் தாமே அந்த அப்படிப்பட்ட போராட்டம் உள்ள தேசங்களின் மீது உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் சமாதானத்தின் தேவன் அப்பா, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எல்லா தேசங்கள் மீதும் நீர் மூடி தேசங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதபடிக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் ஆத்துமாக்கள் எல்லோரையுமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேக மரணங்கள், இழப்புகள், ஆண்டவரே நஷ்டங்கள், இது போன்ற காரியங்கள் ஏற்படாத வண்ணம் ஆண்டவராகிய தேவன் உமது கரத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரஜா, நீ சமாதான சீக்கிரத்திலே இந்த சாத்தானை உங்கள் காலடியிலே நீர் நசுக்கி போடுவீராக அப்பா. இப்ப ஏற்பட்ட காரியங்கள் வந்து எல்லா தேசங்களிடையே சமாதானம் இல்லாமல் இருக்கிறபடினாலே எல்லோருக்கும் ஒரு கலக்கம், பயம் போன்ற காரியங்களில் இருந்து எல்லாவற்றிலும் விடுதலை ஆகவும் படி ஜெபிக்கிறோம். அப்படியே கூட அப்பா அதிகமான இடங்களிலே பூமி அதிர்

0: ஆக இந்த நில சரிவுகள் போன்ற காரியங்கள் நீரினாலும் நெருப்பினாலும் பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது. அதனை நீர் தாமே கட்டுக்குள்ளாய் கொண்டு வருவீராக. இயற்கையிலே கர்த்தாவே, இயற்கைகளை யாமற்றி அப்பா உமது கரத்திலே நீர் அடக்கி வைத்திருக்கிறபடினாலே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இவைகள் எல்லாண்டவரே நீ சொல்ல ஆகும், கட்டளைட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி இவைகளே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றையும் நீ நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. யுத்தங்களை எல்லாவற்றையும் நீ தடுத்து நிறுத்தி நீர் யுத்தங்களை ஓய பண்ணி ஆசீர்வதித்து மக்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கப்பா, பயமின்றி வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்யும்படியாய் உமது கரத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். அப்படியாக எல்லா தேசங்களின் மீது ஆண்டவரே நீர் இரத்த சிந்துதல் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து பூமி எந்த இயற்கை சீற்றங்களினாலே எந்த ஒரு வித பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படாதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியா முது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கூட ஏசப்பா இந்த வேலையிலே இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களே எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் அதிகமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மகளப்பா அந்த 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அன்றுவரே அந்த புத்தகத்தை வெளியிடும் போது தெய்வ மகிமை விளங்கட்டும் ராஜா. அநேகர் இதனால ஆசீர்வாதம் பெறவும் ஆண்டவரே இது அநேக இடங்களுக்கு கடந்து செல்லும்படியா கூட ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா காரியத்தையும் அந்த நாளிலே நீ சந்திங்க, தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து போக்கையும் வர்றவையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் கூட தேவரீர் நீர் ஆசீர்வதிங்க. இறுதியாக வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ கூட தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து
2: வருது. நீங்க நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க, ஒழுங்கா வேலை செய்ய நினைக்கிறேன்.
3: நாங்கள் மேலாபட்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கேக்குதான்னா
2: மேகலா வாசிக்கு நீங்க கொடுங்கள் உங்களுடைய விவக்குறிப்பை.
3: இந்திய நாட்களே எங்க தீமை உண்டாகும்படி சிறிது சிறிதாக இந்த வலிமையை இழக்க செய்கிற சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: இந்த மாலை வேளை, காலை வேளை, மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்தில நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பத்தினுடைய காரியங்கள், அவர்களை சத்தருடைய பாதத்தில் உண்டாகபடிக்கு விண்ணப்பளிக்கிற காரியங்கள், உலகத்தில் காணப்படுகிற சொல்லாதவன் செய்கிற பிழையான காரியங்கள், அதை நிமித்தமாய் ஆண்டவரே உம்முடைய தேவ பிள்ளைகள் விழுந்து போகாதபடி இரத்த கோட்டைகளால் மூடி மறைத்துக் கொள்ளுகிறாங்க. இந்த நாட்கள்ல தர்மை என்ற காரியத்தையும் ஆண்டவரே பணம் என்ற காரியத்தையும் கொண்டு வந்து ஆண்டவரே இந்த மனங்களை குழப்புகிறது போல தேவனுடைய பிள்ளைகளின் இந்த நாட்கள்ல குழம்பி ஆண்டவரை பின்வாங்கி போகிறார்கள். பணம் இல்லாத நிமித்தம், பணம் அதிகரித்தது நிமித்தம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறது நிமித்தம், கணவன் மனைவி பிரிவின் நிமித்தம் என்று அநேக காரியங்கள் ஆண்டவரே அதன் நிமித்தமாய் பின்வாங்கி போகிறார்கள். அவர்களுக்காக இறங்குகிறார்கள், அவர்கள் சரியான காரியங்களை தெரிந்து கொள்ளப்பட்டதாக

0: சரியான காரியங்களை கண்டறியத்தக்கதாக ஆண்டவரே இவர்களோடு இடைப்படுகிறாக. தேவனை சரியான முறையில அறிந்து கொண்டு நீர் ஜீவன் இந்த தேவன் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர் என்ற அந்த நிச்சயத்தை அவர்களுக்கிடையே கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே தேவ பிள்ளைகளை மரத்த குட்டைகளாய் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, பட்டைகள் எதுவும் வராதபடி ஆண்டவரே அவருடைய ஜெப வேலையிலேயோ அவருடைய ஜெபிக்கிற காரியங்களிலோ அவர்கள் சத்திரத்தென்று செய்கிற ஊழியங்களில் எந்த தடைகளும் வராதபடி ஒரு இரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைக்கிறபடி நாளே உங்களுக்கு நன்றி. அதே போல் ஆண்டவரே வாலிபர்கள் எத்தனையோ ஆண்டவரே இடங்களில் சத்திரத்தென்று எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே வேறு வாலிபர்கள் ஆண்டவரை தொடுத்து மனதை ஆண்டவரே மாற்றாதபடி கத்தாவே உங்களுடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அதே போல தாக்கணி ஆண்டவரே வாலிபர்கள் தன்னிச்சையை அழைகிறார்களே ஒப்பனே, தேவனுடைய மகிழ்ச்சி இல்லாமல் ஆண்டவரே அந்த கற்றவிழ்த்த பெற்றவர்கள் போல அழைந்து சென்ற அந்த வாலிபர்களை உறுதித்து கண்ணோக்கி பார்ப்பீராக. சகோதரி ஆண்டவரை எதிர்க்கும் போது சொன்னார் ஆண்டவரை பெற்றோரால் ஆண்டவரை தண்டிக்கப்பட முடியாது, பெற்றோரை அட்வைஸ் பண்ண முடியாதபடி வாலிபர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். எனக்கு புத்தி சொல்லத்தக்கதாகவும் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆண்டவரே சொல்லத்தக்கதாகவும் நீ உதவி செய்கிறாக. அவர்களுடைய மனதில் ஒரு பெரிதான ஒரு மாறுதலை உண்டு பண்ணுங்க பார்ப்பாங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. அதே போல குழந்தைகள் வாலிபர்கள் சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல யுத்தங்கள் நடக்கிற இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஆண்டவரே காசா பகுதிகள் இஸ்ரவேல் ஆண்டவரே பகுதிகள் அதே போல ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகள்லையும் கூட ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கிறது. அதே போல ஆண்டவரே ரஷ்யா யுக்ரைன்ல யுத்தங்கள் நடக்கிறது. இது நிமித்தமே ஆண்டவரே எத்தனை பேர் அழிந்து போகிறார்கள். அந்த தேசம் ஆண்டவரே இதற்கு முன்பாக ஆண்டவரே நிற்கத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அந்த யுக்ரைன் ரஷ்யா அவங்க இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களுக்காக மனம் நிரம்புகிறாக, அவங்க உண்மையை முற்றமாக தேடுகிறீங்க ஆண்டவரே. அவர்களுக்காக இறங்குங்க அந்த தேசத்துல ஆண்டவரே மண்ணோட காலப்படுகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே கட்டி ஆண்டவரே கட்டாவை கட்டப்படத்தக்கதாக வழிவாசல்களை திறப்பீராக, யுத்தங்களை எல்லாம் நிறுத்துகிறாக என்று இயேசுவின் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்களை உண்டு பண்ணுகிற அசித்த ஆதியின் எண்ணங்களும் ஆண்டவரே இந்த தேசங்களை பிடிக்க வேண்டும், அதிகரித்த பொருளாதாரத்தை ஆண்டவரை உடைக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டு ஆண்டவரே கிரியை எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்கள்ல அழிக்கப்பட வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த தேசங்கள்ல ஆண்டவரை யுத்தத்துக்கு ஆண்டவரை புதிய புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவை யாரும் ஆண்டவரை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு நிப்பாட்டப்படத்தக்கதாக இயேசுவின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்கிறாக. அதே போல ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் கூலனி பாலிய மிரகம் ஆறு கண்டத்தில் இருக்கிற அதிபதிகளையும் உடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அதிகாரிகள் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களால் காலப்பட ஜனங்களை ஆண்டவரை வாழ்க்கையில் ஆண்டவரை பொருட்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்கிறாக. ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா ஆண்டவரே. அவருடைய துக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக நீர் அற்புதம் செய்கிறாக என்று சொல்கிறேன். அதிகாரிகள் உள்ளத்தில் ஞானத்தால் நிரப்பும் உங்களுடைய தெய்வீக ஞானம் வருகிற வேலையில இந்த ஜனங்களை எவ்விதமாய் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே காலமன் ஒப்பந்தமாய் கத்தெடுத்து ஆண்டவரே இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஜனங்களை ஆட்சி செய்தான அபிபந்தமாக ஆண்டவரே ஞானத்தோடு ஆட்சி செய்து ஜனங்கள் சீராக சிறப்பாக வாழத்தக்கதாக வழிவாசல்களை தருகிறாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் எந்த மேலே முடுக்கில இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனாவது ரட்சிப்பு இல்லாமல் மறிக்க கூடாது தகப்பனே. இது அவர்களின் இடைப்படும் அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. கடைகள் யாவற்றையும் உடைப்படும் உங்களுடைய நாமத்தில் நாங்கள் சொல்கிறோம் ஐயா. அற்புதம் செய்கிறாக, அதிசயம் செய்கிறாக. எல்லா திவிகள மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பன் ஆமென்.
1: ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தருங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக்
2: கொள்ளுகிறேன்.
1: என் ஆக்களே மனுஷர்களுக்குள்ளே இந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் வராதபடி கத்ததாமே அந்த ஆக்கின தீப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேணும். ஏனென்றால் இந்த ஆக்கின தீப்பு வியாதியை கொண்டு வருகிறது, சரீரத்தில பலவீனங்களை கொண்டு வருகிறது, வாலிப ஜுவதிகளுக்குள்ளே போதைகளை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த ஆக்கின தீப்புக்கு தப்பும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்தங்க.
2: மத்தியில் வாசமா இருக்கிறீர்கள், அற்புதமான தேவனே, உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. நல்லவர் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து இம்மட்டுமாய் காத்த தேவன் இனியும் கூட கத்தாவைங்களோடு குடும்ப வழி நடத்துவீராக. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே, அப்பா மனிதனுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் இருக்கிறது கத்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஆண்டவர் உட்படுத்தாத படிக்கு அதிலிருந்து விடுவித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிச்சுக்கிறோம். அப்பா இதுவும் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலே ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் அப்படி ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழும்படியாக நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாக இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்பி ஆண்டவரே கர்த்தருடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆண்டவரே அவளுக்கு இடரல் இல்லை என்பதை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் இடரை போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்க. அதே வேளையில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே உங்களுடைய கடங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி ஆண்டவரே திசை கெட்டு போகிற அப்படியால் அவர்கள் ஆண்டவரே இந்த ஆக்கின தீர்ப்பிலே ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய வாழ்வை இழந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வதாக ஆண்டவரே சந்நிதியிலே உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளா அவர்கள் வந்து நிற்க அந்த பிள்ளைகள் எல்லாம் மனமானப்பா தன்னுடைய தப்புகளை எல்லாம் தவறுகளை எல்லாம் ஆண்டவரே அவர் செய்கிறதான காரியங்கள் தவறான காரியங்களிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தெளிவு பெற்று ஆண்டவரே மனதிலே அறிந்து ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனமாற்றம் அடைந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நித்தம் நித்தமாய் பரிசுத்தமான ஆண்டவரே சந்ததியாய் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவரும் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு எப்போதும் ஆண்டவரே இந்த ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னை உணர்ந்தவர்களாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர் தங்களை ஆண்டவரை புதுப்பிக்கத்தக்கதாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க. அப்படியே தேவம் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவ ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றிகள் எடுக்கிற கத்தாவே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்கத்தாவ வாலிப பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நல்ல எதிர்காலத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தபடி ஆயிச்சுக்கிறோம். அவர்கள் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கவும் நல்ல ஆண்டவரே சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவரை வழி நடத்தபடி ஆயிச்சுக்கிறோம். அப்படியாக தேவம் செய்ய போவதற்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்கு தவிர இந்த வேளையில ஆண்டவரே அப்பா அந்த அருமையான ஜப வேலையை நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே அவர் கையிட்டு செய்யற மேலையும் நீ ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே தேவனில் எப்போதும் கலி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி ஆய் கொடுக்கத்தாவே அவருக்கு தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் பேர்பெயராக தந்தையாக ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை நான் ஆண்டவரே பெயரை நீர் ஆண்டவரே பெருமைப்படுத்தும்படியாய் சிந்திக்கிறோம். அப்படியாக தேவன் இவர்களுக்கு ஆண்டவரே எல்லா வகையிலும் துணையாக இருந்து ஆண்டவரே எல்லா பொல்லாப்பும் ஆண்டவர் எந்த ஒரு பொல்லாப்பு நெருங்காதபடிக்கு எந்த வாதையும் ஆண்டவர் குருகாத்தை அணுகாதபடிக்கு தேவனே இவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருந்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்க தாவ இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு இந்த ஊழிய காரியத்தை ஆண்டவரே நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர்கள். ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இவர்கள் செய்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து வழி நடத்த முடியாது. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே காத்த தேவன் இனியும் கொடுக்க தாவ எங்கள் எல்லோரும் காத்து வழிநடத்த நீ நல்லவரும் வல்லவருமா இருக்கிறபடியால் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அவனுக்கு ஸ்தோத்திரம். நம் ஜபத்தோடு கூட ஏமி இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, நாமத்தின உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கத்தாவே, இந்த என்னால் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜபத்தை கேட்டி தேசங்கள் தலைவர்கள் மக்கள் எல்லாரையும் நீர் காண்கிற தேவன் அப்பா, அவர்களை மனந்திருப்பவன் ரட்சிக்கவும் வல்லவரே. ரட்சிப்பு முடியது தேவரீர். இவர்களுடைய ஆண்டவரே சிரசின் மேல் உடைய ஆசீர்வாதம் தங்க கத்தாவை கிருப செய்யும். இவருடைய தேவைகள் வாஞ்சங்கள் ஒவ்வொன்றையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
3: நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொதுவானவரே, எங்களுக்கு சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் ஆண்டவரே சுவாமி, இந்த வானொலி ஊழியத்தினூடாக நிறைவான ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி. அவர்களுடைய குடும்பங்கள், சபைகள், இருக்கிற தேசங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் சாதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது கத்தாவே, எங்களுக்கு கரம் கூட இருந்து அநேகர் அந்த புத்தகங்களை வாங்கவும் அந்த புத்தகங்களை வாசிக்கவும் ஆண்டவரே. அந்த புத்தகத்திலே சகோதரி கற்றுக் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள், வசனங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே படிக்கும் பொழுது கத்தாவே, அந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் கொடுக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்க வேணுமாய் ஆண்டவரே. சகோதரி பயணம் பண்ணுகின்ற வாகனங்கள், விமானங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் வந்து அந்த இடத்தில் இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த புதிய நாளும் சோதரி மேகலாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா? இந்த வானொலியில இணைத்த நோக்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே சோதரி சாந்தியை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த தேசத்திலே செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல அருந்ததி என்ற சகோதரியை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே கூட இருந்த அந்த ஊழியங்களை ஆசிர்வதித்து அந்த ஊழியங்களில் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் அறுவடை செய்யவும் ஆண்டவரே, சுவிசேஷ வாசல்கள் அந்த தேசையில் எங்கும் துறக்கப்படவும் நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. சகோதரி டாலிசிஸ்வருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரியுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உழைக்கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பன எங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, இன்னமாக பாசப்போல் லூயிசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். இருக்கிற கர்நாடகா மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக ஆண்டவரே அவர் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். தாயார் சிஷிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு சரீர சுவைனங்களோ பலவீனங்களோ ஒன்றும் அணுகி விடாத படிக்கும் ஆண்டவரே, அவர்களை நீங்கள் காத்து நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் இந்த புதிய நாளிலும் தகப்பனே. அதே போல ஆண்டவரே தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குளேந்திரன் அம்மா, அருமையாக எங்களுக்கு கொடுத்த இந்த தாய்மாருக்காய் நன்றி அப்பா. அவளுடைய ஜபங்கள், அவளுடைய ஊழியங்கள், அவளுடைய சந்ததிக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக இந்த புதிய நாளும் ஊழியர் சுசேஷரின் வானரையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவரு கூடாக தருகின்ற வார்த்தைகள், வாக்குத்த வசனங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்றியப்பா. இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ஐரினுக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். அவள் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்சத்திலே வரப்போன்ற தாசர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாத சாதரி சுபாலங்கவை இப்ப கிடக்கிறோம். கணவரை பிள்ளைகளை எங்களை பாதத்திலே தருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கிடக்கிறோம். இன்னமாக குடும்பத்திலே உள்ள தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கிடக்கிறோம். சாதரி ரஞ்சினி அலங்கார மணிக்காய் சோத்திரம் அப்பா, அவருடைய ஊழியங்கள், அவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே, இன்னமாக குடும்பத்தார் உறவுகள், பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை பாதத்திலே தருகிறோம். அதே போல சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை கூட இருந்து நடத்தவனுமா இந்த குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே சுவாமி பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சௌதரி வினோபாய் ஜசிமாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜசிமாவுடைய திருமண காரியத்தை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அதில் தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னமாக ஜசிமாவை வேலை இடத்திலே பாதுகாக்க வேணுமாய் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சௌதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளும் சௌதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கம் அம்மானுவல் சாபகர் தேவோலியர் லஸ்லி எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ரீடாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பிற குழந்தைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். தகப்பனே, அந்த வேலையெடுத்து ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்திலே நீங்கள் திறந்து வைத்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகள், இந்த மாகாண்டவரே சுவாமி அவர்களும் மத்தியிலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாகாண்டவரே போக்கிலும் மரத்திலும் துணையாயிருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதாரத்தின் தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வானொலி ஊழியத்திலே கத்தாவே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாக ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜூம் இணைப்புகள், வாட்ஸ்அப் இணைப்புகள், ஆண்டவரே இன்டர்நெட் இணைப்புகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இணைகின்ற ஊழியர்கள் எல்லோரும் நேரத்துக்கு இணைய உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மாக வெக்கேஷனுக்கு சென்றிருக்கின்ற ஊழியர்கள், இந்த மாக ஆண்டவரே இந்த வானிலைக்கு வர முடியாமல் சுவயினங்கள் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே உந்த ஜப குழுங்களே நீங்கள் இணைத்து வருகின்ற ஒவ்வொரு புதிய ஊழியர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிரதர் டொனாலை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
4: ஆமீன். நிறைவில் எடுத்து அந்த தேவோலிய சௌரி ஏமி ராஜா தொடர்ந்து இந்த காலவேளையில் இணைந்தார்கள். இதெல்லாம் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும் மாலை வேளையில் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து இந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க கத்தர் கொடுத்து தாளந்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இணைந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சௌரி மகள் அவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். அதே போல சௌரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து

0: சந்தித்தார்கள். ஜபித்த எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் தாமை வழி நடத்துவாராக. சௌரி ஐரீன் அவர்கள் கூட கொழும்பு இலங்கையில் நினைந்தார்கள். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு காலை நேர ஜபத்திலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் பிரபசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய
1: கரத்திலே
0: நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி சுபாசினி அவர்கள் இணைந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவர்களிடம் ஒப்படைப்போம். இலங்கைக்காக விசேடமாக ஜபிப்பார்கள். இந்த வேளையிலும் அவர்களை வரவேற்றுக் கொண்டு காலை வணக்கங்கள் மாலை வணக்கங்கள் கூறிக்கொண்டு இரவு வணக்கங்களையும் கூறி வாழ்த்து வரவேற்போம். சௌரி சுபாசினி அவர்கள் இந்த வேளையிலும் வழி நடத்துவார். சௌரி ஜனத் அவர்கள் வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். பிளீஸ் லோட் சிஸ்டர் சுபாசினி, பிளீஸ் லோட் சிஸ்டர் ஜனத்.
2: உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மீண்டுமாக இந்த வாரத்திலே நாங்கள் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லா தடைகளையும் நீக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரம தகப்பனே, நீங்களே பொறுப்படுங்கள், நீங்களே வழி நடத்துங்கள், கர்த்தாவே கூட இருங்கள். ஆண்டவரே அப்பா, இந்த இணைப்பரையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபங்களை ஈடுக்கிற எங்களையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். பரிசுத்தாவியானவரே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென், ஆமென்.

0: ஆமீன் ஆமீன் அங்க பாடலை கத்த தாமே ஆசீர்வதித்து இன்னுமாய் தாளந்துகளிலே பல்கி பெருக்க கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் முதலாவது நான் செபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் திருச்சபை மக்கள் மத்தியிலே கத்த தாமே கூட இருந்து இந்த நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இன்னதென்று அவர்கள் அறிந்து செய்யக்கூடிய ஒரு கிருபையை அங்கு கிருபியை கொடுக்க வேணும் என்று சொல்லி நான் ஜபத்திலே வழி நடத்துவேன். நாங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை மக்களுக்காக, தலைவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்தை உமக்கு முன்பாக வைக்கிறோம். இலங்கை தேசத்தின் ஆண்டவரே, ராஜாக்கள் தொடங்கி கடைசி மகன் மட்டும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் தேசத்தின் பாவத்தோச அக்கிரமங்கள் மீறுதல்கள் ஒவ்வொன்றையும் மன்னிப்பி கத்தாவே, அவர்கள் இருதயங்களும் சிந்தைகளும் சீர்கேடானதுகளுக்கு கடக்காதபடி கத்தாவே, என் தேவனே இவர்களை மனம் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வானமண்டலங்க தரமாக்கங்க கடற்பிராந்திங்க தேசத்தின் குடிகள் ஆண்டவரே கத்தாவே, ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல்மக்கள் பாலிமேந்துகள் அப்பா கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட உம்முடைய நாமத்தினால் பரிசுத்தப்பட வேணும். சிறு பிள்ளைகள் உம்முடைய ரத்தத்தினால் மூடப்பட வேணும் ஆண்டவரே. வாலிப ஜோதிகள் மனம்போன போக்கிலே போய்விடாத தாவே மனம் திருப்பப்பட வேணும் ஆண்டவரே அப்பா. இளம் குடும்பங்கள் உமக்கு சமாதானம் உள்ள குடும்பங்களாய் வாழ செய்வீராக கத்தாவே ஆண்டவரே. முதியோரை காக்கிறது ஆண்டவரே ஒவ்வொருதற்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் நடத்துமையா, எல்லாருக்குள்ளும் வர வேண்டிய உம்முடைய ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்குள்ளே வர கத்தாவே. உம்முடைய பரிசுத்தாவியானவர் நிழலிட கத்தாவே, நீங்கள் உதவி செய்யுங்கள். இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே ஆளுக்கு உட்படுத்துகிறோம். ஆளுகிகார வல்லவினால் நிரப்பும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க ஆண்டவரே, எங்கள் தேச மக்களை பொறுப்பேறுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சுபா அவர்கள், நீங்க திருச்சபை மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர் 10:3 உகந்த மனுஷன் என்று எழுதியிருக்க, எந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுவதாகவே. திருச்சபையில இருக்கிற எல்லா ஊழியக்கார சபைகள் மக்கள் எல்லாருக்குள்ளும் அந்த உகந்த மனுஷர்களாய், தேவனுக்கு ஏற்ற மனுஷர்களாய், தேவனுக்கு பயப்படுற மனுஷர்களாய் இருக்க கர்த்தர் உந்த நாட்களிலே அவர்களை ஏவி எழுப்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்த.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனை கர்த்தாவே, இன்றைய நாளும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் உண்ணாமல் தரிக்கப்பட்டவர்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்க இவர்களை புறப்படுங்கள் கர்த்தாவே, இவர்களோடு கூட இருங்கள் ஆண்டவரே. அன்பான நேசரே, எங்கள் மீட்பரே, இரட்சகரே அப்பா ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க நீர் ஒவ்வொருத்தரையும் அவ்வண்ணம் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான நேசரே அப்பா, இவர்கள் ஆண்டவரே, இவர்களும் ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே அப்பா உமக்கு உகந்தவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள நீர் அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக உங்களிடத்தில் கேட்கிறோம் அப்பா. என் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தாவே, உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு கர்த்தாவே, உமக்கு உகந்தவர்களாய் ஜீவிக்க வேணுமென்ற அந்த ஆண்டவரே இருதயத்தின் நினைவுகள் அவர்களுக்குள் காணப்படத்தக்கதாக நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகையும் உம்முடைய வழி நடத்தலும் இருந்தால் கர்த்தாவே, ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருப்ப பார்க்கல ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அபிஷேகத்துக்குள் ஒவ்வொருதரும் வரத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கத்தாவே, உமக்கு பயப்படும் பயம் ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமாய் வாழ வேணும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, அந்த இருதய பயம் இருந்தால் ஆண்டவரே ஒவ்வொருதரும் உமக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டார்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிப்பார்கள் கத்தாவே அப்பா. அந்த இருதயத்தை நீர் கட்டளை இடும்படியா பிள்ளைகளாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே அப்பா, ஏனோதான ஒன்று உம்முடைய பிள்ளைகள் இருந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தோடு கர்த்தாவே இன்னும் உமக்குள்ளே கிட்டி சேர நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை உம்மண்டை இருந்து சத்துருவானவன் பிரித்து விடாதபடிக்கு கர்த்தாவே நேரே பாதுகாத்து தொடர்ந்தும் இவர்களை வழி நடத்தும்படியாக, எல்லா தடைகளுக்கும் விலக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய அற்புத கரத்துக்குள் முற்று முழுக்க ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
0: ஆமீன். ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நான் இலங்கை தேசத்திலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அங்கு வர வேணும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றா கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும் இருக்கிற எங்கள் நீதியின் தேவன். ஆகவே அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, எங்கள் தேசம் இலங்கை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கற்படி தாய்மார்கள் கற்படுத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாரையும் நீர் காண்கிறீர் கர்த்தாவே. என் தேவனே அப்பா, இவர்கள் உகந்த வாசனையாய் உமக்கு இருக்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு கடந்து வர கர்த்தாவே அவர்களை சீர்கேடாக்குற கர்த்தாவே, அவருடைய சிந்தைகள் அவருடைய இருதயங்கள் பொல்லாப்பு பொல்லாத கிரியலை கொண்டு வர ஆவிகள் பின்பு ஆவிகள் எல்லாவற்றையும் கட்டிந்து போடும் ஆண்டவரே. எல்லாரையும் நீ ஆண்டவரே கர்த்தாவே பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருக்குள்ளும் வர வேண்டிய அந்த ரட்சிப்பு ஆண்டவரே எங்கள் தேச மக்களுக்குள்ளே ஆண்டவரே கர்த்தாவே, இன வேறுபாடு இல்லாதபடி மத வேறுபாடு இல்லாதபடி கர்த்தாவே வரக்கூடியதாய் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு ஜாதிகள் மேலும் வரக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்கள மக்களாய், தமிழ் மக்களாய், முஸ்லிம் மக்களாய், வரங்கி மக்களாய் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் எந்தெந்த ஜாதிகள் எந்தெந்த பாசிய பேசுறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ ரட்சிக்க வல்லவருக்கே ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறேன் ஐயா. எங்கள் தேச மக்களுடைய பாவதோஷ அக்கிரமங்களை ஒரு கணம் மன்னிங்க ராஜா, ஒரு கணம் மனம் திருப்புதலுக்கு அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் இயேசு நாமத்துக்கு தேவனே உம்முடைய வார்த்தைக்கு நீதிக்கு சிறைப்படியும் ஆண்டவரே. ஒவ்வொருடே நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல்மக்கள் பாலிமென்ட்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் உமக்குள்ளாய் எடுக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 9 மாகாணம் 25 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே கர்த்தாவே, நீர் தேவனாய் இருக்கிறபடியால் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ரட்சிக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதிக வெப்பமும் வராதபடி, அதிக மழையும் வராதபடி எங்கள் தேசத்தை தகுந்த நிலைமையில மாற்றி ஆண்டவரே நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் அழிவில் இருந்து மக்களை காப்பாற்றுவீராக கர்த்தாவே. மக்களும் மனம் திரும்பி வாழ ஆக்கினைக்கு உட்படாதபடி கர்த்தாவே எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஆண்டவரே வர உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுற பயம் மனித நேயங்கள் அவர்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் எங்கள் தேசத்திலே இன்றைக்கு அங்கு ஏழைகளாய் விதவைகளாய் திக்கற்ற பிள்ளைகளாய் உணவு உடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்து மக்களுக்காய் சுபா நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
1: அன்பின் தகப்பனே இயேசுப்பா, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகள் எளியவர்களையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை நீங்கள் புறப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அன்பின் தந்தை இயேசுப்பா ஆண்டவரே, நாள்தோறும் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே தேவைகளுக்காக ஈக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உண்ண உணவுகளுக்காக ஆண்டவரே, உடுக்க உடைகளுக்காக, நல்ல இருப்பிடங்கள் இல்லாமல் ஆண்டவரே தவிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக பாதத்தில் வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே, நாள்தோறும் நீர் இவர்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படி உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனே கர்த்தாவே, ஆதரவிட்டிருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. இவர்களை பொறுப்படுங்கள் கர்த்தாவே, இவர்களுக்கு வேண்டிய மனுஷ தயவுகள் ஆண்டவரே கிடைக்க கிருபை செய்யுங்கள். இவர்களுடைய நாளாந்த தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த கரத்து இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் இருந்து பராமரிப்பில்லாமல் கவனிப்பில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பெருமூச்சுகள், இவர்களுடைய ஆண்டவரே கண்ணீர்கள் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு குறைவுகளை கொண்டு வந்து விடாதபடிக்கு கத்தாவே ஆண்டவரே நீ பொறுப்படுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கத்தாவே, இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை வைத்து தவிக்கிற ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாளாந்தம் எவ்வளவு தேவைகள் உண்டு கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் அந்த குடும்பத்தின் தேவைகளை நீ சந்தித்து வழிநடத்தும். இவர்களை இனங்கண்டு இவர்களுக்கு உதவுகிற மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை பொருட்படும் ஆண்டவரே, கணவன் இல்லாமல் ஆண்டவரே விதவைகளாக ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களை நடத்துகிற ஒவ்வொரு பெண்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இவர்களை நீ பொருட்படுங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு எதிராக தீய மனிதர்கள் எத்தனையோ ஆண்டவரே காரியங்களை செய்வார்கள், அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் நீர் இந்த குடும்பங்களை பாதுகாத்து கர்த்தாவே இந்த குடும்பங்களை வழி நடத்துங்கள். எத்தனையோ பெண்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளிலே பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவரே, அவர்களுடைய கரங்களின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை வழி நடத்துங்கள். அது மாத்திரமல்ல கணவனால் கைவிடப்பட்ட குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சொந்த மனைவி குடும்பங்கள் இருக்கத்தக்கதாக தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே, அப்படிப்பட்ட குடும்பங்களை பொருட்படுத்த கர்த்தாவே இவர்களிடத்தில் ஒரு மனமாறுதலை கொடுத்து குடும்பங்கள் ஐக்கியத்தை பெருக பண்ணி நீ வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனை பொருட்படுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே தங்களுக்கு இறங்க யார் உண்டு என்று இறுக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருதரை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற தேவன் ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் நீங்கள் அப்பா ஆண்டவரே. நீர் இப்படிப்பட்டவர்களை பொருட்படுத்து கத்தாவே, இவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பித்து இவர்களை நாள்தோறும் பராமரித்து நடத்தும்படியாக உங்களுடைய கரங்களுக்குள் தந்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த நாட்களிலே அநேக நுழம்பு கடியினால் அங்கு டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், மரணத்தை சந்தித்த பிள்ளைகள், அதனால் வேதனைப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இந்த நாட்களில் எங்கள் தேசத்திலே அப்பா நுழம்பு கடி காரணமாய் கத்தாவே ஆண்டவரே இந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் கத்தாவே ஆண்டவரே, மரணத்தை சந்தித்த வர்கள் அநேகர் கத்தாவே, தேவாவியானவரே அப்படியாய் வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு பூரண சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் உம்மை காண்கிற இருதயத்தை கட்டளையிடுவீராக, உம்மை காண்கிற சிந்திய கட்டளையிடுவீராக கத்தாவே. அந்த ஆண்டவரே வியாதிக்கு காரணமாய் இருக்கிற எந்த பாவமாய் இருந்தாலும், எந்த சத்ருவின் திட்டமாய் இருந்தாலும் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்க வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மருத்துவமனைகளுக்காய், டாக்டர்மா நர்ஸ்மார்களுக்காய் ஆண்டவரே, மருத்துவ பகுதியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தாவே, வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆறுதல் கொடுக்கிற தேவன் அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க கத்தாவே. ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாம் வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிறார்கள் ஆண்டவரே, தொடர் வியாதிகள் கத்தாவே வேதனையிலே தவிக்கிறார்கள் கத்தாவே, மருத்துவ வசதியின்றி தவிக்கிறார்கள் அப்பா, மருந்துகள் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா, பணம் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா. இதெல்லாம் ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்திலே எல்லாம் இலவசமாய் கொடுக்கப்படும் ஆண்டவரே, ஆனாலும் கத்தாவே அவர்கள் மனந்திரும்ப ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. இந்த இதுக்கு காரணமாயிருக்கிற எல்லா சத்ருவின் திட்டங்களை முறியடித்து என் தேவனே இவர்களை எல்லாம் குடும்பங்களை எல்லாம் நீர் ஆறுதல் படுத்தி ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா, நீங்கள் மற்ற ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்க கூடிய ஒரு சுபாவம் எங்கள் தேசத்திலே கடந்து வர கத்தருக்கு உதவி செய்யணும். ஒருத்தருடைய குறையை இன்னொருத்தர் மன்னிக்க கூடியதாயும், ஒரு மனித அபிமானங்கள் வரக்கூடியதாயும் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனை பரிசுத்தரே, இப்பொழுதும் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே தகப்பனே, அப்பா இந்த மன்னிக்கிற சுபாவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் காணப்படத்தக்கதாக என் தகப்பனே நீங்க உதவி செய்யும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நான் என்ற அகந்தை உருமாப்பு இருக்கும் வரைக்கும் அந்த மன்னிக்கிற சுபாவங்கள் வராத ஆண்டவரே, அந்த அகந்தையும் அகங்காரங்களும் நீங்கி போகத்தக்கதாக அந்த தாழ்மை உள்ள இருதயத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே, ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இப்படிப்பட்ட இந்த அன்பில்லாத சுபாவங்களினால் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் பிடிவுகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே அப்பா, துன்பங்களும் ஆண்டவரே அப்பா, போட்டிகள் பொறாண்மைகள் ஒருவனை ஒருவன் கொள்ளுறது அழிக்கிறது ஆண்டவரே, இப்படியான காரியங்களில் இருந்து கர்த்தாவே நீர் எங்கள் தேசத்தை எங்கள் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரானென்று அந்த சத்துருவின் சுபாவங்கள் எல்லாரையும் விட்டு விலகி போகத்தக்கதாக என் ஆண்டவரே நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வாக்கு கொடுத்த என் கர்த்தரே இயேசப்பா ஆண்டவரே, அந்த பரிபூர்ணத்துக்குள் ஒவ்வொருத்தரும் பெறத்தக்கதாக அவர்களுடைய குண இயல்புகளை நீர் மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரக்கம் காணப்படட்டும், எங்கள் தேசத்திலே காணப்படட்டும், எங்கள் ஜனங்கள் மத்தியிலே காணப்படட்டும், எங்களுடைய ஜனங்கள் இந்த காரியத்திலிருந்து விடுதலையாகட்டும் ஆண்டவரே. அப்பா மற்றவர்களை திரும்பி பார்க்கிற குணங்கள் இல்லை கர்த்தாவே, எல்லாம் அன்பு தணிந்து போகிறது கர்த்தாவே. என்னேசரே, நான் நான் எனக்கு எனக்கு என்று அந்த சுபாவங்கள் பெருகி கொண்டு வருகிறது கர்த்தாவே. என் ஆண்டவரே இந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா மற்றவனை நேசிக்கிற இருதயம், மற்றவனுக்கு கொடுக்கிற சுபாவங்கள், விட்டு கொடுக்கிற சுபாவங்கள், மன்னிக்கிற சுபாவங்கள் பெருகத்தக்கதாக என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படியாக ஆண்டவரே நீங்கள் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். நீங்களே பொறுப்படுங்கள், வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா கிருபையா இறங்கி உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.
0: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாக்கள்ல எங்கள் தேசத்திலே செல்வ பெருக்கை நம்பி அங்கு தீவினைகள் பலத்து கொண்டு போகிறதை நாங்கள் காண்கிறோமாகவே. இதற்காக நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா எங்கள் ஜனங்கள் கர்த்தாவே உம்மை பலனாய் கொள்ளாதபடி கர்த்தாவே செல்வ பெருக்கை நம்பி கர்த்தாவே தங்கள் தீவினைகளை பலத்து கொண்ட மனுஷராய் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே இந்த நிலையில் இருந்து அவர்கள் விடுதலை பெற விடுவிக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எனக்கும் தாசை வரும் பர்வங்களுக்கு நீராய் என் கண்களை இருடுப்பேன் சொன்னது நீங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உலகத்துக்குள்ளும் மாமிசத்துக்குள்ளும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே தங்கள் செல்வங்களை பெருக்கத்தை நம்பிக்கொண்டு செல்வ பெருக்கி ஆண்டவரே பெருக்கி கொண்டு இருக்க ஆண்டவரே விருப்பப்படுகிற இந்த ஆத்துமாக்கள் பாதாளத்துக்கு போகாதபடி பரிசுத்த வழியை காணக்கூடியதா என் தேவனே, தெக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல இவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் உம்முடைய வேத வசனத்துக்கு முன்பாக திருப்பப்பட கத்தாவே, உம்முடைய நீதிக்கு முன்பாக திருப்பப்பட கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரும் சோதி தருகிறவருமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கத்தாவே மிருக கூடம் உள்ள மனுஷர்களாய் இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்களே கத்தாவே. ஆண்டவரே மூடர்களாய் இருக்கிறார்களே, உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்களே கத்தாவே. இவர்களுடைய நிலைமைகள் மாற்றப்படட்டும் ஐயா ஆண்டவரே, மாறுதல் அடையட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆக்கின தீப்பை எங்கள் தேசத்தின் மீது வைக்காதபடி கர்த்தாவே, ஒரு கிருபையினால், ஒரு இரக்கத்தினால், ஒரு தயவினால், ஒரு அன்பினால் நீர் அவர்களை ஆண்டவரே மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்திலே அப்பா. பூமி அதிர்ச்சிகளோ கர்த்தாவே, கடல்கள் பொங்கவோ ஆண்டவரே, வறட்சிகள் வரவோ கர்த்தாவே விடாது இருப்பீராக கர்த்தாவே. எங்கள் தேச மக்கள் வாழ்வடிய செய்வீராக உம்மை ஆண்டவரே. எங்கள் தேச மக்கள் மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தாவே உம்மை சேவிக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே ஒவ்வொருதரே மாற்றுங்க ஆவியான ஒவ்வொரு சிந்தைகளையும் இருதயங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள் ஆண்டவரே கடைசி நாட்கள் ஆண்டவரே சபையில இருக்கிற பிள்ளைகள் கூட ஆவியில ஏவப்பட்டு கர்த்தாவே அன்றைக்கு சிமியோன் ஆண்டவரே ஆவியில ஏவப்பட்டு கர்த்தாவே ஆலயத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குழந்தையாய் ஆண்டவரே அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஜெபித்தது போல இந்த நாட்களும் ஆண்டவரே தேவ ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கர்த்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவியினால் ஏவப்பட்டு கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாரையும் நீ தாங்கி நலி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரமங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்ல கரமங்களை நடத்தட்டும் ஐயா. குடும்பங்களை நடத்தட்டும் ஐயா. வீடுகளை நடத்தட்டும் ஐயா. பிள்ளைகளை நடத்தட்டும் ஆவியானவர். இந்த நாளை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. சும்மா நீங்கள் சங்கம வானொலிக்காகவும் சங்கம வானொலியிலே சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பங்கு கொள்ளுற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்று அவருடைய தேவைகள் வாஞ்சகள் சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கம வானொலிக்காகவும் நீங்க எங்களுக்காக நெஞ்சம் பண்ணுங்க. கர்த்தாமே கூட இருந்த எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தந்து நடத்துவாராக.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த சங்கம ஊழியங்களை உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் ஊடாக ஆண்டவரே அநேகர் பயனடைகிறார்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற சகோதரனையும் அவருடைய குடும்பத்தை நீங்க குறிப்படுத்தி வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அதே போல அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கிற ஆண்டவரே அந்த அபிஷேக ஆராதனைகளை உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த இணைப்பிலே வந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியர்களோடும் நெருக்கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்கள். இந்த ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தியுங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள். உங்கள் திருக்கரம் பாதுகாத்து தொடர்ந்தும் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே இன்னும் அநேகர் ஆண்டவரே இதை கேட்கவும் இந்த ஊழியங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பயன்பெறவும் ஆண்டவரே நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே உள்ளடி விளக்க குடும்பத்தை உடைய கரத்துக்குள் தருகிறேன். சகோதரியோடும் கணவனோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சுகபலங்களை கட்டளையிட்டு இன்னும் இந்த ஊழியங்களை உற்சாகமாய் செய்ய உடைய நல்ல அபிஷேகத்தை கொடுத்து நடத்துங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவைகளையும் சந்தேகங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலே நன்மைகளை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி அந்த இடத்திலும் நல்ல மனுஷ தயவுகளையும் நீங்கள் கட்டளையிட்டு கர்த்தாவே சந்தோஷத்தோடு போய் சந்தோஷத்தோடு திரும்பி வரத்தக்கதாக உம்முடைய சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய சமூகம் முன்பாக சென்று காரியங்கள் ஒவ்வொன்றை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். தடைகள் யாவை நீக்குங்க ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக முற்று முழுக்க நன்றி செலுத்தி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்குகிறேன் நல்ல பிதாவே.
0: நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் தாமே எங்களையும் எங்கள் தேசங்களையும் கர்த்தர் காத்து நடத்த வேணும் என்ற ஜெபத்திலே வழி நடத்துகிற அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இருக்கிற தேசங்கள் வாழ்கிற தேசங்கள் வாழ்கிற தலைவர்கள் ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சுவாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாவோடு நீர் கூட இருப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளைக்கு கூடுத்த சுகபலம் ஆரோக்கியம் வல்லமைக்காய் உமை துதிக்கிறோம். போக்குவரத்து பாதுகாப்புகளுக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்க துதிக்க ஜவாவி வல்லமைய கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மூலியத்தில் எடுத்து ஆண்டவரே கர்த்தாவே வரங்கள் வல்லமினால் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கணவனுக்காய் கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆசீர்வாதம் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கல்லிடுமையா. பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே படிப்பிலே படிப்பு ஞானத்திலே அறிவிலே புத்தியிலே கெட்டித்தனத்திலே வல்லமிலே பெருக கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் வருங்கால காலங்கள், தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற சபைகள் கர்த்தாவே, பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரே என் தகப்பனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்தை, தேச மக்களே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபை கர்த்தாவே எங்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உம்மக்குரியது உம்மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சுபாறு பாட பல்லவியோடும் முடித்துக் கொள்ளும்.
1: ஆமென்.

0: வர வேண்டும் வல்லவரே, வர வேண்டும்
1: ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பான். ஆமென்.
2: சகோதரி சுபாஷினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து சிறமாக இலங்கைக்காக ஜெபித்தார்.

0: உண்டு. சேடமாக சகோதரி சுபாஷினி அவருடைய பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திரலாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரிய கரத்தில் உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், கணவனாரையும் ஒப்புவிக்கிறோம், பிள்ளைகள் இருவரையும் ஒப்புவிக்கிறோம். கத்திரலாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்திரிய கரத்திலே உங்கள் பாதுகாப்பின் கரம், சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் தந்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு அந்த சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே சௌரி சௌரி எனத்தவர்கள் காலையிலே 8 மணி முதல் இதுவரை நேரமும் இணைந்து தொகுத்து வழங்கினார் ஜபங்களை. இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்திரலாமே அவரோடும் அவருடைய குடும்பத்தாருடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. அவர் டொரண்டோ பகுதியிலே வந்து தனது புத்தர் வழியிட்டு வரும் பொழுதும் கத்தருடைய கரம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும், பலர் ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட விரும்புவோம். நாளை காலை வழியிலே இலங்கைக்கான உலக நாடுகளான ஜெபத்தோடு திரும்பமாக சந்திப்போம். சௌரி சுபாஷினியும் அடுத்த வாரத்திலே இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரசுத்தாவியான நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சுபாஷினி, காட் பிளஸ் யூ. நன்றி சௌரி. இதுவரை நேரமும் இலங்கைக்காக விசேடமாக சௌரி சுபாஷினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சௌரி ஜனத்தவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்து ஜபித்தார்கள். உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜபித்தோம். கத்தர் அவருடன் கூட இன்னும் வழிநடத்துவாராக. ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன், ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் 10 நிமிடமாக இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரை தொடர்ந்து சுசேகரின் வாணர் அவர்கள் தேவசை எடுத்து வருவார். அந்த வேலையை ஆயத்தமாவோம். அந்த வேலையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா. சகோதரி ஒவ்வொரு புதன்கிழமையிலும் மானிப்பாய் பகுதியிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு வருகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து பெண்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு புத்தகத்தை ஆயத்தப்படுத்தி ஸ்காப்ரோவிலே வெளியிடுகிறார். அடுத்த வாரத்திலே, அடுத்த சனிக்கிழமை அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரயாணங்கள், விசா காரியங்கள், எல்லா காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபியுங்கள். இந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அம்மா, வழிநடத்துங்க. ஆமேன், கர்பி.
1: Amen, amen, amen, amen, amen. Stotram, ayya, stotram, ayya, stotram, ayya, stotram, ayya. Thudikurum, ayya, thudikurum, ayya, thudikurum, ayya. And the kale vilika, stotram, the yava vilika. Stotram, nandi solurum, ayya, nandi solurum, ayya, nandi solurum, ayya, nandi solurum, ayya, nandi solurum, ayya. Stotrangal, stotrangal, stotrangal. Thudikurum, ayya, parisuttar, parisuttar, parisuttar, chenagalingattar, parisuttar, parisuttar, thera. விங்கள் கேராவிங்கள் பரிசுத்தவான்கள் போத்தூர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்களும் மாத்திரங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. கடுப்பாதபடியில் ஒரு மனமாய் வந்திருக்கிறோம் சுவாமி, எங்களை தாரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிருபையப்பா, எல்லாம் உங்களுக்கு கிருபைதானப்பா தாங்குறது. எங்களோட வேலை நல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுயம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வருபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். கிருபை கிருபை மட்டுமா நடத்தின கருவை முடிய வரியந்தம் இருக்கிற கிருபையப்பா ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா பிதாவே கூப்பிட தந்த கிருபை ஆண்டவர் மாத்திரம் ஆண்டவரே, மாத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு பிள்ளைகளாக நிகழ்த்து கொண்டிருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். துதிக்கிறோம் ஜெபங்களும் விண்ணப்பங்களும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி. உங்களுடைய இரக்கங்களும் மன்னிப்புகளும் தயவுகளும் உண்டு சுவாமி. எங்களுடைய நிமித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தின்படி, உங்களுடைய கிருமையின்படி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ரப்பனே நன்றி சொல்லுவோம். சொன்னிட்டு உங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலம் எங்களை நடத்துறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் உங்களை கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதான் அப்பா மட்டுமா எங்களை நடத்துகிற சுவாமி நன்றி. இந்த காலங்களுக்காக இந்த சூழ்நிலைகளுக்காக குளத்தில் ஜபிக்க வந்திருக்கிறோம். இந்த மக்களுக்கா ஆண்டவரே எங்களிடத்தில் இறக்கம் பெற வந்திருக்கிறோம், எங்களிடத்தில் கிருபைக்கு வந்திருக்கிறோம் சுவாமி அப்பா. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் காண்கிறதன் சுவாமி கடைசி நாட்கள் பொல்லாங்கனின் காலத்தில் ஐயா இந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. இவர்களுக்கு வேண்டி ஆண்டவரே தலத்தை கொடுத்தருளுங்க, மனந்திரும்புதலை கொடுத்தருங்க, சிறை இருப்புகளை மாற்றிக் கொள்ளுங்க சுவாமி. தகப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுற வேண்டிக் கொள்ள அவர்களால் முடியாது சுவாமி. தகப்பனே எங்க விடுதலை ஆக்கினால் ஐயாவை விடுதலை ஆவார்கள் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. விடுதலை விடுதலை இந்த கிருபையின் காலம் அனுக்கிற காலம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அவர்கள் நாட்களை போக்கி கொண்டிருக்காதபடி தகப்பனே இப்பொழுது இன்றே ஆண்டவரே கிருபையின் நாள் என்று சொல்லி அனுக்கிற காலம் என்று சொல்லி மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும். அப்போ அந்த காலங்களில் நடக்கிற கொடுமைகள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் ஜனங்கள் விடுதலை பெற வேண்டுமடி வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சத்தியத்திற்கு படுகிறவளாய் கற்பனைகளை கை கொள்ளுகிறவளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீரிக்கு பயந்து வாழுகிறவளாய் ஆண்டவரே இந்த நாட்கள் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். கூட வரவைக்கும் என்பாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. அப்பா

ஆண்டவரு இவர்களை மன்னித்து இவர்கள் நேரம் கொஞ்சம் விடியாய் வண்டி கொள்ளுறோம் தகப்பனே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீங்க, உங்களை போல தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீங்க மன்னிக்கிறதில் எவ்வளவு தயப்படுத்துகிற ஆண்டவரே, மன்னிங்க சுவாமி. இவருடைய குற்றங்கள் குறை எல்லாம் மன்னித்து இந்த யுத்த நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவரே, ஒரு சமாதானம் ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாகும்படியாய் வண்டி கொள்ளுறோம். நம்முடைய வார்த்தை இவர்களை மேற்கொள்ளட்டும் சுவாமி, வார்த்தையினால் விடுதலை பெறட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களை சந்திங்கப்பா, எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சாப்பனே, காண்கள தேவனே, உங்களோட கண்கள் அவர்கள் மேல் இறக்கமா இருக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சகப்பனே, வியாதி எஸ்தர்களாண்ட வியாதி வியாதி வியாதி அப்பா, வியாதி பெருக்கும் அதிகம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கத்தாவே, வியாதியில் எல்லப்படுவது எனங்கள் பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. கத்தாவே, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, எனங்களின் கூக்குரல் ஆண்டவரே, சகப்பனே, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்கள் மனம் திரும்பட்ட வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவரே நீங்க எத்தி சிறந்ததுவன் சுவாமி. ஆண்டவரே நீங்க தான் வியாதிகளை குணமாக்குறதுவன், நீங்க தான் பரிகாரிய கத்தர் என்று சொல்லி ஆண்டவரே ஜனங்கள் உங்களை நோக்கி வியாதி இல்லாண்டவரை கூப்பிடட்டும் சுவாமி. கூப்பிடட்டும் ஆண்டவர், கூப்பிடட்டும் ஆண்டவர், குற்றப்படுத்துங்க சுவாமி. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி ஆண்டவரே. ஆண்டவர் நாட்களில் கத்தாரே அப்பா, வியாதியில் இருந்த ஒவ்வொரு மனிதரும் உங்களை தேடி வந்த போது தகப்பனே எல்லாரையும் தொட்டு சுவமாக்கு நீங்க சுவாமி. தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற பிரகார சுவாமி, வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவர் உங்களை தேடட்டும் சுவாமி. நீங்க தானப்பா பரிகாரியாகிய கத்தர், நீங்க தானப்பா சுகத்தை கொடுக்கிற கத்தர் என்று தேடுகிறவர்களாய் மாறட்டும், சுகத்தை பெறட்டும் சுவாமி. தேவைகளோடு இருப்பார்களா, நான் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற உதவிகளை கட்டளை விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. ஒரு வியாதியஸ்தர்களை பாருங்க சுவாமி, பாருங்க சுவாமி. வியாதியில் கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க சுவாமி. மரண தருவாயில் இருப்பார்கள், ஆனால் இவருடைய ஆத்மா வந்தவரே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக அப்பா முதியோர்கள் ஆண்டவர், எத்தனையோ முதியோர்கள் ஆண்டவர், உதவியற்றவர்கள், அநாதவர்கள், அநாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய், ஆதரவற்றவர்களாய் ஆண்டவரே, எத்தனையோ முதியோர் வைத்திய சாலைகளும் நிரம்பி வருகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே நமதியோர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, ஆறுதலை கொடுங்கப்பா, தயவை உண்டு பண்ணுங்கப்பா. நமதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், நமதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நமதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். காப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. நாட்கள் தேசங்களில் இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர நீதி வரட்டும், உண்மை வரட்டும், தேவ பயம் உண்டாகட்டும். அப்போ தேசங்களை எல்லாம் பகுத்து ஜனங்களை குடிய மத்தி ஆளுகையை வைத்த தேவன் நீங்க ஆண்டவரே. நீங்க ஆண்ட ஆளுகை நன்மைக்கு எதுவாக நீங்க கொடுத்த தேவன் ஆண்டவர், நன்மையாகவே இருக்கட்டும் சுவாமி. தலைவர்களை எங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களில் நீதி இல்லாமல் ஆண்டவரே புரட்டப்பட்ட நிலையில் கண்ணீர் ஓடுவாழ்ந்த மக்கள் அநேகம் ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் அநேகம் ஆண்டவரே, இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி செய்யும் தலைவராக, தலைவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக்கிற குடும்பங்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டு ஆண்டவரே இவருடைய ஆளுகையில் முன்மாதிரியாக முதலிடமாக வேதம் இவருடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. அப்பா வேதத்தில் எல்லா காரியங்களையும் நீங்க சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி, அவைகளை ஆண்டவரே கை கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவரே நடக்கிறவர்களாய், வேதத்தை ஆளுகிறவர்களாய் இவர்களை நடத்துங்க. வேத ஞானம் இவர்களை நிறப்பட்டு நிறப்பட்டு நிறப்பட்டு இப்படியாக அதிகாரத்தில் உள்ள ஒருவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அதிகாரத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அவர்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஐயா தேசத்தை காத்து கொண்டிருக்கிறோம் வீரர்களுக்காக ஆண்டவரே, எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறது, எந்த எல்லைகளில் எல்லாம் காவல் காத்து கொண்டு நிற்கிறார்களோ சுவாமி, இவர்களை எங்கள் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. இவர்களை எப்பொழுதும் ஆண்டவரே

0: சமுதாயத்தமுள்ளவர்களாய் ஆண்டவர தேசத்தை காத்து கொண்டிருக்கிறவளா, இவர்களை வழி நடத்துங்கள் சுவாமி. இவருடைய ஆத்மா இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பன், இவருடைய காலங்கள் ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் இருக்கிறபடினா ஆண்டவரே இவர்கள் இப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் அந்த இடங்களை கற்றுக்களா இவர்களை வழி நடத்துங்கள். இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் அங்கெல்லாம் எந்த இடங்கள்ல இருக்கிறார்களோ அப்பா அந்த இடத்தினாலும் உங்களை சிறையினால் ஓடி சொட்டையினால் மறைத்து அந்த பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதமே அவர்களுமே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படியாரான வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஐயா தேசமெல்லாம் வறட்சி வேலை இல்லை கூக்குரல் அப்பா எனங்களுடைய கூக்குரல் தகப்பனே, இவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே முடமுகத்தை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவருடைய கூப்பிடு கூப்பிடுகள் ஆண்டவரே, ஐயா இவருடைய கூக்குரல் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை எட்டுவதாக இருக்கட்டும் சுவாமி. அப்பா தங்களுடைய மனசுக்கு வெள்ளத்தினால் அல்ல ஆண்டவரே, சுயத்தினால் ஆண்டவரே போராடாதபடி தகப்பனே. அப்பா நீதி நிமித்தம் ஆண்டவரே, அப்பா தங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் நிமித்தம் ஐயா ஆண்டவரே தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி ஆண்டவரே சமத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம் சுவாமி. பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் காண்கிறீர்கள் சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே வறட்சி ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறது சுவாமி, போய்கொண்டே போகிறது ஐயா. ஒரு விஷயம் ஒரு விஷயம் இவர்களுக்கு மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னி இவருடைய பாகரங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க எங்களுடைய முதுகு பின்னாக தெரிந்து விட்டு ஆண்டவரே இறக்கும் செய்யும்படியாய் வண்டிக் கொள்ளுவோம், இறக்கும் செய்யும்படியாய் வண்டிக் கொள்ளுவோம். இவர்களுக்காக வண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. ஒரு நேர உணவு இல்லை ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் அவ்வா பசியப்பா தகப்பனே. நீங்க எல்லா உணர்வுகளும் உணவும் இந்த பூமியில வாழ்ந்த தகப்பன் ஆண்டவர், பசியின் கொடுமை தெரியும் சுவாமி. மனாந்திரத்துல கூட உங்களிடமாய் மூன்று நாட்கள் தங்கியிருந்த மக்கள் சாப்பிடாமல் போனால் வழியிலே தொய்ந்து போவார்கள் சொல்லி இறக்கப்பட்ட ஆண்டவர், அவர்களுக்கு உணவளித்த தேவன் ஆண்டவர். நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறுவதில்லை ஆண்டவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே காண்கிற தேவனே, இவர்களுக்கு இறக்கம் செய்ய ஒரு நேர உணவு சுவாமி தகப்பனே. ஒரு நேர உணவுக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களை போஷிங்கப்பா போஷிங்கப்பா போஷிங்கப்பா. அப்பா காக்கை என்னும் கூப்பிடும் போது அவர்களுக்கு உணவு கொடுக்குற காக்கைக்கும் உணவு கொடுக்குற தேவன் நீங்க. அப்படியான தேவன்கள் ஜனங்கள் மீது இறங்கி ஆண்டவரே இவர்களை போஷிக்கும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம், போஷிக்கும்படியாய் வண்டிக் இறக்கம் செய்யுங்கப்பா. சொலிப்பை கட்டளையும்படியாய் தகப்பனே. இந்த நாட்களில் இந்த காலங்களில் உங்களோட வார்த்தை வார்த்தை வசனம் இவர்களை போஷிக்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இதனால ஆண்டவரை ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். மிகவும் முக்கியமான காலமாயிருக்கிற சுவாமி, எங்கு பார்த்தாலும் தகப்பனே பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கல்படியாமல் தாண்டவமாடிக்கொண்டிருக்கிற காலங்கள் ஆண்டவர். இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக, அந்த கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்கு விசாசின் தந்திரங்களோடும் ஆண்டவரை, ஜனங்களுடைய போராட்டங்களோடும் ஆண்டவரை தகப்பனே. அப்பா நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே தாங்கப்பா பலப்படுத்துங்கப்பா. எந்த நிலையிலும் தகப்பனே அவர் ஊழியத்தை வசதியாக செய்து விடுவாதபடி எப்பொழுதும் உற்சாகம் உள்ளவர்களை ஆண்டவரே, நல்ல ஸ்தானாதிபதிகளாய் நம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக வேண்டி ஒவ்வொருவரையும் காண்கிறது சுவாமி. பலப்படுத்தப்பா அபிஷேகத்தினால் இறப்புங்கப்பா. தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, கத்தாவே விழுந்து போன விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர் எத்தனையோ பேர்களான இந்த காலத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே தகப்பனே சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு சொல்லி ஜனங்களை கொள்ளை கொண்டு போய்கொண்டிருக்கிற காலம் ஆண்டவ தகப்பனே. வெள்ளம் ஆவியானவரே இவர்களை ஆட்கொள்ளும்படியாய் வண்டிக் கொள்வது சுவாமி. திரும்பட்டும் சுவாமி, ஊழியத்தை விட்டு போன ஊழியர்களுக்காக வண்டிக் கொள்வோம் சுவாமி. இவர்கள் மறுபடியும் மகிமை திரும்பட்டு. மகத்துவமான ஊழியம் ஆண்டவரின் ஊழியத்தின் மகிமை அவர்களை திரும்பமா கொண்டு வரட்டும் சுவாமி. அப்பா உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே சத்துருவானவர் சோசித்து விடாதபடி தகப்பனே இவர்கள் உங்களோட ஊழியத்தை கட்டுகிறவளாய் எழும்புகிறவளாய் எழும்பட்டு சுவாமி எழும்பட்டு அந்த மனம் இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நன்றி சொல்லுறோம் சகப்பனே ஆசீர்வாதம் நடத்துங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா. திரும்பமா இந்த ஊழியர்கள் எங்கெங்கெல்லாம் நிலையில இருக்கிறார்கள் சுவாமி, எந்தெந்த நிலையில எல்லாம் விழுந்தார்களோ சுவாமி, தகப்பன் எல்லாவற்றிலும் தூக்கி விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே நன்றி சொல்லுறோம் ஆண்டி சொல்லுறோம் தகப்பனே. அப்பா அந்த உலையிலும் ஆண்டவரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா தூமந்திரங்களில் சபைகள் எங்களுடைய ரத்தத்தின் கிரகத்தினால் கொல்லப்பட்ட சபை அப்பா கொடுத்த விலை அதிகமாண்டவரு இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் வேண்டிக் கொள்ளுவோம். அப்பா அந்த நாட்களில் ஆண்டவரே சபையை காத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஐயா அவங்கள வார்த்தை சொல்லுற பாதாளத்தின் வாசம் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தை மேல் ஆண்டவரே பாதாளம் சபையை மேற்கொள்ளாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்கட வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா. ஆண்டவரே இதுவரை நடத்துகிற தேவனே என்னோட வார்த்தையினால் சபைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. மனவாத்தி சபையப்பா இது வரும்போது எடுத்துக் கொள்ளுகிற சபை அப்பா பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தமாகட்டும். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவையோடும் உண்மையோடும் அன்பையோ அன்போடும் சபையை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே சபைகளில் இருக்கட்டும் சுவாமி இருக்கட்டும் சுவாமி இருக்கட்டும். குடும்பம் குடும்பமாக சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சபைகளுக்காக வேண்டிக் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வெளியில் நிற்கிறவர் சுவாமி. இவர்களும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க நேசிக்கிறவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறவரும் இவர்களின் சபையில கொண்டு சேர்க்கிற இருதயத்தை கொடுங்க சுவாமி. இவருடைய இருதயம் தாழ்த்தப்படட்டும் கீழ்படியட்டும் சபைகளில் வந்து ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சபையில் நிற்கிற போதர்மாருக்காக உதவிகளுக்காக சபையை நடத்தக்கூடிய வளத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க நல்ல மேய்ப்பர்களாக மந்தையை மேய்க்கிறவர்களால் ஆசீர்வாதத்தை கொடுங்க. உங்களோட கட்டளைகளுக்கு படிந்தவர்களால் சபையை நடத்துகிறவர்களால் இவர்களை நடத்துங்க சுவாமி. போதர்மார் குடும்பங்கள் உதவியுடைய எல்லாரும் சாட்சி உள்ளவர்களா உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களா இரண்டவர் முன்மாதிரிகளா அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் தகப்பனே. சாட்சியத்தின் சுவிசேஷம் சலையாதிகளுக்கு அறிவிக்கப்படும் அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்னதுமனே. இந்த நாட்களில் ஆண்டவரே சலுகாதிகளுக்கு அறிவிக்கப்படுவதனால் நன்றி நன்றி அப்பா ஹிருவியப்பா ஹிருவியப்பா. அப்பா எவ்வளவு அன்புள்ளவர் அப்பா ஒருவர் தான் கெட்டு போக கூடாது என்ற சித்தத்தின்படி அப்பனே அவ்வளவு அன்பு நிறைந்தது சிறந்த முறையே பெறான குமாரன் விசுவாசிக்கிறவன் அவனவன் கெட்டு போகாமல் நிச்சய இவனையோடையும் அவரை தந்தலால் இவ்வளவாயுலகத்து அன்பு உண்டிங்கப்பா அன்பு உண்டிங்க அன்புக்கு ஆண்டவரையால் அகல உயரம் இல்லையா ஆண்டவர். அப்படியான அன்புள்ள தேவன் இந்த நாட்களிலும் ஆண்டவரே சகல இடங்களிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படி ஒரு நாள் நன்றி சொல்லுறோம் கோடி நன்றி சொல்லுறோம் கோடி நன்றி சொல்லு. அதுக்குரிய காலங்கள் எல்லாம் தந்திருக்கிறீங்க டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள் டெலிவிஷன்கள் ரேடியோக்கள் இன்னும் ஆண்டவரே கம்பைகள் இருக்கிற போன்கள் எல்லாத்திலும் கூட வார்த்தை சொல்லப்படுகிறோம் நான் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம். ஞானங்கள் கேட்டு கீழ்படியட்டும் சுவாமி கீழ்படியட்டும் சகப்பனே நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே சகப்பனே இந்த காரியங்களை நடத்துடைய காரர்கள் ஆண்டவரே, அப்பா உற்சாகத்தோடும் உண்மையோடும் தியாகத்தோடும் ஊழியங்களை செய்யட்டும் ஆண்டவர். எவ்வளவு பாடுகளாயிருந்தாலும் சுவாமி ஐயா அவர்களது நிலை நின்று ஆண்ட ஊழியத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்றி ஆண்டவரே. அடைக்கப்பட்ட நாங்கள் கிராமங்கள் இருந்த தேசங்கள் இன்னும் அநேகம் உண்டு சுவாமி. எத்தனையோ மக்கள் இருளுக்குள் இருக்கிறார்கள் சுவாமி. அப்பனே இந்த இனங்களெல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. ஆண்டவரே நீங்க போன இடமெல்லாம் ஆண்டவரே வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம். ஆண்டவரே நீங்க போன இடங்களிலெல்லாம் விடுதலை விடுதலை விடுதலை. அப்படியான தேவன் நீங்க இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேணும் அனுபவிக்கிறோம். வேண வேணும் அழியும் படைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் ஆண்டவரை திறக்கப்பட்டு ஆண்டவர் வெளிச்சத்தை காண்கிறவர்களா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம். இந்த மாய ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்ய ஆண்டவரே ஜனங்கள் வேணும் சுவாமி. ஒவ்வொருவரும் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் மாறட்டும் சுவாமி. அவருடைய வார்த்தைகள் இல்லாண்டவரே உங்களுடைய மகிமை விளங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே உங்களை அன்பு வெளிப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே காண்கிற மக்கள் ஆண்டவரே படசாலியானாலும் தெருக்களானாலும் ஆண்டவரே வேலை ஸ்தலங்களானாலும் ஒரு வார்த்தை என்றாலும் சொல்லி ஆண்டவரே உங்களோட அன்பை சொல்லட்டும் சுவாமி. சொல்லட்டும் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க மாற்றுங்க சுவாமி மாற்றுங்க மாற்றுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே என்னமாய் ஆண்டவரே. எத்தனையோ கஷ்டமான இடங்களில் நிற்கிற மிஷனரிகள் ஊழியர்கள் ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. தாங்குங்கப்பா கண்ணீரப்பா சியாவியப்பா அடிக்கப்படுகிறவர்களப்பா துன்பப்படுகிறவர்களப்பா எல்லாவற்றிலும் எல்லாமாக நீங்க அவர்களை தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா தாங்குங்க. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவருடைய குடும்பங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கப்பா. எங்குள்ள மக்களும் ரட்சிக்கப்பட்டு வாழ்வாதாரப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிறதே நீங்க சுவாமி. தேவைகளை கொடுக்கிறதே நீங்க சுவாமி. அப்பா தேவைகள் எல்லாம் சந்திக்கிறோம் தெய்வமே. இந்த நாட்களில் வாழ்ற ஜனங்களுக்காக வேண்டி அன்பு நின்று போன காலமாண்ட ஆண்டவரே கொடுமையான காலமாண்டவர் ஐயா. குடும்பங்கள் பிரிந்து உறவுகள் பிரிந்து தகப்பனே என் தகப்பனே கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் அப்பா இவர்களுக்கு ஒரு கீழ்ப்படிவு வேணும் சுவாமி. உங்களுக்கு பயப்படும் பயம் அன்புக்கு கீழ்ப்படுகிற பயம் இவர்களுக்கு வேணும் சுவாமி. ஒருவரே நேசித்து ஆண்டவரே ஒருவரே தாங்கி குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். அப்போ அந்த குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கெல்லாம் பிரிவு நிலம் இருக்கிறார்கள் அவர்களுடைய கடினங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் சுவாமி. தங்களை தாழ்த்தட்டும் குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் பெற்றோர்களுக்காக வேண்டி எப்படியாக ஆண்டவ தேசங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி. இலங்கை தேசத்தை பாருங்க சுவாமி. அப்பா இலங்கை தேசம் இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னும் ஆண்டவரே தகப்பனே பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் போய் கொண்டுதான் அப்படியும் தகப்பனை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. திருப்ப வல்லவர் நீங்க திருப்ப வல்லவர் நீங்க ஆண்டவர். தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும் தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இறக்கம் செய்யுங்கப்பா உங்களுடைய இறக்கம் தானப்பா வேணும் உங்களுடைய மன்னிப்பு தானப்பா வேணும் ஆண்டவரே உங்களுக்கு கிருபை தான். மரோடு இருக்கிற மந்திரி சொல் பாதுகாத்துக் கொள்ளும் இப்படியா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும் சமாதானத்துக்காக வேண்டி எல்லாம் கிருபையாப்போ கிருபையாப்போ. தங்க நடிகாக வேண்டிக் கொள்ளும் உங்களுக்கு கிருபையினால் தாங்குங்கப்பா. தாங்க உங்க கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா. இல்லாமலும் கிருபை உங்களுக்கு கிருபை கிருபை கிருபை அப்படியாக எங்களை பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். வாங்கிக் கொள்ளுங்கப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா எல்லாவற்றையும் எங்களுடைய கருத்து தந்தையே சுண்ணாமத்து
1: கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தந்த தாழ்ந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தராமே அந்த ஜெபங்களை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராக வாழ்த்து கொண்டு இந்த வேலையில் விடுகிறோம். நாளை காலை வேலையில் இதே வேலையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே. சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவில் இருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். இணைந்து ஜபிக்க மறுவலை செல்கின்ற பொழுதும் ஜபிக்க போகிற ஒருவர் சார்பிலும் அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பின்வான ஐயா அவர்களை வரவேற்போம். வேத பாடத்துக்காக இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கதடி கரத்தில் போயிருக்கிறோம். வேத வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க போகிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிறைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கதர் உதவி செய்வாராக. நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மறு ஒளிபரப்பிலே கேட்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட பேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்கின்ற வேளையிலும் கேட்கின்ற வேளையிலும் கதர் தாமே அவர்களோடும் பேசுவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்து.
2: நன்றி ஐயா. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். ஐயா
1: ஆமேன்.
2: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான விளைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. இந்த அருமையான நாளிலும் கத்தோடைய கரம் தானே கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை வரைத்து நீங்க வெளிப்படுகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரம் ஐயா. கத்தாவே, இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஆமேன். இதனாலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே சங்கீதம் 33:18-19 வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். தமது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த பகுதி முதலாவது பகுதியிலே எங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சார்ந்து இந்த நாட்களில் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த நம்பிக்கைகளே நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெருகிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் பகுதி இரண்டாவது நாட்களிலே பார்க்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பில் இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது பிலீவர்ஸ் அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளின் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய இயல்பான தன்மைகளும் கிறிஸ்துவின் தன்மையும் தேவனுடைய வார்த்தையும் ஆகியவற்றின் மீது அஸ்திவாரப்பட்டுள்ளதை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய, ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுக்குள்ளே இந்த நாட்களிலே அவருடைய நன்மை மூலமாய் அங்கே அஸ்திவாரப்படுகிறதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரிய, அப்ப அதை குறித்து தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய இந்த அடிப்படை நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் அந்த தேவனுடைய இயல்பான தன்மையையும் கிறிஸ்துவனுடைய தன்மையையும் தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றின் மேலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டுமா, அத்திவாரப்பட வேண்டும். அப்ப விசுவாசியாய் இருக்கிற மனுஷன் முதலாவது தேவனுக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஒரு அத்திவாரத்தை இந்த நாட்களை போட வேண்டும். அப்படியாக போட்டு இந்த நாட்களை காரியங்களை செய்வாரா இருந்தால்தான் அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் எவ்வளவு கரிசனையும் உண்மையும் இந்த நாட்களில் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே சங்கீதம் 22 இந்த நாட்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, இந்த சங்கீத 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் துவங்குகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இந்த சங்கீதம் 22 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 4 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே, அங்கே 3-4 வாசிக்கிற வேளையிலே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமா இருக்கிற தேவரே பரிசுத்தரும் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் அங்கே விடுவித்தவர் என்று சொல்லி நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 22 ஆண்டவுடைய அந்த சிலுவை பாட்டை குறித்த நாட்களை சங்கீதக்காரர் இந்த நாட்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடுக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் இருந்து தேவன் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே விடுதலை செய்தார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட ஒரு சூழ்நிலையிலேயே கதறியபடியே இந்த சங்கீதத்திலே இந்த நாட்களை காட்டுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவன் கடந்த காலங்களிலே தேவன் தமது பிள்ளைகள் மேல் இந்த நாட்களை காட்டிய அக்கறையையும் ரட்சிப்பையும் இந்த நாட்கள் அதிசயமானதை பற்றியும் சிந்திக்கும் போது அந்த தேவன் அவனையும் இக்கட்டிலே இந்த நாட்களே மீட்டு இந்த நாட்களே காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த நாட்கள் உறுதியாக நம்பப்படுகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இந்த நாட்களிலே ஒரு காலத்திலே இந்த நாட்களே கொண்டு போகப்பட்டார்கள். எப்படியாக கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு அடிமையாக இந்த நாட்களில் எகிப்து தேசத்தில் கொண்டு போகப்பட்டார். அப்ப அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு அந்த இடத்திலே இருந்து பாருங்கள், தேவன் தன்னுடைய யோசேப்பு மூலமாய் தன்னுடைய தரிசனங்கள் தன்னுடைய காரியங்கள் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த எகிப்து தேசத்துக்கு காண்பிக்கும்படியாக தேவன் யோசேப்பினுடைய தலையை எகிப்து தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படியாக உயர்த்தி இந்த நாட்களில் அந்த இடத்திலே வைத்திருந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், யோசேப்பும் யோசேப்பினுடைய அந்த அவர்களுடைய அதாவது கோத்திர பிதாக்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த 12 கோத்திர பிதாக்களும் அந்த இடத்திலே அந்த பஞ்சகாலத்திலே வந்து இந்த நாட்களை தங்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்திலே பெருகி கொண்டு போறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக யோசேப்பு மறித்ததற்கு பின்பாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்துல வருகிறார். அந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களில் எகிப்தியருக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் இந்த நாட்களில் வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலேதான் இந்த நாட்களிலே இங்கே சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே வைத்த நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் நம்பின நம்பிக்கை நிமித்தம் நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். இந்த சங்கீதம் 22:4 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த யாத்ரா புஸ்தகம் முழுவதையும் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே சிருஷ்டிகராகிய கர்த்தர் நம்முடைய உண்மைகளையும் இந்த நாட்களில் விசுவாசங்களையும் அங்கே விசுவாசம் உள்ள மக்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கவும், ஏனெனில் அந்த செயல்களை எல்லாம் செய்து நடத்தினவர் என்பதை காணலாம் என்பதையும், கானான் தேசத்திலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்து அவர்களை விடுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே அற்புதங்கள் எல்லா அற்புதங்களை செய்தார். இந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை போன்று தமது ஆண்டவர் பேரிலே உள்ள தமது விசுவாசத்தை இந்த நாட்களே காட்டி இந்த நாட்களே எழுப்பும்படியாகத்தான் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களில் விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே விசுவாசிகளுக்கு எப்படியாக என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த நாட்களில் பாருங்கள், 105 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாவப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அவரை அங்கே என்ன செய்தார்களாம், அவர்கள் பாடி அவருடைய அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டினார்கள். அவருடைய வல்லமையை குறித்து அவர் செய்த அதிசயங்கள் இப்படியாக இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களே காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், அங்கே பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த ஜனங்களை நெருக்கத்தின் மத்தியில் இந்த நாட்களிலே அங்கே அவர்களை கொண்டு வந்தார் என்றால் பாருங்கள், 24 வசனம் சொல்வது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாயிருக்கிற நமக்கு செய்கிற காரியம், நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் நம்மை இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், பலவான்களாய் இந்த நாட்களை தேவன் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியானால் இந்த கர்த்தருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை இந்த நாட்களே பலவான்களாக மாற்றி இந்த நாட்களே தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 124 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் நம்முடைய சகாயம், அதாவது நமக்கு ஒத்தாசை, நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு அதாவது எப்படி என்று சொன்னா நமக்கு ஒரு பெலன் அப்படியாக இந்த நாட்களை இருக்கிறது என்று யாரிடத்தில் இருக்கிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் அந்த காரியம் இருக்கிறது என்பதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் சங்கீதக்காரன் எப்படியாக ஆண்டவரோடு இந்த நாட்களே அங்கே அவர் இந்த நாட்களில் இருந்து பலப்பட்டார் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். எபிரேய ராக்கத்திலே பார்க்கிற வேளையிலே 13 அதிகாரத்திலே 6 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தைரியம் கொண்டு நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொண்டு நடந்தார். அந்த இடத்திலே பாருங்கள், அதனாலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு உண்மையான காரியம் தான் அருமையான அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? இன்றைக்கு எதை எடுத்தாலும் பயம், நாயை கண்டா பயம், அருமையான கத்துடைய பிள்ளைகளை இருட்ட கண்டா பயம். இந்த நாட்களில் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் அப்படியாக பயம் வருகிறது என்று சொல்லி சொன்னால், சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால் பயத்தை போடுகிறான். பயப்படுகிறவர்களும் அருவறுப்பானவர்களும் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது, பரலோர் ராஜ்யத்தை சந்தரிக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே வருகிறவர்கள் இந்த நாட்களே தைரியம் உடையவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே பயத்தின் நிமித்தம் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களே தங்களுக்குள்ளே ஒரு தடைச்சுவர்களை போட்டு இந்த நாட்களே அவர்கள் வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த எபிரேய ராக்கத்தில் இந்த நாட்களே சொல்லப்படுகிறது, அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள். யாத்ராம புஸ்தகம் 6 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வகையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 7 வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாயிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தையினுடைய கண்ணோட்டத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைக்குள்ளே இறங்கி பார்ப்போமா இருந்தால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை இந்த நாட்களே அவர் என்ன செய்கிறார், அவர் தனக்கு ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனா இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். எகிப்தியர் என்று சொல்லப்படுகிற காரியம் உலகத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. உலகத்தாரால் வருகிற சுமைகள், உலகத்தாரால் வருகிற வேதனைகள், உலகத்தாரால் வருகிற நிந்தைகள், உலகத்தாரால் வருகிற உபத்திரவங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள் இங்கே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை போட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாதபடியும் தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாதபடியும் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்வார். இந்த கடுமையான அன்பு பிள்ளைகளே, இந்த கடைய குடும்பங்களை எடுத்து பாருங்க, இன்றைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர் நிற்பாங்க. என்ன காரணம், அவர்களுக்குள்ள அந்த பாருங்க அந்த அந்த எகிப்தினுடைய சுபாவம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. என்ன வேண்டு சொல்லி சொன்னா சொல்லுவார்கள், நீ மதம் மாறிவிட்டாய், மதம் மாறி நீ திருமணம் செய்து விட்டாய், அதனாலே உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுடைய செத்த வீட்டு கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஜனங்கள், ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள், முட்டாளான ஜனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இது நம்முடைய கலாச்சாரத்திலும் நம்முடைய காரியத்திலும் இந்த நாட்களில் ஊறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வெளிநாட்டவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அவள் ஒரு 16, 17, 18 வயசு வந்து அவன் பாலிவ வயதை அடைந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் இந்த நாட்களில் அவர்களை புறம்பே விட்டுவார்கள். நீ போய் இந்த நாட்களில் உன்னுடைய காரியத்தை பார்த்து வேலையை செய்து காரியங்களை செய்து கொள்ளும்னு சொல்லி. அப்ப அதன் ரீதியில் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு தனிமையுள்ளே வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பழகி கொள்ளுகிறார்கள், பழக்கப்படுத்தப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களில் திருமணம் செய்கிற காரியத்திலே கூட இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெற்றோரிடத்திலே வந்து கேட்கிற வழியில் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாதபடி அந்த திருமணத்தை கூட இந்த நாட்களை செய்து வைப்பார். அது ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்துக்குள்ளே அந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களிலே இல்லை என்பதை அங்கே எந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்துடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே, இந்த யாத்ரா 6 இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்படியானால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, தேவன் இந்த உலகத்தினுடைய பாரங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை என்ன செய்கிறார், நம்மிடத்திலே இருந்து இந்த நாட்களை அதை நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது, சுமையை இறக்கும்படியா தான் ஆண்டவர் நாட்களை நம்ம ரசிக்கிறார். இன்னைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, இன்னைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த அந்த நாட்களை பாருங்க, அந்த வயசானவர்கள் மூட்டையை சுமந்து கொண்டு இந்த நாட்கள் அப்படியே போவார்கள். 1 மைல் தூரம், 2 மைல் தூரம், 3 மைல் தூரம் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை நடந்து அப்படியே போய்கொண்டே இருப்பார். போகிறதும் வாரதும் போக்கும் வரத்துமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் போகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சில இடத்திலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட சில காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார், எல்லா காரியத்தையும் செய்கிற ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், சில கவலைகள், சில பிரச்சனைகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிற நோக்கம் அல்ல, அவர்கள் அதை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு திரிவார்கள். டெலிபோன் அடிச்சு அவரு சொல்வார், பிரதர் இப்படியா பிரச்சனை, பாஸ்டர் இப்படி செய்து விட்டார், பிரதர் எல்டர் இப்படி செய்து விட்டார், இப்படியா விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் கழிச்சு கொண்டுவார், ஒருவனை ஒருவன் கொண்டன் பண்ணி இந்த நாட்களை கழிச்சு கொள்வார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை நீங்கள் உங்களை பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன், அப்படியானால் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ கொண்டு வந்து என்னுடைய பாத தண்டையில வா. இன்னைக்கு பிரச்சனைகள் நெருக்கங்களோடு ஆலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டு ஒரு ஊழியர் வந்து நாங்களை ஜெபம் பண்ணுற வழியில் உங்களுக்கு என்ன பிரதர் சிஸ்டர் பிரச்சனை இருக்கு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, முன்னுக்கு வா உங்களுக்கான ஜெபிக்கிறோன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல அவுட் ஆஃப் ஹோல் விட்டோன்னா முன்னுக்கு போவார். போனோட ஜெபம் பண்ணுற வழியே ஜெபம் பண்ணி காரியங்களாக முடிஞ்ச பிறகு அதே பிரச்சனை சுமந்து கொண்டு அடுத்த நாளும் நாங்களை சொல்வார்கள், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், டெய்லி வந்து அதே ஜெபமாக இருக்கும். ஏனென்றால் இந்த மூட்டையை தூக்கி கொண்டு போகிற மாதிரி நம்முடைய ஆக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு சிவச்சுக்கு வருவாங்க, ஆனா ஆண்டவுடைய பாதத்திலே அந்த பிரச்சனைகளை வைக்கிறது இல்ல, மறுபடியும் அந்த பிரச்சனையை திரும்பவும் சுமந்து கொண்டு போவாங்க. அவன் சுமந்து பழக்கப்பட்டு போச்சு, பழக்கப்பட்ட ஆவி, பழக்கப்பட்ட காரியம், பழக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், மறுபடியும் சுமந்து கொண்டே இந்த நாட்கள் அப்ப பாரத்தோடு தான் திரிகிறார்கள். எவ்வளிய ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த நாட்களை அங்கே திரிவதில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, யோவான் 8 எடுத்து பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, அங்கே 36 குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவோ விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று அந்த வேத பகுதியில சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் குமாரன் ஏற்கனவே எங்களை விடுதலை ஆக்கி விட்டார், என்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு அங்கே ஒரு விடுதலை. பிசாசினுடைய பிடியிலே இருந்து, பிசாசினுடைய கட்டிலே இருந்து, பாவங்கள்ல இருந்து, பாவ கட்டிலே இருந்து, சாவ கட்டிலே இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுவிட்டோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் விடுதலை பெற்ற நாங்கள் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றவர்கள் போல் இந்த நாட்களை நடப்பதல்ல, ஆனா விடுதலை பெறாதவர்கள் போல் இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், போக்கும் வரத்துமா இந்த நாட்களை இருக்கிறோமே ஒழிய, ஆனால் அந்த மெய்யான தேவனிடத்திலே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களை அவர்கள் வைக்கிறதில்லை என்பதை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த யாத்ரா புஸ்தகத்திலே தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்கே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எகிப்தியர் சொன்னால் உலகம், உலகத்தினுடைய காரியம், உலகத்தின்படி நடக்கிறவர்கள், உலக இச்சையின்படி நடக்கிறோம். அது பெற்றோராயிருந்தாலும் சரி, பிள்ளைகளாயிருந்தாலும் சரி. சில வழியில பாருங்கள், பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிப்படைக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெற்றோரை ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன காரணம், அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் வயசான அந்த வயோதிகர் மடங்கள்ல இந்த நாட்களை அவர்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியே விட்டுருவாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க. நேற்றைய நாட்களில் கூட ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் கேட்டேன். இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஒரு குடும்பத்திலே பாருங்கள், மூன்று பொம்பளை பிள்ளைகள் இந்த நாட்கள், அந்த மூன்று பொம்பளை பிள்ளைகள், ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவை தாயாருக்கு இந்த நாட்கள் சுகம் இல்லை. எத்தியோப்பிய தேசத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த தாயாருக்கு கேன்சர் வியாதியிலே அவர்கள் இந்த நாட்களே இடுப்புக்கு கீழே இந்த நாட்கள் இயங்காதாம்னு சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக இந்த நாட்கள் அந்த சகோதரி இந்த நாட்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரி இந்த நாட்கள் அந்த நாட்டில இருக்கிறார்கள், ஆனா அருகில இருக்கிறார்கள். அந்த தாயாரை போய் விசாரிப்பதோ, அந்த தாயாரை போய் பார்க்கிறதோ காரியங்களே இல்லை. தங்களுடைய பாடுகளும் தங்களுடைய காரியங்களுமாய் உலக கவலையோடு இந்த நாட்கள் இருக்கிறார். ஆனா இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் இந்த இடத்துல இருந்த நாட்கள்லே அந்த வெக்கேஷன் டைம்லேயே போய் தாயை விசாரிக்கிறது மட்டுமல்ல, தாயை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நன்னியை இந்த நாட்களை வைத்திருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர்கள் போய் அந்த தாயினுடைய காரியங்களை கவனித்து செயல்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள், எப்படியான காரியம் என்றால், என்ன காரணம் என்றால், அந்த உலக காரியங்கள், அந்த உலக காரியங்கள் இந்த நாட்களை அவர்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறபடினால் அந்த சுமையோடு அவர்கள் விடுவிக்கப்பட முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறத எங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா பாருங்கள், இந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களே அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்திலே ஒரு விடுதலை இல்லாதபடி, விடுதலை பெறாதபடி இந்த நாட்களை நடந்து கொண்டு வருகிறது நிமித்தம் அந்த தாயாருடைய காரியத்திலே அவர்கள் இந்த நாட்களே அதற்கு அங்கே பொறுப்பேற்க முடியாத நிலையிலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். கவலைக்கிடமான காரியமாக இருக்கிறது. இதே போல அநேக காரியங்கள் இந்த நாட்கள் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்கள் ஒரு சில பெற்றோர்களை கொண்டு போய் அநாதை ஆசிரமங்கள்லே, அதாவது இந்த நாட்கள் வயோதிகளுடைய மடங்கள்ல இந்த நாட்களை சேர்த்து விடுவார்கள் அரிமான கத்துடர்கள். ஏனென்று பார்த்தால் இந்த நாட்கள்லே தங்களுக்கு வேலை பழு காரியங்கள் இந்த நாட்கள், அதனாலே நாங்கள் இவர்களை வைத்து பராமரிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அரிமான கத்துடைய பிள்ளைகளே அந்த சுமையை இந்த நாட்கள்ல என்ன செய்கிறார்கள், இவர்களால இந்த நாட்கள்லே கத்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து ஒரு விடுதலையோடு அந்த பெற்றோரை பார்ப்பதற்கு இந்த நாட்களை அவர்களால் முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாத்ரா புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே இங்கே, அதாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் பேர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்க உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் என்று அறிவீர்கள். ஆறாவது வசனத்திலே வாசிக்கிற போலி, அதனால் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலே நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை நான் அந்த நாட்களை மீட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த எகிப்தியர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவர்களை இந்த நாட்களை இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமையாக இந்த நாட்களை வச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களை அவர்களுடைய இந்த பெருமூச்சுக்கள் அவருடைய காரியங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனோடு இந்த நாட்களை தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே தேவன் அவர்களோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவில்லை. யாரோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிற இந்த சந்ததிகளோடு இந்த நாட்களை தேவன் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த உடன்படிக்கையின் படி இந்த நாட்களில் தேவன் இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே அந்த ஒரு சிலர் இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த எகிப்தினுடைய பாரத்தை விட்டோ எகிப்தினுடைய காரியத்தை விட்டோ அந்த நாட்களில் அவர்களுக்கு வெளியிலே வர அந்த நாட்களில் மனமே இல்லை. நீங்க பாருங்க இந்த யாத்ரா புஸ்தகத்திலே வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்களையா, மகத்துவமான அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர். சுகந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தார், அது மட்டும் இல்ல வெட்டாந்தரையாக மாற்றினார். இந்த நாட்களை வேதம் சொல்வது கீழ்காட்டை வீச பண்ணி வெட்டாந்தரையாக மாற்றி இந்த நாட்களை அவள் நடப்ப சேருமில்ல சுருதியுமில்ல ஒன்றுமில்ல நடந்து வந்துட்டாங்க, கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. இந்த இந்த ஒரு பெரிய ஒரு அதாவது பெரிய ஒரு காண்டம் என்று சொல்லுவோம் அருமையான கத்தோடு, எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த சமுத்திரத்தை சமுத்திரத்துக்கெல்லாம் நடந்து வர்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் தான். நீந்தவுமில்ல இந்த நாட்களில் ஒன்றுமேல அவர் நடந்தே வந்தார். ஆனால் இவ்வளவு காரியம் நடந்ததுக்கு பின்பாக கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்து நிக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் நாங்கள் எகிப்திலே இருந்தால் அதை செய்திருப்போம் இதை செய்திருப்போம் அப்படியாக வாழ்ந்திருப்போம், எங்களை கொல்லுவதற்காக இங்கே கொண்டு வந்தீர்கள் சொல்லி மோசியோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கும் அறிவான அன்பு பிள்ளைகளே. அப்ப சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த எகிப்தினுடைய நினைவுகள் எண்ணங்கள் அவர்களால் மறக்க முடியாது. அதான் முந்தின வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இப்ப கிமு கிபி என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நாங்கள் கிபிக்கு பிறகு வந்ததுக்கு பின்பாக கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை வித்தியாசமாக அந்த நாட்களில் இருக்கவர். சிலருடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. சிலர் இந்த நாட்களே கிறிஸ்துவோடு வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் ஆனால் தம்முடைய பழைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கை எப்படியாக வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழ்ந்து அந்த வாழ்க்கையை தான் மறுபடியும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் இந்த நாட்களே இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், தேவன் இந்த நாட்களே தேவனை விசுவாசியாத மக்களுக்கு நம்பிக்கை இந்த நாட்களிலே ஏதாவது எந்த ஏதும் இல்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை ஐயா. நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நீ எகிப்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, எகிப்தை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இந்த நாட்களை இல்லை என்பதை பார்க்கிறோம் மறுமையான கத்துடைய பிள்ளைகள். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் எப்படியாக இந்த நாட்களை இருக்கிறது சொல்லி சொன்னார் கத்துடைய பிள்ளைகளே. தேவன் மேல் இந்த நாட்களே முழு நம்பிக்கை கொள்ளவும் மேலும் அதிக அதாவது அதிக காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை இந்த நாட்களை அழிப்பதற்காக மனுஷ குமாரனாய் வந்தார் என்று விசுவாசிகள் இந்த நாட்களே நம்புகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் எப்படியாக வந்தார் என்பதை குறித்து நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறவர்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை வாசிப்போம். ஒன்று யோவானின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்துக்களை நாங்கள் வருகிறவர்கள் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் கத்திருந்த நாட்களே அங்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சகோதரன் சகோதரி. இந்த இடத்திலே பாருங்கள் அங்கே வேதம் சொல்றது சாத்தாருடைய கிரியைகளை அழிப்பதற்காக மனித குமாரந்த நாட்களை வெளிப்பட்டார். அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார் என்று பார்க்கிறவர்களே சாத்தான் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிடப்படுகிறோம். வேதம் சொல்றது அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் மருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களை அங்கே வேதம் சொல்லுகிறது அவனை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே வெளிப்பட்டார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமை அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா. அப்ப இதை குறித்து தான் இந்த நாட்களை வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்துல கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ரெண்டு குழந்தையின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசிக்க பிரகாசமாகாது இருக்கிறபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்குடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறான் குருடாக்கி வச்சிருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். இப்ப பாருங்க இந்த வசனத்தை தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய அந்த சுவிசேஷம் தேவனுடைய ஷடோ ஷடோ ஆஃப் த லோட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஷடோ ஆஃப் த கோட் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள் அந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலாக அந்த நாட்களை இருக்கிறதா அதான் அந்த மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுறது. அப்ப சுவிசேஷம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது மகிமை பொருந்தினதாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல பாருங்கள், எடுத்து கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை செல்லோருடைய பாதங்கள் மலையிலே இவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர், ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு வார்த்தை. அப்ப ஒரு சுவிசேஷருடைய பாதங்கள் நாட்கள் எப்படியாக இருக்கிறதாம், அங்கே தேவனுடைய சமூகத்தில் இந்த மலையிலே பார்க்கிற வேளையிலே அழகாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன் என்று சொல்லி சொன்னால், அந்த சுவிசேஷகன் நடந்து நடந்து போய் கிராமங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் பட்டணங்களுக்காக இந்த நாட்களை பாருங்கள், பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வேதம் நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவளை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷத்தின் இந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன செய்யுமாம், அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தை பாருங்க, இந்த வசனத்திலே மூன்று பிரிவுகள் வருது. முதலாவது பாருங்கள், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான மகிமையை குறித்து சொல்லி, இரண்டாவது சுவிசேஷத்தின் ஒளி, மூன்றாவதாக பார்க்கிற வழியிலே அவ்விசுவாசிகளாய் அவர்களுக்கு இந்த நாட்களை என்ன செய்யலாம், அது இந்த நாட்களே பிரகாசிக்க முடியாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறானாம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குறாடி அவன் என்ன செய்கிறான், நீ சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது, அவனுடைய விருப்பம் சுவிசேஷம் பிரசங்க கூடாது, பிரசங்கப்பட்டால் அந்த நாட்களை தடையை கொண்டுருவான், மலையை கொன்றுவான், அல்லது வெள்ளப்பெருக்கை கொன்றுவான் இந்த நாட்களே, அல்ல ஜனங்களுக்குள்ள கலகத்தை கொன்றுவான், அல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியில கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனங்களுக்கும் இந்த நாட்களை பிரச்சனையை உருவாக்குகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பாருங்கள், அப்போஸ்தலர் பவுலடிகளா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழிய பாதையில பாருங்கள், கல்லறிகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடித்தார்கள், கல்லறிகிறார்கள், அடிச்சு போட்டு விடுறாங்க, கல்லடிக்கிறாங்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இப்ப கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக, சில ஆண்டுகள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது மதுரை தேசத்திலே பாருங்கள், இந்த நாட்கள் மதுரையில இருந்து அதாவது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால், அங்கு கீழே போகணும் இந்த நாட்கள், அதாவது இலங்கை தேசத்தை கிட்ட இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ராமேஸ்வரம் என்று நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஊழியர் இந்த நாட்களை பாருங்கள், அவருக்கு ஆண்டு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அவர் நம்முடைய சபைக்கு வந்திருந்தார். சாதாரணமாக ஒரு சிலிப்பர் கூட போடாதபடிதான் இந்த நாட்களில் அவர் தேவர் சமூகத்தில் இருந்து காரியங்களை செய்தார். அப்படியாக அந்த நாட்களே அவர் அந்த பவுலஸ் அவர் வந்து இந்த நாட்களில் அந்த ஊழியங்களை செய்த வழியிலே அரும பிள்ளைகளே அந்த நாட்களில் நடந்த காரியங்களை சொன்னார். அவருடைய சாட்சி என்னவென்றால், அவரை ஆண்டவர் இந்த நாட்களை சொன்னார், இந்த நாட்களை நீ போய் இந்த கிராமத்துக்கு போய் இந்த நாட்களே போய் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களே பிரசங்கி சீசத ஊழியத்தை செய்யன்னு சொல்லி இவர் ஆண்டவரத்தில் கேட்டார். ஆண்டவரே, என்னிடத்துல பணம் இல்லை, ஆண்டவரே நான் இப்படியாக அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்து ரொம்ப தூரமா இருக்கே, நான் இருக்கிற இடம் தூரமா இருக்கே சொன்ன வேளையிலே ஆண்டவர் சொன்னார், நீ போ என்று சொல்லி சொன்னார். நீ போன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லிவிட்டு சரியன்னு சொல்லி இவர் ஜோம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே திடீரெண்டு டெலிகிராம் வந்து, அந்த நாட்களே டெலிகிராம் தான், டெலிகிராம் வந்து அதாவது இந்த போஸ்ட்பியோன் கொண்டு வந்த நாட்களை சொன்னான், ஐயா உங்களுக்கு பணம் வந்திருக்கிற கொஞ்சம் காசை கொடுத்தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த படத்துல அந்த அவர் அந்த யார் அனுப்பினு சொல்லி சொன்னால் இந்த நாட்களே அந்த அனுப்பினுடைய பேரையும் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அவர் அந்த அந்த பியோன் இந்த நாட்களே சொல்லி இருந்தார். இவர் எனக்கு தெரியாதே என்று சொல்லி இந்த நாட்களை இவர் விசாரித்து அந்த இடத்திலே போய் அவரிடத்திலே கேட்ட இடத்திலே அவர் சொன்ன மறுமொழி என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த பணத்தை உனக்கு அனுப்புன்னு சொல்லி, ஆனா உண்மை எனக்கு முன்பின் தெரியாது, கர்த்தர் என்ன நித்திர கொள்ளவே இந்த நாட்களை விடவில்லை, இந்த பணத்தை உனக்கு அனுப்பினதற்கு பின்பாகத்தான் கர்த்தர் எனக்கு நல்ல நித்திரையை கட்டளையிட்டார் சொல்லி அங்கே அவர் சொன்னார். இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு தெரியாத என்ன காரியம், அதுக்கு பின்பாக என்ன காரியம் தெரியாதுன்னு சொல்லி என்னுடைய வேலையை பணத்தை அனுப்புவதான். அப்படியே அந்த பணத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்யற பவுலஸ் சொல்லி அந்த பாஸ்டர் அந்த இடத்துல பாருங்கள் மனைவியை கூட்டிக் கொண்டு இந்த நாட்களே போய் அந்த ட்ரெயின்ல போய் இந்த நாட்கள் டிக்கெட் எடுக்கிற வேலையில பாருங்கள் என்ன காரணம் என்றால், சரியாக அவர்கள் இருவருக்கும் அந்த டிக்கெட் கணக்காகத்தான் அந்த பணம் இருந்தது, எந்த விதமான காரியம் கூடியோ குறைப்போ இல்லை, கணக்காக மட்டமா இருந்து போய் இந்த நாட்களை சொல்லப்பட்ட இடத்துக்குள்ள போய் இறங்கி விட்டார். இறங்கி அந்த இடத்திலே பாருங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை சுயத்தை சொல்கிற வேளையிலே அது பயங்கரமான இந்து மக்கள் இருக்கிற இடமாக அந்த இடத்துல இருந்த வேளையிலே பாருங்கள் ஒரு சம்பவம் நடந்த என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள், சுயசேதத்துக்கு அவர்கள் எதிர்த்திருந்த ஜனங்கள் அவரை இந்த நாட்களில் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவரை இந்த நாட்களில் துன்புறுத்தி அடித்து காரியங்களை செய்து ஒரு பெரிய ஒரு மரத்திலே கட்டி வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி எல்லாம் செய்து விட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு போற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் அவர்கள் கொண்டு போடுவார்கள். ஆனால் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அடித்து அவர் இயலாத தருவாயிலே இந்த நாட்களிலே அவருடைய கரங்களை, அதாவது கயிறிலே கட்டியிருந்த கைகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து இந்த நாட்களை விட்டு விட்டார். அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே இதற்காகவா நீங்க இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்திலே கேட்டார் சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி பார், உன்னை கட்டியிருந்த மரத்தை திரும்பி பார்ன்னு சொல்லுகிற வழியிலே. அப்படியே அது பெரிய மரமா, அந்த மரத்தை திரும்பி பார்க்கிற வழியில அந்த மரம் பார்த்து கொண்டு நிற்கவே அந்த மரம் அப்படியே பட்டு போய்விட்டது. அமரிமான கத்தோட வழியில் என்ன மகத்துவமான காரியம், அந்த காரியம் நடந்ததற்கு பின்பாக அந்த ஜனங்கள், அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் மிக பயம் உண்டாகி விட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவரை சொந்தரச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த இடங்களை கொடுத்து அவர் அந்த ஒரு ஆலயத்தை கட்டி இந்த நாட்களிலே அநேகர் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே ஆராதித்து வருகிறார்கள். இப்ப அவருடைய பிள்ளைகள் தான் இந்த நாட்களில் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சௌதரியே பாருங்கள், அந்த தேவனுடைய காரியம், அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இந்த நாட்களே பார்க்கிறோம். ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பாருங்கள் யாருடைய சாயலாக இருக்கிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய, அதாவது தேவன் கிறிஸ்து பாருங்கள் இவருடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியாகிய அவர்களுக்குள்ள பிரகாசிக்காத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாகிய தேவனானவன் அவர்களுடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்து வைத்திருக்கிறார், குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அறிமான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷங்கள் அதாவது பிரசங்கிக்க முடியாதபடி, கோஸ்பில் அதாவது பிரீச் பண்ண முடியாதபடி தேசங்களை இந்த நாட்களில் கட்டி வைத்திருக்கிறார். தேசத்துக்கு போக முடியாது. அறிமான கத்துடைய பாருங்கள், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ளே சுவிசேஷத்துக்கு செய்ய போனால் இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்கள். இந்த நாட்களே வேதம் சொல்ற பாருங்க, யூரோப்பா தேசத்திலே பாருங்கள், ரிச்சர்ட் டும்ப்ராயன் பாருங்கள், இந்த நாட்களே அதாவது நாட்களே அவர் இந்த நாட்கள் இந்த யூரோப்பாவிலே இந்த நாட்களே அந்த நாட்களே இருந்தவர், அவருடைய அவரிடம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக அந்த நாட்களை இருந்த நிமித்தம் அவரை போட்டு சுவிசேஷத்தின் நிமித்தம் அவரை சிறைச்சாலையிலே போட்டு அடித்து அங்கே அவருடைய மலத்தை அவர் தின்னும்படியாக அந்த நாட்களை அடிச்சு துன்புறுத்தினார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு இறைச்சல் இந்த நாட்களை வந்தாம். அந்த சிறைச்சாலையிலே என்னென்று பார்த்தால் தூதர்கள் வந்து நின்றார்களாம். அவர் சொன்னார்களாம், உங்களுடைய ஜெபத்தை இந்த நாட்களே எங்களிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் ஜெபம் பண்ணார், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த இடங்களை ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லுகிற வழியிலே அப்படியே தூதர்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்குள்ளே விதைத்து விட்டு மறுபடியும் வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நெருக்கமான சூழ்நிலை இன்றைக்கு அந்த தேசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஏன் அப்படி என்று பார்க்கிற வழியிலே அந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்தால் அவர்கள் இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுவார்கள் என்ற நோக்கத்தில் இந்த நாட்களிலே அவர்களுடைய மனதை அங்கே அவன் என்ன செய்கிறான், குருட்டாட்டமாய் வைக்கிறான். நீ இயேசு ஏற்றுக்கொள்ள கூடாது. சில இடத்துல பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டு பெற்றோர் என்ன செய்வான், நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ மதம் மாறிட்ட, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, நாங்கள் பரம்பரை இந்துவாக்கள், நாங்கள் பரம்பரை இப்படியான இருக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம், நீ அப்படியாக இருக்கிறாய், ஆனா நீ இன்றைக்கு இப்படியாய் மாறிட்டாய் என்று சொல்லி நாட்கள் அவர்களை தள்ளி விடுகிறார். சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு தேவருடைய மனுஷன் இருந்த அந்த நாட்களே பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களே நடந்தது. என்ன காரணம் சொல்லி பார்க்கிற வேளையிலே அவருடைய அவர் சீக்கிரா இருந்தபடினால் அவருடைய பாருங்கள் இந்த நாட்களே அவர் அங்கே முதல் அந்த வேதத்தை வெறுத்து நின்றவர், வேதத்தை கிழித்து காரியங்களை செய்தவர். ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டார். தொட்டதற்கு பின்பாக அவருடைய சொந்த பெற்றோரே அவருக்கு என்ன செய்தார் சொன்னால், உணவிலே நஞ்சை கலந்து இந்த நாட்களே கொடுத்தார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த நஞ்சு அவரை சேதப்படுத்தவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இங்கே அந்த சுவிசேஷத்தில் இந்த அதாவது நாட்களே அந்த ஒளி அவர்களுக்குள்ளே நாட்களை பிரசங்கிக்கப்படுவதற்காக
3: அவர் தியாகத்தின் பங்கா பெற்றோம்.
2: ஹலோ ஹலோ ஹலோ பிரேஸ்லோ
3: சொல்யூஷன்
2: ஹலோ
3: Please move
2: the mic, please.
3: No,
2: no,
3: no,
2: no, no, no, no. Yes, yeah, yeah. அவர்கள் அங்கே பிரகாசமாகாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்கிறார் சொன்னால் குருட்டாட்டமாய் வைக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சொல்லி சொன்னால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த தேசத்திலேயோ அந்த பட்டணத்திலேயோ அந்த தீவிலையோ அந்த நகரத்திலேயோ அந்த நாட்களை பிரசங்கிக்க முடியாதபடி இந்த நாட்களை தடைகளை இந்த நாட்களை உண்டு பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சோதனை சோதரி அதைத்தான் இங்கே குருந்தி ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள் அங்கே இன்றைக்கு இந்த நாட்களே பாருங்கள் இதன் நிமித்தம் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் அந்த விசுவாசிகளுக்குள்ளே இந்த நாட்களே நம்பிக்கை அற்ற நிலையிலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர்களை இந்த நாட்கள்

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இப்படியாக இந்த காரியத்தின்படி வருகிற பிள்ளைகளே, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாவங்கள்ல இருந்து, சாவங்கள்ல இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாக தான் தன்னைத்தானே இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து, அவர் இந்த நாட்களிலே தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் கலாத்தியர்களின் உருவத்திலே பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே, அங்கே எபிரேயர் நாக்கத்தில் நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எபிரேயரின் புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவருக்கு, இந்த நாட்களை பாருங்கள், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இந்த நாட்களை இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் அங்கே உடையவர்களானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் அந்த 16வது வசனம் சொல்லுகிறது, ஆகிய ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு அங்கே உதவியை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக இந்த நாட்களே கை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாருடைய சந்ததிக்கு தேவன் இந்த நாட்களே உதவி செய்தார்? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் இந்த நாட்களே இந்த காரியம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யார்? இன்றைக்கு நானும் நீங்களும் தான் அந்த ஆபிரகாம் சந்ததியிலே வந்தது மட்டுமல்ல, அந்த ஆபிரகாம் சந்ததி ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததி ஊடாக இந்த நாட்களே நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்றியும் அன்றியும் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய அவர்களை புத்திரர்களாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன என்ன கொடுக்கப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிறோம், தேவன் இந்த நாட்களை நம்மை விடுதலை பண்ணும்படியாக அந்த பொல்லாத இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்த கார லோகாதிபதியுடைய காரியத்திலே நம்மை விடுதலை ஆக்கும் பண்ணும்படியாக இந்த நாட்களை இந்த பூமிக்கு இந்த நாட்களை வந்தார். ஏனென்றால் அவன் இந்த நாட்களிலே மரணத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே சொல்லி இந்த நாட்களில் ஜெயம் பெற்றவராய் இந்த நாட்களில் இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஐயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறிக்காமல் இந்த நாட்களில் காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களே அவரிடத்திலே இருந்து இந்த நாட்களே ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களை வேதத்திலே பாருங்கள், பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுவது, அவர் போய் இந்த நாட்களில் நோவாவின் காலத்திலே இந்த சுவிசேஷத்தை அறியாமல் இருந்த ஜனங்களுக்கு போய் அவர்களை பிரசங்கித்து அவர்களை அந்த இடத்திலே இருந்து விடுதலையாக்கி மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இந்த நாட்களை வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கணும். கொலோசியர் 1 முதலாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், அந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால், சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக தேவன் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்ப்போமா இருந்தால், அவர் தாருங்கள் இந்த நாட்களே கையெழுத்துக்களை குலைத்தார். இந்த நாட்களே எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களே ஏதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசானவன். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே இல்லையே, அவர் வெற்றி சிறந்து விட்டாரே. அப்படியானால் பாருங்கள், அவருடைய துறைத்தனங்கள், அவருடைய அதிகாரங்கள், அவருடைய வல்லமை எல்லாம் இந்த நாட்களை அங்கே அடிக்கப்பட்டு இந்த நாட்களை ஆண்டவர் அங்கே வெற்றி சிறந்ததை அங்கே இந்த நாட்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தது நோக்கம் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களே தன்மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே அவரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்தான் இந்த நாட்களே நாங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே 1 யோவான் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 யோவான் புத்தகத்திலே இந்த நாட்களே 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே என்னோடு கூட நான் வாசிப்போம். இந்த நாட்களே 1 யோவான் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 19வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வாசிக்கின்றேன் பாருங்கள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம் அங்கே பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் எப்படியாக இந்த நாட்களே நாங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலகம் இன்றைக்கு பொல்லாங்குக்குள்ளே இருக்கு. இன்றைய பாருங்கள், அநேகரை பாருங்க, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர் வீழ்ச்சி

0: காரணம் என்ன? அவர்கள் இந்த நாட்கள் உலகத்துக்குள்ளே விழுந்தது நிமித்தம், புல்லாங்களுடைய கையிலே பிடிப்பட்டது நிமித்தம் தான் இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. அதாவது தொடங்கேக்களை பாருங்கள், அனலாக அக்னியாக நாட்களை தொடர்ந்து கூலிதை செய்தாங்க. இன்றைக்கு ஆக்களை பார்த்து ஆக்களை காணல, அட்ரஸே இல்லை. என்ன காரணம்? உலக காரியம், பண ஆசை, பொருள் ஆசை, இப்படியான காரியங்களுக்குள்ள இந்த நாட்களே வந்து விழுகிற வேலையிலேயே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டி முடியாதபடி இந்த நாட்களை இடையிலே இந்த நாட்கள் என்ன வருகிறது என்றால் தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கானவன் அவனை தொடான். அப்படியானால் இந்த நாட்களே உண்மையாகவே தேவனாலே பிறக்க வேண்டும். நாங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை சுந்தரச்சராக ஏற்றுக்கொள்கிறது அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களை அங்கே சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த 20வது வசனம் சொல்லுங்க, அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை இந்த நாட்களை தந்திருக்கிறாள் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார் என்பதை குறித்து நாட்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளின் நம்பிக்கை அடிப்படை எப்படியாக இருக்க வேண்டுமா? தேவன் மேலே அந்த பற்றுதலை இந்த நாட்களே வைக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே வேறு எதிலும் இந்த நாட்களே அந்த நம்பிக்கையை இந்த நாட்களே வைக்க கூடாது என்பதை தான் சொல்லப்படுது. இன்னைக்கு நீ விசுவாசியா இந்த நாட்களை இருந்தா என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல பணத்தின் மேலே வைக்காத. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்னைக்கு முக்கியமான காரியம் என்ன சொல்லி சொன்னால் இன்றைக்கு எதன் மேலே இந்த நாட்களை அந்த நம்பிக்கையை வைத்து நாட்களை நடக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களே இந்த வார்த்தையூடாக பேசும்படியாது இந்த கிருபைகளுக்காக நான் கத்தரை சோதரிக்கிறேன், ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவை இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியா நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதரம் ஐயா. ஆண்டவரே, விசுவாசியின் இந்த நாட்களே நம்பிக்கையின் அடிப்படை ஆண்டவரே உம்மோடு இருக்க ஆண்டவரே கத்தாவே, உலகத்தோடு அல்ல ஆண்டவரே, ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உலகத்திற்கும் உமக்கும் இந்த நாட்களே ஊழியம், ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனாலே அவர்கள் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வர்களாய் இந்த நாட்களே இருக்க நிறந்த கிருபையை கொடுக்கும்படியா சூபிக்கிறாயா. அடியேனே மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களே முற்று முழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமீன். ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வேதத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே போயிருக்கிறோம். நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே போயிருக்கிறோம். நாளை நாளிலே வேதாக மக்கள் இவ்வளவு நேரத்தில் இந்த வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வார்த்தைகளை பெற்றுக் கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூடாக ஃபேஸ்புக்கு கூடாக எக்ஸ் தளத்துக்கு கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இன்றைக்கு பாட்டு ஒன்று போட்டுருங்க ஐயா.
1: விளங்கில் ஐயா,
0: இன்றைக்கு பாட்டு, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி அந்த தலைப்பை போட்டு பாட்டு ஒன்று போட்டு.
1: ஆமேன். பாட்டு ஓகே. நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் அருமையானவர்களை இதுவரை நிரமங்களுடன் ஊழியர் சுசேகரிப்பின் வானரர்கள் ஜெர்மன் தேசத்துடன் இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வேதிக்கிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
2: Recording stopped.
1: நானே வலையிலிருந்து ஊழியர் பாஸ்டர்
2: Recording in progress.
1: கர்த்தர் அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் ஊழியரை வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளோடு வெளிப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவருக்கு கூட வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கருத்தில் அவரையும் பாஸ்டர்
3: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மதில் பகிர்ந்து கொடுப்பதற்கு கத்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீமை என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இந்த தீமையிலிருந்து விடுவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அப்போ அந்த விடுதலை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்நேரத்திலும் அவர் கிருபையை கொடுக்கிறார். பவுல் எழுதும் போது தீமத்தே என்ற ஒரு குமாரன் தன் வாழ்க்கையில் அநேக தீமைகளை அனுபவித்து வருகிறார் என்று அவர் அறிந்தபடினாலே தன்னுடைய குமாரனுக்கு விசுவாசத்தில் அவரை தட்டி எழுப்பவும் விசுவாச வாழ்க்கையில் அவருக்கு துணை நிற்கவும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து அவரை பலப்படுத்துவோம். அவர் எழுதுகிற இந்த சத்தியத்தை குறித்து வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது எவ்விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்கிறார், சத்தி எழுப்புகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், விடுதலையின் செய்தியை கொடுக்கிறார், கலங்காதே கர்த்தர் இருக்கிறார் என்று தேற்றுகிறார், வாக்கு தத்தமாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து. அப்போ இந்த தீமையை கொண்டு வருகிறவன் யார்? தீமையை விதைக்கிறவன் யார்? தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை உடையவன் யார்? எவெல்லாம் கேள்விகளை கேட்கும் போது அதற்கு பதில் வருகிறவன் சாத்தான். தீமை செய்ய துடிகிறான். ஒன்று, தீமை நம்முடைய உலகத்தின் வாழ்க்கைக்கு குறித்ததான காரியங்களில் தீமை செய்ய வருகிறான். அடுத்தது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீமை செய்கிறான். குடும்பத்திற்கு தீமை செய்கிறான். கணவன் மனைவிக்கு தீமை செய்கிறான். பெற்றோர் பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்நேரத்திலும் தீமையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை மாட்டாரா? இந்த தீமையினால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அநேகர் பிசாசு தூண்டி விடுகிற தீமையினாலும் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். தியானம் செய்வது கிடையாது. வேத வசனத்தை வாசித்த ஆண்டவர் பேச வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பது கிடையாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டியது, எதற்காக நான் தீமை அனுபவிக்கிறேன்? இந்த ஊழியத்திலே தீமை அனுபவிக்கிறவர்கள் வேறு, பிசாசு போராட்டத்தோடு வெறிதனத்தோடு நம்மளை தாக்க வருகிறான். அவனை நாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நமக்கு உபத்திரத்தை கொண்டு வருவோம், துன்பத்தை கொடுக்கவும் வேதனை கொடுக்கவும் போராட்டத்தை கொடுக்கவும் பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறான். இந்த தீமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, கர்த்தருடைய வல்லமை தேவை, கர்த்தருடைய நாமம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவித்து, உனக்கு வருகிற தீமை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் விடுவித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தரை நம்பினபடினாலே இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமையான காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று அவன் போடுகிற பிளான் சக்சஸ் ஆகாமல் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் முழங்காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், தம் பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன், தன் பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன், தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறவர். அப்ப இந்த உலகத்துல தான் தீமை அனுபவிக்க முடியும். இந்த உலகத்துல தான் தீமை தொடரும். இந்த தீமை பிசாசினால ஆட்டி படைக்க முடியும். ஆனா பரலோகம் ஒன்று இருக்குது. இது பூலோகம், பரலோகம். பரலோகத்துல என்ன காப்பாற்றுவார்? பரலோகத்திற்கு போவதற்கு என்ன காப்பாற்றுவார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லுகிற இந்த பவுல்வை பார்க்கும் போது காப்பாற்றுகிற விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர். நம்ம எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன். உன்னை விடுவிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், தீமை வராதபடி காப்பாற்றுகிறவர், பிசாசு உன்னை தொடாதபடி காப்பாற்றுகிறவர், எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி காப்பாற்றுகிறவர், தீமை உன்னைய மன்னைய மோதும் போது கத்தர் எல்லா தீமையிலிருந்தும் விடுவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேதாகம வசனங்களை குறித்து இந்த வேளையில் உங்கள் மதியிலே சில காரியங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன். கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கருமையானவளே, வேதம் சொல்லுகிறது 34:17, நீதிமான்கள் கூப்பிடும் போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது, நீதிமான் யார்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். நீதிமான் யார்? பாவ மன்னிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக கிருபை பெற்றவன். நீதிமான் யார்? அடிமை தினத்தில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? சாப கட்டில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? பிசாசினுடைய கிரியைகளில் இருந்து விடுதலை கொடுத்த கர்த்தரை தொடர்ந்து நேசிக்கிறவன். நீதிமான் உடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வது என்னவென்றால் தீமையிலிருந்து அவளை விடுவிக்கிறார். தீமை நின்று விடுவிக்கிறார். இன்றைக்கு பௌர்ணமி. இந்திய தேசத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிற என்னுடைய அனுபவத்தின் ரீதியிலே பேசுகிறார். அநேக கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் பயப்படுவது இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு. அமாவாசை முன்னதாகவும் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு முன்னதாகவும் இந்த பிசாசின் கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய இருளின் அதிகாரத்தினாலே அவன் விசுவாசிகளை தான். ஆனால் ஒரு முட்டி போட்டு நிற்கிற முழங்கால் யுத்தத்தில் நிற்கிற ஒரு விசுவாசியை அவன் தாக்க முடியாது. நேகருடைய குடும்பங்களில் பில்லி சூன்யம், நேக குடும்பங்களில் மாந்திரிகத்தினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகள், ஏவலின் ஆவினாலே தாக்கப்படுகிற குடும்பங்கள். தீமை நின்று உன்னை விடுவிக்கும் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் உனக்கு எழும்பினாலும், யார் உனக்கு விரோதமாய் செய்தாலும், அவருடைய இரத்தத்தினாலே பிசாசை அழித்தவர், அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே பிசாசை சிலுவையிலே கொன்றவர் இன்றோ உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார். இன்றோ உனக்கு வாதாடுகிறவராயிருக்கிறார். அந்த கர்த்தர் தீமை நின்று விடுவிக்கிறார். பிசாசு என்னத்தான் தீமை கொண்டு வந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர், உனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை நீதிமான் பிள்ளை என்ற புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறவர். அவர்கள் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். நெருக்கமான தீமையை கொடுத்து நெருக்குகிறான் பிசாசு. விசுவாசத்தில் முன்னேறாதபடி நெருக்குகிறான். பண கஷ்டத்தினாலே நொறுக்குகிறான், வியாதியினாலே நொறுக்குகிறான், உபத்திரத்தினாலே நொறுக்குகிறான், வேதனையினாலே நொறுக்குகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை நாளுக்கு நாள் அவனுக்கு நன்றாக தெரியும். இயேசு வரப்போகிறான், நியாயாதிபதியாய் வரப்போகிறான். அந்த நாளிலே நான் பரிதாபமாய் எரிகிற அந்த அக்னி கடலிலே நான் தள்ளப்பட போகிறேன். அதற்கு முன்பதாக அவனுடைய எரிச்சல் கிறிஸ்தவ பிள்ளைகள் மீது, கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் மீது தாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் இவ்விதமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதியிருக்கிற சங்கீதம், என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அவர் என்னை விடுவித்தார். முப்பத்தி நாலாம் சங்கீதம் 19 வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகள் அனைத்திலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

உபத்திரம் உலகத்தில் உண்டு. நீ பசுத்தத்தில் வாழும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். விசுவாசத்தில் வளரும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். ஒழுங்காக ஆலயத்திற்கு போகும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைப்பான். தெய்வ பக்தியோடு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய வீட்டிலே நீ நிற்கும் போது, தேவனுடைய சமூகத்தை நாற்கும் போது பிசாசு உன்னை நொறுக்க பார்ப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாங்க. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் நீதிமான்களை ஒரு போதும் கைவிடுவதில்லை. வேக உபத்திரங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலுமிருந்து அவனை விடுவிக்கிறார். அனைத்தில் இருந்தும் விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். யார் விடுவிப்பது? கர்த்தர் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கிறார். நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம்.

கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் வருகையும் காத்தருள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்மாவை காப்பார். இதுவரையிலும் பார்க்கப்பட்டது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உலகத்துக்குரிய வாழ்க்கை, சரீரத்துக்குரியதான வாழ்க்கை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், உன் ஆத்மாவை காப்பார், உன் போக்கையும் வருக்கையும் காத்தருள்வார். உன் ஆத்மாவை காப்பார், அதான் முக்கியம். இந்த சரீரத்திற்கு வர்ற தீமை, இந்த உலக வாழ்க்கைக்கு வருகிற தீமை, குடும்பத்திற்கு வருகிற தீமை, இவெல்லாம் இந்த உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் உள்ளே வாழ்கிற ஆத்மா அது கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினாலே கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த ஜீவனுள்ள நாமம் நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றக்கூடிய நாமம். இயேசு என்னும் கர்த்தர் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை கிருபையின் மூலமாக எடுத்து வந்தார். அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். இதுல எந்த மாற்று கதையே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் தாங்க.

சங்கீதம் 91 9-10. கர்த்தரை உன் அடைக்கலமாக்கினால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. கர்த்தர் உன் அடைக்கலமானால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதேவன் கூடாரத்தை அணுங்காது. அப்போ தீங்கு உன்னை அணுங்காது, அப்ப தனிப்பட்ட வாழ்க்கை அது. வாதேவன் கூடாரத்தை நெருங்காது.

கத்தர் உன் அடைக்கலமாயினால் தீங்கு உன்னை அணுங்காது. கத்தர் உனக்கு அடைக்கலமானவர் மாறினால் தீங்கு உன்னை அணுங்காது. வாலி உன் கூடாரத்தை நெருங்காது. தீங்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருங்காது அணுங்காது. வாதை என்பது வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், தொற்று நோய்கள், சிலது தீராத வியாதிகளாய் மாறுகிறது. தீராத வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிற நாயகனாய் அவர் கடந்து வருகிறார். நம்முடைய வீட்டை வேலி அடித்து காப்பாற்றுகிறார். நம்முடைய வீட்டின் வாசலில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் வீட்டு வாசலிலே. உன்னை காக்கும்படி, உன்னை ஆதரிக்கும்படி, உனக்கு உறுதிணையாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். இது கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கூடாரத்தை, நாம் வாழ்கிற வீட்டை, நம்முடைய வாழ்கிற வீட்டுக்கு சுற்றிலும் அவர் நமக்கு நிச்சயமாக வேலி அடித்து காப்பாற்றுகிறார். கூடாரத்துக்குள் சமாதானம், கூடாரத்துக்குள் அன்பு, கூடாரத்துக்குள் கர்த்தர் அவரே மகிமைப்படுகிறவராய், கூடாரத்துக்குள் பலிப்பிடத்தை கட்டி அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய நாமத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது நம்முடைய கூடாரத்தில் இருக்கிற இருள்கள், வாதைகள், தீமையான காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எசையா 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் ஒரு நீதிமானுக்கு. ஒரு தீமையை அனுபவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதாவது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெண்டென்றும் அரசாளுகிறவர். பயப்படாதே என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், பயந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் அவர் கிருபையை அருளுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயப்படுகிறோம். பிசாசு ஒரு தீமையை கொண்டு வந்து விட்டால் அவன் தீமைக்கு விரோதமாய் போராடுவதில் நாம் பலப்பட வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். பயப்படாமல் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். பயப்படாமல் கர்த்தரை நம்ப வேண்டும். பயப்படாமல் கர்த்தரோடு இருக்க வேண்டும். பயப்படாமல் கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ள வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ வேண்டும். பயப்படாமல் முட்டியில் நிற்க வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையாய் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த தீமை வந்தாலும் நான் விடுவிப்பேன். எந்த தீமை வந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன். எந்த வாதை வந்தாலும் உனக்கு குணமாக்குவேன். எந்த தீமை உன்னை அணுகினாலும் அது உனக்கு சேதத்தை படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாங்க.
அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறவர் என்ன பண்றாருனா ரெண்டு காரியத்தை பண்றாரு. ஒன்னு பலப்படுத்துகிறார், ரெண்டாவது சகாயம் செய்வார், சகாயம் பண்ணுகிறார். பணம் நஷ்டமாயிட்டே இருக்குதுனாக்கா சகாயம் பண்றாரு, அது நஷ்டம் ஆகாதபடி தடுத்து நிறுத்துறார். சகாயம் இன்னொரு வார்த்தை கிருபை கொடுக்கிறாரு. பலப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி ஆண்டவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உன்னை வீக்னஸ் விட மாட்டாரு, உன்னை பலவீனமா அடைவதற்கு விட மாட்டாரு, தீமை செய்யறவன் உன்னை மேற்கொள்வதற்கு விட மாட்டாரு. நீ பலவீனமா இருக்கும் போது உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய், பலப்படுத்துகிற பசுத்தாவியை உனக்கு அனுப்பி அவர் பலப்படுத்துகிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே சகாயம் பண்ணும் தேவன், உன்னை பலப்படுத்தும் தேவன், அவர் தான் வாக்குத்தத்தை கொடுக்கிற. பயப்படாத மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். இந்த வாக்குத்தத்தமான வசனம் எல்லாம் தேவனுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள். அவைகளை விசுவாசிக்கும் போது அவைகள் நம்மை காப்பாற்றும், அவைகள் நம்மை விடுவிக்கும், அவர்கள் அவைகள் நம்மை எந்த தீமை நின்றோம் அவ அடிமைதனத்திற்கு போகாதபடி நம்மை காப்பாற்றக்கூடிய கர்த்தரவர். ஏசையா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களிலும் அக்னியிலும் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. நீ தண்ணீர்களில் அக்னியிலும் நடந்தாலும், தண்ணீர் ஓடுகிற அந்த தண்ணீரை நிறுத்த முடியாது, அக்னி அந்த அக்னிக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அப்படி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் என்றால், உன்னோடு நான் இருப்பேன் எல்லா சமயத்தில, எல்லா நேரத்திலும், எல்லா சோதனையில, எல்லா போராட்டத்தில, எல்லா தீங்கிலும், எது உனக்கு நேர்ந்தாலும், எந்த வாதை உன்னை தாக்கினாலும், எல்லாவற்றிலும் நான் உனக்கு கூட இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். நீ தண்ணீர் உன் மீது புரளவில்லை, அக்னி நடந்தாலும், அக்னினாக்கா இந்த சரீரம் வந்து எரிச்சிடும், அந்த அக்னிய எரிச்சிடும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதான். நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர்,

0: மேற்கொள்ளாத எவைகள்? அக்னியோ தண்ணீரோ. எதுல நீ நடந்தாலும் அவைகள் ஒன்னு உன்னை இசங்கு பண்ணாது. நான் இருக்கிறேன். இந்த உலகத்துக்குரியது தண்ணீர், இந்த அக்னி. பிசாசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த தண்ணீரும் அக்னியும் கத்தரால படைக்கப்பட்டவைகள். அதுல போய் நீ சிக்கி கொள்ளும் போது அங்க கூட நான் இருப்பேன். அது தண்ணீரின் மூலமாக, அக்னியின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்பட்டாலும் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அங்கே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாதாக சுவிசேஷம் 6:13 இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசுவே சொன்னார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இது வந்து பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் இந்த தீமையை கொண்டு வந்து கத்தர் நிறுத்துகிறார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சோதனைக்குள் பிரவேசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். தீமை நின்று எல்லா ரட்சித்துக் கொள்ளும். அது ஒரு ஜபமா இருக்க வேண்டும். என் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. என்னை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். வேண்டுதல் செய்யும், ஜபத்திலே கொண்டு வந்து நிறுத்து. பிசாசு எந்த தீமையும் கொண்டு வந்து உன்னை தாக்காதபடி தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா என்று வேண்டுகிற ஒரு இதயமா இருக்க வேண்டும். வேண்டுகிற ஒரு ஆத்மாவை இருக்க வேண்டுகிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி அல்ல, தீமையானவர்களிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளக்கூடாது, தீமையானவனிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். இது ஒரு வேண்டுதல். அப்போ தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு. தீமையை நம்மத்திலே குடும்பத்திலே விதைக்கிறவன் பிசாசு. ஆண்டவரிடத்தில் எந்த தீமையான காரியங்கள் வராததற்கு முன்னே என்னை காத்துக்கொள்ள என்று ஜெபிக்கிற விசுவாசித்தா. வந்த பிறகு அணைப்போடுறதை விட வராதுக்கு முன்னே ஜெபிக்க வேண்டும். அந்த பிறகும் ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ரெண்டு தெசலோனிக்கர் 3:3 கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையானவனிடமிருந்து காத்துக்கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் உண்மையில் இருக்கிற கர்த்தர். அந்த உண்மையான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர் அவர், வாதாடுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார், தள்ளாதபடி இருக்க காப்பாற்றுகிறார், தீமை நின்று காத்துக் கொள்வார். அவர் கூட இருக்கிறார், எந்த தீமை வந்தாலும் காத்துக் கொள்வார், எந்த தீமை வந்தாலும் காத்துக் கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். 1 பேதுரு 5:10 சிறிது காலம் பாடுபட்ட பின் சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். சிறிது காலம், சிறிது காலம் பாடுபட்ட பின், அப்போ சிறிது காலத்தில் பாடுபட்ட, உபத்திரம் அடைந்த, தீமை அடைந்த எங்களுக்கு கர்த்தராகிய தேவன், கிருபையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். பூரணப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பார், பலப்படுத்தி சிறிது காலம் தொடர்கிறது தீமை, தொடர்கிறது பாடுகள், தொடர்கிறது நெருக்கங்கள், தொடர்கிறது அவமானங்கள், தொடர்கிறது வேதனைகள், தொடர்கள், இவையெல்லாவற்றில் இருந்தும் உன்னை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் என்ன தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், என்ன தீமை உன்னை மோதி கொண்டிருந்தாலும், என்ன தீமை பிசாசு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எடுத்துக்கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த வார்த்தை உண்மையாகவே சத்தியம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். இந்த பெரியவருடைய நாமம் மகிமையின் நாமம். அந்த பெரியவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆகவே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தம்முடைய மக்களை எல்லா தீமை, உபத்திரம், சோதனை, சத்ருடைய தாக்குதல்கள் மற்றும் ஆபத்தில் இருந்து விடுவித்து காத்து நடத்துகிறவர் என்று உண்மையை வலியுறுத்துகிறது, வலியுறுத்துகிறன. இவற்றை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு ஆராதனைக்கான கர்த்தர் எல்லா தீமை என்றும் விடுவிக்கிறார் என்ற இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நம்மை காத்துக்கொள்ள கிருபை கொடுக்கிறது. தீமை நின்று விடுவிக்கின்ற கர்த்தரவ, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பிசாசு உன்னுடைய விசுவாசத்திற்கு, உன்னுடைய பரிசுத்தத்திற்கு விரோதமா என்ன தீமையை கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை சமைப்படுத்துவார். ஒவ்வொருத்தரும் நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தை சிந்தி காப்பாற்றி மீட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், துணையாய் நிற்கிற கர்த்தர். ஆகவே என்ன தீமை இருந்தாலும் உங்களுக்கு என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விடுவிக்கிற கர்த்தராய், உங்களை காப்பாற்றுகிற கர்த்தராய் இருப்பாராக. இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனா இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். தீமை நின்று விடுவிக்கிற கர்த்தர் நீர், தீமை நின்று எங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். எம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்துக்கொள்ளும், ஆதரியும் காப்பாற்றும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப உயிர் மிச்சு பெறும். தீமை இருக்கிற நேரத்தில் சோதனைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் அவர்களை நிலைநிறுத்தும், காப்பாற்றும், ஆதரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க பாஸ்டர் இந்த செய்திக்கு?
0: கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் என்ற செய்தி கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை தான் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு உழைப்பில் கேட்க போகின்ற ஒரு சார்பிலும், ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற, கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதறி கருத்தில் ஒப்புக்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கருத்தில் ஒப்புக்கிறோம். நீங்கள் பாஸ்டர், நீங்கள் சண்டே ஒரு செய்தி கொடுக்கலுமா? அந்த சேம் டைம் 5:30 பாஸ்டர்,
0: 5:30
1: ஆரம்பமாக நீங்கள் 6:30 வந்தா காணும்.
0: 6:30 ஆமா, அதுல வந்து நானு 6:30 நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல இன்டர்நேஷனல் ராபோஷன் கொடுக்குறேன்.
1: ஓகே,
0: எனக்கு ஒரு 5:30 6:00 கூட ஓகே, 5:30 6:15 கூட பரவாயில்ல.
1: ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் ஒரு சில வர்ஷிப் செய்துட்டு உங்கள்கிட்ட தந்துட்டு பின் திருப்பி கண்டினியூ பண்றோம்.
0: ஓகே
1: பாஸ்டர், ஓகே. நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். கர்நாடகா இந்தியாவிலிருந்து நேரமேல் தேவசை எடுத்து வந்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுடன் பேசியிருப்பார் என விசுவாசிக்கிறோம். கத்திரை கரத்தை உபயோகிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்துவாராக. 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற கர்த்தர் உதவி செய்வாராக. தள்ளிவு பெற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளையும் ஊழியரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக அவருடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே சந்திக்க இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையிலே எங்களுடைய காலை வேலை, அவருடைய மாலை வேலை, அந்த வேலை கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென். வாழ்த்துகிறோம். நாங்கள் ஒரு சில பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியை ஜெப வேளையில் இணைவோம். அமேன்.

சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்கள் மேல் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் பலமா

பாடல்கள், சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடிய அற்புதமான பாடல்கள். நான் வாழ்க்கையில் சோர்வான சமயங்களிலே எதிர்காலத்தை குறித்து குழப்பமாக யோசித்துக் கொண்டிருந்த நேரங்களிலே அவருடைய ஆறுதலான பாடல்கள் என்னை தேற்றி இருக்கிறது. அவருடைய எல்லாம் இயேசுவே என்ற ஒளிநாடாவில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்னுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள். அப்பொழுது என்னுடைய இருதயத்தில் நான் எண்ணினேன், சுவாமி, என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு சீடியை ரிலீஸ் செய்தால் நான் பாடுகிற பாடல்கள்

அற்புதமாக வெவ்வேறு வாழ்க்கைகளிலே என் மீட்பர் சீடிகளை அற்புதமாக பயன்படுத்தி பலருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு தொடர்ந்து சாட்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு போன் செய்து சொன்னார், பிரதர், நான் தூக்கில் தொங்குவதற்காக எல்லா ஆயத்தத்தும் செய்து விட்டேன்.

ஏற்ற பாடலாக இருந்தது. அந்த பாடலை கேட்டவுடன் என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் எனக்கு இடைப்படுவார், எனக்கு உதவி செய்வார், என் சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அந்த பாடல் தான் காரணம் என்று சொன்னார். அதே போல சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சரீர ரீதியாக ஆண்டவர் எப்படி அற்புதத்தை கொடுத்தார் என்பதும் எனக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் சோர்வான இந்த வேளைகளிலும் தற்கொலை செய்யலாம் என்று நினைத்த நேரங்களிலும் நான் வெவ்வேறு தேசங்களுக்கு செல்லும் பொழுது இதை சாட்சியாக சொல்லுவார்கள். நான் இதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் ஒரு அற்புதமான பாடல். அதில் வரக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல். என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே தனிப்பட்ட வேலைகளிலே பிராக்டிக்கலாக நான் இதை சாட்சியாக சொல்ல முடியும். இப்பொழுதும் இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்ப சூழ்நிலையிலே சுவாமி எங்களை கண்ணோக்கி பாரும், எங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரையும் நோக்கி பார்க்கவில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே.

சங்கீதம் 17 15 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதே வாக்கியத்தை அடிமைக்கு

வாழ்ந்து தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்தில் இருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். இந்த வானொலியில் 365 நாளும் வாசித்து முடிக்கத்தக்கதாக வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இருந்து சில அதிகாரங்களையும் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்ப இருக்கின்றோம். வேதாகமத்திலிருந்து இதை ஒரு வருடம் முழுவதும் வாசித்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.

ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வேதாகமத்திலிருந்து வாழ்வை எமக்கு தரும் வார்த்தைகள். இந்த சங்கமம் வானொலியில் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். ஒவ்வொரு கேளுங்கள், ஆசீர்வாத கொள்ளுங்கள்.

உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, நட்சத்திரமே, மகாமச்சங்களே, அக்னியே, கல்மழையே, அவர் சொற்பொழி செய்யும் பெருங்காற்றே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ராஜாக்களே.

0: Recording in progress.
1: Praise the Lord, sir.
2: Praise the Lord.
1: Amen. உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவராகவே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மறுவலை கேட்கப்பட்ட ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவர்களை எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஆபிரகாம் அவர்கள் மன்னிக்க வேண்டும், மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வர போற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: ஆமென். எண்ணேற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இன்றும் காண்போம், என்றும் காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேன்மையாக மகிமையாக வெற்றிகரமாக நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள் நீர் கிரியை செய்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிரியை இப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் பூரண விடுதலை, பூரண நன்மை இப்பொழுது இன்றைக்கு மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமையை காண்பார்களாம், விடுதலை உண்டாயிருப்பதால் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம். மத்தேயு 5:43 43-ம் வசனத்திலிருந்து 48-ம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இலகுவாக அல்லது வேகமாக இவைகளை படித்து விட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் உட்கார்ந்து தியானிப்பது கம்மியாக குறைவாக இருக்கிறது. அதனால்தான் வேத தியானம் மிக மிக அவசியம். ஆமென். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சுத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை என்று சொல்வதை பார்க்கலாம். எங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டுமானால், எங்களுக்கு எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் நாங்கள் அவர்கள் மூலமா கிரியை செய்கிற சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளில் எங்களுடைய மாமிசம் என்ன செய்கிறது, அவர்களுக்கு விரோதமாய் ஆட்டோமேட்டிக்காய் கிரியை செய்கிறது. அல்லது எங்களுடைய மாமிசம் என்னத்தை விரும்புகிறது, அவர்களுக்கு தவறான காரியம் நடக்க வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் எங்களுடைய உள்ளம் பிரயாசப்படுகிறது. அப்படி செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். கவனியுங்கள், பழைய உடன்படிக்கையின்படி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு. இது வந்து பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவின் படி, புதிய உடன்படிக்கையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் அந்த சத்துரு ஆருக்கு விரோதமாக அல்லது நமக்கு விரோதமாக கிரிகை செய்கிற சத்துருவினுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யப்படாது? அது அழிக்கப்பட மாட்டார். அது இன்னும் விரோதமாய், இன்னும் அநேகமாய் என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகும், பெருகும். அப்ப சத்துருவின் கிரிகை என்பதை அறிந்து, அதனால் தான் அவர்கள் எனக்கு விரோதமாய் சத்துருவாய் கிரிகை செய்கிறார்கள் என்று அறிந்து, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராடாமல் அந்த ஆவிக்கு விரோதமாய், அந்த ஆவியை எப்படி என்னால் துரத்த முடியும், எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்று சொன்னால், சிநேகிப்பதன் மூலமாய். அன்பின் மூலமாய்த்தான் விடுதலை அங்கே உருவாக முடியும். பகைப்பதன் மூலமாய் அங்கே விடுதலை உருவாக முடியாது. அவர்களை சத்துருவாக, சத்துருவானவன் பிசாசானவன் செயல்பட வைக்கிறான் என்று சொன்னால், அதற்கு காரணம் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவாக எதிரிகளாக மாற வேண்டும் என்பதே பிசாசினுடைய தந்திரம். ஆனால் ஈஸியாக அவருடைய வலையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். யாராவது நமக்கு விரோதமாய் கிரியை செய்தால் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய அல்லது பேச அல்லது மற்றவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? கிரியை செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபிக்க, அந்த சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகும்படி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதைத்தான் இயேசு கூட செய்கிறார். இயேசு, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் செய்யாமல் எங்களை செய்ய சொல்லி ஒருபொழுதும் செய்ய மாட்டார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவரை போலவே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். நாங்கள் ஒரு வேளை சொல்லலாம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று, ஆனால் நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுகிறோம். அதுதான் முக்கியம். ஆமென். கேட்கிறவர்களாய் அல்ல, செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கவனியுங்கள், ரோமர் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கவனியுங்கள், நாங்கள் பாவிகளாய், எதிரிகளாய், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப சத்துருக்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகித்தார். அதனால் தான் பூமிக்கே கடந்து வந்து நம்மை விடுதலையாக்க கிரியை செய். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. நிச்சயமாமே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்க அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, மரண பரியந்தம் குமாரனை ஒப்பு கொடுத்ததினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது, மீட்கப்படுவது, விடுதலையாக்கப்படுவது, சுகத்தை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயமாகும். அப்ப நாங்கள் இப்பொழுது பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை மேற்கொள்ளுவது, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை அவைகள் மேற்கொள்ளுவது அதிக நிச்சயமாமே. ஆனால் அநேக வேளைகளிலே இதை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். தேவன் அவருடைய நேரத்தின்படி, அவருடைய காலத்தின்படி தான் செய்வார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர் செய்து முடித்தார். ஆமென். இன்று நாங்கள் இதை விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். நாம் போற இடத்துல எல்லாம் நிறைய எண்ணத்தை அறிகிறேன், எவ்வளவோ சாட்சிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்கள் இந்த சத்தியத்தை இந்த ரேடியோவிலே சொல்லப்படுகிற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறார்கள். இந்த மெசேஜை கேட்டு ஒரு சகோதரி சொன்னார், நான் எப்பொழுது சோர்ந்து போற நேரத்தில் எல்லாம் நான் இந்த மெசேஜை கேட்டு என்ன செய்கிறேன், உற்சாகமடைகிறேன். உற்சாகமடைகிறது மாத்திரமல்ல, எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. ஆமே. ஆகவே இது என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நான் ஒரு டெலிவரி மேன், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை டெலிவர் பண்ணுகிறேன். உங்களுடைய விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆமே. நீங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்கிறது, விடுதலை ஆக்குகிறது. ஆமென். நீங்கள் மறுபடியும் நாங்கள் மத்தேயு 5:43-48 வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்ப முதலாவது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், இரண்டாவது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வாதங்கள். அப்ப இதை நாங்கள் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம் அநேக வேளைகளில், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அநேகருக்கு இந்த காரியம் வந்து ரொம்ப கடினமா இருக்கிறது, மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. அநேகர் மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இலங்கையில, அந்த சகோதரர் எனக்கு சொல்லியிருந்தார், எனக்கு விரோதமாய் அவருக்கு விரோதமாய் சில பேர் கிளம்பி கிரிய செய்தார்கள், ஆகவே அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அவர்கள் புழு புழுத்து செத்து போனார்கள் என்று ரொம்ப பெருமையாக சொன்னார். பிரியமானவர்களை, அதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவது. ஆபேலின் இரத்தம் என்ன சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்கு என்று கூப்பிடுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ மேன்மையான காரியங்களை, மன்னிப்பை, விடுதலையை, உயிர்த்தெழுதலை பேசுகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த சத்துருவின் தந்திரத்தில் இருந்து, கிரியையில் இருந்து நாங்கள் முதலாவது விடுதலையாகும். ஆமென். இரண்டாவதாக, அவர்களை ஆசீர்வதிப்பதனால் அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். அந்த பிசாசின் கிரியையில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். தவுலை குறித்து உங்களுக்கு தெரியும், தவுல் தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆயிரக்கணக்கான, தவனிங்கள் நூற்று கணக்கானதல்ல, ஆயிரக்கணக்கான போராளிகளை கூட்டிக் கொண்டு தாவீதை தேடி வருகிறான். தாவீது இருக்கிற அதே குகைக்குள்ளே, அல்லது அதே குகைக்குள்ளேதான் அவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு வந்து அந்த குகைக்கு பக்கத்திலேதான் தவளும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே தாவீது என்ன செய்கிறான் என்று
0: சொன்னார்,
2: கங்கியின் நுனியை வெட்டி, நாய்க்கிலே அவர் சவுல் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அங்கியினுடைய நுனியை கட் பண்ணி அவன் அங்கே வைத்திருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே அவன் சவுலை கூப்பிட்டு, இங்கே பாரும், கர்த்தர் உம்மை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார், ஆனால் நானோ உமக்கு விரோதமாய் கிரிகை செய்கிறவன் அல்ல, உம்மை அழிக்கிறவன் நான் அல்ல, உம்மை அழிக்கும்படி நான் வரவில்லை, உம்மை சபிக்கும்படி நான் வரவில்லை. ஆகவே நான் உமக்கு எதிரி கிடையாது என்று சொல்லி அங்கே அவன் ஆசீர்வதிக்கிறான். அப்படி சொன்னதினால் நடந்த காரியம் என்னென்று சொன்னால், சவுல் இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுலுக்குள்ளே இருந்த அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறினால், இப்பொழுது சவுல் அவனை ஆசீர்வதிக்கிறான், நீ இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி தீக்கரசனம் உரைக்கிறார். அப்ப சவுலையா தாவீது ஆசீர்வதித்ததின் நிமித்தம் கவனியுங்கள், அவனுக்குள்ள இருந்த சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடி போகிறது. இரண்டாவது, எனிமியே எனிமியாய் வந்தவனே இப்பொழுது என்ன செய்கிறார், தாவீதனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக நிலைத்திருப்பதாக, நீ ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி என்ன செய்கிறார், ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்கிறார். அப்ப கவனியுங்கள், இதுதான் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கிற காரியம். ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றால் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது ஈவன் அதிகம் மேல். ஏனென்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறார்களோ, ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கிறது. ஆமென். ஆகவே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது அவர்களை ஆசீர்வதிப்பதால், அவர்கள் எங்களுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம் என்ன, ரட்சிக்கப்படுவது. ஆமென். தேவனே, இவன் எனக்கு விரோதமா எழும்பினபடினான் இவன் அழிக்கப்படுவானாக என்று நாங்கள் நினைக்காமல், இவன் அழிந்து போவானாக என்று நினைக்காமல், உம்முடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் நினைக்காமல், மாறாக உம்முடைய ரட்சிப்பு இவனை மேற்கொள்ளட்டும், விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ரட்சிப்பு அவர்களை மேற்கொள்ளும். நிச்சயமா அவர்கள் இந்த பிசாசின் கிரியைகளில் இருந்து விடுதலை ஆவார். ஆமென். மத்தேயு கவனியுங்கள், மத்தேயு 27 24 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். காலம் சமீபமா கலகம் அதிகமாகிறதே அல்லாமல், தன் பிரியத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு அந்நீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய கவனியங்கள், ஜனங்கள் என்னத்தை வாயை திறந்து பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக, கவனியங்கள் இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி அறிக்கை இடுகிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் நாங்கள் கவனிக்கிறோம், லூக்கா 23:34 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர்கள் சாபத்தை பேசுகிறார்கள், இவன் தங்கள் மேலே சாபத்தை பேசுகிறார்கள், ஆனால் இயேசுவோ அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார் எப்பேற்பட்ட சாபத்தை நம்மேல் பேசினாலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மேல் பேச வேண்டும். ஆமென். அப்படி பேசுவதனால் அவர்களை நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அப்படியாகத்தான் தேவனே செயல்படுகிறார். அப்ப தேவனை தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ திட்டம் தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மூன்றாவதா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், இது மிக மிக முக்கியம். அநேக பிள்ளைகள் வந்து தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், என்னில் இருக்கிற குற்றம் என்ன, குறைவு என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய குணாதிசயத்தை கவனியுங்கள். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது அவருடைய குணாதிசயம். சபிப்பவனையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உங்களை ஏற்கனவே அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. பகைக்கிறவர்களையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் பகைக்காமல் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆனால் ஒரு பழைய மைண்ட் செட்டிலே நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்டா, நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு என்ன செய்வார், ஒருவேளை நான் சரியா செய்யலையோ, ஒருவேளை நான் சரியா தேவன் சித்தத்தை செய்யலையோ, அல்லது தேவனுக்கு பிரியமா நடக்கலையோ, ஒருவேளை என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி செய்யலையோ, இப்படியாக நான் ஏதோ ஒரு தவறான காரியங்களோடு என்னை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறேனே அல்லாமல், கிறிஸ்துவோடும் அவருடைய அன்போடும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் இப்படியான காரியங்களுக்கு காரணம். அவரை நான் சரியாக அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பு.

நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய

0: மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த
1: வல்லமையுள்ள
0: நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இலங்கைக்காக விசேடமாக ஜெயிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். இணைந்து கொண்டிருக்கிற இணைந்துள்ள ஊழியர்கள் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இணைந்து ஜபிக்கப் போகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவின் இந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தரை கரத்திலே போய்க்கிறோம். நாளுக்கான வசனம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமேன். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 14:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக, அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோபு 20, செப்பனியா 2, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 யோவான் 1:2. இந்த அதிகாரங்களை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள், விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்கான ஜபங்களுக்காக இணைந்திருக்கிற ஊழியர்களை நல்ல வரவேற்று கொண்டு நாங்கள் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மிகுதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களோடு காலை வேளையில் இணைவார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சகோதரி கலாசீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே போல் சகோதரி செல்வகுமாரி தியாகராஜா அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். வாஞ்சியோடு இணைந்து ஜபிப்பதற்காக வந்திருக்கிறவங்க ஒருவரையும் மீதியான வேளையிலே இணைகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தந்த தாளந்து.
2: கல்லே இறைவனின் தாய் அல்லது இறையலின் மரியாள் என்று சொல்லி போற்றப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகம் மற்றும் மாமிசத்தன்மையை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. கிறிஸ்தவ மரபிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக

0: கர்த்தருடைய வேத வசனத்தை நீங்கள் வேகமாய் திறந்து ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 27-28 வசனங்கள்.
1: தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
0: ஆமென். இந்த ஆண்டின் முதல் நம்முடைய குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இந்த வாரம் முழுவதும், அதாவது கடந்த சில நாட்களாக என்னுடைய ஜெபம், ஆண்டவரே, வருகிற மக்கள் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் நாங்கள் இருக்கிறபடியால் எங்களுக்கு ஒரு வார்த்தை நீர் தர வேண்டும், நீர் எதை சொல்லும்படி என்னை ஏவுகிறீரோ அதை மட்டும் கூடி வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டே வந்தேன். நேற்று அதிகாலையில் ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை வைத்தார். நாம் இந்த பூமியில் ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். 28 வசனத்தின் பின்பாகத்தை சகோதரன் வாசித்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிற இடத்திலெல்லாம் அவர் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்த மனுஷையும் மனுஷனையும் அந்த ஏதேனில தோட்டத்தில் ஆசீர்வதித்தார். இந்த வருடத்தின் ஆரம்ப காலத்தில், இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் ஆண்டவர் என்ன செய்வார், நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார், ஆண்டவர் எனக்கு தருவாரா என்று ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு நாம் துவங்கியிருக்கிறோம். துவங்கி சில நாட்கள் ஓடி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கியாரை விட அவர் பிரசங்கிக்கிற வேத வசனம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் இந்த வசனத்தில் தான் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த வார்த்தையை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் ஆள பிறந்தவர்கள். இந்த பூமியிலே நாம் பிறக்கும் பொழுதே நமக்கு ஒரு பிறப்பு உரிமையை கர்த்தர் தந்திருக்கிறார். அது நாம் ஆட்சி செய்ய ஆள்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி சங்கீதம் 8 சங்கீதத்தை திருப்புங்கள். 8 சங்கீதத்திலும் இதை குறித்து கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற வார்த்தையை சகோதரன் வாசிப்பார். 5:6 8 சங்கீதம்.
1: நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும்
0: மகிமையினாலும்
1: கனத்தினாலும்
0: கனத்தினாலும்
1: அவனை முடிசூட்டினீர்
0: அவனை முடிசூட்டினீர்
1: உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல்
0: உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல்
1: நீர் அவனுக்கு ஆளுகை தந்து
0: நீர் அவனுக்கு ஆளுகை தந்து
1: சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர்
0: சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த வசனத்திலும் பாருங்கள், வேதம் அழகாக சொல்லுகிறது, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிற இந்த சுவிசேஷ வார்த்தை ஒரு வல்லமை உள்ளது. இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம். இந்த வசனத்தை நம்ப வேண்டும். இந்த வசனத்தை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நீங்க அதை அப்பியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போது பாருங்கள், உங்களுக்குள்ள தேவன் பலமாய் கிரியை செய்வார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் மனுஷனை அவர் என்ன செய்தார்? முடிசூட்டினார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்தீர், சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழே வைத்தார். இப்படித்தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகாரத்தையும் ஆளுகையையும் மனிதனுக்கு கர்த்தர் தந்தார். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சத்துரு நுழைந்ததினாலே, பிசாசு நுழைந்து அவர்கள் குடும்பத்தை வஞ்சித்ததினாலே இந்த மனிதன் அந்த ஆளுகையை இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆளுகை தந்தார், ஆசீர்வாதத்தை தந்தார், உரிமையை தந்தார், அதிகாரத்தை தந்தார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார், அப்படி உயர்த்தி வைத்தார். ஆனால் இந்த சர்ப்பமாகிய சாத்தான் அவர்கள் வாழ்க்கையிலே நுழைந்து அவர்களுக்குள்ளே பாவத்தையும் அசுத்தத்தையும் கொண்டு வந்து தேவன் விரும்பாததை செய்ததினால அந்த இடத்தில் அவன் அந்த மகிமையையும் கனத்தையும் இழந்து போய் அவன் மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷனாய் தள்ளப்பட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம். ஆனால் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கொலோசியர் 2 அதிகாரத்திற்கு, யார் யார் வேதாகமம் கொண்டு வந்திருக்கிறீங்களோ நீங்கள் அந்த வேத வசனத்தை திருப்பி பாருங்கள். சகோதரனை நான் ஏன் வாசிக்க சொல்லுகிறேன், அவன் வாசிக்கும் போது நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். கொலோசியர் 2:13-15
1: உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரித்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த
0: கைகளை உயர்த்தி ஆண்டவர் மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சாத்தான் கர்த்தர் கொடுத்த மகிமையை திருடினான், அதனால் மனுஷன் ஆளுகையை இழந்து போனான். ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பும் போது உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். இது எல்லாருக்குமே தெரியும். சிலுவையை பார்க்கும் பொழுது இந்த சின்னம் இயேசு சிலுவையில் மரித்ததை நமக்கு காண்பிக்கிறது. அது பொதுவாக எல்லாரும் அறிந்து கொண்ட காரியம்தான். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் நல்ல முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி இந்த வசனத்தை நீங்கள் சொந்தமாக்கணும். ஆண்டவர் ஏன் சிலுவையில் மரித்தார்? அந்த 15 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமேன். மனிதனை சாத்தான் தோற்கடித்து ஆண்டவர் கொடுத்த ஆளுகையை சாத்தான் எடுத்துக்கொண்டான். அவன் உலகத்துக்கு அதிபதியாக மாறினான். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14 யோவான் 14:30 வசனத்தை வாசிக்க கேளுங்க.
1: நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை
0: பேசுவதில்லை
1: இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான்
0: இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான்
1: அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை
0: அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவன் யார் சாத்தான் இன்றைக்கு உலகத்தை பட்டணங்களை இன்றைக்கு நிறைய இடங்களில் அவன் தன்னுடைய கைக்குள் மக்களை வைத்து அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு இந்த முக்கியமான நேரத்தில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நிறைய காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம் கர்த்தருக்கு விரோதமாய் சுவிசேஷத்துக்கு விரோதமாய் சபைகளுக்கு விரோதமாய் பல தரப்பட்ட விதத்தில் சாத்தான் எழும்பி வருகிறதை நாம் உணர்கிறோம் கேள்விப்படுகிறோம் பார்க்கிறோம் நல்ல புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியிலே ஏவப்பட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த சத்தியம் உண்மை உள்ளது ஆமேன் ஆண்டவர் ஆளும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார் ஆனால் மனிதன் பாவம் செய்யும் போது அந்த அதிகாரத்தை அந்த ஆளுகை இழந்து போனான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவனை சிலுவையிலே நசுக்கினார் அவனுடைய அதிகாரத்தையும் அவனுடைய துரைத்தனங்களையும் ஆண்டவர் அவன் கையிலிருந்து பிடுங்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படியானால் அந்த சிலுவையிலிருந்து வருகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொண்டால் நீங்களும் இந்த உலகத்தை ஆள முடியும் சிலர் மட்டும்தான் கையை உயர்த்துறீங்க கையை உயர்த்து ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆளுகை ஆட்சி செய்தல் இதெல்லாம் நீங்க ஒரு பிரமாதமான காரியமா நினைக்காதீங்க இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தையும் ஒரு நம்பிக்கையும் கர்த்தர் தருவார் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார் உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே மரித்ததினால நம்முடைய துக்கங்களை சுமந்தார் உண்மைதான் நம்முடைய நோய்களை சுமந்தார் உண்மை நம்முடைய சாபங்களை அவர் சுமந்தார் நம்முடைய தருத்தரங்களை சுமந்தார் அதை போல பிசாசின் தாலையை ஆண்டவர் சிலுவையிலே நசுக்கியிருக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையிலே ஆணி அடித்து ஆண்டவர் சொல்லுகிறார் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தானை ஜெயித்ததினால அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய முடியும் ஆமென் ஹல்லேலூயா இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களுக்குள்ளே போய்விட வேண்டாம் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ அவர்களுக்குள்ளே அவர்கள் கைகளிலே ஆண்டவர் ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார் நம்பர் ஒன் அது என்ன ஆளுகைன்னு தெரியுமா ஒரு மனிதன் முதலாவது அவன் தன்னைத்தானே ஆள வேண்டும் மற்றவர்களை ஆளுகிறது வீட்டை ஆளுகிறது டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களெல்லாம் ஆட்சி செய்யறது அதெல்லாம் வேற முதல் ஒரு மனுஷன் ஒரு சகோதரி அல்லது ஒரு சகோதரன் முதலாவது அவன் தன்னைத்தானே ஆள வேண்டும் நீதிமொழிகள் 25 எல்லாரும் பைபிளை திருப்புங்க நான் நிதானமா சொல்றது காரணம் நீங்க பைபிளை திறக்கணும் அந்த பைபிள் வசனங்களை கவனிக்கணும் நீதிமொழி 25:28 வாசிக்க கேட்போம்
1: தன் ஆவி அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறார்
0: தன்னுடைய ஆவியை அடக்காத ஒரு மனிதன் மதில் இழந்த ஒரு பட்டணத்தை போல ஒரு பாழான பட்டணத்தை போல இருக்கிறான் ஒரு பட்டணம் என்றால் அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு மதில் தேவை மதில் சுவர் இல்லாவிட்டால் எப்போது வேண்டுமானால் எதிரிகள் உள்ளே வந்து அவளுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்வார்கள் ஒரு வேலி இருக்க வேண்டும் இந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன ஒரு மனிதன் தன்னுடைய ஆவிய அவனால் அடக்க முடியாவிட்டால் அவன் ஒரு மதில் இழந்த ஒரு பட்டணம் அவன் தனக்குள்ளே ஒரு மனிதன் என்றால் அவனுக்குள்ளே நிறைய எண்ணங்கள், அவனாக சுயமாய் செய்யக்கூடிய பலன், அறிவு, ஞானம், புத்தி, அவனுக்குள்ளே சில அநேக இச்சைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் நாம் செய்யக்கூடியது தேவனுக்கு சித்தமா, இது தேவன் விரும்புகிறாரா என்று அவன் தன்னைத்தானே அடக்கி ஆள, அவனுக்குள்ளே முதலாவது தன்னை ஆளக்கூடிய ஒரு ஆளுகை அவனுக்கு தேவை. உதாரணமாக உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற உணவில நாம் எல்லாவற்றையும் சாப்பிட்டு திருப்தி அடைவதுதான் தேவ சித்தம். அதே நேரத்தில் இந்த உணவு எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, இது எனக்கு உகந்ததா என்ற ஒரு எண்ணம் ஒரு நபருக்கு இருக்க வேண்டும். உணவை குறித்து அடிக்கடி நான் சொல்வது உண்டு, அநேகரிடத்தில் பேசுவது உண்டு. ருசிக்காக ஒரு உணவை சாப்பிடுவதை விட பசி எடுக்கும் போது சாப்பிட்டா அந்த உணவு உடனே ஜீரணமாகும். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவதற்காக 5 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி அந்த ஹோட்டலை தேடி போவார்கள். ஆனால் அங்கு ஹோட்டலில் போய் அங்கு கொடுக்கிற பணத்தை விட இவர்கள் பிரயாணம் பண்ணுகிற பணம் அதிகமாக இருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த ஹோட்டல் மூடி இருக்கும். அது வேற. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சாப்பாடு விஷயத்துல விசுவாசிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக மனிதர்கள் அவ்வளவு தங்களுடைய சரீரத்தை காத்து கொள்றதுக்கு நிறைய காரியங்களை செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு அறிவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தணும். அந்த விஷயத்துல நமக்கு ஒன்று பிடிக்காது, சரீரத்துக்கு ஒத்து வராது என்றா சும்மா தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிட்டுருங்க பிரதர், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு நாம் இஷ்டத்துக்கு அதை செய்யும் போது பாருங்கள், நம்முடைய சரீரத்துக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் போது அதுக்கப்புறம் போய் டாக்டர்கிட்ட போய் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு தேவையில்லாத செலவுகள் நமக்கு வருகிறது. நம்மை நாமே ஆளக்கூடிய, அதே போல மற்றொரு காரியம் சிற்றின்பம். சிற்றின்பம் என்ற தமிழுக்கு சிறிய இன்பம், அற்பமான இன்பம். அந்த சிற்றின்பத்திற்காக இன்றைக்கு நிறைய பணங்களை நாம் செலவழிக்கிறதை நாம் தவிர்க்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் மாமிசம் பிசாசு உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு மற்றவர்களைப் போல நம்ம வாழ வேண்டும். அவங்க அப்படி உடுத்துறாங்களா நான் இப்படி உடுத்தணும், அவங்க அப்படி போறாங்களா நம்ம இப்படி போகணும், அவங்க அப்படி இருக்காங்களா நம்ம அப்படி இருக்கணும், அப்படி அல்ல. மற்றவர்களை பார்த்து வாழாமல் நம் ஆண்டவருக்காக வாழ்வதை தேவன் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலக மனுஷனுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வித்தியாசத்தை முதலாவது நீங்கள் கவனிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் தன்னைத்தானே ஆள, அவனால அவனை ஆள முடியலன்னா அவன் இந்த உலகத்துல அநேக ஆசீர்வாதங்களை இழந்துருவான். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆளுகையை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள், நீங்கள் கர்த்தருக்காக ஆள வேண்டியவர்கள் என்று ஆண்டவர் உங்களை பற்றி சொல்லுகிறார். அப்படியானால் ஒன்று, நாம் தன்னைத்தானே ஆள்வதை ஆண்டவர் விரும்புகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, பாவம் செய்கிற எவனும் அந்த பாவத்திற்கு அவன் எப்படி இருக்கிறான், அடிமையாயிருக்கிறான். அதே நேரத்தில் ரோமர் எழுதின நிருபத்தை திருப்புங்கள். 5 அதிகாரம், ரோமன் சாப்டர் 5:17, 5:17 ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு எழுதி வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். வாசியுங்கள். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே,
1: அந்த ஒருவன் மூலமாய்,
0: அந்த ஒருவன் மூலமாய்
1: மரணம் ஆண்டு கொண்டிருக்க,
0: மரணம் ஆண்டு கொண்டிருக்க
1: கிருபையின் பரிபூரணத்தையும்
0: நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும்
1: பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே,
0: இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே
1: ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமா?
0: எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அதிக நிச்சயம். ஒரு சிலர் வந்து சத்தத்தை குறைத்து சொல்றீங்க, ஒன்னு வாயை திறக்காம இருக்கு, இன்னொரு முறை சொல்லுங்க, அதை விட உரத்த குரலில், என்னது அதிக நிச்சயம்? இயேசு கிறிஸ்துவினாலே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஜீவனை அடைந்து ஆளுவோம். கைய வச்சு ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன் மூலமாக வேதம் சொல்லுகிறது, மரணம் ஆண்டு கொண்டிருக்க ஆதாமினாலே அந்த ஆளுகையை நாம் இழந்து போனோம். சாத்தான் நுழைந்து அதை வேதனைப்படுத்தினான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு, அந்த கிருபையின் பிரமாணமாகிய இயேசு நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்ததினாலே இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் ஆள பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் கையை உயர்த்தி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய கண்கள் விரும்பினதெல்லாம், என்னுடைய காதுகளில் கேட்டதெல்லாம், என்னுடைய வாய் இச்சித்ததெல்லாம் ஆண்டவரே நான் விரும்பின காலங்கள் உண்டப்பா. ஆனால் இன்றைக்கு உம்முடைய வசனத்தை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. வேதத்தில் இன்றைக்கு நான் வாசித்த வசனம், ஒருவன் தன் ஆவிய அடக்கலனா அவன் மதில் இழந்த பட்டணம் போல இருக்கிறான். ஆண்டவரே, என்னை அடக்கி ஆளக்கூடிய கிருபையை எனக்கு நீர் தாரும் ஆண்டவரே. கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் நான் என்னை அடக்கி ஆள, தேவையில்லாத காரியத்திலே உடன்படாமல், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் ஆண்டவரே என்னை ஆளுவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயமாமே. உங்க ஆண்டவரே, உங்களால நாங்கள் ஆளுகை செய்வோம்ப்பா. அப்பா, எனக்காக சிலுவையில மரித்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய மரணம் சத்துருவின் தலையை நசுக்கினதப்பா. நீர் சிலுவையில வெற்றி சிறந்தீரப்பா. என்னை நானே அடக்கி ஆளக்கூடிய கிருபையை இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு நீர் தர வேண்டும் என்று நான் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே, சாத்தான் பல விதங்களில் என்னை ஆள பார்க்கிறான், என்னை அடக்க பார்க்கிறான், என்னை ஆளுகை செய்ய பார்க்கிறான். ஆனால் என்னை ஆளுகிறவர், என்னை ஆண்டு நடத்துகிறவர் ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். ஆவியானவரே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்கு போனோம், எங்கு போகக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது என்பதை எனக்கு சொல்லி கொடுத்து என்னை ஆளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நான் என்னையே ஆளுகை செய்ய எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே.

0: ஆமென். இந்த வருஷத்தில் பலவிதமான எதிர்மறையான எண்ணங்களை சாத்தான் கொண்டு வரும்போது, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் காதில் விழுந்தது உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஆமென். உடனே விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவரால் நாம் ஆளுகை செய்வோம். இரண்டாவது, நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோசுவாவின் புத்தகம் 24 யோசுவா சொல்லுகிறான் 15
1: கர்த்தரை சேவிக்கிறதற்கு உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், பின்னை யாரை சேவிப்பீர்கள்
0: என்று
1: இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுங்கிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான்.
0: கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் 23 முடிஞ்சா நீங்கள் இதெல்லாம் குறித்து கொள்ளுங்கள். 23:25
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும்
0: ஆசீர்வதிப்பார்.
1: வியாதியை உன்னிலிருந்து விலக்குவே.
0: போதும். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிற இரண்டாவது பாடம், ஒன்று நம்மை நாமே தன்னைத்தானே நாம் ஆள வேண்டும். இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்த இரண்டாவது ஆளுகை, அவனுடைய குடும்பத்தை ஆள வேண்டும். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த அரங்கத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் பல பாகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த தேவனுடைய வார்த்தை கடந்து போய் கொண்டிருக்கிறது. அவர்களும் நம்மோடு இந்த இன்டர்நெட் மூலமா இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுத்த இரண்டாவது ஆசீர்வாதம் ஆளுகை, நம்முடைய குடும்பத்தை நாம் ஆள வேண்டும். ஆமென். அதற்கு ஆதாரமாக வாசித்த வார்த்தை யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால். ஒரு குடும்பம் இருக்கிறது என்றா, நல்ல கவனிங்க, அந்த குடும்பத்திற்கு ஒரு தலைவன் இருக்கிறான். ஒரு குடும்பத்திற்கு தலைவி இருந்தாலும், ஒரு குடும்பத்திற்கு தலைவன் புருஷன் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. நீங்க எபேசியர் 5 குடும்ப வாழ்க்கை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து நிறைய வார்த்தைகளை பவுல் எழுதுவார். அதில் 5:23 சகோதரன் வாசிக்கும் போது அதை நாம் கேட்போமா?
1: கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான்,
0: நல்ல கவனிங்க, ஒரு வீட்டை ஆளக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் வேதத்தில் புருஷர்களுக்கு தந்திருக்கிறார். கைகளை வச்சு சொல்லுங்க ஆமென். நீங்க கையை வைத்து கத்தரை தோத்திரம் பண்ணி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நடத்தும் போது, அந்த குடும்பத்தை நடத்தி செல்லுகிற பொறுப்புகள் மனைவிக்கு இருந்தாலும், அந்த குடும்பத்தின் தலைவனாய் இருக்க வேண்டியவன் புருஷன். புருஷனுக்கு தான் அந்த குடும்பத்தில் முழு அதிகாரம். ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது, மனைவியோடு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியது, பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்தில் தெளிவான முடிவு எடுக்க வேண்டியது, அது புருஷனுக்குரிய ஒரு அதிகாரம், ஆளுகை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது என்றால், புருஷனுக்கு தெரியாமையே சில மனைவிமார்கள் தாங்களாகவே முடிவு எடுத்து, தாங்களாகவே தீர்மானித்து புருஷனோடு கூட காரியங்களை பகிர்ந்து கொள்வது இல்லை. அப்படி சில குடும்பங்களில் நடக்கும்போது அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஏன் நீங்க உங்கள் புருஷனுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்தீர்கள் என்றால், உடனே அவர் சொல்வார், அவர் ரட்சிக்கப்படலையா? அவர் ரட்சிக்கப்படலனாலும் யார் தான்? புருஷன் தான். அவர் ரட்சிக்கப்படலை, அதனால அவருக்கு அவர்கிட்டலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் அவர் விக்கிரக ஆராதனைக்காரர், சில நேரத்தில் அவர் குடிகாரர், அவருக்கு அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று இவங்களாகவே ஒரு முடிவு பண்ணி, ஒருத்தர் வந்து சொன்னார், என் வீட்டில் பயங்கரமான சண்டை, காரணம் என் மனைவி எனக்கு தெரியாமல் சீட்டு பிடிக்கிறான். எனக்கு தெரியும் அந்த சீட்டு பிடிக்கிறத பற்றி, இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சீட்டு பிடிச்சி அங்கே கடைசியில் பிசாசு பிடிச்சி பயங்கர சண்டை வந்து கடங்காரங்க வந்து அந்த வீட்டில் நிற்கும் போது தான் புருஷனுக்கு தெரியுது, இவ்வளோ பணம் உங்கள் மனைவி கொடுக்கணும், எப்படி கடன் வந்துச்சு, இந்த சீட்டு பிடிச்சி அதனால் கடன் பிடிச்சி நிறைய போராட்டங்கள் வருகிறது. புருஷனுக்கு தெரியாமலேயே நிறைய காரியங்களை செய்கிறது. காரணம் அவங்க சொல்கிறது அவருக்கு ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சால் கூட தெரியாது, தெரியாது. பொதுவாகவே நீங்கள் வேலை செய்யாமல் வீட்டில் அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களால் வேலை செய்யாமையே போயிடும். அதனால தான் ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செய்யணும், வேலை செய்யணும், இல்லை ஆக்டிவாக இருந்தால் அவங்க அவங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் 80 வயசு திரும்ப ஒரு திமுக தலைவராக அவரை தெரிஞ்செடுத்துருக்கிறாங்க. நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறேன், அவருடைய மூளை அறிவு திறமை எல்லாம் ஒரு பெரிய கட்சியை ஆள முடியும் என்ற ஒரு அதிகாரம் அவருக்குள்ளே இருக்குது. ஆனால் இங்கே 40 வயசு 50 வயசு ஆனோடனே அவருக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வீட்டில் இருங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், இப்படி சொல்லி சொல்லி நிறைய வீட்டில் இருக்கிற காரியங்கள் அவங்களாகவே தன்னிச்சையாகவே டிசிஷன் எடுக்கிறது, தன்னிச்சையாகவே அவங்க போகிறது. நிறைய குடும்பத்தில் நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், அப்போ அந்த நெதர்லாந்து இந்த தேசத்தில் ஒருத்தர் மிகுந்த வேதனையோடு கூட இப்படி சொன்னார். அவருடைய தகப்பனார் அந்த குடும்பத்தின் தலைவர் என்னை தனியாக அழைச்சி சொன்னார், ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு என்னன்னு கேட்டேன், எனக்கு தெரியாமையே என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னாரு. அதாவது கல்யாணம் நடக்கலை, அதுக்கு முன்னால் கல்யாண காடெல்லாம் அடித்து வந்துருச்சுனார். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறாருன்னு நான் நினச்சேன். பயங்கர கோப முகத்தோடு சொன்னார், இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, அவருடைய மனைவியினுடைய சகோதரி இன்னொரு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, திடீர்னு கல்யாணம் வச்சுட்டா நாங்கள்லாம் எப்படி வர்றது அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. இவர் சொன்னார், யாருக்கு எப்போ கல்யாணம் வச்சோம், ஒன்றுமே கல்யாணம் வைக்கலையே, கல்யாண கார்டு அனுப்பி வச்சுட்டு நீங்களே இப்படி சொன்னா எப்படி அப்படி அந்த மனைவியினுடைய சகோதரி சொல்கிறாங்க. யாருக்கு கல்யாணம்மா, உங்கள் மகனுக்கு தானே கல்யாண கார்டு அனுப்பியிருக்கீங்க, என் மகனுக்கா, நானா கல்யாண கார்டு அனுப்புனா அப்படின்னு அவர் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அவர் பிளட் ப்ரெஷர்லாம் பயங்கர என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் சத்தம் போட்டு சொன்னார். அதுக்கப்புறம் விசாரித்தா அவருடைய மனைவி அவங்க பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பொண்ணு பார்த்து ஃபாஸ்ட்ரேட்டை பேசி கல்யாண கார்டு அடித்து ஹாலெல்லாம் புக் பண்ணி டேட்லாம் புக் பண்ணி எல்லாம் பண்ணிடுறாங்க. யாருக்கு சொல்லலை, அது ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியல. அது ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு புருஷனாக இருக்கிறவனுக்கு தெரியாமல் இவ்வளவு காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறாரு, நம்ம எவ்வளவுதான் ஜப வீரர்களாக இருந்தாலும் எவ்வளவுதான் விசுவாசத்தில் வளர்ந்திருந்தார்களோ புருஷனை ஆண்டவர் வீட்டுக்கு எப்படி வச்சிருக்கிறார், தலையாக வச்சிருக்கிறார். அந்த தலை சரியாக வேலை செய்யாத பட்சத்தில் தான் சில தலைவிகள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. அதை நீங்கள் சுதாரிச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ வேதம் சொல்லுகிறது, நாம் குடும்பத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் குடும்ப தலைவனுக்கு கொடுத்திருக்கிறார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ அதிகாரத்தை பயன்படுத்தினா நீங்கள் ஒரு சர்வ அதிகாரியாக மாறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? வீட்டுக்கு வரும்போதே கடு கடு கடு கடுன்னு அப்படி முகத்தை வச்சுட்டு வரும்போதே, அப்போ அவ்வளோதாண்டா, இனி யாரும் ஒன்றும் பேச முடியாது, பிசாசு உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதே நேரத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு ஒரு சின்ன பொண்ணை பார்த்தீங்க,
2: recording in progress. பிரபுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 15/8/2026 ஜெப விண்ணப்பம், தினமொரு தேசம், ஹங்கேரி. ஹங்கேரி என்பது மத்திய ஐரோப்பாவில் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு. கார்பாத்தியன் படுகையில் 93,030 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இது வடக்கே ஸ்லோவாக்கியா, வடகிழக்கில் உக்ரைன், கிழக்கு மற்றும் தென்கிழக்கில் ருமேனியா, தெற்கில் செர்பியா, தென்மேற்கில் குரோசியா மற்றும் ஸ்லோவேனியா மற்றும் ஆஸ்திரியா ஆகியவற்றால் எல்லையாக உள்ளது. 9 கோடி மக்கள் தொகையை கொண்ட தேசம். ஆசீர்வதிக்கப்பட செழிப்பாக மாற செபிப்போம். ஹங்கேரி நாட்டில் இருக்கும் எல்லா அரசு தலைவர்களும் நீதி தவறாது நல்லாட்சி நடத்தும்படியாக அரசியல் துறைகள், நீதித்துறைகள், பாதுகாப்பு துறைகள், விவசாய துறைகள், கல்வித்துறைகள், சகல துறைகளும் கர்த்தருக்கு பிரியமான முறையில் நல்லாட்சி நடத்த செபிப்போம். ஹங்கேரி நாட்டின் ஜனாதிபதி கட்டலின் நோவாக் அவர்களுக்காகவும், பிரதமர் விக்டர் ஆர்பன் அவர்களுக்காகவும், தேசிய சட்டமன்றத்தின் சபாநாயகர் லாஸ்லோ கோவர் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஹங்கேரி நாட்டில் இருக்கும் மதங்களான ரோமன் கத்தோலிக்கம் 27.5%, கிரேக்க கத்தோலிக்கம் 1.7%, கால்வினிசம் 9.8%, லூதரனிசம் 1.8%, மற்ற கிறிஸ்தவர்கள் 1.7%, பிரமதங்கள் 1.3%, மதம் அல்ல 16.1%, கர்த்தரை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். போர்களையும் ஆக்கிரமிப்புகளையும் சந்தித்துள்ள ஹங்கேரிய தலைநகர் அண்மை காலங்களில் உக்ரைன் அகதிகளின் புகலிடமாகவும் மாறியுள்ளது. பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். பலதரப்பட்ட மக்கள் வாழும் தேசத்தில் பல மொழிகளிலும் சுவிசேஷம் கிடைக்க, சுவிசேஷ மொழி பெயர்ப்பிக்கப்பட, சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட, எல்லா மொழிகளிலும் தேவராஜ்யத்தின் பணிகளை செய்வதற்கு ஊழியர்கள் எழும்ப ஜெபிப்போம். ஹங்கேரி நாட்டில் உள்ள பள்ளிகளுக்காகவும் பல்கலைக்கழகங்களுக்காகவும் தரமான கல்வி கிடைக்க ஒழுக்கமுள்ள மாணவ சந்ததி உருவாக ஜெபிப்போம். ஹங்கேரி நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம். ஹங்கேரி நாட்டின் ஒரே பாலின திருமணங்கள், கூட்டு வாழ்க்கை செய்பவர்கள் மனம் திரும்ப தேவ பயம் இவர்களை ஆளுகை செய்யும்படியாக எல்லா விதமான பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட ஜெபிப்போம். ஹங்கேரி நாட்டின் சபைகள் உயிர்மீச்சடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட, சுவிசேஷ வாசல் எங்கும் திறக்கப்பட, சபை பெரிய எழுப்புதலை காண செபிப்போம். ஹங்கேரி நாட்டின் வாலிபர்கள், புதிய ஆத்துமாக்கள் அநேகர் சபைகளுக்குள் செல்லும்படியாக, ஊழியர்கள் இன்னும் அதிகமாக தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்கும்படியாக ஒவ்வொரு சபையும் பரிசுத்தமாக்கப்பட செபிப்போம். இயற்கை அழிவுகளான காட்டுத்தீ, வெள்ளம், பூமி அதிர்ச்சி, சுனாமி, மண் சரிவுகள், மலை சூறாவளி இயற்கை அழிவுகளிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட செபிப்போம். தேசத்தில் கருக்கலைப்பு விவாகரத்துக்கள், தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் விவாகரத்துக்கள் இல்லாதபடி ஒரு குடும்பமாக கட்டி எழுப்பப்பட விவாகரத்துக்காய் முன்னிற்கிற இளம் வாலிபர்கள் மனம் திரும்ப செபிப்போம். தேசத்தில் இயற்கை அனர்த்தங்களிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட, காற்று, மழை, வெள்ளம், மண் சரிவு, காட்டுத்தீ போன்றவைகளிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். தேசத்தில் எல்லா சபைகளிலும் எழுப்புதல் வர வேண்டும். இன்னும் புதிய சபைகள் பெருக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான சபைகள் எழும்ப வேண்டும். உண்மை உத்தமமாக ஊழியம் செய்கிற சபைகளும் ஊழியர்களும் எழும்பும்படியாக ஜெபிப்போம். தேசத்தில் போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஆண்கள், பெண்கள், போதைகளை விற்பனை செய்பவர்கள், போதைகளை தயார் செய்பவர்கள், வெளிநாடுகளுக்கு கடத்துகிறவர்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிப்போம். தேசத்தில் போதை வஸ்துகள், கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், கடத்தல், இப்படியான தொழில்களை செய்பவர்கள் மனமாறி இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவராக மாறும்படியாக ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: Recording stopped. Recording in progress.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:20. பிரியமானவர்களே, பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவித்ததின் நிமித்தம் பலவிதமான துன்பங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தான். ஆயினும் தேவன் தன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கை அவனுடைய இதயத்தில் நிலைத்திருந்தது. மனுஷரால் தள்ளப்பட்டான், எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்பட்டான், ஆனால் தேவன் தன்னை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார் என்பதை அவன் உறுதியாக அறிந்திருந்தான். ஏனெனில் தன் பலவீனத்தில் தேவனுடைய கிருபை பூரணமாக செயல்பட இடமளித்ததினால் தேவ அன்பை ஒவ்வொரு கணமும் அனுபவித்து ருசித்தான். இயேசு கிறிஸ்துவும் சவுக்கடியினாலும் சிலுவையின் சுமையினாலும் தாங்கண்ணா வேதனையை அடைந்தார். ஆயினும் இன்று பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கின்றார். அதற்கு காரணம், தாம் மரித்தாலும் மூன்றாம் நாளில் பிதாவானவர் தம்மை உயிரோடு எழுப்புவார் என்ற அசைக்க முடியாத நிச்சயம் அவருக்குள் இருந்தது. அந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்தில் இறுதி வரை நிலைத்திருந்து போராடி ஜெயித்தார். சில வேளைகளில் யாராவது எம்முடைய பிள்ளைகளை சுட்டி காட்டும் போது நாம் எளிதில் மனம் தளர்ந்து விடுகின்றோம். ஆனால் எம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள் எம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் குறைகளை அன்போடு நேர்மையோடும் சுட்டி காட்டும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும். ஏனெனில் நாம் யாருமே இப்பொழுது இயேசுவை போலவோ பவுலை போலவோ உபத்திரவத்தின் ஊடாக செல்லவில்லை. தேவ பிள்ளைகளே, உலகத்தாரின் தராசில் நீங்கள் மதிப்பட்டவராகவும் அவர்களுடைய பார்வையில் அற்பமாகவும் எண்ணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவரும் கனம் பெற்றவரும் ஆவீர்கள். ஆகையால் புத்திமதியை விட்டு விலகாமல் கிறிஸ்துவை போல உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் பரலோக மகிழ்ச்சியை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் நிலைத்திருந்து ஜெயிப்பீர்கள். ஆமேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.
3: Recording stopped.

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்து கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு

ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நடத்துகின்ற உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்தே நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா தேசங்களில் சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் சனி மாலை 2 மணிக்கும் ஆரம்பமாகும். கேட்டு கடந்து ஆசுவாயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய நாளே ஆரம்ப ஜபத்தை நான் ஆங்கில தமிழிலே எடுக்கிறேன், ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அரங்காரமணி எடுப்பான், ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியின் நடத்துகின்ற இந்த உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ நிகழ்ச்சியை

0: நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகளும் வராதபடி முதானி பாய்ந்த கரத்தை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சுவாமி 97 ரேடியோல தொடர்படுத்திக்கிறோம் சுவாமி. உலகம் முழுவதும் இந்த தொனியை கேட்க நீ கிருபை செய்து கொண்டிருக்கு, கிருபை செய்தி சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. வர வேண்டிய தெய்வ பிள்ளைகளை கொண்டு வந்து சேரும் இந்த நிகழ்ச்சியை நீர் வழிநடத்த வேண்டுமாக. எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜா இடங்க ஆரம்பனே.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் மை காட் பிளஸ் யூ. குட் மார்னிங். ஆமேன், ஆமேன். Thank you, Lord. This wonderful morning, Lord, in British Columbia, Canada, Lord, coming out of Victoria, British Columbia for Brother Mahendran. And I am coming from Vancouver, British Columbia, and we are deriving and broadcasting from our head office from Toronto, Canada. And we thank you, Lord Jesus, even as 97 stations have joined us across the nations of the world. This is nothing but your work, nothing but your service, Lord. This is nothing but that we come, Lord, forth. Come forth, O Lord, in your name, Lord Jesus, to bring forth your honor and glory and worship to you, Lord, as a fasting and prayer worship service, Lord, coming before you, Lord, in many countries, Lord, where it would be already a Saturday morning, Lord, and for us, Lord, we are coming to you, Lord, on a Saturday, Lord Jesus, even as we come through, Lord, for your worship, Lord, that we bring forth, Lord, you have said, Lord Jesus, you inhabit the praises of your people, and therefore we bring forth, Lord, our services to you, Lord, not by might nor by power, but by my spirit, saith the Lord. Therefore, Lord, we bring forth, Lord Jesus, what it behooves you, Lord, to be honored, Lord, lifted up and glorified, Lord Jesus, at this time, Father, as many nations have joined us, Lord, over 200 odd nations, Lord. Thank you, Master. Now we pray, Lord, even as we gather, Lord, in your name, Lord, we are two or three are gathered, you are in the midst of them. We bring, Lord, many of those that are joining us, Lord, to worship you, praise you. And Lord, the servants of the Lord that would come and share the word, Lord, and all the rest of them that are joining us, Lord, that your anointing power of the Holy Spirit will rest upon them, and you would give us such a beautiful time of your presence, Lord Jesus, emanating, Lord, in the countries that the 97 radio stations have, Lord, joined us also, Father. This is nothing but the end days of ministry that is bringing forth, Lord, such a powerful way in which you want to, Lord, come and bless these nations. In Jesus' name we pray. Amen and amen.
0: Thank you, Sister Rajani, for your prayer. God bless you. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் பாஸ்டர் வானரியா அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் வானரியா.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். சங்கம வானொலி நடத்துகின்ற உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே முதல் முறையாக முதலா வந்திருக்கிறீர்கள். நீங்கள் திருத்து ஆராய்ச்சி தேவன் நாமத்தை அமைப்படுத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் எங்கள் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான உங்களைக்கா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் உங்களுடைய ஆவியானவரால் காரியங்கள் ஆகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாட்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி கொள்ளும்படியா, வந்தவர்கள் வந்த வண்ணமா செல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களிலே நிறைந்து செல்ல இந்த நாட்களிலே நீர் கிருபை கொடுக்கும்படியாக செபிக்கிறேனே. அடியனை மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே. ஹாலேலூயா. ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். என்னோடு கூட வாருங்கள். ஹாலேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.

நீர் வல்லவர் ஐயா, நீர் போதுமானவர், நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நன்றி ராஜா.

நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தால் மறித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. நிந்தனைகள் அவமானங்கள் சூழ்ந்த போதும் ஆற்றியது கிருபையப்பா எனக்கு. நிந்தனைகள் அவமானங்கள் என்னை சூழ்ந்த போதும் ஆற்றியது கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போதும், மரண விக்கினங்கள் சூழ்ந்து போதும் என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்கள் வார்த்தை மட்டும் பார்த்திருந்தால் நான் சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். இயேசுவேயும் கிருபை போதுமே, தேவரீரும் கிருபை எனக்கு போதுமே. அல்லேலூயா. என் தேவனே, உம் கிருபை எனக்கு போதுமே. என் தேவனே, உம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய கிருபை போதுமப்பா. ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.

என் இயேசுவுக்கு லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். இந்த மண்ணான மனுஷர்க்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம், இந்த மண்ணான மனுஷர்க்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம் என் ராஜாவுக்கு லேசா

0: பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெரும் கடல் பிளந்துமே பாதையை வகுப்பதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், என் இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஐயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த அருமையான வேளையிலும் பாடலை பாடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கொடுத்த இந்த தருணத்துக்காக உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. தொடர்ந்தும் வருகிற நிகழ்ச்சிகளை சங்கமணியத்தில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். என் மீட்பெரும் என் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியில் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசீ நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சுசேகர் வானர் ஐயா ஜெர்மனி. கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் மேகலா வாச அழைக்க போறோம். அதற்கு பிறகு பாச ஜெயராஜாவை அழைப்போம். பிரைஸ்லோ சிஸ்டர் மேகலா வாஸ். இன்றைய நாளே இலங்கை நாடு மண்ணில் இருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து இந்த நாமத்தை வாய்ப்பை வந்திருக்கீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள் சிஸ்டர்.
2: ஹலேலூயா. கர்த்தருக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹலேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை ஒருமித்து மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே, ஒருவராய் அற்புதம் செய்கிறவரே, ஒருவராய் அதிசயம் செய்கிறவரே, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற பரலோக தேவனே, நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவாதி தேவன் அல்லவோ. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில உலாவுகிற தேவன் அப்பா நீங்க, எங்கள் மத்தியில நீங்க உலாவி எங்கள் தேவனாய் இருப்பேன். நான் நீங்களுடைய ஜனங்களும் என்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளும் என்று சொன்னீர். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே தகப்பனே. பாவ இருளிலும் குடியிலும் சேற்றிலும் இருந்த எங்களை நீ தூக்கி எடுத்து உம்முடைய அன்பின் ஆண்டவரே கிருபையினால் எங்களை வழி நடத்தின தேவனப்பா, உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை போல தேவன் யாரும் இல்லையே தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.

அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார் என்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார் என்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உம்மீட்பருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன்மீட்பருயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை

உயர்த்தி பணிவார், கிருப என்னும் மதிலை பணிவார், என்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார், தொடர்ந்து துதி செய் மனமே உன்மேற்பெருயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், கத்தருண்ணே.

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஆத்மாவை திருப்தி செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிற வேளையில பெற்றுக்கொள்ளுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிற வேளையில் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தந்த தேவாதி தேவன் நீர் அல்லவோ? உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. உம்முடைய அன்புக்கு நிகரான அன்பே உலகத்திலே இல்லையே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே உள்ள நாமங்களுக்கு மேலான நாமம் உம்முடைய நாமம் அல்லவோ? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய என்ன தேவைகளா இருந்தாலும், எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் சந்திக்க வல்லமை உள்ளவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. மனுஷன் எங்களை மறந்து போகலாம், நீர் ஒருபோதும் மறக்காத தேவன். எங்களை உள்ளங்கையில வரைந்து எங்களை வழி நடத்துகிற ஜீவாதிபதி அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.

0: ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, வழி நடத்துகிறவரே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பம் போன்றவரே, உம்மை நன்றியோடே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை மாலை மத்தியான வேளை முழுவதிலும் பரிசுத்தபிதாவே, உம்முடைய கரமங்களை தாங்கினபடினாலே ஸ்தோத்திரம், வழி நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம், உயர்த்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருக்கிறீரே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற வேளையிலும், மாலை வேளையில உன் நோக்கி பார்க்கிற வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருந்து ஒவ்வொரு நிமிஷமாய் எங்களை வழி நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வேளை முழுவதிலும் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வழி நடத்தல், ஆண்டவரே உம்முடைய குணமாக்கும் வல்லமை இறங்கினபடினாலே ஸ்தோத்திரம் செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளை முழுவதையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் மேகலாவாஸ், கொழும்பு ஸ்ரீலங்கா. கத்திரந்த மகளை அபரிவிதமாக ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு செல்ல போறோம். அதற்கு பிறகு பாச அஞ்சன் ஜெயிப்பார். இன்றைய நாளே மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. முதலாவது ஜெப விண்ணப்பம், பேபி சாமியல், ஒரு சிறுவன், அதாவது சரீரமெல்லாம் நோயாகப்பட்டு உணர்வில்லாமல் கால் கை அசைக்க முடியாத நிலையில் இருக்கிறார். அந்த கிராமத்திலே அந்த குடும்பம்தான் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்துக்காக பாடுபட்டு ஜெபிக்க வேண்டும் உண்டு. ரெண்டாவது சிஸ்டர் டோலி, சிஸ்டர் டோலி இந்த சங்கம வானொலி நித்திய வசத்திலே நிகழ்ச்சி நடந்த சகோதரி, தொண்டையில் ஒரு கட்டு கதைக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார். இந்த தொண்டையின் வியாதியிலிருந்து தேவன் பரிபூர்ண சுகம் கொடுக்க வேண்டும், அதற்காக ஜெபிப்போம். மூன்றாவது ஜெப குறிப்பு, ஒருவர் படியிலிருந்து விழுந்து மண்டை அடிபட்டு கொஞ்சம் சுகீனமாக இருக்கிறார், அவருக்காக பாடுபட்டு ஜெபிப்போம். இன்றைய நாளிலே பாச ஜெயராஜ் கூட ஜெபிப்பார். அவர்தான் அந்த ஜெப குறிப்பை அனுப்பியிருந்தார். அவரும் சேர்ந்து ஜெயிப்பார். முதலாவது நாங்கள் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட். யாழ்ப்பாணம், இலங்கை யாழ்மாணிலிருந்து வந்திருக்கிறீர்கள். மூன்று ஜெப குறிப்பு, பேபி சாமுவேல், ஒரு சிறுவன், அவர் வந்து கையால் நரம்பெல்லாம் எடுத்து சோர்வுற்ற நிலையில் இருக்கிறார். அந்த அந்த கிராமத்திலே அந்த குடும்பம் தான் ரசிக்கப்பட்ட குடும்பம். அவர் சோம்பற வேண்டும் சொல்லி உற்றார் பெற்றோர் பாச ஜெயராஜ் கூட அந்த விண்ணப்பத்தை கொடுத்திருந்தார். அதுக்காக பாடுபட்டு ஜெபிங்கள். ரெண்டாவது சிஸ்டர் டோலி, தொண்டையில் ஒரு கட்டு கதைக்க முடியாமல் ஆராதிக்க துதிக்க முடியாமல் இருக்கிறார், அதுக்காக ஜெபிங்கள். மூன்றாவது படையிலிருந்து விழுந்தார், நீங்கள் தொடர்ந்து ஜெபித்தீர்கள், கொஞ்சம் நடக்கிறார், மீண்டும் பரிபூர்ணமாக நடக்க வேண்டும் என்று பாடுபட்டு ஜெபிங்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அதுக்கு பிறகு பாஸ்டர் ஜெயராஜ் ஜெயிப்பார்.
2: நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றி. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இன்றைய நாளிலும் சுவாமி, காலை தோறும், மதியம் மாலை வரையும் சுவாமி, இந்த நேரத்திலும் சங்கமம் உபவாச நாளாக இந்த நேரத்தில் சுவாமி, எங்கள் அன்பான சகோதரர்களோடு ஒன்று கூடி உம்முடைய திருமுகத்தை தேடி வந்து நிற்கின்ற எங்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த நேரம் ஒரு விண்ணப்பத்தை உங்கள் கரங்களில் கொடுக்கும் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே, நன்றி ராஜா. பிதாவே, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்க நேரமில்லாமல் சுவாமி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே நீங்க ஒருமித்து ஒன்று கூட செய்து ஒரு தாய் பிள்ளைகளாக இந்த இடத்திலே நீங்க ஒன்று கூட செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே, நன்றி கூறுகிறேன். தந்தையே, நாங்கள் இதுவரை நேரமும் உங்களை அன்பாக நன்றி செலுத்தினோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் நாங்கள் இந்த இடத்திலே வைக்க போகும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. எங்களுடைய சித்தம் அல்ல பிதாவே, உமக்கு சித்தமானால் தந்தையே எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் நீர் எங்களுக்கு கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீர், அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த வேளையை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கொடுத்த இந்த மூன்று விண்ணப்பங்களையும் பிதாவே உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே ஷாம்வேல் குழந்தை, ஆண்டவரே இந்த குழந்தையை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. வறிய கிராமத்தில் இந்த குழந்தையை நீர் படைத்திருக்கிறீர் தகப்பனே. என்ன நோக்கத்திற்காக, என்ன சித்தத்திற்காக ஆண்டவரே இந்த குழந்தையை நீங்க படைத்தீர்கள் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் அறிய மாட்டோம் ஆண்டவரே. தேவ சித்தம் நிறைவேற ஆண்டவரே நீர் இந்த குழந்தையை இந்த பூமிக்கு படைத்திருக்கிறீர் தகப்பனே. தந்தையே, இந்த பிள்ளையின் உடலில் இருக்கின்ற பாகங்களில் இருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு அவயவங்களும் உம்முடைய கரங்களினாலே உருவாக்கப்பட்டது தகப்பனே. இந்த குழந்தையின் சரீரத்திலே எந்தெந்த இடங்களில், எந்தெந்த பாகங்களில், எந்தெந்த நரம்புகள், தசைகள், நார்களில் ஆண்டவரே எந்தெந்த விசப்பூச்சியோ நோய் கொண்டு வரும் பாக்டீரியாக்களோ என் பிள்ளையை தாக்கி என் பிள்ளையை ஆண்டவரே சரீரத்தை செயலிழக்க செய்திருக்கும் ஒவ்வொரு பாகங்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, உம்முடைய ரத்தம் என் பிள்ளையின் சிரசின் மீது தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நரம்புகள், தசைகள், நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும் தகப்பனே. தகப்பனே, என் பிள்ளையின் கலங்கள், பிள்ளையின் நாடி நரம்புகள் யாவும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்படைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தூய்மை அடைவதாக, எல்லா விச பூச்சிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளை நல்ல முறையிலே ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளையாக இருக்கின்ற வார்த்தையை எங்கள் காதுகள் கேட்க செய்யுங்க தகப்பனே. நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற தகப்பன் ஆண்டவரே, நீர் மரித்தோரை உயிர்ப்படைய செய்கின்ற தகப்பன் ஆண்டவரே, நீர் கானான் தேசத்தில் அற்புதங்களை செய்கின்ற தகப்பன் ஆண்டவரே, தண்ணீரை ரசமாக்கும் தேவனே நீர் இந்த அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. என் பிள்ளைக்கு பரிபூரண சுகம் கொடுத்து ஆண்டவரே அந்த தாய் தந்தையின் உள்ளத்தை ஆண்டவரே நீர் மகிழ்விப்பீராக, உறவினர்களின் உள்ளத்தை மகிழ்விப்பீராக, அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்தை நீர் கட்டளை இடுவீராக ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் ஊடாக அநேக அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வருவீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. எந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை உம்முடைய இந்த பிள்ளையை விட்டு நீர் விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும் என்று, நிறைவாக இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன். மற்ற விண்ணப்பம் ஆண்டவரே, விசேஷமாக டோனி என் அன்பான சகோதரியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்கள் காணாவிட்டாலும் ஆனாலும் தேவனே உமக்கு பிரியமான இந்த மகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை அழகாக துதிக்கவும், உம்மை அழகாக பாடவும், உம்மை அழகாகவும் ஆண்டவரே நோக்கி பார்க்கின்ற இந்த மகளின் தொண்டையில் ஆண்டவரே சத்ருவானவன் தன்னுடைய தடை கற்களை வைத்திருக்கிறான். பாட முடியாமல், துதிக்க முடியாமல், உம்மை நோக்கி பார்க்க முடியாமல் அவன் செய்திருக்கும் இந்த தடை கற்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அந்த இடத்தில் தெளிக்கிறேன் ஆண்டவரே. எந்த தடை கற்களாக இருந்தாலும், எந்த நோய்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. உச்சி முதற்கண்டு உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. என் சகோதரி ஆண்டவரே மென்மேலும் ஆண்டவரே உமக்கு ஒரு நல்ல சாட்சியுள்ள மகளாக, அநேக அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆதாயம் உள்ள மகளாக நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே நீர் உம்மை நாங்கள் எப்போதும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை நாங்கள் பற்றி பிடிப்பது அல்ல ஆண்டவரே, நீங்க எங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களையும் பற்றி பிடித்து நாங்கள் இடறி விழும் வேளைகளிலும் ஆண்டவரே நீங்க தூக்கி எடுக்கிற அன்பின் தகப்பனாக இருக்கிறீங்க அப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி. அன்பான மகனே மகளே என்று நீங்க எங்களோய் உம்முடைய பிள்ளைகளாக நீர் என் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னதாகவே நீங்க எங்களை தெரிந்து கொண்டாண்டவர், அறிந்து கொண்டாண்டவர். எங்கள் எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே எங்களை ஒருபோதும் கைவிட்டு விடாத தேவன் அப்பா நீங்க. நீங்க எங்களை அளவுக்கட அதிகமாக நேசிக்கிற தகப்பன் ஆண்டவரே. உங்களுக்கு கொடான கோடி நன்றி சுவாமி, நன்றி. மற்ற என் விண்ணப்பமாக ஆண்டவரே இந்த சகோதரனை ஆண்டவரே பல நாட்களாக ஆண்டவரே உங்களிடத்தில் நான் வேண்டிய விண்ணப்பத்தை நீங்க கேட்டு செவிசாய்த்து அந்த சகோதரனுக்கு நீங்க சுகத்தை கொடுத்ததற்காகவும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே மறுபடியும் ஆண்டவரே இந்த சகோதரனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சகோதரனுடைய இருதயம் நொறுங்கப்பட்டு காணப்படுகிறது தகப்பனே. இந்த சகோதரனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா தீய எல்லா நோய்களும் எல்லா வியாதிகளும் எல்லா வேதனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போனபடியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிபூரண சுகம் பெற்று என் செவிகள் கேட்க செய்யுங்கப்பா. நீங்க அப்பா நீங்க உம்முடைய பிள்ளை அப்பா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை எந்த தீய சக்திகளோ எந்த பிசாசின் கிரிகைகளோ மந்திரவாத கட்டுகளோ பெல்லி சூனியமோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. பரிபூரண சுகம் பெற வேணும் தகப்பனே. இந்த மகனை உச்சியிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய கரம் தொடுவதாக. அணிபட்ட கரங்களினால் ஆண்டவரே தொடுங்க சுவாமி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உண்மை இயேசுவை தொட்டாலே போதும் ஆண்டவரே. நாங்கள் பரிபூரண சுகம் பெறுவோம் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த இடத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே வியாதிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் விலக்கி போடும். மற்றும் ஆண்டவரே இந்த இடத்திலே சங்கம வானொலியை நடாத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள் சிறியோர் தொடக்கம் முதியோர் வரையும் ஆண்டவரே இந்த இணைப்பில் இணைந்து ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் உங்கள் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். மாமிஷம் பலவீனமானது, ஆவியோ பலனானது என்று சொன்னீங்க தகப்பனே. எங்கள் பலவீனத்தை உம்முடைய கிருபையினாலே எடுத்து போடுங்க. உம்முடைய புது புது கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாக்களையும் உயிர்ப்படைய செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய சரீரத்தில இருக்கிற எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே சரியாக செயல்பட வேண்டும். எங்கள் சரீரத்தில எந்த நோயோ எந்த எதிர்ப்பு சக்திகளும் தொட முடியாது. இது உம்முடைய சரீரம், உம்முடைய ஆலயமாக இருக்கிறது தகப்பனே. நீர் வசிக்கும் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. எங்களை ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொரு இல்லங்கள் தோறும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேண்டும். உமக்கு சித்தமானால் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க. ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கு சென்று தகப்பனே அவர்களை ஒவ்வொருத்தரையும் காத்திரளட்டும். நோய் வியாதி மற்றும் வேதனைகள் யாவையும் நீக்கி எங்கள் ஒவ்வொருத்தரையும் கடந்த வாரம் முற்றும் எங்களை காத்தது போல இந்த வாரமும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே பலனை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. உம்முடைய கிருபையினால புது புது கிருபையினால நிரம்பி நாங்கள் எப்பொழுதும் உம்மில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க இயேசப்பா உம்முடைய கரத்திலே எங்கள் சங்கம வானொலி அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
1: தொடர்ந்து இதுவரை நேரம் ஆனந்த ராஜா சுஜாதா யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா இருந்து பேசினா தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஜெயராஜ் அழைக்கப்படும். பிரஸ் லோட் பாஸ்டர், பாஸ்டர் ஜெயராஜ், பிரஸ் லோட். இதுவரை நேரமும் ஆனந்தராஜா விண்ணப்பத்தை ஜெபித்த ஜெபித்து அந்த ஜெபங்களை இப்பொழுது 97 ரேடியோவிலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அவர்கள் சேர்ந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல 28 பேர் இந்த ஜூம்ல கலந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு கூட ஜெபித்தோம்.
3: பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜெயராஜ், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்ங்க,
1: இன்றைய நாளிலே முதல் தடவையாக இந்தியாவிலிருந்து வந்திருக்கீர்கள். அதாவது பாஸ்டர் சாமுவேல் அவருக்காக ஜெபிக்க சொல்லி சொல்லியிருந்தீர்கள். நீங்களும் இந்த சாமுவேலுக்காக ஜெபியுங்கள். ஒரு 5-8 நிமிடம் தருகின்ற பாடுபட்டு ஜெபியுங்கள் பாஸ்டர். நாளைய தினத்தில் உங்களோட செய்தி தொடரும். இப்பொழுது கூட ஒப்புக்கொடுக்கிறேன், ஜெபியுங்கள்.
3: ஓகே ஆண்டவரே, பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கா நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர பிரதர் சாமுவேல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நாங்கள் உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களை நம்புறோம். ஆண்டவரே எங்க ஜபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்குறீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய மகனுக்காக உங்க சமூகத்துல நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பரிபூர்ண சுகம் அவருடைய சரீரத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்க எல்லாருடைய இந்த கண்ணீரின் பாரமுள்ள ஜபத்தை ஆண்டவர் கேட்டு மகனுடைய சரீரத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ததற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து அவரும் இந்த ஐக்கியத்துல ஜபத்துல எங்களோடு இணைந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஜெயத்தை சுகத்தை விடுதலைய பெற்றுக்கொண்டு அநேக ஆயிரங்களுக்கு சாட்சியாக மகனை நீங்க நிற்க பண்ண போகிறதற்கா இவங்க சமூகத்துல நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஒரு பெரிய அற்புதத்தை சுகத்தை நீங்க தந்ததற்காக நன்றி. தேவனா மயம்படட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டாண்ட அன்பு மகனுக்காக நாங்க ஆண்டவரை திரும்ப ஒரு விஷ பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி. ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி பாஸ்டர் ஜெயராஜ். கர்த்தர் உங்களை நாங்கள் தொடர்ந்து பாசுரம் அன்று அழைக்க போறோம். அதற்கு பின்பு தேவ செய்தி. இன்றைய நாளே தேவ செய்தியை கொண்டு வர சிஸ்டர் ஹெப்ச் டேவிட் இந்தியா பேசுவார். பாஸ் அட்ரஸ் ஆமேன். சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராதிக்க வந்திருக்க ஒப்பு கொடுக்க பாச வழி நடத்துங்கள். ஆமேன்.
4: ஆமேன். எங்களுடைய தேவன் அன்பா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

0: கல்யாணத்தை அமைத்துக்
1: கொள்ளுடன் பாவங்களை மாற்றினாலும் திருவன் அன்பு கடல் வற்றாதம்மா.

பத்தினாலும் திருமண அன்புக்கரன் வற்றாதம்மா. பசுபிக்கடல் வற்றினாலும் அமர் பாசக்கடல் வற்றாதம்மா. இந்நினைவில்

வற்றினாலும் பாசக்கடல் வற்றாதம்மாறு நிலவுகள் விரக்கம் உள்ளவரப்பா, அன்புள்ளவரப்பா, மனதுருக்கம் உள்ளவரப்பா, எங்களை காண்கிற தேவன் உண்மை உயர்த்துகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம்.

அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாத தொன்றை நீ அடைந்து விட்டாய், தேவசமுடம் முன்னால் நீ வருவாயே. ஆமென் என்றும்.

கடலும் கலங்கி தெரியலாம், மனக்கமலையும் ஒரு நாள் கலையலாம். உன் விளங்கும் எனக்கு போதுமல்லோ. ஆமாண்டவர் உடைய கிருபை எங்களுக்கு போதுமன்ற பலவீனத்திலே. நான் உன்னை அழைக்கும் இயேசு வல்லோ. ஆமென். உயிரோடு

உயிரே கொடுத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்.

தாங்கும் எந்த குறைவையும் அவருக்கு மன்னிக்கும் சாந்தம் உள்ளதுதான் தயவும் உள்ளது.

0: அன்பிலே நாங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்த ஆராய்த பாஸ்டர் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ கனடா. தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளே தேவ செய்தியை கொண்டு வர சில ஹெப்சி டேவிட் இந்தியாவில் இருந்து இவற்ற ரேடியோவை இப்பொழுது சங்கமா வானொலி செய்தியை உலகமெங்கும் உள்ள விசுவாசிகள் கேட்க வேண்டும் என்ற தாகத்தோடு வாஞ்சியோடு இந்த சங்கமா வானொலி இந்த தேவசை நிகழ்ச்சியை தொடர்புபடுத்தி இருக்கிறோம். உலகத்தில் உள்ள எந்தெந்த நாடுகளில் விசுவாசிகள் இருக்கிறார்களோ அந்தந்த நாடுகளுக்கு இந்த தேவ செய்தி தொணிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஹெப்சி டேவிட் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஹெப்சி டேவிட்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர்?
1: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கோம் சிஸ்டர், நல்லா இருக்கிறோம். அநேக அநேக நாட்களுக்கு பிறகு உங்களுடைய செய்தியை கேட்க ஆவலோடு தாகத்தோடு இருக்கிறோம். இன்றைய நாளே உங்களுடைய செய்திக்காக நாங்கள் சிஸ்டர் 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பியிருந்தோம். அது மட்டுமல்ல ஜூமில் கூட 26 பேர் கலந்திருக்கிறார்கள். ஃபேஸ்புக், யூடியூப் எல்லா இடத்துலையும் உங்களோட செய்தியை தொடர்புபடுத்திக்கிறோம். காரணம் உங்களோட செய்தி உலகமெங்கும் அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும், கட்டுண்டோர்கள் விடுதலையாக வேண்டும், சிறப்பற்றவர்கள் சிறையாக வேண்டும், வியாதிகள் வெளியாக வேண்டும், அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். எனவே இந்த உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் சிஸ்டர். கர்த்தர் உங்களை இன்றைய நாள் ஆவியான வழி நடத்தும் பொழுது அந்த சத்தம் உலகம் எங்கும் தொனிக்கும் பொழுது சங்கமா வானொலியின் மூலம் உலகம் எங்கும் உங்களுடைய வார்த்தை தொனிக்கும் பொழுது அற்புதம் வாழ்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்களோட ஒப்பு கொடுக்கிற சிஸ்டரிங்க வழி நடத்துங்க. ஆமென்.
2: தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. என்னை அன்போடு அழைத்த சங்கமம் வானொலி மற்றும் பிரதர் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துதலையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய அழைப்புக்கு ஏற்று வந்திருக்கிற சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷப்படுத்தி இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த சங்கமம் டிவி, அதாவது இன்னைக்கு எனக்கு ஒரு பிரயாணம் இருந்தது, ஒரு 3.5 hours 4 hours பிரயாணம் பண்ணி இப்பொழுதுதான் வந்து உள்ளே நுழைந்தேன். நுழைந்த உடனே அப்படியே உட்கார்ந்தாச்சு. பிரதர் சொல்லிட்டாங்க எனக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாம போயிடணும் அப்படின்னு பயந்துகிட்டே வந்த. லேட்டாக லேட்டாக எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஐயோ லேட் ஆகுதே லேட் ஆகுதேன்னு. கரெக்டா உள்ளுக்கு வந்தே ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவன் ஒரு ஊழியரை கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்பதாக தேவனுடைய திட்டம் இருக்கிறது பாருங்களேன். அந்த தேவனுடைய திட்டத்தை இந்த நாளின் மாலை நேரத்திலே கர்த்தர் நிச்சயமா, இந்தியாவுக்கு இது மாலை, அவர்களுக்கு இது காலை என்று நான் நினைக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாளிலும் கூட நம்ம கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நான் முடிச்சறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அங்கும் இங்கு வேடிக்கை பார்க்காமல் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இன்று கர்த்தர் என்னோடு பேசி கொடுத்து அனுப்பிய தலைப்பு, உதவி வரும் கண்மலை என்கிற ஒரு தலைப்பு பாருங்களேன். உனக்காக உதவி செய்யும் கண்மலை நான் தான், பாறையாகிய கிறிஸ்து நான் தான். நீண்ட நாட்கள் எந்த காரியத்திற்காக நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தை இந்த இரவிலே இந்த காலையிலே ஆண்டவர் நிறைவேற்றுவதாக வாக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இயேசு மகா ராஜாவே, இந்த சங்கமம் டிவிக்காக, இந்த சங்கமம் ரேடியோவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை அழைத்த அன்பு பிரதர் குடும்பங்களை ஆசீர்வதியும், இந்த ரேடியோவை ஆசீர்வதியும், இந்த ஊழிய வளர்ச்சியை தேவன் இன்னும் இன்னுமாய் பெருக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உதவி கொடுக்க விரும்பி, உதவி கொடுக்க விரும்பி என்னை அழைத்துக் கொண்டு வந்து நிறுத்தி தேவனுடைய பிள்ளை போல நீ பேச போகிறீர். ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிற ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில எந்த உதவியை கேட்டு கெஞ்சி நிற்கிறாங்களோ, எந்த உதவிக்காக பல வருடங்கள் காத்திருக்கிறாங்களோ, ஆவியானவரே நீ சந்திக்கும்படியா ஸ்தோத்திரம். ஓடி ஓடி இழைச்சு போயிட்டேன், இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. ஆண்டவரே, உம்மிடத்தில் நீண்ட நாட்கள் உதவி கேட்கிறேன், எனக்கு ஏன் நீங்க உதவி செய்யல என்கிற கேள்வியோடு வந்திருக்கிற அன்பு சகோதரியின் வாழ்க்கையிலே, இந்த இரவு கர்த்தர் உனக்கான உதவியின் வாசலை திறந்து விடுகிறார் என்கிற வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உனக்கான நன்மையின் வாசல் திறக்கப்படுகிறது என்கிற கர்த்தர் வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி. சுகவீனத்திற்கு மேல சுகவீனம். இந்த வயிற்று பிரச்சனை என்னால தாங்கவே முடியல, இந்த வயிற்று நோயை கர்த்தர் சுகப்படுத்துவாரா என்று கேள்வியோடு வந்திருக்கிற உமது பிள்ளைக்கு கர்த்தருடைய கரம் அந்த வயிற்று பகுதியின் மேல் வைக்கப்படுவதற்காக நன்றி. நீர் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ராஜா, கோடான கோடி நன்றி. இப்பொழுதும் என்னை மறைத்து தேவன் வெளிப்படுவதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக அதாவது வாரத்தில் 3 நாட்கள் இலவசமாக வேத பாடங்கள் எடுக்கிறோம். அது மட்டுமல்ல, வாரத்தில் 1 நாள் வெள்ளிக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை ஹீலிங் மினிஸ்ட்ரி நடத்தப்படுகிறது, ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங் நடத்தப்படுகிறது. அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார், உடனுக்குடன் கர்த்தர் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஊழியத்திலே நீங்க ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 7339029114 7339029114 என்கிற எண்ணிற்கு நீங்க தொடர்பு கொண்டால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க 24 மணி நேரமும் ஜெபிக்க காத்திருக்கிறோம். நம்பர் உங்களுக்கு தெளிவா தெரியலன்னா பிரதர் மகேந்திரன் அவர்களிடம் என்னுடைய நம்பர் இருக்குது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட சங்கீதம் 121:1-2 வார்த்தைகள், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எப்படி இது தாவீது எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு வழிப்போக்கனின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு பாதுகாப்புக்கான ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், அதாவது தேவன்தான் நமக்கு பாதுகாக்க முடியும். பாருங்களேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய கண்கள் யாருக்கு நேராக ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுக்கப்பட வேண்டும். உதவி வரும் கண்மலை நோக்கி நம்முடைய கண்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில உதவிகளை மனிதனை தேடிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாருங்களேன், இந்த மனிதன் உதவி செய்து விடுவானா, அந்த மனிதன் உதவி செய்து விடுவானா, அதாவது படைப்பாளரை விட்டுறோம், கிரியேட்டரை விட்டுறோம், கிரியேஷனுக்கு பின்னாடிதான் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் சுகம் கொடுப்பார், ஆண்டவர் உதவி செய்வார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்றல்ல, இந்த கிரியேஷனுக்கு பின்னாடியேதான் ஓடுகிறோம். தாவீது அழகாக சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார். எங்கிருந்து ஒத்தாசை வருமாம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும். வானத்தை நோக்கி பார்ப்போம், பூமியை நோக்கி பார்ப்போம், மரங்களை செடிகளை நோக்கி பார்ப்போம், பறவைகளை நோக்கி பார்ப்போம், சூரியனை நோக்கி பார்ப்போம், சந்திரனை நோக்கி பார்ப்போம், ஆனால் படைப்பாளரை மட்டும் நோக்கி பார்ப்பதே இல்லை. பாருங்களேன், எப்படிங்க படைப்பாளரை விட்டுட்டு படைப்புகள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? வார்த்தையாலே படைத்த ஒவ்வொரு படைப்புகளும் எப்படி உதவி செய்ய முடியும்? எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்,

அத்தனை பேரையும் நீ அறுவடை செய்வாய், நீ கிளம்பி போகலாம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் அந்த தீவுக்கு போனாரு. நாட்கள் ஓடுது ஓடுது ஓடுது, யாரும் ரட்சிக்கப்படல. இவருக்கு ரொம்ப விசனமாயிருச்சு, என்ன இவ்வளவு நாட்கள் ஓடுகிறதே யாரும் ரட்சிக்கப்படவில்லை என்று மனச்சோர்வோடு, ஆண்டவரே நீங்க என் ஜெப நேரத்துல சொன்னீங்க இந்த தீவையே உனக்கு சொந்தமாக தருவேன்னு சொன்னீங்க, இப்போ ஒரு ஆத்துமா கூட இல்லாம நான் நின்று கொண்டிருக்கிறேனே என்று கவலைப்பட்ட போது ஆண்டவர் சொன்னாரு, கரையில உன் போட்ட கட்டி வச்சிருக்கிற பாத்தியா, விசுவாசம் இல்லாம அறுவடை இருந்தா நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இந்த தீவை கொடுத்தா நான் இங்கேயே இருந்துக்கிறேன், அப்படி இல்லைன்னா இந்த போட்ல நான் கிளம்பிடுவேன் சொல்லி போட்டை கரையில கட்டி வச்சிருக்கிற பாத்தியா, அந்த போட்டை அவிழ்த்து விட்டு உனக்கு விடுதலை வரும், தீவு சொந்தமாகும் என்று சொன்னார். மிஷினரிக்கு அப்பந்தான் தெரிஞ்சது, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி நேர போனாரு, போட்டை அவுத்து விட்டுட்டாரு. அந்த தீவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, அந்த தீவே கர்த்தரை ஸ்தோத்தரித்தது. நம்முடைய விசுவாசம் எதுல வெளிப்படணும் தெரியுமா? கிரியையில வெளிப்படணும். எதுல வெளிப்படணும்? கிரியையில வெளிப்படணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது பிரியமானவர்கள், செத்தது. என்னுடைய அம்மா மரிப்பதற்கு முன்பதாக, எனக்கு 4 சகோதர சகோதரிகள், ஒரே ஒரு சகோதரன், பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியர் பிரதர் டென்சிங் டேனியல் அவர்கள். நான் மட்டும் ஆண்டவருக்குள்ள வரவே, அதாவது நான் மட்டும், அதாவது உலகமும் இருந்துச்சு விசுவாசமும் இருந்துச்சு கர்த்தரும் இருந்தாரு, ஊழியத்துக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்குள்ள தேவன் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார், ஒரு கிருபை வைத்திருக்கிறார். மக்களே, நீ கர்த்தருக்காக ஓடணும், ஆண்டவர் எனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார், பல தேசங்களுக்கு உன்னை அழைத்து செல்வார் என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காலையில 3 மணிக்கு நான் இறங்கி வரும்போது எங்க அம்மா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்கும் பாருங்களேன். ஒரு ஜெப வீராங்கனை என்னுடைய அம்மா. பெரிய ஒரு மரத்தை பாக்குறேன், அந்த மரத்துல அநேக பறவைகள் தங்கி இருக்கிறத பாக்குறேன். தேவன் உன் நிழலில் அநேகரை கொண்டு வருவார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். காலங்கள் ஓடிவிட்டது, என் அம்மாவும் மரித்து போய்விட்டாங்க. ஆனா அவங்க பண்ணின ஜபம் மரித்து போகவில்லை தெரியுமா? அவர்கள் பண்ணின ஜபம் மரித்து போகவில்லை என்று தேவன் வல்லமையான கருவியாய் பல 100 மக்களுக்கு என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்று கூட நான் கார்ல வரும்போது, அப்பா எங்க அம்மா மூலம் நீங்க பேசுனீங்களே, அந்த பேசின வார்த்தைய இன்றைக்கு காலையில ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி, நேற்று 2 மீட்டிங் அட்டன் பண்ணி, இப்பொழுது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இப்பொழுது பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த ஜபங்கள் பொய்த்து போகவில்லை. அந்த ஜபம், என் அம்மா மரித்து போய்விட்டார்கள், ஆனால் அவர்கள் செய்த ஜபங்களோ மரித்து போகவில்லை என்று சொன்னேன். உங்கள் ஜபங்களும் ஒரு நாளும் மரித்து போகாது, பதில் வரும், நிச்சயமாக பதில் வரும். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து உங்களுக்கு பதில் வரும். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் யார் சொந்தக்காரரோ அவர் உங்களுக்கு பதிலை அனுப்புவார். இந்த நாட்கள்ல நீண்ட நாட்கள் ஜபிக்கிறேன் சிஸ்டர், என் ஜபங்களுக்கு பதிலே இல்லை, கண்ணீரோடு ஓடி வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன குறித்து பேசுவாரா என்று ஓடி வந்திருக்கிறேன். உங்களை குறித்துதான் பேசுகிறார் ஆண்டவர், உங்களை குறித்துதான். என் மேல் அன்பு இருந்தால் பேசுவாரா என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள். அன்பு இருக்கிறது உங்கள் மேல், உங்கள் மேல் அன்பு இருக்கிறதினால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒத்தாசையை அனுப்பி தருவேன். உதவி வரும் கண்மலையிடமிருந்து ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 23 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதில் கடைசி அதாவது 26 வசனம், தாவீது காட்டுக்குள்ள நல்லா சிக்கி இருக்கிறாருங்க. சவுல் சுத்தி சுத்தி சுத்தி ஆட்களை விட்டு நல்ல ரவுண்ட் பண்ணிட்டாரு. 26 வசனம், சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். என்ன பண்ணாங்களாம்? வளைந்து கொண்டார்கள். எங்கேயுமே தப்பு வைக்க முடியாத, எங்கேயுமே

0: கேட்பாக முடியாம தாவீது இருதயம் என்ன பதபதச்சிருக்கிறோம் பாருங்களே, எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கும். தாவீது எப்பவும் ரொம்ப நம்மள மாதிரி பதறவர் இல்லைங்க, உடனே பாட்டு எழுதுவாரு, உடனே விண்ணப்பம் பண்ணுவாரு, உடனே ஜெபம் பண்ணுவாரு. இந்த யூதா வனாந்தரத்தில் இருந்து சங்கீதங்கள் எழுதியவர் பாருங்களே. அப்படிப்பட்ட தாவீதுக்கு என்ன பயம், உதவி வரும் கண்மலை ஒருவர் இருக்கிறார், என்னை தப்புவிக்கும் கண்மலை ஒருவர் இருக்கிறார், என்னை தப்புவிக்கும் ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது, கடைசியில பிடிபட வேண்டியதுதான். இந்த சூழ்நிலையில சவுலுக்கு ஒரு செய்தி வருகிறது, பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள், நம்மை அருகில் நெருங்கி விட்டார்கள், நாம் உடனே புறப்பட்டு போக வேண்டும். தாவீதை துரத்துவதை வளைத்ததை நிறுத்திவிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுறா பாருங்க சவுல். தொட முடிஞ்சிச்சா தாவீத, தொட முடிஞ்சிச்சா தாவீத. தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா, 28வது வசனம். அதனால் சவுல் தாவீதை பின் தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். அதனால் அவ்விடத்துக்கு சேலா அம்மாலி கோத் என்று பெயரிட்டான். சேலா அம்மாலி கோத் என்பதற்கு தப்புவிக்கும் கண்மலை என்பது பொருள் பாருங்களேன். The rock of escape என்பது பொருள். சேலா அம்மாலி கோத், நம்மளை தப்பு விச்ச உடனே தப்பு விச்சா சரின்னு ஓடி போயிருவோம் பாருங்களேன். ஆனா தாவீது அந்த இடத்துல நின்னு தனக்கு உதவி செய்த கண்மலையை பார்த்து என்னை தப்புவிக்கும் கண்மலையே என்று பெயர் வைத்து கடந்து போகிறார். நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா, ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறோமா, எத்தனை ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை எத்தனை ஜபங்கள், நமக்கு புதுசு புதுசா ஜப விண்ணப்பங்கள் வந்தவுடனே பழைய ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போய், பெரிய பெரிய நன்மைகளை மறந்து போய், பெரிய பெரிய உதவிகளை மறந்து போய், புதிய உதவிக்காக ஆண்டவரை தூஷித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளவு நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார் இந்த சேலா அம்மாலி கோத். பிரியமானவர்களே, இந்த தப்புவிக்கும் கண்மலை, இந்த விடுதலை செய்யும் பாறை, The rock of escape, நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம திரும்பி பார்க்கிறோமா, நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோமா, சற்று யோசித்து பாருங்களே. உங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கிறார். இந்த கொரோனா காலங்கள்ல என் ஜீவனை கிருபையா தாங்க ஆண்டவரே, நீங்க கேட்டிருப்பீங்க, தேவன் உங்களுக்கு கிருபையா கொடுத்தாரா கொடுக்கலையா? அடிக்கடி சொல்லுவேன், இந்த கொரோனாவில எத்தனை மக்கள் மடிந்து போனார்கள், எத்தனை மக்கள் மரித்து போனார்கள், பெரிய பெரிய அதாவது அந்தஸ்தில் இருந்தவர்கள் கூட மரித்து போனார்கள், பெரிய நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தவர்கள் கூட மரித்து போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன் கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட ஏதோ ஆண்டவர் எதிர்பார்த்துதான் உங்களை உயிரோட வச்சிருக்கிறார். நீங்க கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று உங்களிடம் எதிர்பார்த்துதான் உங்களை உயிரோடு வச்சிருக்கிறாரே, அந்த எதிர்பார்ப்ப நீங்க பூர்த்தி செஞ்சிருக்கிறீங்களா? உங்களை நம்பிதான வச்சாரு, உங்களை உயிரோட வச்சாரு, ஆண்டவருக்காக செய்யறீங்களா? தாவீது சொல்றாரு, என்னை விடுதலையாக்கும் கண்மலையே என்று பெயர் வைத்து போகிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாளில எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னா அப்படியே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பதல்ல, ஜெபிப்பது. பிரியமானவர்களே, உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்த்து ஜெபிப்பது. கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னால் மனிதன் பக்கமாக உங்க கண்கள் அல்ல, அதிகாரிகள் பக்கமாக உங்க கண்கள் அல்ல, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனின் கரத்தை பார்க்கும் கண்கள் அல்ல, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்க வேண்டிய கண்கள். பிரியமானவர்களே, எசேக்கியா மரித்து போவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. உரைக்கப்பட்ட உடனேயே இந்த எசேக்கியா என்ன பண்ணாரு தெரியுமா? 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். ஒரு அழகான ஜபம் பண்றாரு. அந்த ஜபம் எப்பொழுதும் என்னை கவருங்க, அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஜபம். என்ன ஜெபம் பண்றாரு? அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, அந்த ஆணு சொல்றதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, அடி மனதில் இருந்து, அப்படியே மன உருக்கத்தோடும் மன கவலையோடும் மன கிளேசத்தோடும் இருதயத்தின் அடியாளத்திலிருந்து, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், உண்மையும் மன உத்தமமாய் நடந்திருக்கிறேன். சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஜெபிக்கிற நேரத்துல உங்களுக்கு நீங்களே ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா, நான் மன உத்தமமாய் நடந்திருக்கிறேன், உண்மையாக நடந்திருக்கிறேன், நேர்மையாக நடந்திருக்கிறேன், நீர் கொடுத்த பணியை உத்தமும் உண்மையுமாய் செய்து கொண்டிருக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், நீங்க கொடுத்த ஒன்றை நான் விட்டு விடல, எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறேன். இப்படி நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய ஜபங்களுக்கு ஏன் பதில் வராமல் இருக்கிறது என்பதற்கு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவர் தன்னை குறித்து சொல்லும் போது, கர்த்தாவே, உண்மையாயிருந்தேன், மன உத்தமமாயிருந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். கிரியை ஃபர்ஸ்ட் தன்னை பற்றி சொல்லுகிறார். உண்மையாக இருந்தேன், மன உத்தமமாக இருந்தேன், உமது பார்வைக்கு நல்லதையே நான் செஞ்சேன். என்ன நினைத்தருளுங்க, எப்படி என்ன நினைத்தருளுங்க என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி அழுதான். நீங்க என்ன தலைப்பு போட்டுக்கலாம் தெரியுமா? இந்த ஜெபம் அவருடைய பரிசுத்தத்தை ஆண்டவருக்கு முன்பதாக எடுத்து வைத்தார். அவர் நடக்கையை, அவர் கிரியையை ஆண்டவருக்கு முன்பதாக எடுத்து வைத்தார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபத்திற்கு முன்பதாக உட்காரும் போது உங்க கிரியையை ஆண்டவருக்கு முன்பதாக எடுத்து வைக்க முடியுமா? ஆண்ட மனுஷனை ஏமாத்திரலாம், ஊழியக்காரங்களை ஏமாத்திரலாம், ஆண்டவரை ஏமாத்தவே முடியாது. ஆண்டவருக்கு முன்பதாகத்தான் இந்த எசேக்கியா சொல்லுகிறான், நான் உண்மையும் மன உத்தமமாய் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். மூன்று காரியங்களை சொல்கிறான். உண்மை, மன உத்தமம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நன்மையை வழங்காதிரார்? தன் கிரியைகளை எடுத்து வைக்கிற இடத்துல நாம இருந்தா உடனே கர்த்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும் பாருங்களேன். இந்த எசேக்கியாவுக்கு நீ பிழைக்க மாட்டாய் என்று சொன்ன உடனே எவ்வளவு பெரிய டாக்டரை பார்க்கலாம்? பெரிய டாக்டரை பார்க்கலாமா, இல்ல சின்ன டாக்டரை பார்க்கலாமா, இல்ல பணம் செலவழிக்கலாமா, எங்கெல்லாம் வைத்தியர் இருக்கிறார் என்று ஓடவில்லை. அதுக்காக வைத்தியரை பார்க்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அவனுடைய நம்பிக்கை உடனே எங்க வந்தது தெரியுமா? கிரியையில வந்தது. ஆண்டவர் இருக்கிறாரு, என்ன கிரியேட் பண்ண கிரியேட்டர் இருக்கிறாரு. அதாவது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? ஆசா ராஜாவுக்காக மனசு உடைஞ்சு போய் சொல்லுவார் ஆண்டவர். என்ன சொல்லுவாரு? இந்த ஆசா மருத்துவர்களையே நாடினான், கர்த்தரை அல்ல என்று சொல்லுவார். அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? நிறைய பேரு மருத்துவர்களையே சார்ந்திருப்பதனாலதான் சுகம் இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? நீ மருத்துவத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லல, நீ மருத்துவரை நாடிக்கொள், ஆனால் உன் நம்பிக்கை கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான். இவனுக்கு வந்தது, எசேக்கியாவுக்கு வந்தது ஒரு பிளவை நோய், ஒரு கேன்சருங்க, ஒரு புற்று நோய். மூன்று நாள்ல சரியா போயிருமா? யோசிச்சு பாருங்க, மூன்று நாள்ல சரியா போயிருமா? ஒரு அத்திப்பழ அடைப்பத்திலே சரியாய் போய்விடுமா? இதுதான் கர்த்த அவன் கிரியையை வெளிப்படுத்தினான். பதில் என்ன தெரியுமா? அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள தேவனிடத்துல இருந்து பதில் வந்துருச்சு. ஏசாயா முற்றத்துக்கு தான் போயிருக்கிறாரு. என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு நல்ல ஒரு வேர்ட் இருக்குது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அண்டர்லைன் பண்ணிக்கலாம். 20:5, 2 Kings 20:5, உன் விண்ணப்பத்தை கேட்டே. கண்ணீர் நிறைந்த ஜபம், கிரியையை அறிக்கை பண்ணின ஜபம், உங்க வாழ்க்கையில இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னு சொன்னா உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார், உங்கள் ஜபத்தை கேட்பார், உங்க நீண்ட நாள் கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, உன் நாட்களுடைய 15 வருஷத்தை கூட்டுகிறேன். இதே எசேக்கியா ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறாரு. அசீரிய ராஜா சனகிரிப் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு சுத்தி இருக்கிற ராஜ்யங்களை எல்லாம் நான் கைப்பற்றி விட்டேன். உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, உன் தேவனால ஒண்ணுமே செய்ய முடியாது, உன்னை காப்பாத்த யாராலையும் வர முடியாது. பயங்கரமான பேச்சு, படைபலம் பயங்கர, அதாவது பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு இந்த சனகிரி போட ஸ்தானாதிபதி பேசுகிறான். ரப்சாக்கே, அவ்வளவு அவமானமான வார்த்தைகள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக. சுத்தியிலும் நெருக்கங்க, பயங்கரமான நெருக்கம். அவன் அனுப்பி கொடுத்த கடிதத்தை பார்த்தால் அவ்வளவு மோசமான ஒரு கடிதம், தூஷிக்கிற ஒரு கடிதம். கர்த்தரையும் கர்த்தருடைய சேனைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவமானப்படுத்துகிறான். அவன் நம்பிக்கை எல்லாம் படைபலம்தான். எசேக்கியா என்ன பண்ணாரு தெரியுமா? நிருபத்தை எடுத்தாரு, நேர ஆலயத்துக்கு போனாரு, ஆலயத்தை நிருபத்தை விரிச்சு வச்சாரு. 2 ராஜாக்கள் 19:14 சொல்லுகிறது, எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போதே அது கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி என்ன ஜபம் தெரியுமா? 2வது ஜபம், கேர்வீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன். மகத்துவம் எவ்வளவு பெரிய மகத்துவப்படுத்துகிறார் பாருங்களே. சுத்தி நெருக்கம், யுத்த களம், எங்கு பார்த்தாலும் படை வீரர்கள். இன்று இரவு மரித்து போய் விடுவோம் என்கிற அச்சம் எல்லோரையும் சுத்தி இருக்கிறது. எசேக்கியா மட்டும் நிருபத்தை கொண்டு போய் ஆலயத்திலே விரித்து வைத்தான். மனிதரையோ மனித துணையோ பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களை யாரையுமே நாடவில்லை. நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்க சத்துரு என்னெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான், எப்படியெல்லாம் உங்களை ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிறான், எப்படியெல்லாம் கேலி கூத்தாக்குகிறான், அந்த வார்த்தைகளை எல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு போங்க, விரிச்சு வைங்க. கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். எப்படி சொல்றாரு? இந்த வானத்துக்கு பூமிக்கும் நீங்க தான் தேவன். இந்த பூமி அனைத்தும் ராஜ்யங்கள் அனைத்தும் உமக்குத்தான் சொந்தம். இங்கு 121வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொன்னான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்துதான் எனக்கு ஒத்தாசை வரும். அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எசேக்கியா கேட்கிறார், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உங்க செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேளும். நமக்கு யாராவது சத்துரு கடினமான வார்த்தைகள் பேசுனா நம்ம திரும்பி 10 வார்த்தை பேசுவோங்க. அதனாலதான் அற்புதம் நடக்காம இருக்கு. அதனாலதான் கர்த்தர் பதில் செய்யாம இருக்கிறாரு. நாம சரிக்கு சரி திரும்பி நின்று 10 வார்த்தைகள் பேசுவோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? சனகிரிப் நிந்தித்து எழுதிய இந்த வார்த்தைகளை நீங்க பார்க்கணும், கண்களை திறந்து பாருங்க ஆண்டவரேன்னு தேவனுடைய சமூகத்திலே வைத்ததினாலே என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த இரவே ஒரு தேவதூதன் தான், 10 தேவதூதன் அல்ல, ஒரே ஒரு தேவதூதன் வந்தான். 185,000 பேரை சங்கரித்து விட்டு கடந்து போய், 185,000 பேரை. அதாவது வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்களேன், அன்று ராத்திரியிலே 2 ராஜாக்கள் 19:35-36 ராத்திரியிலே நடந்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாலத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருந்த போது அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாக இருந்தார்கள். இதுதாங்க ஜபத்தின் மகிமை. ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்றால் எண்ணெய் ஊத்தி கொண்டே இருக்க வேண்டும், இல்லட்டா விளக்கு அணைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இருளெல்லாம் மாறணும், விளக்கு வெளிச்சம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா எண்ணெயாகிய ஜபம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பாருங்களேன், ஜபம் இல்லாமல் வெற்றி ஏது? பிரியமானவர்களே, ஜபம் ரொம்ப ஒரு முக்கியம். ஒரு யுத்த வீரனுக்கு ஆயுதம் எப்படி முக்கியமோ அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் என்கிற ஆயுதம் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், ரொம்ப முக்கியம். வார்த்தையும் ஜெபமும் இல்லாட்டி ஜெயத்தை பெறவே முடியாது. பாருங்களேன், என்ன ஒரு அழகான ஜெபம். அவன் எதை வைத்தெல்லாம் மேன்மை பாராட்டினோ அவர்கள், அதாவது ரெண்டு நாளாகமன் 32:27 தெளிவா சொல்லுகிறது பாருங்களேன், பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதியும் அதம்படினானான். எப்படி, யாரெல்லாம் வச்சு அவன் மேன்மை பாராட்டினானோ எல்லாரையும் அதம் பண்ணான். இந்த சத்துருவாகிய சனகிரீப் செத்த முகமாய் திரும்பி போனான் என்று வேதம் சொல்றது. உங்கள் சத்துருக்கள் செத்த முகமாய் திரும்பி போக வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனுடைய சமூகத்தில் தான் உன்னுடைய குறைகளை சொல்ல வேண்டும். சத்துருவோடு நீங்க போராடக்கூடாது. நீ சும்மா இரு யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னாரு. நாம சும்மா இருக்க மாட்டோம்னு அவருக்கு தெரியும். அதனால என் வேலையை நீ எடுக்காத, நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன். நீங்க சும்மா இருந்தாதானே ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாரு. நீங்களே யுத்தத்தை கையில் எடுத்த ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணுவாரு? எசேக்கியாவின் ரெண்டு ஜபங்களும் அற்புதமான ஒரு ஜபம். எலியா ஜபித்த ஜபத்தின் மூலம் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்தது பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு அழகான ஜபம். கர்த்தருக்காக திறப்பிலே நின்றவன் பாருங்களே, கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்திலே அவர் வார்த்தைக்காக நின்றவன், ஒத்தை ஒருவனாக தனி மனிதனாக நின்றவன், கர்த்தருக்காக நின்ற எலியாறு. 1 Kings 18:36 பார்த்தீங்களே, வார்த்தையின் வழியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்கப்படும் என்று சொல்கிறார். வார்த்தைக்காக நின்றவன், கர்த்தருக்காக நின்றவன். வானத்தில் இருந்து தேவன் அக்னியை அனுப்பினார். ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்ல வைத்தார். பாதுகளை அழகான ஒரு ஜெபம் எலியாவின் ஜெபம். அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின் வழியே செய்தேன் என்று விளங்கப்படும் என்று ஜெபம் பண்ணும். அவருடைய வார்த்தையின்படி செய்கிற அவர் வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிஞ்சாலும் வானத்தில் இருந்து அக்கினியை ஆண்டவர் இறக்கும். வானத்தில் இருந்து தேவன் அக்கினியை இறக்குவார். பிரியமானவர்களே, நம்ம பைபிள்லயே, இனி ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், பயந்துடாதீங்க, 10 நிமிஷம்தான். வேதாகமத்திலேயே ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜபம் இருக்கு. யாரோட ஜபம் சொல்லுங்களேன். யாபேஸோட ஜபம். அந்த யாபேஸ் துக்கம் நிறைந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க அம்மா துக்கத்தோடு பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், அப்படின்னா அவனுக்கு பேரை யாபேஸ் என்பதற்கு துக்கம் நிறைந்தவன் என்பது பொருள். எல்லாரும் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க தெரியுமா? துக்கம் வாடா, துக்கம் போடா என்றுதான் கூப்பிட்டுருப்பாங்க. அவன் நினைச்சிருப்பான், எங்க அம்மா ஏன் எனக்கு இப்படி ஒரு பெயரை வைக்க வேண்டும்? யாபேஸ் என்றால் துக்கம், நான் துக்கத்தை சுமந்து கொண்டே நடக்கிறேன். இந்த யாபேஸ் ஒரு ஜெப வீராங்கனை. பிரியமானவர்களே, தேவன் எப்பொழுதும் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பிய யாபேஸ். இவனை தேவன் சகோதரர் எல்லார காட்டிலையும் இவனை கனம் பெற்றவனா வச்சிருந்ததுக்கு ஒரு சீக்கிரட் இருந்துச்சு. அது என்ன சீக்கிரட்னா, 1 Kings 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம். அதுதாங்க முக்கியம், என் எல்லையை பெரிதாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க. இது எல்லாரும் ஜெபிக்கிறது தான். உமது கரம் என்னோடு கூட இருக்கவே இருக்கணும். ஆண்டவரே, உங்க கரம் என் கூட இருந்தாதான் எல்லாமே நன்மையா இருக்கும். நாம உலகத்துல எல்லாமே வேணும்னு நினைச்சு ஓடுறோம், ஆனா கர்த்தரை மட்டும் விட்டுறோம். அதனாலதான் ஆசீர்வாதம் இல்ல, ஜபத்துக்கு விடுதலையும் இல்லவர். ஆசாப் சொல்லுவாரு, அதாவது பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை, பூமியிலே உண்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை என்று 73rd Psalm சொல்லுவார். இந்த பூமியில உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லப்பா. யாபே சொல்றாரு, என்னை ஆசீர்வதிங்க, ஒண்ணு எல்லைய பெரிதாக்குங்க, ரெண்டு உங்க கரம் என்னோட கூட இருக்கணும், மூணு தீங்கு என்ன துக்கப்படுத்தாத படி காத்துக்கொள்ளணும், விலக்கி காத்துக்கொள்ளணும். வேண்டி கொண்டான் அவன், வேண்டியதை தேவன் அருளினார். ஏன் அருளினார் தெரியுமா? அவ்வளவு நாட்கள் துக்கத்தை சுமந்த அவன் இப்ப சொல்றான், தீங்கு என்ன துக்கப்படுத்த கூடாதுப்பா, என் எல்லைய விரிவாக்கிருங்கப்பா, என்ன ஆசீர்வதிச்சிருங்கப்பா, ஆனா நீங்களும் உங்க கரமும் என் கூடவே இருக்கணும்ப்பா. நம்ம எல்லா கரத்தையும் பார்ப்போங்க, அதிகாரிகள் கரத்தை பார்ப்போம், மனுஷ கரத்தை பார்ப்போம், எல்லார் கரத்தையும் கண்கள் பார்த்து பார்த்து தான் ஆசீர்வாதம் இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஊழியர்களுக்கும் சேர்த்தே நான் பேசுகிறேன், மனுஷனுடைய கரத்தை பார்க்கிறதுனால்தான் ஆசீர்வாதங்களே இல்லை. ஆனால் இவன் சொல்லுகிறான், உங்க கரம் மட்டும் என் கூட இருந்தா எல்லாம் வரும். ஆண்டவரே, அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லுகிறது. உங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் அருள வேண்டும் என்று சொன்னால் அவர் கரம் உங்களோடு இருக்க வேண்டும். அன்னாள் ஹஸ்பண்ட கூட அவளுடைய கதையை சொல்லலைங்க, நல்லா பாருங்க. ஏன் அழுகிறன்னு கேட்கிற பதிலே சொல்லல. அவ மனசுல என்ன நினைச்சிட்டா தெரியுமா, நான் போய் யார்கிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட மட்டும் சொல்லுவேன். எப்படி? நாம அப்படி இல்லையே, சொந்தங்கள்ட்ட சொல்லுவோம், அம்மாட்ட சொல்லுவோம், அப்பாட்ட சொல்லுவோம், சகோதரன் சொல்லுவோம், கணவர்கிட்ட சொல்லுவோம், இயேசுட்ட மட்டும் சொல்ல மாட்டோம், எல்லார்ட்டையும் சொல்லுவோம். நமக்கு ரெண்டு மனம் இருக்கிறதுனால்தான் ஜபங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ரெண்டு மனம். இந்த ரெண்டு மனதையும் மாற்ற வேண்டும் பிரியமானவர்களே. அதாவது அன்னாள் ஒரு ஜெபம் பண்றாங்க, 1 Samuel 1:11 சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி. எப்படி மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. பாருங்களேன், என்ன ஒரு அழகான ஜெபம் பாருங்க. இந்த ஜெபம் மிக மகிமையான ஒரு ஜெபங்க. அவங்க ஜெபித்த ஜெபத்துல கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறாங்க. எப்படி முதலிடம் கொடுக்கறாங்க? ஒரு பொருத்தனையோடு கூட ஒரு ஜெபத்தை பண்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியத்துவங்க. அந்த பொருத்தனையோடு கூடிய ஜெபம், சுயநலம் இல்லாத ஒரு ஜெபம், இருதயத்தை ஊற்றின ஒரு ஜெபம், இதயத்தை உடைத்து ஊற்றின ஒரு ஜெபம். அது மட்டுமல்ல, அவங்க பண்ணின ஜெபத்தை பார்த்துட்டு ஏலி கேட்கிறாங்க, நீ குடித்து வெறித்திருக்கிறாயா அப்படின்னா. அவங்க பாடி லாங்குவேஜ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க கணவற்ற கூட சொல்லாதத ஆலயத்துல போய் தன் கிரியேட்டர் சொல்றா, ஆண்டவற்ற சொல்றா, சொன்னவ அதாவது குடித்து வெறித்த அளவுக்கு அவ வாய்களும் அவ பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்திருந்தா ஏலி கேட்டிருப்பாரு, நீ குடித்து வெறித்திருக்கிறாய். அப்படின்னா நாமும் நம் துக்கங்களை ஆண்டவர்கிட்ட முறையிடும் போது, ஆண்டவரே இந்த அன்னாளை போல முறையிட வேண்டும், மனதை ஊற்றி உடைத்து ஊற்றி அவள் வெறித்திருக்கிறவளை போல, குடித்து வெறித்திருக்கிறவளை போல ஜெபிக்கிறாள். அவ்வளவு ஆழமான பக்தியான ஒரு ஜெபம் பாருங்களேன். என்ன சொல்றா தெரியுமா? இல்லை என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. எப்படி இல்லை என் ஆண்டவனே? நாமனா உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் குடித்தவளை போல தோன்றுகிறதா உங்களுக்கு என்று கேட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம். அவள் என்ன சொல்றா தெரியுமா? இல்லை என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. ஆலயத்துக்கு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வர கன்சீவ் ஆயிட்டா. எவ்வளவு பெரிய மகிமை பாருங்களேன். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது பாருங்களேன். நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் என்ன? நீங்க வேண்டுகிற வேண்டுதல்கள் என்ன? கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். அதற்கு முன்பதாக உங்கள் கிரியைகளை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். எப்படி? உங்கள் கிரியை உங்களிடம், ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகள் உங்களிடம் இருந்தால் அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், மனதின் ஆழத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும், மனதை உடைத்து ஊற்றி ஜெபிக்க வேண்டும். அதாவது ஆசாஸ் ஒரு ஜெபம் பண்ணுவார் பாருங்களேன், பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். 2 நாளாகமும் 14:11 ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஜெபம், ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்கிற ஒரு ஜெபம். 10 லட்சம் பேர் எத்தியோப்பியனாகிய சேராவுக்கு 300 ரதங்கள் விரட்டி அடித்தார் ஆண்டவர். இந்த ஒத்த ஜெபத்திலங்க, இந்த ஒத்த ஜெபத்தில நாமெல்லாம் பாடுறோமே, லேசான காரியம் உமக்குது லேசான காரியம் என்று பாடுகிறோமே, அந்த பாடலின் வரிகள் இந்த ஆசா ஜெபித்த ஜபங்கள் தான் பிரியமானது. இந்த நாட்களிலும் கூட எசேக்கியா போல உத்தம இருதயத்தோடு ஜெபிப்போம், விடுதலை வரும். எசேக்கியா போல தேவனுடைய மகத்துவத்தை உயர்த்தி ஜெபிப்போம், யுத்தத்துல வெற்றி வரும். எலியா போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிப்போம், அக்கினி இறங்கி வரும். யாபேஸ் போல தேவனுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம், கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அன்னாளை போல இதயத்தை உடைத்து ஆழத்திலிருந்து ஊற்றி சுயநலம் இல்லாமல் ஜெபிப்போம், கர்த்தர் சாமுவேலை கொடுத்தது போல உங்கள் ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆசாவை போல ஜெபம் பண்ணுங்க. எத்தனை ரதம் வந்தான, எத்தனை பட வந்தா என்ன, லேசான காரியங்க ஆண்டவருக்கு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிற வார்த்தையை நான் போதித்திருக்கிறேன். உமது பிள்ளைகளுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒத்தாசையை அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ராஜா, இவ்வளவு நாட்கள் உமது பிள்ளைகள் போராடி கொண்டிருந்திருக்கலாம், ஜெபத்திற்கு ஏன் பதில் வரவில்லை என்று கேள்வியோடு இருந்திருக்கலாம். நீர் கொடுத்த வேலையை கிரியை கரெக்டா இவங்க செய்து முடித்திருக்கிறார்களா என்பதை இப்பொழுது அவர்கள் யோசித்து பார்க்கட்டும். தன்னுடைய கிரியைகளையும் கர்த்தருக்காக செய்ததையும் மன உத்தமத்தையும் நேர்மையும் அறிக்கைப்படுகிற இடத்தில் இருக்கிறோமா என்பதை யோசிக்கட்டும். ஆண்டவரே, அன்னாளை போல இதயத்தை உடைத்து ஊற்றி தேவனுடைய சமூகத்திலே சுயநலம் இல்லாமல் கர்த்தருக்காக ஜெபிக்கட்டும். அப்பா, உங்களை எசேக்கியா மாறி உயர்த்தி ஜெபிக்கும் போது நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நினைத்து மனுஷ உதவிகளை நாடாமல் ஜெபிக்கும் போது ஆண்டவரே யுத்தத்திலே வெற்றி கொடுப்பீர். ஆண்டவரே, யாபேசை போல தன்னுடைய கரம் ஆண்டவர் கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தை இவர்கள் ஏறெடுக்கட்டும். ஆசாவை போல உங்களுக்கு எல்லாமே லேசான காரியம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிற முத பிள்ளைகளுக்கு லேசா எல்லா காரியத்தையும் செய்துவிடும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும், விரும்பினதை தேவன் கொடுப்பார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி. நிறைய நாட்கள் நிறைய நாட்கள் இந்த யாபேசை போல நானும் துக்கம் நிறைந்தவள்தான், என் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவாரா என்று கேட்கிற முது பிள்ளைக்கு உமது கரம் அந்த துக்கத்தை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ராஜா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தியதற்காக நன்றி. உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில்.
1: சங்கீதம் 121 வசனங்கள். எனக்கு

0: ஆமென். அருமையான ஒரு செய்தி. உங்களுடைய செய்தியில் எசேக்கியேல், தாவீது, யாபேஸ் அன்னால் ஆசா நடந்த சம்பவத்தை வேதாம ரீதியிலுமே தெளிவாக எடுத்துரைத்திருந்தீர்கள். ஒரு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான செய்தி, தேவ கேட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகமான செய்தி, ஒரு உற்சாகத்தை தந்திருக்கின்றது. உங்களுடைய செய்தியிலே அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நான் மட்டுமல்ல, இதிலே 30 பேர் ஜூமில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஃபேஸ்புக் டியூபில் கூட உங்களுடைய வார்த்தை இந்த உலகமெங்கும் கடந்து போட்டு கத்தருக்கு இல்லை செய்தார். மிகவும் ஆச்சரியமான செய்தி. இன்றைய நாளிலே 30 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், 97 ரேடியோவில் இருந்த பேர் கதைக்க முடியாது, உங்களால் பேச முடியும். இந்த செய்தி இன்றைய நாளே உதவி வரும் கண்மலை என்ற தலைப்பிலே இந்த சகோதரி கொடுத்த செய்தி தொற்றிருந்தால் உடனடியாக நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு ஒரு வசனம் சொல்லலாம், உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த செய்தி உங்களை தொட்டால் 2-3 வார்த்தையை பேசுங்கள்.
1: நான் சாந்தி, நார்வேல இருந்து. எனக்கு அவர் சொன்ன உடனே எனக்கு தொட்டது இந்த ஜெபம். நான் ஒரு எனக்காகவே பேசினது போலவே இருந்த ஆண்டவர் இன்றைக்கு பதில் தந்த. நான் அதிகாலையில ஒலும்பி அழுது கொண்டு இருந்தேன். அந்த கனகால ஒரு 2 மாதமா ஒரு பதிலுக்காக பார்த்து கொண்டு அழுத வண்ணம் இருக்கிறேன். அத இன்றைக்கு கேட்டு அதே நான் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே திருப்பியா சிஸ்டர்ன்னு சொன்னாங்க. நான் எப்படி இன்றைக்கு அழுது கேட்டனோ, இந்த ஜெபம் கேட்கப்பட இல்லையா, என்ன நீங்க நினைக்க இல்லையா, என்ன நீங்க மறந்துட்டீங்களா, நான் பிள்ளை விட்டுட்டேன், நான் இந்த ஜெபம் காணாதா, அப்படியெல்லாம் நான் இன்றைக்கு தானே நான் அதை சொல்லி சொல்லி அழுதேன். என் பிள்ளைக்காண்டி தான் நான் இந்த ஜெபம் கேட்டு கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட பதில் வரணுமெண்டு அப்ப இந்த உபா சொன்ன அவளை தெய்வாண்டை சொல்லி அழுது நம்பிடிய அதிகாலையில இந்த ஜெபத்துக்கு முதல். அப்ப அவ சொன்னா கண்மலையிலேருந்து ஒத்தாசுன்றவ வரமண்டு சொல்லி சொன்னா. அப்ப ஆண்டவர் என்ன மறக்கையிலே என்றதை எனக்கு உண்மையிலேயே கை காலெல்லாம் புள்ளரிச்சு எனக்கு கண்ணீரா ஓடினது. அவ ஜெபிச்சு முடியும் எனக்கு எனக்கு கண்ணீரா ஓடிக்கொண்டு இருக்கு. நன்றி சப்பாக்கு, நன்றி எங்களை ஜபங்களை கேட்டதுக்கு நன்றி. ஒத்தாச வரும் எல்லாருக்கும் இந்த வேலையில நன்றி சொல்லுறேன் தேவாதி தேவனுக்கு.
0: நோர்வே, நோர்வேயில இருந்து இந்த சாட்சியை கொடுத்திருக்கார். இந்த சகோதரி சொன்ன வார்த்தை இங்கே தொட்டிருக்கின்றது. ஜபித்திருக்கிறாள், அழுதிருக்கிறாள். சகோதரி கொடுத்த வார்த்தை அவளை ஆறுதல் படுத்திருக்க நன்றி சொல்றேன். சொல்ல போறீங்களா?
2: அவங்களுக்கா பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா? கண்டிப்பாக நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்ன பேரு, உங்க பேர் என்ன? நான் உங்க பேரை சொல்லி.
1: என் பேர் சாந்தி. என் மகள் சரிதாவுக்காகவும் அவன் கணவர் கிரிக்காகவும் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன்.
2: கண்டிப்பாக ஒரு மாற்றங்களை கொடுப்பார். அதை வரும் நாட்கள்ல நீங்க பாப்பீங்க. இரவிலே உங்கள் பேரை சொல்லி சகோதரி, என்ன பேர் சொன்னீங்கம்மா? மறந்துட்டேன்.
1: சாந்தி, சாந்தி சரிதா.
2: சரிதா, சிஸ்டர் சரிதா, உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஜெபிப்பேன்னு வாக்கு கொடுக்கறேன்.
1: நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர்.
3: இது சிஸ்டர் டாலி, கல்கரி அல்பர்ட்ல இருந்து பேசுறேன். 2 நாளே எனக்கு குரல் வர முடியாமைக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஜெபிக்கிறது, ஜெபிக்கல கூட்டத்துக்கு வந்து இருக்க பார்த்தேன், இருந்தாலும் முடியலை. நேற்று கத்திருந்த வேலை ஜெபித்தார்கள், அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது எனக்கு உங்களோட ஜெபத்தை குறித்து கத்தர் எனக்கு பதில் கொடுத்துட்டார். என் கண்ணீர் என்ன, என் ஜெபம் தான், எனக்கு ஜெபம் தான், எனக்கு ஒரு கண்மலையாக இருக்கணும். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஜெபத்துல இருந்து எனக்கு ஒரு ஒரு வெளிப்படுத்தலையும், அவருக்குள்ள நாங்க இப்படிப்பட்டதாக நாங்க ஜெபிக்க வேணும், ஜெபத்தை போல அவருக்குள்ள நாங்க எப்படி ஜெபிக்க வேணும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு ஆழத்தின் ஆழத்துக்குள்ளாக பேசினார். அது காணி நன்றி செலுத்துறேன். உங்களோட ஊழியத்துக்காலைக்கு நன்றி செலுத்துறேன். கத்தருங்களின் அதிகமாக சங்கம வானொலியத்துல மற்ற ஊழியங்களின் ஆசீர்வதிப்பார் என்று நான் உங்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இந்த நேரத்தை கத்தனுக்கு தந்து உங்களோட ஜபங்களை உங்களோட செய்தியை கேட்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறோம் சிஸ்டர். காட் பிளஸ் யூ.
2: ஆமென். காட் பிளஸ் சிஸ்டர். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அந்த தொண்டைக்காக ஒரு ஜெபம் பண்ணிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த த்ரோட் பெயினை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். நசரேனா இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில்.
4: ஆமென். ஆமென். ஆமென். சகோதரி டாலியுடைய அந்த ப்ரோட்டை தொண்டையை திறந்ததற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கத்தருக்கு நன்றி. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் மன்னிக்க வேண்டும், வியாழக்கிழமை முதல் அவர் பேச முடியாமல், அவர் பேசுகிறது எங்களுக்கு கேட்காது ஆனால் ஏதோ சொல்லுகிறார் என்றது தெரியும். அதற்காக ஜபித்தோம். கத்தர் அந்த வெப்பத்தாண்டது போல அவருடைய தொண்டையை திறந்திருக்கிறார். ஊழியங்களை செய்ய கத்தர் உதவி செய்வாராக. இந்த கால வேளையிலே நான் இந்த வசனத்தோடு ஒத்துப்போகிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் ஒரு சில வருடங்களாக ஒரு காரியத்துக்காக ஜபித்து கொண்டிருக்கிறேன். இந்த அதிகால வேளையிலே கத்தர் சொன்னார், நீ ஆயத்தப்படுத்து என்று அந்த காரியத்தை சொன்னார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் சொன்னார், நீ ஆயத்தப்படுத்து, மீதியானவற்றை நான் செய்கிறேன் என்று. கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். அந்த வார்த்தைக்காக நன்றி. அந்த வார்த்தையோடு நீங்கள் எக்ரி பண்ணினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கும். ஆமேன். நான் பிரதர் லெஸ்லி ஸ்டூடியோவிலேருந்து பேசுகிறேன். கத்தர் தாமே அந்த வார்த்தைகள், கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்தது. நிச்சயமாக கத்தர் அந்த காரியத்தை வழி நடத்தி தருவார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமேன். நன்றி. நன்றி. தொடருங்க.
0: ஆமேன். ஆமேன்.
5: ஆமேன். சிஸ்டர் ஹெப்சி டேவிட், this is Ranjini Alangaramani, all the way from Vancouver, British Columbia, Canada. It has been such a wonderful blessing with your word. Amen. This morning, early morning hours here in Vancouver. And you have been such a way, the Lord has prepared this message to the nations of the world, that he has been ministering today with this very message you have been giving out. Because many have been in a place where they have been looking up to the Lord. You know, where comes their help from the hills, where he wants us to call from, then the Lord has been really, really giving that answer today. And I sense in my spirit, many have been touched, and the Lord has been giving that assurance of their faith to believe that they have been given that request. They have been waiting upon the Lord. And even in my own life, there have been 3 requests that I've been waiting upon the Lord, and the Lord has given me such an assurance about that, with your word coming through today with that power and might and strength and hope and glory and peace above everything, that the Lord is in control, and he is the one who has enabled this message through the wonder working power of the Holy Spirit, enabling you to be anointed and giving forth that word today. So I thank the Lord. I thank the Lord, sister, for your ministry, for your call, for the way the Lord is using you for the nations of the world. In Jesus' name I pray. Thank you. Thank you.
2: Amen. Amen. God bless you. God bless you.
5: God bless you.
4: நான் ஒரு சிறிய சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரி ஜெர்மனியிலேருந்து இங்கு வந்திருக்கிறார். அவர் எழுதிய புத்தகம் பெண்ணே விழித்திடு என்ற அந்த தலைப்பிலே ஒரு புத்தகத்தை இங்கு கனடாவிலே வெளியிட வந்திருக்கிறார், வெளியிட்டார். அவர் வெளிக்கிடும் பொழுது, வெளிக்கிறது 2 நாட்களுக்கு முன்னதாக எனக்கு ஒரு தரிசனம் வந்தது. என்னென்றால், அவருடைய புத்தகத்தை திறந்து வைத்து அதில் ஒரு பக் கொண்டிருக்கிறது, ஒரு பக் கொண்டு நின்றது. நான் இந்த தரிசனத்திலே நான் இந்த பக்கை புத்தகத்தோடு அமத்தி நெறித்து சாக்கொல்லிவிட்டேன். அதே நாளிலே, அதே அடுத்த நாளிலே அவர் பிரயாணத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு போன பொழுது, அவர் அடுத்த நாள் பிரயாணத்துக்கு போன பொழுது அவருடைய ஃப்ளைட்லே பொம்மை வைத்து விட்டார்கள். ஆனாலும் பொம்மை வைத்து விட்டார்கள். ஆனாலும் அவர்கள் கண்டுபிடித்து அந்த பொம்மை எடுத்து அந்த வைத்தவரையும் பிடித்து விட்டார்கள். பிடித்து 4 மணித்தியாலும் டிலே ஆனாலும், ஆனாலும் அவர் இங்கு வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அதில் அது கத்தருக்கான புத்தகம். ஆனாலும் அவர் தலைப்பு கொடுத்தார், பெண்ணை வெளித்திடு என்று. அருமையாக வழிநடத்தினார் அந்த புத்தக வெளியீட்டை. அந்த சகோதரிக்காக ஜெபித்து கொள்வோம். அந்த சாட்சியை கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொம்மை வைத்து விட்டார்கள் பிளேனில். எப்படி இருக்கும், நீங்கள் ஏறிய பிளேனிலே பொம்மை வைத்து விட்டார்கள். அவர்கள் எல்லோரையும் இறக்கி பொம்மை எடுத்து அவரையும் பிடித்து விட்டார்கள். அவர் அந்த பொம்மை கண்டுபிடிக்காமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த வயலை வழிக்கிற நேரத்திலே கத்தர் உதவி செய்திருக்கிறார், அவரை காப்பாற்றி இங்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். நன்றி. ஆமேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.
0: வேறு யாராவது? வேறு யாராவது செய்தி தொட்டால் தயவு செய்து கூறுங்கள். கண்மூடி வார்த்தைகள் உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன். இதில் சாந்தி வன்கூவர், சாந்தி நோர்வே தேசம். இந்த நான் சொல்லியிருந்தேன் சிஸ்டர், இந்த உலகம் முழுவதும் உங்களுடைய செய்தி போய்கொண்டிருக்கிறது. செய்தி சாந்தி அவர்கள் நோர்வேயில் இருந்து எடுத்திருக்கிறார்கள். டொலி அவர்கள் கல்கரியில் கனடாவில் எடுத்திருக்கிறார்கள். ரஜனி ஃப்ரம் வன்கூவர். அப்படி பல தேசங்களில் இருந்து சாட்சி எடுத்திருக்கிறார். அதுக்காக நான் சொல்றேன், வேறு யாராவது இந்த செய்தி தொட்டால் இதில் 24 பேர் ஜூமில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். செய்தி தொட்டால் தயவு செய்து உடனடியாக அதை கூறுங்கள். நாம் முடிவுக்கு வர கொண்டு வர போகிறோம்.
1: இன்னமொரு சாட்சியும் அதில் வரண்டாவது சாட்சியும் அதில் சொன்னால் நான் நோர்வே சாந்தி. என்னென்னா வயிற்று பிரச்சனை எனக்கு இருக்குது நெடுகாலமாய். அப்போ நான் இந்த முறை இன்றைக்கு அதை நான் விடியத்தான் ஜோச்சன் திங்கக்கிழமை டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு, வேற ஒன்றுக்காக எடுத்தினேன். அப்போ இந்த வயிற்று வலியை முறுக்க திருப்பி கேட்கணும் நான் மறந்து பாவிச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் இன்றைக்கு அதை ஜெபிச்சேன். ஆண்டை வெற்ற எனக்கு இந்த வயிற்று வலி இல்லாமல் போகணும். எனக்கு கன வருடங்களாக நான் இந்த வயிற்று வலியில் இருக்கிறேன். நெஞ்செறிவு உறப்பு சாப்பிட இல்லாது நெஞ்செறிவு வயிற்று நோங்க போய் டென்ஷன் அண்டா எனக்கு வந்துடுமா. இது துக்கமான செய்தி, துக்கமா என்னாவது இதண்டா. எனக்கு அந்த வயிற்று குத்து பல நாட்களாக தொடர்ந்து அப்புறம் ஆம்புலன்ஸ்ல வந்துதான் ஒவ்வொரு முறையும் போக வேண்டி வர அப்படி ஒரு வயிற்று வலி. அப்ப இன்றைக்கு அதுக்காக நான் ஜெபிச்சு கொண்டு இருந்தேன். கனகாலமும் நான் அதுக்கு ஜெபிக்கல, இப்படிய ஜெபிச்சேன். அது இந்த ரெண்டு செய்தியும் என்னோட தேவன் பேசினார், இடைப்பட்டார், என்னோட சொன்ன நீ அல்லாத மகளே என்று சொல்லி சொன்ன அந்த சிஸ்டருக்காக நான் ஆண்டவர் மூலம் ஆசீர்வதிக்கிற நாமத்தினால அந்த சகோதரியை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் இப்படி பல பேரங்களை மாறி இன்னும் எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ பேரை தேவனை அறியாமலும் அறிந்தும் இடப்படாமலும் இருக்கிற ஜனங்களோட தேவனை இன்னுமாய் பேசிக்க இந்த சௌரங்க உங்களை சங்கம வானொலியில் இருக்க சௌரிகளோட இருந்து தேவனை இன்னுமா பேசிக்கொண்டு இருக்க வேணும் என்று நான் இன்னும் தேவனை நோக்கி கேட்கிறேன். எங்களை பலப்படுத்துங்க ஐயா ஜெபத்துல, அதை மட்டும்தான் கேட்டு கொண்டிருக்கிறோம். நன்றி. ஆமே யேசுவின் நாமத்தை நன்றி சொல்றேன்.
2: கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த சங்கமம் ரேடியோவுக்கு நானும் ஒரு நன்றியை நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இத்தனை பேரும் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய முயற்சியை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார், பல மடங்கு ஆசீர்வதிப்பார். கடைசி காலங்கள்ல நின்று கொண்டிருக்கிறோம். பகல் காலத்துல வேலை செய்யாம இரவுல வேலை செய்ய முடியாது. பகல் காலம் இருக்கும் போதே கர்த்தருடைய வேலையை நாம செய்ய வேண்டும். அதற்காக இந்த சங்கமம் வானொலிக்கு என்னுடைய நன்றி. நான் தினமும் ஜெபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
5: அத்துடன் சிஸ்டர் ஹெப்சி டேவிட், நீங்கள் முடியுமான வரையும் நீங்கள் எங்களுடன் வந்து எங்களுடன் பகிர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரை வந்தீர்கள் என்றால் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்.
2: கண்டிப்பா பிரதர் வந்து எப்ப கூப்பிடுறாங்களோ உடனே நான் நோ சொல்றதே இல்ல. நான் எப்பவுமே வந்து சொல்றதே கிடையாது. எனக்கு மீட்டிங்ஸ், பிஸி மீட்டிங்ஸ் வந்து நிறைய இருக்கும் போது மட்டும்தான் வர முடியாம போகும். அது புக்கிங் ஆகிறதுனால அந்த நாட்கள் தான் வர முடியாது. மற்றபடி பிரதர் எப்ப கூப்பிட்டாலும் கர்த்தருடைய கிருபையினால அவங்களுக்கு டேட் கொடுத்துறேன். நான் உடனே கொடுத்துறேன், கண்டிப்பாக வருவே மாணி, தொடர்ந்து வருவே உங்களுக்காக வார்த்தைகளை கொண்டு.
1: நன்றி சிஸ்டர். நன்றி ஆமே. நன்றி சிஸ்டர். நன்றி.
0: வேறு யாராவது சாட்சி சொல்ல முடிவதால் சொல்லுங்கள். நேரம் பேசுறோம்.
6: வார்த்தை தேவன் எங்களோட பேசினா பலவீனமா இருந்தேன். ஆண்டவர் பலத்து நிலைய வெள்ள விடுதலை ஆக்கினார். இந்த வார்த்தையானது எழுதி இதை தொட்டது. தேவன் எனக்கு பெரிய காரியங்கள் செய்த வார்த்தையின் மூலிமா என்னோட இடைப்பட்ட தேவனுக்கும் அது கொண்டு வந்த சிஸ்டருக்கும் கொடா கொடி நன்றி. ஆமே.
2: கர்த்தருடைய கண்டிப்பாக கர்த்தர் வந்து என்ன, அதாவது என்ன தேவ செய்தி கொடுக்கணும் ஆண்டவரேங்கும் போது, உதவி வரும் கன்மலை என்கிற தலைப்பு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. நிச்சயமாக உதவி இல்லாம வழி தெரியாம இருக்கிற நமக்கு ஒரு பெரிய கண்மலை அவர் தான். நானே வழியும் ஜீவனுமா இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். நிச்சயமா வழி தெரியாம இருக்கிற உங்களுக்கு வழிகாட்டும் தேவன் அவர் தான், நிச்சயம் காட்டுவார் கண்டிப்பாக.
5: சிஸ்டர் ஹெப்சி, இது ராஞ்சினி அலங்காரமணி, வான்கூவர் பிரிட்டிஷ் கொலம்பியா பேசுறது. எனக்கு கர்த்தர் வந்து என்னை அழைத்திருக்கிறார். நான் ஒரு கனகாலமாக ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல மினிஸ்ட்ரியே செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எனக்கு பாஸ்டோரல் கிரெடென்ஷியல்ஸும் கிடைச்சிருக்கிறது. என்றபடியாக எனக்கு ஆர்டினேஷன் நெக்ஸ்ட் மந்த் கிடைக்க போகுது. அதுக்காக எனக்கு ஒரு ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் என்ன நடத்த வேணும் என்று சொல்லி இதை தொடர்ந்து
2: துதிக்கிறோம் அன்பு சகோதரிக்காக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு கூட நிறைய பெண் சீஷர்கள் ஊழியம் செய்தார்கள். அதே போல ஒரு கனமான ராஜரீக ஊழியத்திலே பிள்ளை ஒப்பு கொடுக்கிறதை கர்த்தர் அறிகிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளையை தெபோராவை போல எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா விதத்திலும் பயன்படுத்தும், வல்லமையாக பயன்படுத்தும், கிருபையாக பயன்படுத்தும். எல்லா பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். உமது பிள்ளைக்குள்ளே ஒரு அபிஷேகத்தோடு பயன்படுத்தும், ஒரு கிருபை வரத்தோடு பயன்படுத்தும் ஆண்டவரே. வரும் நாட்களிலே இந்த தீ பொறி அநேக தேசங்களுக்கு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. உமது பிள்ளைக்குள்ள இருக்கிற அழைப்பை அநேகர் கண்டுகொள்ளட்டும். கர்த்தர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த அழைப்பு இப்பொழுது வந்த அழைப்பு அல்ல ஆண்டவரே. உமது பிள்ளையை தாயின் கருவிலிருந்தே வேறு பிரித்திருக்கிறேன். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த அழைப்பின் வல்லமையோடு கர்த்தர் பயன்படுத்த போகிறேன். பாத்திரம் நிரம்பி வழியும் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திற்கு
5: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. God bless you. Thank you, sister. God bless.
0: பேர் யாரு ஜெப விண்ணப்பம் இருந்தால் ஜெபத்தை கொண்டு வாருங்கள். சிஸ்டர் ஜோய்பா, யாருக்காவது ஜெப விண்ணப்பம் இருந்தால் இந்த நேரத்தில் சிஸ்டர் ஹிப்சி உங்களுக்காக ஜோய்பார். ஜெபத்தை கொண்டு வாருங்கள்.
1: என்னுடைய மகனுக்காக சிஸ்டர், என்னுடைய மகனுக்காக அவர் வேலை திங்கட்கிழமை தொடங்கி 8 நாளாக தொடர்ந்து அங்கே நின்று செய்ய போகிற. அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு வேலை. ஒரு இல்லாத பிள்ளைகள பார்க்குறதும் ஒரு அந்த வேலை, ஒரு அவருக்கும் டேஞ்சரான வேலை தான் அது. அங்கே வேலை செய்கிற அனைத்து ஊழியர்களையும் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நான் ஜெபிக்கிறேன். நான் எப்போவும் மகன் வேலை போகாட்டியும் அவர் சொன்னதின் நிமித்தம் அந்த வேலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் தினமும் ஜெபம் எடுக்கிறேன். நாளைக்கு அவர் அந்த வேலைக்கு வலிக்கிறார், அவருக்காக ஒரு சின்ன ஒரு ஜெபம் தருவீங்களா சிஸ்டர்?
2: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரே, கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு பாக்கியம் நன்மை உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே, உமது பிள்ளை வேலை செய்யும் பொழுது ஒரு வேலி இருக்கட்டும் ஆண்டவரே. யோபுவை சுற்றிலும் ஒரு வேலி இருந்தது போல உமது பிள்ளையை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த தாய் உம்மை நம்புகிறபடியினால் ஆண்டவரே, உமது பிள்ளையின் ஜெபங்கள் கேட்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. எல்லா பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். ஆண்டவரே, ஒரு தேவ தூதனை உமது பிள்ளைகளுக்காக கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில்.
1: நன்றி சிஸ்டர், உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்க, இன்னும் இன்னும் எத்தனையோ ஜனங்களுக்கு நீங்க ஜெபிக்க ஆண்டவர் கொண்டு வர்றதுக்காக நன்றி சொல்லுகிறேன் சிஸ்டர். நன்றி இயேசுப்பா. நாம்
0: வேறு யாராவது விண்ணப்ப ஜபங்கள் அல்லது இந்த செய்தி உங்களுக்கு தொட்டால் சொல்லுங்கள். நான் முடிவு ஜபத்தை எடுக்க போறோம். ஓகே, வேறு யாராவது இல்லைன்னா சொல்லுங்கள். மீண்டும் ஒரு 2 நிமிடம் தருகிறேன். இந்த சாட்சி என்ன, இந்த வார்த்தை என்ன தொட்டது, அதே போல உங்களுக்கு தொட்டு இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாட்சி சார், முடிவு ஜெபத்தை நான் ரஜினி அலங்காரம் எடுக்க போறார். இன்றைய நாளில் சிஸ்டர் ஹேப்ஸ் டேவிட் எங்களுடைய சங்கம மாணவின் அழைப்பை ஏற்று எவ்வளவோ பிரச்சனை மத்தியிலும் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாலும் ஓடி வந்து செய்தியை கொடுத்துருக்க அந்த செய்தி உண்மையிலே அநேக பேருக்கு தொற்று சுகப்படுத்தி இருக்கிற இந்த சிஸ்டர் டோலி என்பவர் இந்த ஊழியம் செய்த ஒரு சகோதரி, நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு சகோதரி, ரெண்டு நாளில் தொண்டை அப்படியே கட்டி போச்சு. இன்றைய நாள் ஒரு விடுதலை கிடைத்தது. காரணம் அந்த மகள் இந்த வார்த்தையை உற்று நோக்கி பார்த்தா அன்று லிஸ்டர் அந்த நாட்டிலே அவள் பிரசன்னம் பண்ணி கொண்டிருக்கிற சப்பானிகள் நடந்தது போல இந்த சிஸ்டர் டோலி இந்த சிஸ்டருடைய வார்த்தையை உற்று கேட்டு நாங்கள் முடிவு செய்து எடுக்க போறோம். நன்றி சிஸ்டர் ஹெப்சி டேவிட், நீங்கள் வந்து ஒரு செய்தியை கொடுத்தீர்கள், அநேக தொட்டார்கள் சுகப்படுத்தீர்கள். கத்தருங்களை அப்படியே அபரிதம் ஆசிரியர்தான் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற செய்தி எங்கெங்கே சென்று செய்தி கொடுக்கிறதோ அங்க ஆவியானவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். மட்டுமில்லை உங்களுடைய கடந்து கொண்ட பிள்ளைகள் இந்தியாவிலிருந்து 30 பேருக்கு மேலாக உங்களுடைய சீஷர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கத்தருங்களை ஆசிரியப்பாராக. ஆமேன் ஆமேன்
2: ஆமேன். நன்றி நன்றி
5: Thank you, Brother Mahendran. Thank you, Lord. Thank you for this wonderful time, Lord. This is nothing but your work. This is nothing but the power of your Holy Spirit. This is nothing but your presence, Lord. Just like the word went forth, Lord, it is nothing but the presence, Lord, that you come forth, Lord, from where cometh our help, from the very hills of the glory of the very presence of the Lord, according to the word, Lord, even according to all of those, Lord, that they have been, Lord, coming out from the Old Testament faith, Lord, that the men of God, the women of God have been coming forth, Lord, and has been encouraging us, Lord, with the wonderful message that came forth, Lord Jesus, from Sister Hepsi David. Lord, we thank you for her ministry. Thank you for her call. Thank you for the way you have used her, Lord, in many ways, Lord, in many people's lives, Lord, across the nations of the world. And this word would go forth, Lord, in a way, Lord, that only you can do it, Lord, through the way you have brought forth this word, Lord, to bless many, Lord, even as it has been already blessing us, Lord, right here, Lord, and it's been going through, Lord, from broadcasting from Toronto, Canada, along with Brother Leslie, Lord, recording in these programs, Lord Jesus, and going into YouTube and also Facebook. So we thank you, Lord, for the many blessings, Lord, that are already bestowed, Lord Jesus, because of this very word. Now also we pray, Lord, for Brother Mahendran, who woke up early hours of the morning, Lord, to come and also, Lord, do this program, Lord, and be able to, Lord, host it, Lord, alongside, Lord Jesus. Oh, thank you, Father, Lord, for the wonderful dedication, time, and service, Lord, that the strength and how you come through, Lord Jesus, through his dedication and service to you, Lord, for your honor and for your glory's sake. And many that have gathered, Lord Jesus, all the men and women and all that have been participating, Lord Jesus, right from the onset, Lord. Oh, Father, we thank you for bringing Evangelist Warner all the way from Germany, who came and participated and opened up also, Lord Jesus, after the prayer from Brother Mahendran, and also alongside with him, Lord, as he did it in Tamil, I did it in English, from Ranjini Alangaramani, and Brother Warner, who came and started off, Lord, with a worship and time of praise and thanksgiving. So we thank you for his time and service also, Lord. And we can continue, Lord Jesus, to them that came, Lord, from all the way from Colombo, Sri Lanka, Sister Mayola, who came and gave her time and her service, Lord, in thanksgiving and praise and thanksgiving, Lord, to you, Lord, in worshiping you, Lord. Thank you for her time as well and her service, Lord. And Lord, following that, Lord, Lord. We had Sister Sujata who came from Kilinochi, Jalpanam, in Japna, Sri Lanka, Lord. We thank you, Lord, for the way, Lord. Now your voices are coming out, Lord, from the land that we came, Lord Jesus. And today, Lord, because of that, Lord, we could still have them coming and joining us, Lord, in such a way you have called them out, Lord, in carrying that burden, Lord, for the nations of the world and joining us and praying and bringing forth, Lord, that praises and thanksgiving and standing in the gap and praying, Lord, for many. And Lord, we thank you, Lord, for all the requests that have been answered because of that, Lord, and carrying that burden and praying for everybody, Lord Jesus. And we thank you for that, Lord. We also thank you, Lord, for Pastor Jayaraj, who came and participated as well, Father, and for his time, Lord, that he came, brought forth those requests, Lord, especially with that the little baby boy, Lord, oh God, baby Samuel. We thank you, Lord, that you heard that prayer, Lord, and raised him up, Lord Jesus, in a miraculous way. We thank you, Lord, and also the other two requests that have been coming to you, Lord, that so they have been already mentioning and praying for all of them, Lord, and you heard them and you brought forth, Lord, much of your favor, Lord, and for the wonderful work, Lord Jesus, that you're already, Lord, working in Sister Siva's husband's life, Lord. I know you're working. I know you're doing the work of Calvary. I know he is going to confess you with his mouth, call you as his Lord and his Savior, and coming into the way of your salvation into his life, Lord, in a miraculous way, Lord. As his body gets healed, his mouth is going to confess. He's going to become, Lord Jesus, a servant of the Lord, alongside with his wife, Lord, and praise you and worship you and glorify you, Lord, in his very life, Lord. So we thank you for that, Lord. And also the other request, Lord, we give it into your hands, I pray. And also thank you, Lord Jesus, for the last person, Lord, Pastor Anton Rasanayam, who came, Lord, and participated in our thanksgiving and worship and praises, Lord, for his time and service and dedication as well, Father. He carries such a burden as an evangelist, Lord Jesus, for the souls. And we thank you, Lord, for his ministry and his call as well, that you would be using him, Lord, mightily, Lord, in

0: Lord. We had already shown, Lord, that book work to go on with Sister Janet, and that the dream you gave him, Lord, was such a confirmation that while she traveling, what happened, Lord, according to that dream, Lord, and he could pray about it and wait upon you, Lord, and you gave such protection and brought forth, Lord, in a way only you could have done it. So thank you, Lord, for the ways, Lord, that you lead your children, lead your with your guidance, your protection in many ways, Lord, only you can do it, Lord. So we thank you. We do not take this light. This is your work. This is your will. This is like you said, Lord, that you came through, Lord, with your holiness and your, the works of God be revealed in the name of Jesus. And now, Lord, even as we, Lord, go about, Lord Jesus, the rest of the day and the night and the other time zones, Lord, the 97 stations that have joined us, Lord, we thank you for every one of those stations, Lord. They would reap the blessings in which they, Lord, broadcast these networks, Lord Jesus, into the countries that they represent, Lord. There's such a blessing in it for them, Lord. So we thank you for each and every one of them, I pray, in Jesus' name. Amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajina Alangarmani, for your closing prayer. Praise the Lord, brother.
2: ஆமீன் ஆமீன். அதிகால வேளையிலே இணைந்த சகோதரி டாலி, சகோதரி ரஞ்சினி, அதே வேளையிலே சகோதரர் மகேந்திரனையா, அவர்களுக்கு இப்பொழுது 7 மணி. இந்த மணியிலிருந்து இணைந்து இதுவரை நேரம் ஊழியங்களை செய்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவ செய்தி எடுத்து வந்த தேவ ஊழியர் சிஸ்டர் ஹெப்சி டேவிட் அவர்களையும், அதே வேளையிலே அவர்கள் கூட இணைந்த ஒருவரையும், அதே வேளையிலே இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்து வழி நடத்திய எல்லா ஊழியர்களையும் நாங்கள் காண்கிறார். கத்தர் காண்கிறார். அவருடைய வாஞ்சைகளை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உள்ள ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பவுமாக இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பிரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரி கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு வாரத்தின் இறுதி நாட்களிலே வந்திருக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாளைய நாளிலே வாரத்தின் முதன் நாளிலே பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும், ஆலயத்தில் காணப்படுகின்ற பொழுதும், அபிஷேக ஆராதனையிலே நீங்கள் இணைகின்ற பொழுதும் கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். ஆமீன் ஆமீன்.
1: எல்லோரும் என் ஆத்மாவே சொல்லுவோமா? எல்லோரும் உங்களோட மைக் ஓன் பண்ணுங்க. தயவு செய்து உங்களோட மைக் ஓன் பண்ணுங்க. இல்ல என் ஆத்மாவே சொல்லி முடிவு கொண்டு வருவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. எல்லோரும் கவுண்டர் செல்வோம். என் ஆத்மாவே இதே நேரத்தில் உங்கள் எல்லோரும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமே ஆமே.
2: அவரையும் ஆசீர்வதிப்பாராக. மாலை வேளையில் இரவு வேளையில்
0: சொன்னேன்.
2: ஆமீன். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமீன்.

0: நேரடி ஒளிபரப்பு. நாங்கள் இந்த வேளையிலும் நேரடி ஒளிபரப்பை நிறைவு கொண்டு வந்து நாளை காலை வேளையில் திரும்பமாக அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போமா? ஆமேன், ஆமேன்.
1: கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவவிசுவாசத்திலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகி, ஏனென்றால் அவர் தண்டிக்காமல் மன்னித்தார். மன்னித்தது மா

0: மாத்திரமல்ல, அவனை அபிஷேகித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு எல்லா விதமான வெளிப்பாட்டையும் கொடுத்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகாரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களின் பிரதான பாவி நான். அப்ப கவனிங்க, பிரதான பாவியாகிய என்னை தேவன் இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சுபாவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உன் சத்துருவை சிநேகி என்று சொல்லுகிற தேவன் எங்களையும் நாங்கள் சத்துருக்களா இருக்கையிலே சிநேகித்து நம்மை தேடி வந்தார். நாங்கள் அநேக காரியங்களை சாபமாய் பேசின பொழுதிலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சாபத்தை நாங்கள் வாங்கி கொண்ட பொழுதிலும் அதில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி இவர்களை மன்னியும் பிதாவே என்று அவர் எங்களுடைய தவறான ஜபங்கள் தவறான எண்ணங்களை கேன்சல் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப நாங்கள் அவருடைய புத்திரராய் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, இதுதான் தேவனுடைய சுபாவம். பிரியமானவர்களை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள், தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்க சுபாவத்தின்படி பார்க்கும் பொழுது கவனியுங்கள், அவன் விசுவாசியும் நல்லா படிக்கிறான், அவனுக்கு நல்ல மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, அவனுக்கும் சூரியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சந்திரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவாசம் காற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் சுவாசிக்கும்படி அவனுக்கு நல்ல ஹெல்ப் தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு என்னத்தை எல்லாம் கொடுத்தாரோ அதே காரியங்களை தான் அவங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். பாரபட்சமே அல்ல. ஏனென்றால் நாளைக்கு அவன் என்ன சொல்ல முடியாது, இல்லை உம்முடைய அன்பை எனக்கு காண்பிக்கவில்லை, என்னை நீர் சபித்து போட்டீர் என்று அவன் சொல்ல முடியாது. தேவன் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்கிறார், ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள சகலதும் நமக்கும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசுனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், உண்மையிலேயே பிசாசின் பிள்ளைகள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே பிசாசு அவர்களை ஆளுகை செய்கிறான். ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன? அவர் தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லது? அப்ப இந்த உலகமே அப்படித்தான் செய்யிட்டு இருக்கு. அப்ப அதே போல நாங்கள் செயல்படுவோமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படவில்லை என்பதாக அர்த்தம். ஆமென். இதை நாங்கள் செய்தாலே நிறைய பேரை நாங்கள் விடுதலை ஆக்குகிறவர்களாய் இருப்போம். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் தேவன் நன்மை செய்வாரானால் தேவன் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தீன்மை செய்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை எங்களுடைய கண்களாலே பார்க்க முடிகிறது இந்த உலகத்திலே. அதை பார்த்து தேவன் அவனை கூட ஆசீர்வதித்து இப்படியா வைத்திருக்கிறாரே, அப்ப அவனை காட்டிலும் நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எண்ணாமல், இவனெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, நான் இப்படி இருக்கிறேனே, என்னோ தானோ தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று நான் பேசுவேனானால், என்னுடைய சத்துருவை நான் சிநேகிக்கவில்லை, என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் அப்படி செய்யும்படிதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படி செய்வதனால் எனக்கும் உங்களுக்கும் பெரிதான ஆசீர்வாதம் உண்டு. அவர்களால் முடியாது, என்னை சபிக்கிறவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் தேவ சுபாவம் அவர்களை மேற்கொள்ளவில்லை, அவர்களால் தங்களை விடுதலை ஆக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் ஆசீர்வதிப்பதனால் நாங்களும் விடுதலை ஆகிறோம், மற்றவர்களையும் விடுதலை ஆக்குறோம். நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், மற்றவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. அப்ப கவனியுங்கள், எது பூரண சற்குணம் என்றால், உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது என்னவாம், உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. இது பிதாவின் பூரண சற்குண குணாதிசயங்கள். நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்றால், முடிஞ்சா செய்யுங்கோ இல்லாட்டி விட்டுட்டு போங்கோ என்பதாக அல்ல, அப்படியா இருக்க கடவீர்கள் என்று தேவன் நம்மேல் பேசுகிறார். ஆமேன். இப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் போகிற இடங்களில் எல்லாம் ரட்சிப்பு மேற்கொள்ளும். அநேக வேலைகளிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, விரோதமாய் வரும் பொழுது நாங்கள் அப்படியே ஒதுங்கி கொள்ளுகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செயல்படுவதில்லை. எப்படியெல்லாம் அவர்களை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அவருடைய தேவை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஜபிக்க தவறுகிறோம். ஆனால் தயவு செய்து இதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். இதை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமா தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். எபேசியர் 2:4 9 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறுத்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய சுகம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். சரீரத்தின் பலன் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே மீட்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, ஆமென், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அப்ப அவரோடு கூட நாங்கள் எழும்பினது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அதிகாரம் பெற்றவர்களாய், வல்லமை உடையவர்களாய், அவரை விட்டு விலகி அல்ல, அவருக்கு தூரமாக அல்ல, அவரோடு கூட அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய், ஆமென், நாங்கள் இருக்கிறோம், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரோடு கூட உட்காரவும் செய்தார், செய்வாரல்ல செய்தார். அப்ப இப்ப நாங்க தனியே அல்ல, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. இது மிகவும் முக்கியம். தேவன் பெற்றுக் கொடுத்த சகலத்தையும் எப்படி பெற்றுக் கொள்வது? விசுவாசத்தை கொண்டு. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக் கொள்ளுகிறது. ஆமென். இது உங்களால் உண்டானது அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதனால் அல்ல, எவ்வளவு ஒறுத்தோம் என்பதனால் அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஆமென். இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஆகவே தேவன் தம்முடைய ஈவினாலே, ஈவின் மூலமாய் இனமாக இலவசமாக சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து தீர்த்து விட்டார். அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளியிருக்கிறார். ஆகவே ஜெபம் அன்பின் பிதாவே, வாருமையா தாருமையா என்பதாக அல்ல, நீர் ஏற்கனவே வந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்மோடு கூட என்னை எழுப்பி உம்மோடு கூட உட்காரவும் பண்ணியிருக்கிறீர், என்னை உயிர்ப்பித்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை, சரீரத்தை, பைனான்ஸை உயிர்ப்பித்திருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிறது, தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்திருக்கிறது, உயிர்ப்பித்திருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்து முடித்த சகல ஆசீர்வாதம் இப்பொழுது மேற்கொள்ளுவதால், சுகம் மேற்கொள்ளுவதால், ரட்சிப்பு மேற்கொள்ளுவதால், மீட்பு மேற்கொள்ளுவதால், விடுதலை மேற்கொள்ளுவதால், உண்மை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாய் மேற்கொள்ளுவதால் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து, ஆகவே என்றென்றைக்கு அவர்கள் உயிரோடும் அதிலே பலகி பெருகவும் பண்ணுகிறவராயும் இருக்கிறது. இப்பொழுதே மேற்கொள்ளுவதால், இப்பொழுதே மேற்கொள்ளுவதால் இயேசுவின் நேற்று நமக்கு. ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அவற்றை எங்களுக்காக தந்திருக்கிறார், அவற்றை பெற்றுக்கொள்ள நமது விசுவாசம் மட்டும் போதும். ஆமீன். நன்றி பாஸ்டர், தேவ செய்திக்குள்ளாக வழிநடத்தி ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தாமே உங்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தரே, கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பை கேட்க போன்ற ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே யூடியூப் கூட, பேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்திரி சுத்தமானால் நாளைய நாளிலே இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சொல்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து சார்பாக மாலை வேளையில் இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். விசுவாச வார்த்தைகள், விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதுதான் நமது காரியம். ஆமேன். கத்திர தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. கத்திரி கரத்திலே போய்ப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன். இந்த வேளையில் அவருடன் விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்திர தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமேன்.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வரும் காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரத்தை.
3: காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இந்த ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீ கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை எய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலனுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
4: ஏசாயா 63 அதிகாரம். ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உன்னுடைய உடுப்பு சிவப்பாகவும் உன்னுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்போது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பார். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களோ உம்முடையவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நீர் தாண்டவில்லை. அவர்கள்
3: மத்தேயு 8 அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாகிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசேயை கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமை பிரவேசித்த போது மூத்துக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். மூத்துக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு மூத்துக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி தூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே தூரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணி ஆளிகள் எல்லாரையும் சொத்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் என்ன எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கர்கேசேன நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பந்திகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பந்தி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பந்தி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பந்தி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவர்களை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவர்களையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை

புரட்சி வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன் நாளைய தினத்தை குறித்த கவலையுடன் வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில்

நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் என்னை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக

இருந்தால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவிகொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார் என்று உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான

போல நீரங்கள கிரங்கி எங்களை வழி நடத்துகிற தெய்வமப்பா, ஆண்டவர் ஆகிய தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஐயா, இந்த வாரத்திலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா அப்பா. இந்த ஏழு நாட்களும் ஆண்டவரே தகப்பனே, நீரே உங்களோடு கூட இந்த மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்த வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே.

ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு பில்லுகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலேயும் ரத்தத்தை தெளிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. முப்பு சூத்திரம் மறைவானவர்கள் எல்லாம் உமக்குரியவைகளப்பா ராஜா. மறைப்பொருள்கள் வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனும் முப்பு சூத்திரம் ஐயா சூத்திரம். எண்ணங்களே கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் தடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா ஆண்டவரே ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே ஒரு துருத்தி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே கணவன்

தேவனப்பா, ஆண்டவராகிய தேவன், ஏராளமானவர், தாராளமானவர், எல்சடாயாகிய தேவன், தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த திங்கட்கிழமையிலே ஐயா ராஜா, ஆண்டவராகிய தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவராகி கத்தாவே என்னென்ன காரியங்களோடு இயக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீ போதுமானவரப்பா, அதிகமானவரப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே, உடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வையும், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்களப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம், யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும். ஆண்டவரே, எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, முக்கு சூத்திரம். ஆவியானவர் எங்கே

உங்கள் கோபங்கள் பொறாண்மைகள் ஆண்டவரே, அப்பா தவறுகள் ஆண்டவரே, தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சுட்டெரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியின் சனியப்பா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம், ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர்கள் வாழ்க்கையில நடத்த விடமாய் ஜெபிக்கிறோம். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்குமன் சொல்லிடையா ராஜா. ஆண்டவரே தேவனே மக்கள் சூத்திரமையா, ஆண்டவரே

அவனுக்கு ஆண்டவர் ராமனுக்கு சொல்லிய காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படிப்பிச்சிருப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் எரிச்சல் படாதபடி, கோவப்படாதபடி, ஆத்திரப்படாதபடி, கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களை திரும்ப பாராட்டும்படி செவிக்கிறோம். சாந்த குடம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த பூமியை சுதந்திரிக்க, பூமியில் உள்ளவர்களை சுதந்திரிக்க, எங்கள்

ஆண்டவரே தேவனே, எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா, ஆண்டவராய தேவனே குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா, ஆண்டவராய தேவனே அதை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர்,

கர்த்தாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பழகி பெருகி பூமி என்றி ஆசீர்வதிக்கப்படுங்கள் சொன்ன தேவனே, ஹாலேலூயா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவரே,

இயேசுவின் நாமத்தினால் யோர்தான் ஆண்டவர் ஒரு குவியராக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால ஐயா தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் விழுந்து போல உருவுவதாக, ஹாலே லோயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா ஆண்டவரே தலைவரே நீ

பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வசனத்தை வைத்து ஜெபிப்பது. ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போடுன்னு சொல்லுவார்கள். ஜெபம் இல்லைன்னு சொல்லிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை. அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய

ஒருக்கலி எதுவுமே இல்லை. ஹலேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன், எப்படி சொல்லி சொன்னால் ஒருவர் சொல்லுத, காலையில் எழும்பினுடனே ரெண்டு நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்று குடித்தாலும் ஏதாவது ஒன்று ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கிறார். ஜெபம் என்பது

என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பெயரிலே அலப்புகள் தான் முக்கியமா இருக்கிறது. ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹாலேலூயா. நேற்றைய நாளில் நீங்கள் கொமினியன் அநேக

ஹலேலூயா. எப்படி ஒரு யோசிப்பும் பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வை அவன் கொடுக்கிறான். ஹலேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன் சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்துல தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. ஹலேலூயா. ஆண்டபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனத்தை வைத்து செபிக்கின்ற வழியில அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு, தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. ஹலேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம், ஹலேலூயா. அந்த

செவிக்கிறோம் தத்தாவே. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆண்டவராய தகப்பனே, எங்கள் பிதாவே, தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இன்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமாயிருக்கிறதப்பா ராஜா. தகப்பனே, உண்மை அறிந்த அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய

சாமுவேலே ஆண்டவரே, எல்லாம் ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீது ஆண்டவரே, சகல காரியங்களிலே ஆசீர்வதித்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே

ஆண்டவரே, அந்த இருளின் ராஜ்யம், இருளின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரி ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமா இருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை எப்படி பாவிகளா இருந்தோம் அப்பா, பரதேசிகளா இருந்தோம் அப்பா, அந்நியரா இருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதர்களா இருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளா இருந்தோம் ஆண்டவரே, தேவனே உன்னை அறியாதவர்களா இருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா, எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததையா, அன்பின் கயிர்களால் நெழுத்துக்கொண்டே என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா ஆண்டவரே. தேவன் எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, இந்த நிச்சயிக்க பலவதுக்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்தனுடைய போராட்டம் இருந்ததப்பா, ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும்

எங்களுக்கு போதித்தீரப்பா, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இப்பொழுதும் கொடுத்துக் கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே தேவனே, உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர், நல்லவர் என்பதை எங்களுக்கு அங்கே வைத்தீரப்பா. ராஜா, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டீர் என்கிற ஆண்டவரே தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா. என் தகப்பனாகிய தேவனே அப்பா, அதே போல ஆண்டவரே தகப்பனே, இவர்களின் அதிகாரத்தில் வந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி, சபத அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே.

ஆண்டவராகிய தேவனே உன்னுடைய தலையை கட்டி கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா, தலையிலே தான் ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே, உங்களுடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடவரவனும் ஆச்சரிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே, உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீரங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழி நடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகிய ஆண்டவரே சர்வத்துக்கு நீர்தான் தலையானவர் அப்பா ராஜா. தேவரீரங்களை ஆசை வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்கங்களை தூக்கப்படுத்தாதவரைக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரும்படி செபிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன் ஐயா.

வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் எங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம் வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன். குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கையா.

அதிகாரத்திலே அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த நகரில்

இருக்கிறோம். துதி நாள் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்பத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. சஜதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும்

கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும் அவன் இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லாருலயும் என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படி சொல்லி நாங்க பாக்குறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இதனால் இவர்கள் அங்கு நற்செய்தியை சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்ல போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கு சீலாக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவனாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இப்படித்தான் நாங்கள் யார்

தேவன் அந்த பவுலின் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்கள் அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்போ சில 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். அவன் காவலாளி, ஆனால் ஆண்டவன் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவனை இவர்களை சிறையில் அடைத்து அவர்களை அவனை தேடி போய் அங்க ரட்சிக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத சிறைச்சால கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அங்கு இல்லாதிருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னை தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும் போதும் நாங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர்

சட்டம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலே தான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி, ஏனென்றா பவுலின் சீலாவின் அந்த இடத்திலே பாடினார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை

துதிக்க வேண்டியவர்கள். அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்கள் பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உட்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த ஊழியங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மீன்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள் குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர, ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மீன்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.

0: ஆமீன் ஆமீன்
1: அமீன் அமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதை உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மை செய்துவாய் நடந்து வாராக. ஆமீன்
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர்
2: Thank you.

0: மிக வியாதிகள் அந்த ஆப்பிரிக்க தேசத்திலே அந்த வியாதி அவர்களை பூட்டு வாட்டி வதக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்ல தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: நல்ல ஒரு வல்லவரமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிறது.

இருக்க கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்படும் முடியாது ஜெபிக்கிறோம். நாங்களை நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரே உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம்.

அவர்களை உங்களை தேடக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அங்கு ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரை

கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவர. அப்பா நீர் அந்த பிள்ளைகள் சுகமாக்க வல்லவராயிருக்கு. கர்த்தர் நினைத்த காரியம் அங்கே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவர எப்பா நீர் ஆண்டவர சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டிக்குட்டி அல்லவாப்பா. அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எவ்வளோ வைரஸ் பரவி இருக்கிறதோ, அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ, அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவர உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவர

கட்டளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜெயா ஜபம் ஆண்டவரே மலைய பிழைந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கடு அளவு விசுவாசம் இருந்தால் மலைய வாத்து சொன்னாலும் அது அழந்து போகும் என்று சொன்னீரே. அப்படியாய் ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே சுகத்தை கட்டளிடும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே எபோலா வைரஸ் ஆண்டவரே அதன் மூலமாய் சும்மா

தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே, நீ ஒரு சுகத்தை கட்டளையிட்டீரே என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, அப்பா அந்த விசுவாசத்தில் ஜபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவ நீர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தர் நீ.

0: ఆమేన్ ఆమేన్
1: ఆమేన్ ఆమేన్. అంగళ్య బంగళకేట మనకు స్తోత్రం నంది பிரதர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்
0: ஆமென்
1: ஆமென் நாங்கள்

0: முக்கிய அழிவுகள் அதிகமாக இருக்கிறது. தேவன்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை உமது வண்ணம்

மாற்றுவீராக. அந்த தேசத்திலே அப்ப இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்ப. அநேகருக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. உமக்கு சோத்ரா. இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே

காரியங்களை செய்ய தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்க முடியாத ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்துல எந்த விதமான கலவரங்கள் வராத படிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்கள்

போகாத படிக்கு மழையினால விசேஷமாய் ராஜா, மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியா ஜபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படி கூட அப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்களோட ஆசிர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் தேவன் சீர்படுத்தும்படியா ஒரு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமாரன்

ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமாய் அந்த தேசத்தில் இருந்த அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளி போய் வெளியே நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்ட முடியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை நேர்த்தியாய்

வருமானங்கள் எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேலையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறது அப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீ

புடவத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதான இந்த மக்களும் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மக்கு சோத்ரா என்னும் ஆய்கூட இணைந்து

மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது. ஒப்பு கொடுக்கிற அப்பா, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின் படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஓ குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட, தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோருமா குடும்பமா ஆண்டவரே. நீர்

0: ஆண்டி சிஸ்டர் கத்தரங்களோடும் பிள்ளையோட பிள்ளைகளோடும் அங்கு பேர பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
0: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.

0: ஓகே, சிசிலியாமா அவ நாங்க வரவேற்று கொண்டு பேசலோர் சிசிலியாமா
1: பேசலோ
0: பேசலோ. நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்த நாட்கள்ல நிவித்து செய்யப்பட அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.

0: பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்.
1: ஆமீன்.
0: ஆமீன். ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், இந்த வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் நல்ல தகப்பன் மாற எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இன்றைய வாலிபர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே

தவற ஆண்டுகுறி பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டுகுறி அந்த பிள்ளைகளை ஆரம்பத்தில பாதுகாப்பாக வளர்க்கிறவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு தட்டாவே இந்த உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர்கள்,

Recording in progress. Recording stopped.

0: Recording in progress.
1: Amen. Amen. Amen. சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொண்டு நேரப்படி மாலை 6:45 திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலே மிக சிறப்பாக தேவன் வழிநடத்திக் கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். இப்ப ஜோம்ப 6:00 எடுப்போம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த மாலை வேலையிலே சங்கமா வானொலியிலே நடத்துகின்ற நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் இன்று ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக செபிக்கிறேன். ஆவியானவரே, உமது பிரசன்னம் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகள், தியான பாதிய நடக்கிற பிள்ளைகள், வார்த்தை தாசர்கள் அவர்கள் மீதும் உமது பிரசன்னம் வழங்கட்டும். ஆண்டவரே, உமது நாமம் ஒன்றே மயப்பட வேண்டும். அந்த ஒன்றான மெத்தேவனை இந்த உலகம் அங்கும் கண்டுகொள்ள வேண்டும் என்று சங்கம வானொலி இரவு பகலாக 24 மணி நேரம் செயற்படுகிற நிகழ்ச்சியை நேரத்தை மறந்துகிற தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். உமது அன்பார்ந்த கரத்தால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். பயப்படாதே, நான் நுண்ணுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சாயம் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் சொன்னவர் நீராண்டவர். நீ சொன்னவர் செய்கிற தேவன் நீராண்டவர். ஐயா, இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் நீர் வந்து நடத்த வேண்டுமாக செபிக்கிறது. தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி, வார்த்தைகளுக்கு தாசர்களுக்கு தடைகள் வராதபடி, இன்றைய தடைகள் வராதபடி, ஒரு ஆடுபாத கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவரே நீரே வழிநடத்தும். ஐயா, வார்த்தையை கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், சாட்சியலை சொல்லுகிறோம். காரணம், இருமையான தெய்வத்தை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும். இருளான உலகத்துக்கு அந்த ஒளியை நாங்கள் காண்பிக்க வேண்டும். இருளான குடும்பங்களுக்கு, பின்வாங்கி போன விசுவாசிகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க தேவனே, நீ கிருபை செய்ய வேண்டுமாக தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீ ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளே 6:00 ஜெபம் பாடலை சிஸ்டர் கருணா அவர்கள் ஸ்காபரோன்டியாவிலிருந்து எடுத்து வருவார்கள். இப்பொழுது அந்த சகோதரியை நித்திய விருத்தி சார்பிலும் சங்கம சார்பிலும் அழைப்போமா. பிரைஸ் சிஸ்டர் கருணா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று ஜெபம் பண்ணி வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளை ஜெபித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமே.
2: அப்பா, வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நாங்கள் இந்த இடத்துல உயர்த்தரும் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் கத்தாவை, எங்களுக்கு எல்லாம் உமது நாமத்தின் நிமித்தமும், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும், உம்முடைய கிருபையின் நிமித்தமும் கத்தாவே, உம்முடைய நாமத்துக்கே புகழ் உண்டாவதாக. அப்பா தகப்பனே, இந்த பூமியில இருக்கிற காலங்களில் கத்தர் நீரங்களோடு கூட இருந்து ரட்சிப்பை தந்து எங்களை வழி நடத்திருக்கிற தகப்பனாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கள் எங்களை அழைத்தது அவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஒரே சரீரமாய் எங்களை நீர் கூட்டி சேர்த்து இணைத்திருக்கிறீர். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட கிருபை கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய புத்திர சுவீகாரத்துக்காக, புதிய இஸ்ரவேலருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உண்மை தள்ளின போதிலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டு நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் சுவாமி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எந்த இடத்திலும் கத்தாவே, எந்த ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. அப்பா, பாவிகளின் எல்லாரையும் நீர் நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவராயிருக்கிறீர். ஆனாலும் தகப்பனை, உண்மை அறிய முடியாதபடி தடைபெற்றிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தருங்க ஆண்டவர். வேங்கல்சம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்தினாலே கர்த்தாவே இரத்த சாட்சிகளாய் எத்தனையோ பேர் மறித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த இரத்த சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர். நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பாதகப்பனே எங்களுக்கு குடியிருப்பா இந்த பூமியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே தகப்பனே இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் இல்லை. கர்த்தாவே தகப்பனே நீர் எங்களுக்காக கொடி பிடிக்கிறவர். சத்தானுடைய எல்லா காரியங்களுக்கு எதிராகவும் நீர் எங்களுக்காக கொடி பிடிக்கிறவராயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலும் கர்த்தாவே தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி நீர் அவர்களுக்கு முன்பாக உடைய சமூகம் கடந்து போக வேண்டுமாக நாங்கள் மன்றாடுகிறோம். மண்டவரை சவர்களில் ஸ்ரீபிரதற்காகவும் அவருடைய மனைவி தப்பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். தவைகள் எல்லாத்தையும் சந்தித்து இதுவரை வழி நடத்தின தகப்பனின் வரும் காலங்களில் வழி நடத்திவிட்டு கத்தருமுடைய பார்த்து அந்த குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அது போல மாந்திரங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம்பெல்லாம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு உதவியும் ஒத்தாசையுமா இருக்கும்படியா நீங்க அழைத்த அழைப்பில் அவரை தொடர்ந்து நீர் பாவிக்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அபாயமாக வரப்போற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடுகிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் கர்த்தாவே உமக்காக வார்த்தைகளை கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் உடைய திருப்பாத்திலும் கொடுக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உறவுகளை மீட்டுக் கொள்ளுங்க. அப்பா பின்மாற்றத்துல போனவர்களை மீண்டும் கொண்டு வாங்க ஆண்டவரே. உடைய சமூகத்திலே அவன் உம்மிடத்தில் வர முடியாத நம்முடைய வார்த்தை செல்வரா ஆண்டவரே. அன்பின் கயிர்களால் கட்டி இழுப்பவர் நீர் கர்த்தாவே. அவர்களோடு பேசுகிறவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமா ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் உடைய திருக்கரத்துல நாங்கள் ஒப்பு வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களோட வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பாவை மனம் திரும்பும் போது பல்லோ ராஜ்யத்தில மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று உடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. தேவதூதர்கள் கர்த்தாவே மகிழ்ந்து களி கூறுகிற தருணம் அது. அந்த தருணத்துக்காக நாங்கள் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் செய்கிற இந்த ஊழியத்திலே கர்த்தாவே உமக்காக வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலே ஆசீர்வாதத்தை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேறொன்றும் இல்லை கர்த்தாவே. இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் தற்காலிகமாய் வாழ வந்தவர்கள் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் இருந்து எதுவும் கொண்டு போக போவதில்லை. ஆனாலும் இந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் தாகமாயிருக்கிறோம். ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களுடைய உறவுகளும் ஒன்றை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியக்கார குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகளுக்குள்ளே விழுந்து போகாதபடி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாத்தான் கச்சிக்கிற சிங்கமாயிருக்கிறான் என்று உங்களுடைய வார்த்தை சொல்கிறது. ஆனாலும் நீர் கர்த்தாவே உம்முடைய பலத்தினாலே ஓடும்படியாக எல்லாருக்கும் நீர் ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் எப்போதும் எச்சரிக்கிற சத்தமாய ஒருவருடைய காதலும் கற்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே செய்யப்படுகிற அருவறுப்பான காரியங்களிலிருந்து அந்த தேசத்தை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எருசலேம் சோதோமை போலும் எகிப்தை போலும் இருக்கும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தகப்பன் அல்லவா. அவர்களுக்கு மன உருக்கம் உள்ளவராய் மன்னிக்கிறவராய் இதுவரை வழி நடத்தினது போல அந்த மன்னிப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சாத்தானுடைய தந்திரங்களுக்குள்ளே விழுந்து போகிற அந்த மக்கள் மீண்டும் எழும்பி பிரகாசிக்க அப்பா நீதிமான் ஏழு தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவன் நீதிமானாயிருக்கிறான். ஆனாலும் அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை நினைத்தருள வேண்டுமாக. அந்த அரசலை மக்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உடைய வார்த்தைகள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக மன்றாடுகிறோம். அந்த தேசத்திலே உடைய சத்தியங்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்தபடியாய் அந்த ஜனங்கள் மத்தியிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அறியாமை நிரவுகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீர் மீட்டுக்கொள்ள வல்லவர். ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அவருடைய எல்லா பொல்லாத காரியங்களும் இந்த விடுதலை ஆக்குங்க. அறியாம செய்யற தவறுகளை மன்னிக்கும்படியா எப்ப கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து கதாவே இந்த நாட்டிலே இந்த தேசத்திலே கனடா தேசத்துக்காக நாங்க மன்றாடுகிறோம். அப்பா இன்னைக்கு தப்பு வைக்கிற தகப்பன் நீர் இந்த தேசத்துல இருக்கிற எந்த ஒருடமும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது போல ஒவ்வொரு கண்டத்தையும் நாங்க ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா கடைசி நாளில் இந்த பூமி இந்த வானம் பூமி எல்லாம் வெந்து உருகி போகும் என்றக்கூடிய வார்த்தை உண்டு. ஆனாலும் தகப்பனே ரட்சிப்புக்கு முன்பாக அந்த ஜனங்களை பாதுகாக்க முடியாத நாங்கள் உறுதி சொல்லிக்கிறோம். அப்பா கடைசி நிமிடத்தில் ஆகலும் மெய் தடவியாகலும் அவர்கள் கண்டுபிடிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் சிறைச்சாலைகள் இருக்கிறவர்களுக்கு உடைய சத்தியம் கடந்து போகட்டும். வைத்தியசாலையில் இருக்கிறவர்களுக்கு உடைய சத்தியம் கடந்து போய் விடுதலையாக்கி சுகத்தை கொடுக்கட்டும். அது போல போதை வஸ்துகளினால் அடிமையாகிறவர்களை விடுதலையாக்குங்க. உடைய சத்தியம் எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு உறுதி சொல்லிக்கிறோம். இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அனைவரே அப்பா நீங்களே எல்லாரையும் நடத்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறவர் நீர் எல்லாவற்றையும் பார்த்து

0: 프레이스라고요.
1: ప్రైస్లో చూసిన కారణ నన్రాగ జబిత్తు ஒரு அருமையான பாடல், ஒரு பிரசன்னம் இறங்கக்கூடிய ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை பயன்படுத்துங்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். ஆசீர்வதிப்பாராக.
1: இதுவரை நேரமும் ஜெபத்தை எடுத்து பாடலை பாடுறோம் சிஸ்டர் கர்னஸ் காப்ரோன்டாரியோ. நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனை முடிய வேதத்தியான பகுதியை கொண்டு வருகிறார் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ. அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் நித்தியவச்சு சார்பிலும் 97 ரேடியோ தொடர்பு கேட்கிற பிள்ளைகள் சார்பும் அந்த மகளை ஆரம்பிப்போம். பேசுறோம் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடலை பாடி இன்றைய நாளை கொண்ட தியான பகுதியை வாசித்து இதோட நாமத்தை வாய்ப்படுத்துங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமுள்ள கரம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துற நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வார தேவனையும் மக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய வல்லமுள்ள நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தன், நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மனிதர் அல்ல, நாமம் இயேசு நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்திருக்க நீர் கிருப செய்யபடியா உமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனை உயர்த்துறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய்

வானங்களும் அது சிங்காசனம், இந்த பூமியும் முந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடம் சகல சிருஷ்டியின் நாயகனே. வானங்களும் அது சிங்காசனம், இந்த பூமியும் உமது பாத

0: உங்க கிருபை தந்தேரம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். கிருபையால நாங்கள் வாழுகிறோம், நிலைநிற்கிறோம். ஆண்டவரே, உங்களை கிருப சூழ்ந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்தி துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வேளையில நாங்கள் வேத வசனத்து கூடாக எங்களுக்கு விவரிக்கப்பட்ட இந்த வேதத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 5:7 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்த எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடும் பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதற்கு இந்த வசனம், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை தங்கள் முழு இதயத்தோடு நேசிக்கிற ஒவ்வொருவரும் சில பேர் மனச்சோர்வுக்குள்ளாகிறார்கள், உற்சாகம் இழந்து போகிறார்கள். காரணம், எது அவர்களுக்கு வேண்டாம் என்று தேவன் நினைத்திருக்கிறாரோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எதை வேண்டாம், தேவன் இது மனக்கலக்கங்களுக்குள்ள மன சிந்தனைகளுக்குள்ள வேண்டத்தகாத காரியங்களுக்குள்ள ஈடுபடும் போது தேவனோடு உள்ள நெருக்கம் சில நேரம் தூரமா போறது. தேவனோடு எங்களை உறவில் அந்த உணர்வின் சத்தத்தை வேறு யாரை காட்டிலும் நாங்கள் அதிகமாக அனுபவித்திருக்க கூடும். ஏனென்றால் சில நேரத்துல தேவ சத்தம் இல்லாமல் எங்களுக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் சொல்றது, நாங்கள் தரிசித்து நடவாமல்
1: இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின்
0: சூழ்நிலைகளை பார்க்காமல் விசுவாசித்து எங்களுக்குள்ள தேவன் மெத்த வார்த்தை கூடாக நாங்கள் தொடர்ந்து போகும்போது அந்த அப்படியான இதுல நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் பிரகொன்றை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றென்றால் அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம், அதில் நாங்கள் களி கூறுகிறோம். ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரமும் நாங்கள் அதை நீடித்திருக்க செய்ய முடியாது. ஏனென்றால் சில நேரத்துல நாங்கள் போக வேணும், வேலைக்கு போகணும் அப்படியான நேரத்திலும் இருதயம் எங்களை இருதயம் எங்க இருக்கிறது என்றதை நாங்கள் விசுவாசிக்க வேணும். ஏனென்றால் தேவன் அந்த அவரோடு நாங்கள் எப்பொழுது கர்த்தரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தில் தரிசித்தோ அல்லது தோற்றத்தின் அடிப்படையிலோ அல்ல, உணர்வுகளால் அல்ல, நாங்கள் வந்து அவரோடு நடக்கும் போது கற்றுக்கொள்ள வேண்டுவது என்னென்றால் நாங்கள் தனிப்பட்ட நேரத்துல இருந்தாலும் ஒரு நேரத்துல மாத்திரம் இல்லை, எங்களை இருதயத்தை எப்பொழுதும் அவருக்கு நேர்படுத்தி அவருக்கு முன்வைத்து நாங்கள் நடக்கும் போது அந்த இந்த சூழ்நிலை என்றாலும் எங்களை வெற்றிகரமாய் வாழக்கூடியதாக உணர்வு பூர்வமான நிலை இருந்து விசுவாசத்துக்கு நாங்கள் இடம் பெற வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு இடத்திலும் வந்து நாங்கள் இருக்கும்போது தனிமையான இடத்திலே அல்லது ஒரு சூழ்நிலையான ஒரு கவலையான துன்பம் வீடுகள்லயோ அல்லது துன்பத்தோட அவையில் இருக்கேக்கையோ எங்களை இருதயம் இப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது என்று நாங்கள் சிந்திச்சு கொண்டு இருக்காமல் அந்த தேவனுடைய எங்களை நாங்கள் உணர்வுக்குள்ள தேவனோடு நாங்கள் நெருக்கத்துல இருக்கும் போது அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்க முடியும், இந்த பூமியிலேயே நாங்கள் அதை அனுபவிக்க முடியும் என்று அந்த ஒரு இருதயத்துல ஒரு நிறைவு வரும். ஏன்னா மற்ற சூழ்நிலையை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு கவலை வரும், இதே மாதிரி நடக்குமா, அதை அல்லாட்டி இது எப்படி அவர்களுடைய காரியத்துல நாங்கள் இப்படி பங்கு கொள்ளும் போது இது எங்களுக்கு அப்படி நடக்குமோ எப்படி. ஆனா தேவன் போக வேணும், வர வேணும், எல்லாரோடும் கலந்து கொள்ளணும். ஆனா எதே எதை நாங்கள் எங்களுக்கு தேவன் சொல்லி இருக்கிறாரோ அதே சூழ்ந்து இருக்கும் போது எந்த ஒரு நெருக்கம் வந்தாலும் இடுக்கங்கள் வந்தாலும் நாங்கள் வெற்றி வாழ்வா நடந்து செல்ல முடியும். தேவனுடைய அன்பை உணர்கிற அந்த நிலையிலிருந்து தேவனுடைய அன்பை விசுவாசத்தினால் அறிகிற ஒரு நிலைக்கு செல்ல ஆரம்பித்தால் எங்கள் உணர்வுகளிடம் நாங்கள் எதிர்பார்த்த திருப்தியையும் உறுதியான ஸ்திரத்தன்மையும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஒரு உபவாசத்திலேயோ உபவாசிக்கும் போதும் அல்லது தளித்திருக்கும் போதும் தேவனுடைய நேரத்தை நாங்கள் எடுக்கும் போதும் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப தேவன் எதை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நன்றாக வாழ்கிற தேவனுக்கு விருப்பம், அவர் அன்பாகவே எங்களுக்குள்ள அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், பரிபூர்ண நன்மை, செழிப்பு எல்லாமே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வெளிப்பாட்டோட நாங்கள் விசுவாச இதயத்திலிருந்து உண்டாகிறது. நம் உணர்வுகள்
1: வாழ்த்துகிறோம்
0: அல்ல, தேவன் மீது உள்ள விசுவாசத்தினால் நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த விசுவாசம் என்ன, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று சொல்லப்படும். அந்த விசுவாசம் கேள்வினாலே வரும், அந்த வார்த்தையை நாங்கள் கேட்க கேட்க அந்த ரேடியோ ஊழியங்கள் வெளிச்சத்தின் அந்த நித்திய வெளிச்சம் என்ற அந்த வார்த்தைகளுக்கு கூடாக எப்பொழுதும் அந்த நாங்கள் தரிச்சிருக்கும் போது வேற வேலை என்று சொல்லாமலுக்கு நாங்கள் வந்து அவரோட தரிச்சிருக்கும் போது எங்களை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போவோம். சில நேரம் உலகத்துக்குள்ள பொல்லாங்கல் சூழ்ந்திருக்கிற காரியத்துல இருள் பூமியை காருள் வந்து ஜனங்களை மூடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உங்கள் மேல் கத்தர் உதிப்பார், உன் வெளிச்சத்துல தட்டு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார். அப்ப எங்களுக்கு அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்கள் சில நேரம் அதை உணராம இருக்கலாம், ஜனங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும், இவர் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று. அப்படியாக நாங்கள் அந்த இருதயத்தில் ஒரு
1: இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பு
0: இருதயத்தில் இருக்கிற உணர்வுகளை எப்பொழுதும் வந்து நாங்கள் இருதயத்தை நல்ல திடப்படுத்தி கொண்டு தேவனுக்குள்ள நாங்கள் வாழும் போது அவர் தந்த வார்த்தையின்படி வாழுகிறோம். எப்படி நாங்கள் அவரை உள்ளான மனிதன் எப்படி வல்லமையாய் பலப்படுகிறதுன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க தியானிக்க அந்த உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்து எங்கள் இருதயங்களில வாசமா இருக்கும். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் உண்டு. அந்த அன்பு எவ்வளவு அளவிட முடியாத அந்த அன்புக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். அவர் தந்த வார்த்தை எங்களுக்கு துரியதென்று எடுத்துக்கொள்ளும் போது தேவன் எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் சூழ்நிலைகளை சார்ந்திருக்காமல் விசுவாசம் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கும் நம் இருதயத்தின் ஒரு விளை பொருளா இருக்கிறது. அந்த விளைஞ்சு கொண்டே இருக்கு. நாங்கள் விதைக்க விதைக்க விதைக்க இருதயத்துக்குள்ள விதைப்பு. அப்ப நாங்கள் அந்த விதியை எடுத்து மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது இன்னும் இன்னும் இன்னும் வளரக்கூடியதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உணர்வுகளால் அல்ல, விசுவாசத்தினால் நடக்கிறோம். தேவனுடைய வல்லமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் போது தேவனுடைய எங்களை பூமியில நாங்கள் எப்படி அனுபவிக்க வேணும் என்றதை வார்த்தை கூடாது. ஏனென்றா நாங்கள் எதிர்மறையான காரியங்களை கணக்க பார்க்கிறோம். ஒரு யூடியூப் கூடாகவோ இன்டர்நெட் கூடாகவோ எந்தெந்த டிபேஸ் எந்தெந்த கூடாகவோ நாங்கள் அதை சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு கன நேரம் அதுகளில் மினக்கட்டால் எங்களோட மனநிலை எப்பொழுதும் அந்த இதைத்தான் சாரும். ஆனா தேவனை சார்ந்திருக்கும் போது இந்த இருதயம் கலங்காமலும் அவர் சொல்ற இருதயம் கலங்காமல் இருக்கும் போது தேவன் பேசுறது எங்களுடைய சத்தம் அப்படியே கேட்கும். வேற விதமா அந்த உலகத்துக்குள்ள பெரிய சத்தங்கள் எல்லாம் இருக்குது, அது அப்படியான இதுகளை கேட்காதபடிக்கு அவரோடு தரிச்சிருக்கும் போது தேவன் எங்களுக்குள்ளாக பேசுறது அப்படியே விளங்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல இப்பொழுதும் நாங்கள் வேத தியானம் வேதத்திலே ஆண்டு தியானம் பண்ணும்போது அந்த தியானம் எங்களை வழி நடத்தி கொண்டு போறதுக்காக இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கே நன்றி, துதிகன மகிமை எல்லாம் செலுத்துறேன் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன்.
2: நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே துதி ஆராதனை பாடி உண்மை உயர்த்துவதே என்ற அருமையான பாடலை ஆரம்பத்திலே துவங்கி நன்றாக பாடி தியான பகுதியை நடத்தினீர்கள். அருமையான விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். 2 Corinthians 5:7 தேவனுடைய உறவு விசுவாசம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் மனதை திடப்படுத்த வேண்டும் அன்பு என்பதை தியான பகுதியில் தொகுத்து மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த சிஸ்டர் கிரேஸ், கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையிட்டு செய்ய காலங்களில் கிளச்சவை அனைத்தையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன், ஆமேன்,
0: தேங்க்யூ, தேங்க்யூ,
2: ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை எடுத்து வேத தியான பகுதியிலே 2 Corinthians 5:7 என்ற பகுதியை தெளிவாக உலகத்தை கொடுத்தவர் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன்ட்டு அறிவோம். நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்ல ஃபேஸ்புக்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபிக்கிறது மட்டுமில்லை, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் தாங்களும் இதில் வந்து கலந்து கொண்டு இதனுடைய நாமத்தை மையப்படுத்தவும் அதற்காக பாடுபட்டு ஜெபிக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி,
3: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ,
2: காட் பிளஸ் யூ டு போயட்.
3: ஆமென், ஆமென், ஆமென். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ லார்ட். ஃபாதர் லார்ட், வி தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் பிரசன்ஸ் லார்ட். லார்ட், விதவுட் விச் லார்ட் ஜீசஸ் எவ்ரிதிங் தட் வி சே அண்ட் டு வுட் நாட் லார்ட் ஜீசஸ் கவுண்ட் ஃபார் எனிதிங். ஒன்லி யுவர் பிரசன்ஸ், ஒன்லி த்ரூ யுவர் கிரேஸ் லார்ட் அண்ட் மெர்சி, ஒன்லி த்ரூ யுவர் லவ்விங் கைண்ட்னஸ் லார்ட் தட் வி கேன் கம் லார்ட் போல்டி இன்டு தி த்ரோன் ஆஃப் கிரேஸ் அண்ட் லார்ட் கேரி அவர் செல்வ்ஸ் பிஃபோர் யூ லார்ட். ஈவன் தோ தி அக்யூசர் ஆஃப் தி பிரதரன் தட் ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர் தி லார்ட் அக்யூசிங் ஹிஸ் வெரி சில்ட்ரன் டே அண்ட் நைட் பிஃபோர் ஹிம் பிகாஸ் தே நோ தி டெவில் நோஸ் தட் தே பிலாங் டு தி லார்ட் காட் ஆல்மைட்டி தட் தே ஹேவ் பீன் பாட் வித் தி பிரைஸ் ஆஃப் His blood. They have been sealed unto the day of redemption. That's why He wants to accuse them. But Lord, God Almighty has said in His word in Isaiah, no weapon that is formed against us shall prosper, and no voice that rises against us. Lord, You have said that we will be condemned and will be judged because this is for the servants of the heritage of the Lord. So that they have been given such a wonderful word, because we are the head and not the tail, above and not beneath, and highly favored of the Lord. And when You have called us in such a manner, Lord, we are seated together in Christ in heavenly places at this very moment. That is our position in Christ. And so, Lord Jesus, nothing can ever come against us. Nothing can touch us. And so we thank You for that wonderful promises of God that are yea and amen in Christ Jesus. For that wonderful protection You have given us, Lord. That is why You have sealed us by Your very Holy Spirit, Lord, unto the day of redemption. So we thank You, Lord Jesus. Lord, we thank You, Lord, for the very way, Lord, that Your word has taken resonation, Lord. It has resonated, Lord, in our hearts and lives, Lord, that, Lord Jesus, this is Your word. This is the life-giving force that is within us, Lord Jesus. No discouragement, no failures, nothing, Lord Jesus, here on earth, Lord, even though they comes against us, Lord, when the enemy comes like a flood, the Spirit of the Lord lifts up a standard against them. That is what You have given us, Lord. That standard is the living word. That standard is the living word of the living God coming through us. So we thank You, Father. Father, even as the listeners are listening at this time, Lord, and all those other channels, media ways, Lord, that networks that are coming and joining us, Lord, and 97 radio stations, Lord, oh God, Lord, this is Lord of the living God Almighty coming through and working and moving and doing His work through the power of the Holy Spirit upon each and every entity that You have provided for us, Lord, emanating, Lord Jesus, broadcasting, Lord, from the headquarters of Toronto, Canada, Lord, under Lord, Brother Leslie, Lord, and Sister Rita working alongside, Lord, even as Brother Mahendran has been hosting, Lord Jesus, today and the rest of the days and now the weekend meetings, Lord. So we thank You, Lord, for that call. Thank You, Lord, for the purpose. Thank You, Lord, for the way in which Your wisdom and knowledge and understanding alone can do this, Lord. This is not of man. This is not of us. This is not of the flesh, but of the Spirit of the living God that is coming, working and moving, Lord, through the handmaidens of the Lord that have been already coming and ministering as well. Through Sister Karuna, Sister Grace, and myself, praying, Lord Jesus, for the listeners, Lord, as they are listening, and Brother Mahendran would come and pray for the also the workers, Lord, the participants that are coming and giving forth the word, Lord, the servants of the Lord. So we thank You, thank You, thank You, Jesus. Now, Lord, we give, Lord Jesus, as the listeners, Lord, are waiting, Lord, eagerly, Lord Jesus, and they have been already ministered by, Lord Jesus, the worship that has been going on through the praises of Your handmaidens, and also the devotional that has been shared, Lord. Lord, everything, Lord, that has been shared is for Your honor and for Your glory. That, Lord, they are building up of the faith, Lord Jesus, of the listeners and edification of the listeners, Lord Jesus. So we thank You for that, Lord. Now also, Lord, pray, Lord, even as the listeners are listening, Father, they might be coming from different situations in different countries with different societies, Lord. It does not matter to You, Lord. You created them all in Your image, Father. All five continents were created by You. And, Lord, we thank You, Lord, for every one of them, one of them that were, Lord, created in Your own image. And You put Your Spirit, Lord, even if they want to acknowledge it or not, the very breath that they breathe is from the living God that came into them, Lord. And that is why You are, Lord Jesus, waiting so eagerly, waiting, Lord, with Your love and compassion upon them, with Your love, grace, and mercy upon them, Lord, that they will seek You and find You, they will know You. And all the servants of the Lord that are lined up, Lord, as they come forth and bring forth the word, Lord, will find a place, Lord, in their hearts and lives, Lord Jesus, to go forward and grow in their spiritual lives, Lord. And to those that do not know You, Lord, this is the very works, Lord, that You're working, that we might work the works of God. It is being said, Lord, only through the power of salvation is through the preaching of the gospel. And therefore, Lord, anoint the servant's lips, I pray, O God, even as they come and share the word of the living God. And Lord, even as peace goes forth, it will not return to us void. That is a promise from You, O God. Thank You, Lord, because it is sharper than a two-edged sword, and it will, Lord, cut asunder with every wild imagination and bring forth that clarity and that power, oh God. Only you can do it, Lord, as the anointing power of the Holy Spirit will break through, bring forth victory, bring forth, Lord Jesus, that is of you, oh God, at this very moment, Lord. Oh, thank you, Father. Now we, Lord Jesus, keep those that are also listening, Lord, despite of their circumstances, Lord, whatever the enemy has been trying to attack them, Lord, they are, Lord, according to the words that they have been receiving, Father, will encourage them, Lord Jesus, upon the most holy faith that you have given them, Lord. That faith is of God. Even if it is a small measure of faith, you said, Lord, size of a mustard seed, if we can work on that faith and put that trust upon the living God with that faith, we will see mighty things, you said, Lord, because you have gone to the Father, and you shall do mighty things that I did because of that, you said, Lord, because you have sent that Spirit upon us, Lord, to work, Lord, the works of God. So we thank you, Father. Lord, we give, Lord Jesus, all the rest of the network that is going to go on, Lord Jesus, with Nithya Velicham at this moment, Lord, right to the end of the segment, Lord, as the listeners are listening, touch them, Lord. Lord, not only just listeners, but doers of the word that have been going on with the word of God, encouraging them how to be doers, how to be, Lord Jesus, be encouraged in their hearts and faith in their lives to grow, Lord, and bring forth much seed that has been sown upon their hearts to bring forth fruit accordingly, I pray. Give them that grace, give them that power, the wisdom, knowledge, and understanding, opening their eyes of understanding. So I thank you, Lord, for the work of the Holy Spirit that is going on, even at this very moment. I seal them, Lord, in the name of Jesus. Decree and declare it over in the name of Jesus Christ, even as you are working according to your will and your plan and your purposes. All things work together for the good of those who are called according to God's purposes when they love him. That is what the word says. That is from Romans 8:28. All things work together for the good of those who love God and are called according to his purposes. I pray this in Jesus' name. Amen and amen.
2: Amen. Amen. Thank you, Sister Rajanangal, for prayer. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன்.
2: இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபித்தவர் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வான்குவர். தொடர்ந்து நான் ஊழியருக்காக ஜெபித்து விட்டு செய்தியை கடந்து செல்வோம். ஊழியருக்காக ஜெபிக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், உலகத்திலே அநேக தேசங்களில் நேரங்கள் காலங்கள் பராது ஓடோடி வந்து இந்த சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே துதி உவாச நேரங்களும் கூட வார்த்தை கொடுக்கிறார். இவர்களுக்காரங்கள் பாடப்பட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேலையிலே இந்த கலந்து கொண்ட ஊழியர்களுக்காகவும் பாடுபடுவது ஜெபிக்கும் சுவாமி. ஐயா, உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்த ஊழியர்களுக்கு தந்தவரே அந்த கிருபைக்கா நன்றி. இந்த ஊழியக்காரர்கள் செய்தி கொடுக்கும்போது சுவாமி, அந்த செய்தியின் சத்தம் இந்த நாட்டிலே, இந்த உள்ளத்திலே, இந்த கிராமத்திலே கேட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்துல ஒரு பிரசனம் வந்து நீரான் உண்மையான தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்பதை நீ கண்டுகொள்ள வேண்டுமாக ஜெபிக்கும். ஐயா, அந்த சங்கமா வானொலி இரவு பகலாக வார்த்தையை விதைக்கிறாள் சுவாமி. எல்லோரும் அறிய வேண்டும், ஒன்றான மெய்தேவனை எல்லோரும் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தாக நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் விதைகள் உலகமங்கும் விதைக்க, பாலவனத்திலும் கூட விதைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்.

0: நாம் செய்யலா மற்றும் நேரம் அல்லவா ஆண்டவர். நான் வார்த்தைகளை விதைக்கிற நேரம் ஐயா, மற்றேரம் துதித்தோம் ஆராதித்தோம் பாடுறே பாடுறோம், இப்பொழுது விதைக்கிற நேரம். நாங்கள் வார்த்தையை விதைக்கும் பொழுது சுவாமி, அந்த விதை எங்கே விழுகுது அந்த இடத்திலே ஆண்டவரே பெரிதாய் எல்லோரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லி ஐயா, இன்றைய நாளிலே நித்திய விதத்தில் முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார். வார்த்தையை கலக்கும் சுசை ஜஸ்டினா அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய விளக்கத்தின் சார்பிலும்
1: ஞாயிற்றுக்கிழமை
0: நடக்கிற துதி ஆராதனை அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை கலக்குகின்ற சுவிசேஷி ஜஸ்டினா அவர்களே.
2: எல்லாரும் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கத்த தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். காரணம் உங்களை செய்தி அநேகர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கலக்கொண்டு கலக்குங்கள், உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள்.
2: ஆமேன். இன்றைக்கு நான் இன்றைக்கு சொன்னது மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுக்காமல் அநேக ஜபத்திலே நடத்த போகிறேன். ஆனாலும் வார்த்தையை கொடுத்து விட்டு தான் ஜபத்திலே நடத்த போகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம் கிறிஸ்தவ வாழனை கூட இணைந்திருக்கிற அத்தனை தேசத்திலே இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இப்பொழுது நாங்கள் கண்களை மூடி வார்த்தைகளையும் ஜெபத்துக்களையும் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமமே மகிழ்ந்து உயர்ந்திருப்பதாக. ஆமேன். அவரே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா கிருபை செய்யட்டும். விசுவாசத்திலே தட்டி எழுப்புங்க ராஜா. உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீங்க மகிமைப்படுகிறாக. நாங்களை தாழ்த்தி உங்களுடைய நாமம் உயர்ந்திருக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியும் ஆய் எங்களுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். இந்த கொடுத்த நேரங்கள் கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் நாங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 16:23. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அநேக காரியங்கள் நிமித்தமாய் நாங்கள் கவலைப்படும் போது ஆவியானவர் கவலைப்படாதே, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுவார். என்னோடு இணைந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணுவோமாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர். ஆமேன். ஜெயித்த தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமே. இன்றைய தலைப்பு வந்து நான் உலகத்தை ஜெயித்தேன், அதுதான் தலைப்பு. ஆமேன். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். அநேக பேர் அநேக காரியங்கள்ல நாங்கள் இன்னும் பழைய சாத்தானாகிய பிசாசின் வார்த்தைகளைத்தான் நாங்கள் வைத்துக் கொண்டு உலகம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஆமேன். கிறிஸ்தவ பிள்ளைகள் அதை விசுவாசிக்க, எப்படி பாவம் உலகத்துக்குள்ளே வந்தது என்று நாங்கள் நம்புகிறோமோ அதே போல இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லும் போது அநேகர் அதை விசுவாசித்து செயல்படுவதில்லை. அதனால் தான் அநேக

சத்துருவானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கப்படும் போது அவர் தாமே இந்த அவர் அந்த மூன்று முறையும் சோதிக்கப்படும் போது இந்த உலகத்தை காட்டி கர்த்தர் படைத்த உலகத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கே காட்டி அவரை கொண்டு அவருக்கென்றும் படைக்கப்பட்டதை அவருக்கே காண்பித்து அதை தன்னை வணங்கும்படியாய் சொன்ன வசனத்தை தான் நிறைய நேரங்களில் பிடித்து கொள்கிறோம். இது இந்த உலகம் சாத்தானுடைய உண்மை தான். உலகத்திலே சத்துரு இருக்கிறான், உலகத்துல ஒவ்வொருத்தரும் உண்டு தான் வேதம் சொல்கிறது. ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆமென். அதனால தான் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வட்டி போகிறது, குறைந்து போகிறது. அந்த ஜெயித்தேன் என்ற வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளும் போது நாங்கள் எங்களுடைய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காய் அங்கே அவருக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இன்றைய நாளும் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் அநேக அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கலங்காதிருங்கள் என்று சொன்னவன் சமாதானத்தை உங்களுக்கு சமாதானத்தினால் உண்டாயிருக்கும், உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி சமாதான கேட்டை விசுவாசம் கெடுக்க தணிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது சமாதானத்தை உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்படியாய் நான் செய்வேன் என்று சொல்லி. ஆமேன். அந்த சமாதான குலைத்தலைத்தான் விசுவாசானவன் அநேகரிடத்துல திருடி போறான். அந்த போராட்டங்களை கொண்டு வந்து அநேக காரியங்களை கொண்டு வந்து தேவன் மேல் இருக்கிற அந்த சமாதானத்தை குறைக்கும்படியாய் விசுவாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். இன்றைய நாளில் அன்பு சகோதர சகோதரி, அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். திடன் கொள்ளுங்கள் என்றார். திடன் கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். திடன் எந்த சூழ்நிலைகளை பார்க்கலும் தேவனை பார்க்க வேண்டும். ஆமேன். எங்களுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆமேன். அவர் சுமக்க வேண்டிய எல்லா சுமைகளையும் அவர் சுமந்து தீர்த்தால் அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். அந்த உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் அற்புதத்தை செய்ய போகிறார். என் அன்பு சகோதர சகோதரி, நிச்சயமாய் அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில விடுதலையை கட்டளையிட போகிறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்பட போகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் மத்தியிலே அசைவாட எல்லா சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும், உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் ஜெயிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமா இங்க ஒரு அற்புதமும் நடக்கும். அவர் நாமம் மகிமைப்படும். ஆமேன். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தேன், பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். இந்த வேளையில் எபேசியர் ஒரு முதலாவது அதிகாரம் 21-22 வசனத்தை பார்ப்போமாக. எபேசியர் முதலாவது அதிகாரம் 21-22. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசு உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி. ஆமேன். உன்னதங்களிலே அவருடைய வலது பக்கத்து பிதாவிடத்தில் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். ஆமேன். அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்திருக்க எல்லாவற்றையும் சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். ஆமேன். நாங்கள் பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்லை அன்பு சகோதர சார். அவர் எல்லா போராட்டத்தை எந்த போராட்டத்தை கொண்டு வர மாட்டான்னு சொல்ல முடியாது, கொண்டு வருவான். எங்களை சோதிக்கும்படியா, எங்களை விழுத்தும்படியா, கட்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருப்பார். ஆனாலும் கர்த்தருடைய அவருடைய பாதங்களுக்கு கீழேதான் அங்கே எல்லாம் இருக்கிறது. ஆமேன். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுக்க தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன். அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழே சீர்படுத்தின, அவரை கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற உங்கள் ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்துதலை பார்க்கிறோம். ஆவியானவர் தாமே அசைவாடுகிறார். ஆமேன். நாங்கள் பார்க்கிறோம் முதலாம் அதிகாரம் 18 வசனத்திலே அங்கே எவ்வளவு தேவனை வர்ணித்து எல்லாம் தேவன ஜோவானுக்கு அங்கே நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்துதலே எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்த முன்பதாக அவருடைய ரூபத்தை அவர் அக்னிமயமான கண்களுடைய இருப்பதும் கருக்குள்ள பட்டியமுடைய அவருடைய சத்தம் பெரு இரைச்சல் போல இருக்கிறது, பெரு வெள்ளத்து இறைச்சலை போல இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆமேன். அவரை பற்றி நாங்கள் பார்க்கும் போது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே சொல்லுகிறார். ஆமேன். நாளை 18 வசனம், நான் மரித்தேன், நான் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஆமேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் உடையவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறார்.

சகோதர சகோதரி, தேவனை விசுவாசித்து கர்த்தரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்குள்ளே நாங்கள் ஜெயம் கொள்ளும்படியா. ஆமென். எப்படி முந்தின ஆதாமுக்கு ஊடாக பாவம் இந்த உலகத்திலே வெளிப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாருக்கும் ஜீவன் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்காய் வெளிப்பட்டார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். ஆதாம் பாவம் செய்தான் என்று அதிலேயே நாங்கள் நிற்க கூடாது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வர வேண்டும். ஆமேன். அவருக்குள்ளே வர வேண்டும். அவர் செய்த கிரியைகளை பார்க்கணும். அவர் எதற்காக வந்தார், என்னத்துக்காக வந்தார், எங்களை வாழ வைக்கும்படியா. ஆமேன். ஆவியானவர் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியா. ஜோவானிலே சொல்லப்பட்டிருக்க. ஆமேன். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய, ஒருவரையும் கெட்டு போக அழிந்து போக அவர் விடுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமேன். ஜெயித்த தேவன் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு அசைவாடுகிறார். ஆமேன். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர், மரணத்தை பாதாளத்தையும் வென்றவர், அவருடைய நான் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படி எல்லாவற்றையும் கீழாக்கி பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் என்னோடு இணைந்து அன்பு சகோதர சகோதரி விசேஷமா நான் இன்றைக்கு ஜெபத்தை தான் நேரெடுக்க போகிறேன். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு விசுவாசத்துக்காண்டி சில வசனங்களை நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வேளையில் உங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. ஆமேன். விசேஷமா இந்த நாட்களை நாங்கள் குடும்பங்களுக்காய் ஜபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காய் ஜபிக்க வேண்டும், வாழ்க்கையிலே வேலைகளுக்காய் ஜபிக்க வேண்டும். எல்லாவற்றிலே சோர்ந்து போயிருக்கிற உங்களை இன்றைக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிட போறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இன்றவே இந்த வேளையில் நான் ஒரு பாடலை பாடி ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போற. ஆமேன். இன்றைக்கு வித்தியாசமா இருக்கு. நான் வர்ற நாட்கள் வர்ற கிழமை நான் வேதத்தை மெசேஜ் தான் கொடுப்பேன். இன்றைக்கு பெசல ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டபடியா நான் அந்த ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். அநேகரை தேவன் விடுதலை ஆக்க போகிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். இஸ்ரவேலை பயப்படாதே என்ற வேக்மனுடைய பாதர் பாட்டு அருமையான பாட்டு, அதை என்னோடு இணைந்து நீங்களும் படித்துக் கொள்ளுங்கள். இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அதற்கு பின்பதாக நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆமேன். இது எல்லாவற்றையும் செய்கிறது உங்கள் விசுவாசத்தை உந்திக்க பண்ணுகிற, உங்கள் விசுவாசம் கட்டப்பட. யாராவது விசுவாசம் இல்லாம இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்திருந்தா அவருடைய விசுவாசங்கள் பலப்படுத்த அதற்கு பின்பதாகத்தான் தேவன் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆமேன். அவர் பக்கமாய் முழுவதுமாய் சாரும் போது அவர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை பாதாளத்தையும் வென்றவர், அவருடைய பாதங்களுக்கு கீழா எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாட போற. ஆமேன். நன்றி தகப்பனே, சோத்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, ஆவியானவரே, நன்றி.

உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன்.

0: ஆமே. நன்றி தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி. இந்த வேளையில நான் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போறேன் கர்த்தர். தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறேன். எந்தெந்த தேவைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ அந்தந்த தேவைகளை கர்த்தர் இப்பொழுது சந்திக்க போற. குடும்பங்களுக்காய், விசேஷமாய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆமே. ஆவியானவர் தாமே அசைவாடி கொண்டிருக்கிற. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி. இயேசுவே நன்றி, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க எடுத்து கட்டி தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களாய் ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய மகிமை கண்டெடுத்து பயன்படுத்துங்க ராஜா. குடும்பத்திலே இருக்கிற எல்லா பிசாசின் போராட்டங்களும் ஆவியானவர் தாமே உடை தெரிவீராக. ஜெயம் கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த உம்முடைய வல்லமை கடந்து வருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கணவன் மனைவியாய், பிள்ளைகளாய் ஆண்டவரே குடும்பமாய் அப்பா நீங்க நினைத்த உம்முடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆவியானவரே நீங்க ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துறதுக்காய் நன்றி ஆண்டவரே. குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கிற தகப்பனே. எல்லா வல்லமைகளுக்கும் மேலாக உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஆவியானவரே எல்லா வல்லமைகளை நீர் ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் ராஜா. ஆவியானவரே எல்லாவற்றையும் சகல பிசாசின் போராட்டங்களையும் நீங்க உம்முடைய பாதத்தின் கீழே சீர்படுத்துங்க. என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபை கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க கட்டி ஆண்டவரே தூக்கி நிறுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் நடத்த போறதற்காய் நன்றி. விசேஷித்த சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ராஜா உம்முடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவரே அப்பா நீங்க ஆண்டவரே கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா இந்த வேளையிலும் தகப்பனே நோய்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபை நாள் ஆண்டவரே உம்முடைய கரம் தொட போறதுக்காய் நன்றி. என்னோடு இணைந்து செவிங்க அன்பு சகோதர சகோதரி. வியாதியா இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் தாமே நடத்த போகிறது. ஆமேன். ஆவியானவரான சுகத்தை கொடுக்கிற தேவன், ஆவியானவர் தாமே பலத்தை கொடுக்கிற தேவன். உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு பிசாசின் கட்டுக்களை அறுக்கத்தக்கதாய் தேவ ஆவியான கரம் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறது. வியாதியிலே இருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகமடைவீர்களே. ஒவ்வொருவரையும் சுகத்தை பேசுகிற தகப்பனே பிதாவே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே உம்முடைய கரத்தை நீட்டுவதற்காய் நன்றி சொல்கிற ஆண்டவரே. மரண படுக்கைகள் மாறுவதாக, வியாதியின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்தேட்டி அப்புறப்படுத்துகிற உச்சந்தலை இந்த உள்ளம் கால்வரைக்கு உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்வதாக, ஆணி பாய்ந்த கரம் பாய்வதாக ஆவியானவரே நீங்க தொடர்வதற்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே தொடர்வதற்காய் நன்றி அப்பா. முடியாத என்ற இடத்திலே முடிய பண்ணுகிற தேவன் நீங்க தகப்பனே. ஆவியானவரே சுகத்தை விரும்புகிற தேவன், சுகத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி. வல்லமையாய் இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, மாந்திரிக கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உடைக்கப்படுவதாக ரப சந்தனம நன்றி ஆண்டவரே. கையை எடுக்கும்படியாய் ஆவியானவரை நீங்க கிருபை செய்வதற்காய் நன்றி சொல்லுவோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரை மகிமை பெறுவதற்காய் நன்றி. அநேக குடும்பங்களுக்கு விரோதமா ஏகப்படுற பில்லி சூனிய ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஆண்டவரே அப்பா நீங்க விடுதலை கொடுக்கிறதுக்காய் நன்றி. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களையும் காக்கிறதுக்காய் நன்றி. பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய கரம் அசைவாடுறதுக்காய் நன்றி. ஆணி பாய்ந்த கரம் தகப்பனே, ஆணி பாய்ந்த கரம் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரிகள் அவருடைய ரத்தம் இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய காயம் உள்ள தழும்புகளால் சுகமானோம் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய தழும்புகளால் சுகமாகிறீர்கள், சுகமடைகிறீர்கள். அன்பு சகோதரனே இப்பொழுதே உங்களுக்குள்ளே சுகத்தை தேவ ஆவியானவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமே. நன்றி. எல்லா மரண படுக்கைகளும் மாறுவதாக, எல்லா போராட்டங்களும் மாறுவதாக, எல்லா வியாதி கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, சுகத்தை கொடுக்கிற சகோதரர் ஆசாரியே, தேவனுடைய கரம் தொடுகிறது, தேவனுடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறது, உங்களை சுகப்படுத்தும்படியால் எல்லாம் மறைந்து போகிறது, இருளின் வல்லமைகள் அழிந்து போகிறது, தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கிறது. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி அப்பா, உம்முடைய வல்லமை கடந்து வந்ததற்காய் நன்றி, உம்முடைய வெளிச்சத்தை கட்டளையிட்டதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை விசுவாசி எங்கெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறானோ அந்தந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விட்டு விக்கிறோம் ராஜா. இந்த ஜெபிக்கிற வேளையிலும் அன்பு சகோதரியே, உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை தேவ ஆவியானவர் இப்பொழுது கனம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படியா, அவருடைய எதிர்காலங்களை தேவ ஆவியை எடுத்து நடத்தும்படியாய் இப்பொழுது அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறார். அற்புத சுகத்தையும் அற்புத வல்லமையும் காணும்படியாய் ஆவியானவர் தாமே உச்ச தலையில இறங்கி உங்களை அபிஷேகத்துக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமே நன்றி தகப்பனே. அப்பா நன்றி அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கடந்து வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்தேன் என்ற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவருடைய உம்முடைய வல்லமை தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரே இருக்கிறவராய் இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. பிள்ளையுடைய எதிர்காலங்கள் திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்குள்ளே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாரெல்லாம் இதற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷித்த கிருபை நாள் அப்பா நீங்க கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. எல்லா எதிர்காலங்களையும் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறீராச்சா. உடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே, திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரத்திலே இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. பூமியிலே ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து இந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரே அப்பா நான் ஆண்டவரே ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காய் சுத்தம் பண்ணுகிறவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீங்க அசைவாடுறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலையை கட்டளையிட்டதற்காய் நன்றி, சிறையிருப்பை மாற்றுவதற்காய் நன்றி, இருளின் வல்லமை அழித்ததற்காய் நன்றி, குடும்பங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி தகப்பனே. பயப்படாதே மகளே, பயப்படாதே, சத்துரு உன்னை தொடுவதில்லை. ஆவியானவர் தாமே வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார், சத்துரு உன்னை தொடுவதில்லை, உன்னை மேற்கொள்ள நான் விடுவதில்லை, ஒருபோதும் விடுவதில்லை என்று வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறான் சகோதரியே. தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் தாமே இன்றைய நாளிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அற்புதத்தை அதிசயத்தை காண உங்கள் வாழ்க்கையில இருந்த தடைகளை உடைக்கிறார். வழிகளை செம்மைப்படுத்துகிற தேவன் ஆவியானவர் தாமே கடந்து போய் கொண்டிருக்கிறார். கோணலானவை செம்மைப்படுத்துகிற தேவன் ஆவியானவர் தாமே கடந்து போய் கொண்டிருக்கிறார். வழிகளை திறக்கிற தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து அநேகர் ஏளனமாய் செய்த போதும் தேவ ஆவியானவர் உன்னை கைவிட்டதில்லை மகளே. ரபசக்தனம நன்றி ஆண்டவரே. நீ வாழ்க்கைப்பட்டு கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்பாய், உன்னுடைய குடும்பம் தலைத்து நீ கர்த்தருக்காய் மகிமைப்படுவாய். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே நீங்க தூக்கி நிறுத்தினதற்காய் நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே நீங்க செய்த அற்புதத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காய் நன்றி. ஆவியானவரே கட்டிகள் கரைந்து போனதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. யார் யாரெல்லாம் பாடுகளோடு இந்த வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்தார்களோ அத்தனை பேர் மேலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சுகத்தை நீங்கள் ஆண்டவரே கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எல்லாரே ஆண்டவரே மன மகிழ்ச்சி ஆக்குறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க செய்த நன்மைகள் சொன்னதுக்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரை அசைவாடினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே சங்கமன் ரேடியோக்காய் வருகிறோம் தகப்பனே. ஆவியானவரே சிலி பிரதர் அவர் குடும்பத்தை ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே மூடுகிறோம் தகப்பனே. வெளியேற பெற்ற இந்த ஊழியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறதற்காய் நன்றி. அவர்கள் தேவைகள் பெருகட்டும் ராஜா, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் தகப்பனே. அதற்கான ஆண்டவரே கைகளும் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஒன்றுக்கும் குறைப்படாம ராஜா நீங்க வழி நடத்துறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே மகேந்திரன் ஐயா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்து உமக்காய் ஆண்டவரை ஓடுகிற ஆண்டவரே சகோதரன் நீங்க வழி நடத்துறதுக்காய் இந்த குடும்பத்தை ஆண்டவரே ஊழியங்களை எல்லாரையும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற பலத்தை கொடுத்து ஆண்டவரே ஆவியானவர் உமக்குள்ளே என்னும் அனல் கொண்டு எழும்பி ராஜா அப்பா உமக்காய் ஆண்டவரே என்னும் ஆண்டவரே பலமடங்கு இப்ப இருக்கிறது அல்ல ராஜா, பலமடங்கு தகப்பனே. ஆவியிலே ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதை உம்முடைய ஆண்டவரே வாட்டி அனுப்புகிறேன் தகப்பனே. அப்பா இதோட என்னோடு இணைந்து ஆண்டவரே குழுவாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே ரேடியோ கூடாக செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்கள்ல தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆவியானவரே உம்முடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே. அவர்களை ஒன்றுக்கும் குறைவில்லாம படாமல் ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் கடந்து வந்ததற்காய் நன்றி. கண்ணீரை துடைக்கிறதற்காய் நன்றி. வேதனைகள் துடைக்கிறதற்காய் நன்றி. அப்பா உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் அவருடைய வாழ்க்கையிலே செயற்படுறதற்காய் நன்றி சொல் ரபசத்தன நன்றி அப்பா. ஒவ்வொரு குழுவினர்களையும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேய்க்கிறேன் ராஜா. அப்பா உம்முடைய வல்லமை பாய்ந்ததற்காய் நன்றி அப்பா. எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அநேக ஊழியக்காரரை கொடுத்து அநேக ஆண்டவரே இந்த ரேடியோ ஆண்டவரே நீங்க மகிமைப்படுங்க. அநேக இளைய தடங்களை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அக்கினி பாய்ந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அக்கினி சுவாலையுடைய கண்கள் உடையவரே உம்முடைய கண்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்த்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே பிரகாசிக்கிற ஆண்டவரே சூரியனை பார்க்கலும் உம்முடைய முகம் பிரகாசம் உள்ளதாய் இருக்கிறதே தகப்பனே. அந்த பிரகாசம் ஆண்டவரே ஒவ்வொரு முகத்திலும் பிரகாசம் அடையத்தக்கதை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இணைந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் ஆண்டவரே இறங்கினதற்காய் நன்றி சொல்லுகிற தகப்பனே. சிலுவை நன்று ருசி பார்த்து உமக்காய் வர்ராக்கியமாயோட நீங்க ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: இந்த சூழ்நிலை ஒரு பிரச்சனை கட்சி அந்த ஷட் டவுன் பண்ணா மீண்டும் திருப்பி வாருங்க. நன்றி. இன்றைய நாளிலே சிஷே ஜஸ்டினா யோவான் 16:23 உலகத்தை ஜெயித்தேன் திடன் கொள்ளுங்கள் என்று வார்த்தையை கொடுத்துவிட்டு திடீரென குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தோன்ற காரணம் ஆவியானவர் ஏதோ ஒன்றிலே வழிநடத்தி கொண்டு வருகிறார். சில சமயங்களிலே சில குடும்பங்கள் எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, வியாதியோடு இருக்க எனக்கு ஜெபிக்க மாட்டார்கள் என்று யாரோ குடும்பங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த குடும்பங்களுக்காக ஆவியானவர் சகோதரனை வெளிப்படுத்தி இந்த குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபித்து வியாதிகளுக்காக ஜெபித்திருக்கார். இதிலே ஆவியானவர் தான் வழிநடத்தி கொண்டு வருகிறார். காரணம் சகோதரருக்கு இப்படி ஒரு ஆவியானவர் தோன்றினதே காரணம் ஏதோ ஒரு குடும்பம் இந்த சங்கம வானொலியிலே 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆறாவது ஒரு குடும்பம் இந்த ஜெபத்துக்கான எதிர்பார்த்து இருக்கலாம். ஆவியானவர் வழிநடத்திருக்கிற மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. காரணம் இந்த சகோதரி ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஒரு குடும்பத்துக்கு கத்தர் விடுதலை கட்டளை கொடுக்கிறார். அந்த குடும்பத்துக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு வியாதி இருந்த வியாதியை வெளியேற்றுகிறார். அப்படியே ஒரு சம்பவம் நடந்திருக்கும். சாட்சியில் சொல்லுவார்கள் விசுவாசிக்கிறேன். சாட்சியில் வந்தால் நாங்கள் சொல்லுவோம் கத்தர் உங்களையும் ஊழியங்கள் கைதும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் செய்து கொடுத்த சுவிசேஷி ஜஸ்டினா அவர் யோவான் 16:23 வசனத்தை எடுத்துரைத்து குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, சோர்ந்து போற பிள்ளைகளுக்காக, வியாதிக்காக பாடுபட்டு ஜபித்தான். இந்த ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அது குடும்பம் சாட்சி சொல்ல வருவார்கள் விசுவாசிக்கிறேன். கத்தருக்கு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒரு விஷயம் நின்று கொள்ளுங்கள். இந்த சூமில ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. சில சமயங்களை ஷட் டவுன் பண்ண மீண்டும் பாருங்கள். ஓகே, சரி. அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அழைக்க போறோம். மிகவும் ஒரு ஆசீர்வாதம் செய்து கத்தர் உங்களே ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாரு. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, அடுத்த நாங்கள் இந்த சிஸ்டர் அழைக்க போறோம். தடங்கள் வந்தால், அதாவது இந்த சூமுட ஒரு

0: பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த சங்கமம் வானொலி ஊழியர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் திறந்தருளும்படியாகவும் என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருக்கும்படியால் ஆண்டவரே, என்னை சிலுவையின் பின்னாக மறைத்துக் கொள்ளும்படி பரிசுத்தாவியானவரே நீங்க பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதி கனம் மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில். ஆமேன், ஆமேன். இன்று நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்கள். ஏனென்றால் மனிதராகிய எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே வந்தவர்களும் சரிதான், வராத அறியாத புறஜாதிகளும் சரிதான், பழைய காரியங்களே நாங்கள் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் எங்களுக்கு தடையாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தையிலே அவர் கூறுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் இயற்கையாக நாங்கள் பார்க்கும் போது அதிகமாக முந்திய காரியங்களை நினைத்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய தடையாக காணப்படுகிறது. பழைய துன்பமான சூழ்நிலைகளை நாங்கள் மறக்க முயற்சித்தாலும் நினைத்துக் கொண்டே இருப்போம். சில வாலிபரிடம் கேட்டால் பழைய காரியங்களே சொல்லுவார்கள், நான் அந்த இன்டர்வியூக்கு போனேன் அதுல தோல்வி, இங்க போனேன் அதுல தோல்வி, இதுல பார்த்தேன் அதுல வெற்றி இல்ல, இங்கே போனான் அங்கே பஸ் பிந்திட்டு போறதுக்கு டைம் இல்ல, அப்படி இப்படி என்று ஒரே தோல்விகளையே பழைய காரியங்களே பேசுவதையும் நாங்கள் கேட்கிறோம். இயலாமல் போன நேரங்கள், போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள், பழைய வாழ்க்கையிலே நடந்த வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகளை நாங்கள் நினைத்து நினைத்து அங்கே எங்களை நாங்களே குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிசாசின் தந்திரம். ஏனென்றால் பழையவற்றை நாம சிந்தித்துக் கொண்டிருந்தால் புதிய ஆசீர்வாதங்களை நினைக்க முடியாதபடி, அதை குறித்து செயல்பட முடியாதபடி, அதற்காக நாங்கள் பிரயாயம் பண்ணாதபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போடுவதுதான் அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆகவேதான் நம்மை பார்த்து தேவன் கூறுகிறார் 19 வசனத்தில், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏன் அவர் செய்ய விரும்புகிறார்? நாங்கள் அவருடைய சிருஷ்டிப்பை பார்த்தோம் ஆண்டா, எல்லாம் புதிதாகத்தான் இருந்தது. பார்க்கிறோம் அங்கே பல பல வர்ண நிறங்கள்ல பூக்கள், அழகிய காட்சிகள், வண்ணாத்தி பூச்சிகள், பறவைகள், விதம் விதமா எல்லாம் புதுப்பிதுப்புதான் ஆண்டவர் படைச்சார். கடைசியாக மனுஷனாகி எங்களை அவர் புது சிருஷ்டியாக புதுவிதமாக அதை செய்ததை பார்க்கிறோம். வார்த்தையினால் நட்சத்திரங்கள், வெளிச்சங்கள், சந்திரங்கள், சூரியன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். மனிதனை உருவாக்கும் போது அவர் மண்ணிலே இருந்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி, அதாவது அந்த மண் வந்து ஒரு மகிமை உள்ள மண்ணாத்தான் இருந்தது, அந்த மண்ணிலே எடுத்து அவர் தன் சாயல் அகண்டா, அது மகிமையுள்ள சாயல். ஆகவே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். உயிர், இந்த உயிர் ரத்தத்துல உயிர் இருக்கிறது என்று சொல்வார்கள். அவருடைய ரத்தத்தை அவர் எங்களுக்கு ஊதி எங்களை ஜீவ ஆத்மாவாக்கினார். இது ஒரு புதிய படைப்பு, புதிய காரியம். அதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். தேவன் இவ்விதமாய் படைத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு புதிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையும் வாஞ்சையும் ஒரு தாகம் உடையவராயிருக்கிறார். அவர் அங்கே சொல்லுகிறார், இசைக்கியேல், அந்த புதிய காரியத்தை செய்வதற்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டும். 36:26 வசனத்தை பார்ப்போமானால், இசைக்கியேலில், உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், அங்கே அவர் சொல்லுகிறார், புதிய காரியம் செய்வதற்கு எங்களுடைய இதயம் இருதயமானது என்னவாம் சதையாக மாற வேண்டும். ஏன் அந்த இருதயம் கல்லா இருக்கிறது? நாங்கள் பார்க்கிறோம், சவுலை ராஜாவாக்கும் போது, சாமுவேலை சந்தித்த போது அவருடைய இருதயம் அங்கே மாற்றப்படுகிறது. சவுல் அங்கே புதிய மனுஷன் ஆகுறான். அநேக காரியங்களை நாங்கள் உதாரணமாய் சொல்ல முடியும். ஆனால் மனுஷனுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர் யாராம்? உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவர் தேவன். அங்கே எரேமியாவிலே சொல்லுகிறார், ஏனெனில் மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவராயிருக்கிறேன். ஏனாம் எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த இருதயம் திருக்குள்ளது. அடுத்தது மட்டுமல்ல, மகா கேடுள்ளதாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று தேவன் கூறுகிறார். ஆகவேதான் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிற தேவனுக்கு மட்டும்தான் எங்களுடைய இருதயம் தெரியும், எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் தெரியும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த மனிதன் திருக்குள்ள மகா கேடுள்ளமான இவன்ற இருதயத்தை நான் சதியாக்க விரும்புகிறேன், புதிதாக்க விரும்புகிறேன், மறுரூபப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் அங்கே புதிய காரியங்களை வைக்கும்படி விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இருதயத்தை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு 15:19 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஏனெனில் இருதயத்துக்குள் இருந்து, மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்ச்சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வருமாம். இவைகள் என்னவாம்? மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. ஆகவேதான் அவர் நமக்கு இந்த கல்லான இருதயத்தை, இந்த தீய காரியங்கள் தீட்டுப்படுத்தும் இந்த காரியங்கள் உள்ள நம்முடைய இருதயத்தை நம்மில் இருந்து எடுத்து போட்டு அவர் சதியான இருதயமாக மாற்ற விரும்புகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் என்று சிந்தித்து பாருங்கள். அன்பான பிள்ளைகளே, தேவ சனங்களே, எங்களுடைய இருதயம் மாற்றப்படும் போதுதான் தேவன் நமக்கு செய்கிற புதிய காரியங்களை நாங்கள் உணர முடியும். இன்றைக்கு நீங்கள் அநேகரோடு பேசி பார்த்தால் அவர்கள் புதிய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்ல மாட்டார்கள். ஆண்டவர் இதை எனக்கு செய்யவில்லை, அதை எனக்கு செய்யவில்லை என்று குறைகளைத்தான் கூறுவார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார், அவருடைய வாக்கு என்ன சொல்லுகிறது? நாம் புதிய காரியத்தை செய்வேன், பழையதெல்லாம் முடித்து போயிட்டு அதை நீ நினைத்து கொண்டிருக்காது, நான் உனக்கு புதுசை செய்ய போறேன், புதிய இருதயத்தை தரப்போறேன். பாருங்கள், உங்களுடைய இருதயத்தை அவர் சதியாக மாற்ற விரும்புகிறார். இப்ப நம்மை மறுரூபப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். எசேக்கியேல் 36:27 வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், எப்படி அந்த இதயம் சதையாக மாற முடியும்? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை பெற்று உங்கள் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று அங்கே ஆண்டவர் கூறுகிறார். எசேக்கியேல் 36:27 வசனம் வடிவாக அங்கே சொல்லப்படுது, உங்கள் உள்ளத்திலே நாவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவீர். நடக்க மட்டுமல்ல, நாங்கள் நியாயங்கள் படி செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம், அவைகளை கை கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். அப்பொழுதுதான் எங்களுடைய இருதயம் ஆவிலே ஒரு மறுரூபம் உண்டாகும். அப்பொழுதுதான் தேவன் எங்களுடைய இருதயத்திலுக்கு புதிய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியதாயிருக்கும். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? புதிய காரியம் நடக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சதையாக மறுரூபமாகப்பட வேண்டும். அவருடைய ஆவியினாலே இது எப்படி நடக்குமா? அவருடைய ஆவியினாலும் நாங்கள் அவருடைய கட்டளைகளில் நடக்கவும் அந்த நியமங்களை கை கொள்ளும்படி போதுதான் அவர் அவற்றை செய்யக்கூடியதாக அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் சிந்திக்க முடியும். கொடுக்கப்பட்ட நேரத்திலே ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். புதிய காரியங்களை அவர் இலகுவாக செய்ய அங்கே பார்க்கிறோம். ராஜாக்களுடைய காரியங்களிலே நாங்கள் பார்ப்போம், வாசித்து பார்ப்போமானால் சங்கீதத்திலே அங்கே தாவீது ராஜா கூறுகிறார், பாவம் செய்த போது அவர் அங்கே உணர்ந்து மனம் திரும்பி, உடனே பிள்ளையை செய்த போது அவர் உணர்த்தப்பட்ட உடனே மனம் திரும்பி, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று அங்கே அவர் வேண்டிக் கொள்கிறதை பாருங்கள். எப்படி இது தாவீதுக்கு தெரியும்? தாவீது பாவம் செய்த போது, தேவன் அதை உணர்த்திய போது, அவர் அங்கே அதை உணர்ந்து மனம் திரும்புகிறார். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி அங்கே அவருக்கு தெரியும், தேவன் தன்னை விட்டு போனால் இனி தனக்கு ஒரு உதவியும் இல்லை, தேவன் தன்னை விட்டு போனால் இனி தன்னுடைய காரியங்கள் வெற்றியாகாது. ஆகவே தேவனுடைய கிருபைக்காய் அவர் கெஞ்சுகிறார். சுத்த இருதயம், அதாவது என்னுடைய இருதயத்துல சுத்தத்தை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க, என்னில் அந்த நிலைவரமான ஆவி ஆண்டவரே, நான் அங்கும் இங்கும் குந்தி குந்தி எழும்பாதபடி, உடறி உடறி விழாதபடி, எனக்கு நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே தாங்க, என்ற ஆவியை புதுப்பீங்க என்று அங்கே அவர் அனுபவித்து கூறுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்ன? இறுதியாக தேவன் அவரை ஒரு ராஜாவாய் ஆக்கி அவர் உயர்த்தி 40 வருஷம் அவர் யுத்தம் இல்லாமல் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். புதிய புதிய காரியங்களுக்குள்ளாக தேவன் அங்கே வழி நடத்தினார். அது மட்டுமல்ல, பரிசுத்த பவுலும் ரோம சபையை பார்த்து விவிதமாய் கூறுகிறார், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ரோமர் 12:2 சொல்லுகிறார், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, இந்த மனம்தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் புதிய காரியங்களை செய்யவில்லையா? தடைப்பட்டிருக்கிறதா? வழி திறக்கவில்லையா? பிசினஸ்ல டவுனா? வியாதி மிகவும் மோசமா போகிறதா? என்ன காரியம் எங்களுக்கு நடக்கிறது? நாங்கள் எங்களை ஆராய்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை எது, அவருடைய பிரியம் எது, அவருடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நாங்கள் மறுரூபப்படுவோம். அந்த வேளையிலே தேவன் புதிய காரியங்களை செய்வார். 2 கொரிந்தியர் 5:17 கூறுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் வந்தா என்ன நடக்குதாம்? அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். அவனுடைய சிந்தனையிலே மாற்றம், அவனுடைய கிரியைகளிலே மாற்றம், அவனுடைய செயலிலே மாற்றம், அவனுடைய இருதயத்தில் இருக்கிற சுபாவத்திலே மாற்றம், புது சிருஷ்டி. முந்தி பார்க்கும் போது சொல்லுவார்கள், ஐயோ அவன் முந்தி சரியான குடிகாரன், இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டான், இப்ப அவன் முந்திய போல இல்ல என்று சாட்சி கொள்ளும்படி மக்கள் அவன் புது சிருஷ்டியாய் மாறுவான். புதல் என்றால் வாயை திறந்தா பொய்தான் பேசுவான். இப்பென்றா அவன் எவ்வளவு உண்மையும் எவ்வளவு தாழ்மையும் பெருமையெல்லாம் போய் இப்பொழுது அவன் மாறி இருக்கிறான் என்று சாட்சி கூறத்தக்கதாக இங்க என்ன நடக்கிறதாம்? அவங்க சொல்லப்படுகிறது, அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழைய காரியங்கள் ஒளிந்து போயின. அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் முதல் முதல் தடவையாய் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பீர்களானால் நேர்களே, புது சிருஷ்டியாய் மாற வேண்டியது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கிற புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் தடைப்பட்ட காரியங்களிலே புதிதாய் வழியை திறப்பார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், வாசல்கள் அங்கே வெங்கல கதவுகள் திறக்கப்படும். இவ்விதமாய் தேவன் புதிய புதிய வழியை உண்டு பண்ண முடியும். எபேசியர் 4:23 கூறுகிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பாருங்கள், புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னவா? எங்களுடைய உள்ளத்திலே அவருடைய பரிசுத்த ஆவி, புதிதான ஆவி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய நீதியிலும் தேவன் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அந்த பரிசுத்தத்திலும் அவருடைய சாயலாக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று அன்று எபேசியருக்கு அங்கே எபேசு சபையை பார்த்து விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு கூறுகிறார். பூரண அறிவை அடையும்படி நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு கர்த்தரை பற்றி அறிவு வேண்டுமானால், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் என்னவாம், அவருடைய நியமங்கள் கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது அந்த அவரை பற்றிய அறிவு எங்களுக்கு கிடைப்பதனாலே நாங்கள் புதியதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். ஆகவே நம்மை நாம் ஆராய்ந்து தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும் அந்த இரக்கத்தை பெற தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். பரிசுத்தாவினுடைய புதிதாக்கலினாலும் புது சிருஷ்டியாக மாறுவோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே பழைய பழைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் கூறுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். இந்த பழைய காரியங்களை சிந்தித்து சிந்தித்து கலங்கி கொண்டிருக்கும் தாயே தகப்பனே, இவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை செய்வேன், சகலத்தையும் புதிதாக்குவேன், அவனுடைய இருதயத்தை புதிதாக்குவேன், சதியான இருதயத்தை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை என்னுடைய அன்பினாலே நான் கரைப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பான தாயே கலக்கத்தோடு இருக்கிறாயா? அன்பான தகப்பனே எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து கலங்குகிறீரா? அவர் சொல்லுகிறார், என் கரத்தினாலே அன்பின் ஜனங்களே ஒப்பு கொடுங்கள். அவர் சொல்லுகிறார், சகலத்தையும் நான் இதோ புதிதாக்குகிறேன் என்று அங்கே வெளிப்படுத்தலே அங்கே யோவானுக்கு சொன்ன தேவன் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அவருடைய அறிவிலே நாங்கள் பெருக வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்யும்படியாக, புதிய சூழ்நிலைகளை உருவாக்கும்படியாக, புதிய வேலை திட்டங்களை உருவாக்கும்படியாக, வியாதியிலிருந்து அவர் புதிதாக எல்லாவற்றையும் உருவாக்குவார். என்னென்ன அங்கங்கள் கிட்னி பழுதாகி இருந்தால் கிட்னியை புதிதாக்க முடியும் என்பானவர்களே, உங்களுடைய சுவாச பையிலே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து அதை புதிதாக்க முடியும் என்பானவர்களே, அதே போல் இருதயத்திலே உங்களுக்கு என்ன வியாதிகள் இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தின் பகுதியை அவர் புதிதாக்க முடியும். அவ்விதமாய் புதுப்பிக்கிற தேவன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். உடைய பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமாயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார், மகனே மகளே உனக்கு நான் புதிய வழிகளை உண்டு பண்ணுவேன். நான் அவாந்திர வழியிலே ஆறுகளை உருவாக்குற தேவன், வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன், மனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உருவாக்குற அன்பின் தகப்பன். நீங்க இஸ்ரவேல் சந்ததியுடைய சரித்திரத்தை பார்ப்பீர்களானால் அந்த வனாந்திரத்திலே தேவன் அவர்களை அற்புதமாய் வழி நடத்தி புதிய புதிய வழிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். அவ்விதமான தெய்வத்தை தான் நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று புதிதாக கேட்கும் தாயே தகப்பனே, உன்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்புக்கொடு. இதோ எல்லாவற்றையும் புதிதாக்குறார். பழைய பழைய காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருப்பேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார், அன்பின் பிள்ளைகளே நான் முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை தோன்ற செய்வேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் இல்லாதவைகளில் இருந்து இருக்கிறவைகளாய் காண்பிக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், உடைய பெண்ணு பிள்ளைகளை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களை உங்களுடைய இரு கண்கள் காணவும் இல்லை, நாங்கள் காதுகளினால் கேட்டதும் இல்லை, உங்கள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவிதமான அற்புத காரியங்களை செய்கிறதான் தேவன். அவர் அற்புதரும் அதிசயருமாயிருக்கிறார். அவர் புதிதாக சதியான இருதயத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த இருதயத்திலே தம்முடைய ஆவியை வைத்து அங்கே அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே நான் உங்களை மறுரூபமாக்குவேன், மறுரூபப்படுத்துவேன். இந்த என்னுடைய வார்த்தைகளை நீங்க கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, கை கொள்ளுவர்களாக நாங்கள் மாறும் பொழுது தேவன் எங்களுடைய ஜீவியத்தை ஆசீர்வதித்து புதிய காரியத்தை செய்வார். அவாந்தர வழியிலே ஆறுகளையும் வனாந்தரத்திலே அவர் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் ஆண்டவர் உருவாக்குவார். வனாந்தரத்தில் அவர் வழியை உருவாக்குவார். நாங்கள் விசுவாசிப்போம், கர்த்தாவே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மென்றோடு ஆண்டவரே நீ தீர்த்து புதிதான காரியத்தை உருவாக்கும். உன்னுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், புதிய இருதயத்தை தாரும், பழைய எண்ணங்களை என்னை விட்டு அகற்றி போடும், பழைய கசப்புகள், பழைய கோபங்கள், பழைய வைராக்கியங்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தாவே அவ்விதமான காரியங்கள் எங்கள் இருதயத்திலே மறைந்திருந்தால் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பினாலே கழுவி சுத்தி அடித்து உம்முடைய ஆவியினாலே என்னை அபிஷேகித்து புது சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை புதிதாக்கும் போது நான் உம்முடைய புதிய காரியங்களை அனுபவிக்க எனக்கு கிருப செய்யும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வனாந்தரமாய் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வழிகளை உண்டு பண்ணும்படி, உங்களுடைய வனாந்தரமாய் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நீரூற்றுக்களை உருவாக்கும்படி இன்று என்னோடு சேர்ந்து ஜெபி ஒப்புடுங்கள். கர்த்தாவே, இந்த வேளையில ஆண்டவரே உம்மோடு எம்மை நோக்கி எதிர்பார்த்து ஜெபிக்கிறவர்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்ன தேவனாகிய நீர் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய சரீரத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய வேலை ஸ்தலங்களிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். புதிய சூழ்நிலையை உருவாக்குங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை அவர்கள் எதிர்பார்த்து ஜபிக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, ஒரு அதிசயமான காரியம், மனாந்தரத்தில வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உருவாக்கிற தெய்வமாகிய நீர் அவர்கள் மத்தியிலே கடந்து சென்று அப்பா உம்முடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் ஆகும்படி செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவனே, ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. அதே போல கர்த்தாவே, இந்த சங்கம ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கொண்டு துதிக்கிறோம். இந்த சத்தம் எங்கெங்கு எல்லாம் போகும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு கூடாக நீர் திறந்த இந்த வாசலுக்காய் துதிக்கிறேன் சுவாமி. இந்த குடும்பங்களும் அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவரே நீர் வனாந்தரத்திலே வழியை உருவாக்குற தெய்வமாகிய நீர், ஆந்திர வழியிலே ஆறுகளை உருவாக்கிய தெய்வமாகிய நீர் அவர்களுடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் தங்கும்படியால் ஜெபிக்கிறேன். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. அந்த சந்ததிகளும் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க இன்னும் அதிகம் அதிகமாக உமக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே குடும்பங்களாக அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். சகல துதி கனம் மகிமை யாவையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள ஆண்டவரே நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: நன்றி சிஸ்டா. இருந்தது இன்றைய நாளிலே இசையா 43:18-19, மத்தேயு 15:19, ரோமர் 12:2-5 போன்ற வசனம் கூடாக நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பழையவற்றை சிந்திக்க கூடாது, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த கல்லான நிறத்தை சரியாக மாற்ற தேவன், அதாவது மத்தேயு 15:19 திருட்டுப்படுத்தும் வசனங்கள். இந்த தாவீது பாவம் செய்த போதுதான் அந்த 51 சங்கீத எழுதினான், எழுதி மனம் திரும்பினான். 12:2 மனம் புதிதான மனம் திரும்புங்கள். அந்த 2:5 கிறிஸ்துவுக்குள் வந்தால் எல்லாம் புரு சிருஷ்டி. அருமையான செய்தி, உற்சாகமான செய்தியா இருந்தது. வார்த்தையின் அடிப்படையில் செய்தி கொடுத்தீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: Thank you, brother. God bless you.
1: இதுவரை இந்நேரமும் செய்தி கொடுத்தவர் சிஸ்டர் அருந்ததி, உஷாவா ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஞான பிரகாசத்தை அழைக்கப்படும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: அன்பின் பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நாளிலும் கூட எனக்கு விழிச்ச நேரத்தோடு எங்களை இணைத்து கொடுத்ததற்காக கோடான கோடி தோசை நமஸ்கார பள்ளி உமது பாதத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. இருந்த வைத்தியங்களிலிருந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்று சொன்ன காத்தை வார்த்தை மகேந்திரன் ஐயாவுக்கு கட்டும். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு சகோதரனையும் சரி, ஜீவத்தின் ஊடாக, பாடத்தின் ஊடாக, செய்திகளின் ஊடாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வழியில கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. சொல்லிய பெயர்கள் சொல்லாத பெயர்கள் எல்லாவற்றும் ஆண்டவரே உமக்கு தெரியும். ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் கண்களை திறந்து சுவாமி இந்த நாளிலும் அடியனோடு இடைப்பட்ட வார்த்தை நாங்கள் சந்தோஷமாக விரைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி என்கின்ற தலைப்பில் என்னுடைய செய்தியை நான் தூக்குகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு இருப்பாராக விரைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும், இவர்களை நான் உங்களுக்கு துணிகின்றேன் என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 15 அதிகாரத்திலே 11 வசனத்திலே வாசிக்கின்றோம். யோவான் 15:11 நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும், நம்முடைய புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாற வேண்டும். அதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று அன்போடு சொல்கின்றார். இந்த உலகத்துல 3 வகையான சந்தோஷங்கள் இருக்கின்றன. 1, இயற்கையான சந்தோஷம். ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்து விட்டால் உடனே பெற்றோர்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும். பிள்ளைகள் நிறைவாக மார்க் எடுத்து விட்டால் போதும், ஒரே சந்தோஷம். வேலையிலே உயர்வு கிடைத்தது என்றால் ப்ரமோஷன், ஒரே சந்தோஷம். இவைகள் எல்லாம் பொதுவான ஒரு சந்தோஷம், இயற்கையான சந்தோஷம் என்று சொல்லலாம். இன்னொரு வகையான சந்தோஷம் சாத்தான் கொண்டு வருகின்ற சந்தோஷம், பாவ சந்தோஷம். இதை குறித்து எபிரேயர் 11:25 சொல்லுகிறது. எபிரேயர் 11:25 சொல்லுகிறது, மோசே பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்ததை பார்த்திலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. கவனியுங்கள். முதலாவதாக சந்தோஷம் கர்த்தரால் வருகின்ற சந்தோஷம், உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஆத்மீக சந்தோஷம், தெய்வீக சந்தோஷம். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது வெற்றிமின் சந்தோஷம் வருகின்றது. கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது பரலோக சந்தோஷம் நமக்குள் வருகின்றது. ஏதன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை தந்தார். தேவ சாயலை பெற்று தேவனோடு உறவாடி அவரோடு சந்தோஷமாக ஐக்கியம் கொண்டு இருந்தார்கள். கர்த்தர் அவருடைய சந்தோஷத்திற்கு சகல விருட்சங்களையும் பழங்களையும் பூக்களையும் எண்ணற்ற பறவைகளையும் அவர்களுக்காக சிருஷ்டித்தார். ஆனால் ஏவாள் தேவன விளக்கின கனியை பார்த்து பார்வைக்கு இன்பமாக அவள் கண்டாள். தங்களின் இச்சை வந்தது, அதை சாப்பிட்டு விட்டால் தேவனை போல மாறிவிடலாம் என்று எண்ணினால் ஜீவனத்தின் பெருமை வந்தது. அந்த பழத்தின் உசிப்பாகிய அந்த சந்தோஷம் வெறும் அனித்தியமான ஒரு பாவ சந்தோஷமாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 2 அதிகாரத்திலே 16 வசனத்திலே 1 John 2:16 கர்த்தருடைய கட்டளையை மீறுவதுதான் பாவம். மனமும் மாமிசமும் விரும்புகின்ற அல்லது ஒப்பு கொடுக்கின்றது ஒரு பாவம். மனசாட்சியை மீறுவது பாவம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, அக்கிரமக்காரனுக்கும் மனதார தீமை செய்கிறவர்களுக்கு மன நிம்மதி கிடையவே கிடையாது. தாவீதை கர்த்தர் இவ்வளவோ உயர்த்தினார். அவர் பாவம் செய்த பொழுது முதலாவதாக அவர் இழந்தது என்ன? நெச்சிப்பின் சந்தோஷத்தை தான் அன்பான் அவர்களே. ஆகவே கர்த்தருடைய கண்ணீர் ஓடு மனம் திரும்பி அனைவரையும் உமது ரட்சணிக்கும் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படியாக செய்யும் என்று கதறி அழுதார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 51:12 வசனம். இன்று கர்த்தர் நம்மை அன்போடு நோக்கி பார்த்து என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைத்திருக்கும்படியாக உங்கள் சந்தோஷம் நிறைவாகியிருக்கும்படி என்னை வாருங்கள், கம் நியர் என்று அன்போடு அழைக்கிறார். தீர்க்கதரிசியின் புத்தகம் 15:11 வசனத்திலே வாசிக்கின்றோம். John 15:11 இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது துக்கம் நிறைந்தவராக இருந்தார் என்று யெசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:3 வசனத்திலே வாசிக்கின்றோம். ஜனங்களின் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் மற்றும் மரணங்கள் அவருடைய உருகப்பண்ணிட்டு என்றும் ஆனாலும் இயேசுவானவர் பிதாவின் சமூகத்திற்கு வந்த பொழுது ஆவியிலே கைகூர்ந்தார் என்று லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10:20-21 வசனங்களிலே காண்கின்றோம். Luke 10:20-21 பரிசேகர் அவர்களை குற்றங்களை உடைக்கும் வண்ணமாக பகை தேடினார்கள். அவர்கள் ஜனங்களை பிசாசின் குடியிலே இருந்து விடுதலை செய்வதை பார்த்து அற்புதத்தை இவன் செய்கின்றான் என்று பரிகாசம் பண்ணின வார்த்தைகளாலே பேசினார்கள். அவர் அதை பொருட்படுத்தாதபடி வனாந்திரத்தில் ஒரு இடத்துல பிதாவோடு மகிழ்ந்து கொண்டு இருந்தார். இந்த தெய்வீக சந்தோஷம்தான் இன்று நமக்கு தரும்படியாக அவர் விரும்புகிறார். தெய்வீக சந்தோஷத்தை பெற்று அனுபவிப்பது தாவீது சொல்லுகிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சை பழமும் பெருகி இருக்கின்ற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் என்று கணிதம் 4:7 சொல்கிறார் தாவீது. இன்றைய நிலைமையிலே அதை சொல்லுவோமே ஆனால் அவர்களுக்கு பேங்க்ல பணம் நிறைய இருக்கிறது, அந்த சந்தோஷத்தை பார்த்திலும் அவர்களுக்கு வேண்டியது என்ன? கார் வேணும், பங்களா வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், இப்படி போன்ற சொந்தமான காரியங்களை அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே கர்த்தர் தந்தார். ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற கழிவு கூறுதலினாலும் என்னை நிரப்பினார். இதுதான் பணத்தினால் விலைத்து வாங்க முடியாத ஒரு சந்தோஷம். உலகம் கொடுக்கவும்

ரட்சிக்கப்படுவதால் தான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகின்றோம். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவீகார ஆவியை பெற்றுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவின் குடும்பத்தில் வருகின்றோம். அவருடைய எல்லா சுதந்திரங்களையும் அனுபவிக்கின்றோம். நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று ஜீவனை தருகிறார் என்று காண்கின்றோம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலே இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை கொண்டு கொள்ளுவீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12:3 வாசிக்கின்றோம். சொல்லி மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கின்ற சந்தோஷம் உள்ள காரியங்களிலே கை கூர்ந்து உங்களுடைய விசுவாசத்தின் ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று 1 Peter 1:8-9 வாசிக்கின்றோம். ஒருவர் ரட்சிக்கப்படும் பொழுது சந்தோஷம் அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய மனைவி பிள்ளைகள் சந்தோஷத்தோடு. ஒரு குடிகாரன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவனுடைய முழு குடும்பமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் அல்லவா? சகை நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சகையினுடைய உள்ளம் மகிழ்ந்து துள்ளிற்று. வேதம் சொல்கிறது அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் என்று 19:9 வாசிக்கின்றோம். இரண்டாவது ஞானத்தனத்தின் சந்தோஷம். அதாவது அவர்கள் தண்ணீரில் இருந்து இறங்கின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாதபடி சந்தோஷத்தோடு தன்னுடைய வழியே போனான் என்று அப்போஸ்தலர்கள் அவன் நடவடிக்கை 8:37 வாசிக்கின்றோம். ஞானதானத்தில் எத்தியோப்பா மந்திரி பெரிய ஒரு சந்தோஷத்தை பெற்று கொண்டான். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குகின்றது. அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் பாரமானவர்கள் அது அல்ல. என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாம இருக்கிறது என்று இயேசுவர் சொல்கிறார். Matthew 11:30 ஞானதானம் பெற இயேசு சென்ற பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டிருந்ததும் எவ்வளவு சந்தோஷமாக பிதாவான இவர் என்னுடைய குமாரன், இவர் மேலே பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னது இன்னும் அதிகமான ஒரு சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கி நிரப்பி ஆட்கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷத்திற்குள் அளவே கிடையாது. ஆவியுடனும் உண்மையுடனும் ஞானஸ்தானம் பெறுகின்ற விசுவாசிகள் ஒப்பு கொடுக்கும் பொழுது வானம் அவர்களுக்கு திறக்கப்படுகின்றது, பரலோகம் அவர்களை குறித்து சாட்சி இருக்கின்றது. கர்த்தருடைய அடிசுட்டுகளை பின்பற்றுகின்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்தை நிரப்புகிறது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்திற்கு பிறகு ஞானஸ்தானம் அதிகமாக முக்கியமாக வாய்ந்தது. அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அத்தனை அவசியமான காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுடனே அவருடைய மரணத்துக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலுடன் இணைக்கப்படுகின்ற ஒரு அருமையான அனுபவம். நாம் உயிர் தெழுதலின் நம்பிக்கையை பெறுகின்றோம் என்று 3:4-5 வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது ஒரு தெய்வீக சந்தோஷம் உங்களை ஆள் கொள்ளும் என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். 3வதாக ஆவியின் சந்தோஷம். ராஜ்யம் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவி உண்டாகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நாங்கள் 4:17 வாசிக்கின்றோம். 4வது வேதத்தின் மூலம் எங்களுக்கு வர சந்தோஷம். உமது வேதம் என் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரனுடைய புத்தகம் 119:92

0: வந்து தெளிவாசிக்கின்றோம். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் வேதத்தின் மூலமாக கர்த்தருடைய குரலை நாங்கள் கேட்கின்றோம். இது என் நேதரின் சத்தம் என்பதை உணர்கின்றோம். எத்தனை பாசம் உள்ள குரல், எத்தனை கரிசனையான குரல். நான் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கும் நாட்களிலே கர்த்தர் எசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தின் மூலமாக பலமுறை இந்த காரியத்தை பேசியதையும் புலம்பியதையும் அவருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். வேதத்தில் அவர் சத்தம் கேட்டது மட்டுமல்ல, அவருடைய வசனங்களும் ஆவியும் ஜீவமானது, ஜீவனுமானது, இன்பமுமானது, மிகவும் கொள்கையுடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்ந்தது போல நாம் உமது வார்த்தையின் பேரிலே மகிழ்கின்றேன் என்றார். தங்கினா 119:162 நான் அவரை தியானிக்கும் பொழுது தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்பதையும் சங்கீதம் 134:34 வாசிக்கின்றோம். ஐந்தாவதாக கொடுப்பதிலே சந்தோஷம். இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கிறதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்றும், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக கர்த்தர் கொடுத்தார், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார் என்று 1 Samuel 9:9 பார்க்கிறோம். கர்த்தருக்கு கொடுப்பதிலே எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் உண்டு. மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுப்பதினாலே நமக்கு சந்தோஷம் மட்டுமல்ல, தேவனுடைய பிரியமும் நம் மேல் வருகின்றது. வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று அப்போஸ்தலர்கள் எழுதிய நிருபம் 20:35 வசனத்தில் வாசிக்கின்றோம். மனதுருகி நீங்கள் மக்களுடன் கடன் கொடுத்தால் அதிகம் பேர் ஏமாற்றி விழுவார்கள், நன்றி மறந்து விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு கொடுத்தால் பல 1000 மடங்கு அவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். வானத்தின் பலகைகளை திறந்து இடங்குள்ளாதபடி போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று மலிகியா 3:10 வாசிக்கின்றோம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கியங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவானது எடுத்து விடாது, திருடுகள் கண்ணம் விட்டு திருடுவது இல்லை என்பதை நாங்கள் 6:20-19:21 வாசிக்கின்றோம். இந்த சிறியவனாகிய என் சகோதரன், இவர்களில் ஒருவனுக்கும் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 26:40. கர்த்தர் அதை சுகந்த ஒரு காணிக்கையாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக களி கூறுவேன் என்று சொல்வதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது அக்கினி ஞானஸ்தானம், நீங்கள் அக்கினியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்றும், அவர் கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்ன காரியத்தை நாங்கள் 3:11 வாசிக்கின்றோம். நீங்களும் கூட காலத்தை வீணாக்காதபடி இன்றைய தேவ சமூகத்திலே அக்னி சுவலையாக மாறி ஆண்டவருடைய சேவைகளை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும் காலம் கடைசியாக இருக்கிறது என்று சொல்லுகின்றேன். எபேசியர் 5:15 16-17 வசனத்தை வாசித்து தியானியுங்கள். மெய்யாகவே உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு அன்பர் பேரே சுவாமி, உம்முடைய சேவை செய்வது எத்தனை மேலான ஒரு பாக்கியம். நீதாமே இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பரலோக அக்கினியையும் அக்கினி சுவாலையாக ஒழித்து வீசுகின்ற அனுபவத்தையும் எங்களுக்கு தாரும். இன்று எங்களை உங்களுடைய ஊழியத்திற்கென்று முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றோம். உமக்கன்று வீச எங்களுடைய வாழ்க்கையையும் நீர் எடுத்து உபயோகிக்க வேண்டும் என்று ஜபம் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொல்வதோடு சங்கம வானொலியிலே இந்த செய்திகளை கேட்கிறவர்களும் எழுந்து இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க அவர்களையும் பரிசுத்தப்படுங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த ஊழியத்தை நேரத்தை உங்கள் பாதத்திலே சமர்ப்பணம் செய்கின்றோம் சுவாமி. எனவே அவர்களையும் வெற்றிக்கும் நிச்சயத்தின் சந்தோஷத்துக்கும் கொண்டு வாரும் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடம் இருந்து மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஞான பிரகாசம். இன்றைய நாளிலே நிறைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி என்ற தலைப்பிலே யோவான் 15:11, 1 யோவான் 2:16, 2 சாமுவேல் 2:1, மத்தேயு 6:20, மத்தேயு 26:40, மத்தேயு 3:16, எபேசியர் 5:16-17 வசனங்கள் கூட அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். இந்த வார்த்தைகள் கூட மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பாச கத்தருங்களையும் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. முதிர்ந்த வயதிலும் கனிதந்து முஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தை ஐயா உங்களுக்கே என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஞான பிரகாசம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து இன்றைய நாளே இந்த நித்திய வெளிச்சத்திலே கடைசியாக செய்தி கொடுக்க வரையம் ஸ்காபரோன்டாரியோ. அவர் தினம் தினம் இந்த நிகழ்ச்சியிலே அவரை அன்போடு அழைப்போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன்தாஸ்னம்.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: ஆமென். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்சத்திலே கடைசி செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். பேச செய்தியை கேட்க அவளோடு இருக்கிறோம் பாஸ்டர். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், வழிநடத்துங்க.
2: நாங்கள் எங்களுடைய வாழ்வில் குமாரனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றானமைத்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில் வாழ்ந்து ரசிக்கப்படாத ஒவ்வொருவரும் உமக்குள்ள மறுபடியும் பிறக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் மதங்களில் வாழுகிற மக்கள், பாவத்தில் வாழுகிற மக்கள், சாபத்தில் வாழுகிற மக்கள், தேவனே இல்லை என்று சொல்லுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த காலத்தில் அவர்களில் அவருடைய பாவங்களை மன்னித்து அறியாமையின் காலங்களை மன்னித்து பல ஆண்டுகளாக மதங்கள் மூலமாக மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் காலத்தில் இருந்து ஆபிரகாமினுடைய தகப்பன் ஒரு மத வழிபாடுள்ளவராக சிலை வணக்கம் உள்ளவராக இருந்தான். அந்த மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாம் எப்படி பிரித்தெடுத்தீரோ, இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு இலங்கை இந்தியா பல நாடுகளில் உள்ள மத வழிபாடுகள் உள்ள ஒரு மக்களையும் இந்த காலத்தில் இனி பிரித்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இனி ஒரு காலம் அவர்கள் மனம் திரும்புவதற்கு இனி ஒரு காலம் வர முடியாத காலமாக இருக்கிறது. கடைசி கால எச்சரிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வேல மனதிரும்படியாக இப்படியாக மறு மதங்களுக்கு உண்டாக ஆபிரகாமுக்கு உண்டாக அந்த இஸ்மேலுக்கு உண்டாக வந்து அந்த மதத்துக்கு மத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பல தவறான கொள்கைகளுக்கு உண்டாக மக்களை தேவனுடைய குமாரனை மறுதளிக்கிற மதங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் நரகத்தில் போய் அழியாதபடி இயேசுவேன் ஒரு இரக்கத்தை அவர்கள் மேல காட்டும்படியாக, இப்படியாக இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மதத்தில உள்ள மக்களும் பாவத்தில வாழுகிற மக்களும் சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து இந்த கடைசி காலத்துல இயேசுவை பற்றி கொள்ள, இயேசுதான் ஒரே ஒரு நாமம் ரட்சிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட நாமம் என்பது அப்போஸ்தலர் 4:12 அறிந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அவர்களுக்காகத்தான் இருந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் என்பதை அந்த மக்கள் உணர கிருபை செய்வீராக. துதிகர மகிமை உமக்கு செலுத்தி, ஒன்றான அமைத்தவனாய் உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசுவை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், இவ்வளவு அன்புள்ள தேவன். தேவன் தம்முடைய உச்சிய பிறான குமரனாய இயேசு கிறிஸ்துவ அந்த வாலிப வயதில 33.5 மரிக்க வைத்து எங்களை, எங்களுக்கு அந்த நித்திய வாழ்வை தருவதற்காக, இந்த உலகத்தில வாழுகிற உங்கள் எல்லாருக்குமாக தேவன் அவரை சிலுவையில மரிக்க வைத்து எங்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டார். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் அவரை அறிந்து கொண்டோம். அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று, நாங்கள் மறுபடி பிறந்து அவர் எங்களுக்காக செய்து முடித்த அந்த சிலுவை மரணத்தை அன்னத்தை நம்ம நாங்கள் நினைத்தவராக, அவருடைய கட்டளைகளின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து வாழுகிறோம். பாருங்கள், அவர் தன்னுடைய குமாரனை சிலுவையில மரிக்கவது எங்களை. இன்றைக்கு இயேசுவிடத்தில் நீங்கள் வரும் பொழுது, நீங்கள் யாராயிருந்தாலும் அவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது, நாங்கள் மகனாக மகளாக நாங்கள் மாறிக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றி கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். பாருங்கள், இப்படியாக அவர் தந்த ஆவிதான் பரிசுத்த ஆவி. ஆவியினால நாங்கள் நடத்தப்பட அழைக்கப்பட்டவர்கள். பாருங்கள், இந்த மாம்ச சிந்தை மரணமாக இருக்கிறது, ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை தந்து 9 கனிகளையும் 9 மரங்களையும் தந்து எங்களை அழைத்திருக்கிறார் அவருடைய ஊழியத்திற்காக. இதற்காகத்தான் நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அவர்களை தரிசனத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அவர்கள் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இப்படியாக எங்கள் எல்லாரையும் அறிந்து அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்கும் எங்கள் இயேசு மறித்து உயிர்த்தெழுந்தது தந்த கட்டளை, இந்த சுவிசேஷம் இந்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ கூட செய்யப்படுகிற ஊழியத்தை அபிஷேகம் பெற்ற எல்லாரும் செய்ய வேண்டும். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். பாருங்கள், இன்றைக்கு வேலையாட்கள் குறைவாக இருக்கிறது. அறுவடையோ இந்த 5 அவ்வளவு மக்களுக்கும் நாங்கள் சுவிசேஷம் அறிவித்து முடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு பொறுமையோடு வருகிற, பொறுமையாக காத்திருக்கிறார், தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி ஒரு வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அன்புள்ள ஒரு தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், தேவனும் இயேசுவும் மனித குலத்தை நிச்சயமாக நேசிக்கிறார்கள். பாருங்கள், அவருடைய சாயலாக ரூபத்தின் மடியில் படைக்கப்பட்டவன் தான் மனிதன். இந்த மனிதன் நாங்கள் அவர் 26 பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய சாயலாக அவர் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதன் தான் நாங்கள். தூதர்களை அவர் தம்முடைய சாயலாக படைக்கவில்லை, மனிதன். இப்படி தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆத்துமா அந்த பிசாசு திருடிவிடக் கூடாது. அந்த ஆத்துமா மீண்டுமாக அந்த ஆத்துமா வாழ வேண்டும். இயேசுவோடு இயேசுவிடத்துல வந்து இயேசுவனுடைய ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக வாழ வேண்டும், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு அன்பு, அன்புள்ளவர் தான், அன்புதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறது. நாங்கள் ஒன்றான மித்தவரை முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் தேவன் எங்களுக்கு இயேசுடைய கட்டளையாக எங்களுக்கு தந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் அன்பு கூறும்படியாக நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். யாராக இருந்தாலும் அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது, இயேசுடைய கட்டளையாக இருக்கிறது. நாங்கள் அதை கடைப்பிடிக்க அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கட்டளையாக எங்களுக்கு தந்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக பாருங்கள், அவர் முதல் முறை வரும் பொழுது ஆங்கனை தீர்ப்பு கொடுப்பதற்காக அவர் வரவில்லை. பாருங்கள், இன்றைக்கு மதங்களில் இருக்கிற தேவர்கள் வணக்கங்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்படி தண்டிக்கிற தேவன் அல்ல. பாருங்கள், அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது உலகத்தை, யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் நம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். மனிதன் பாவம் செய்து விட்டான் தான், தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து விட்டான். ஆதாம் அவ்வாள் பாவம் செய்து விட்டார்கள். அதன் சந்ததியாகிய நாங்களும் நன்மை தீமை அறியத்தக்க தெரிவை எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளலாம், தீமையை தெரிந்து கொள்ளலாம். இப்போ பல மனிதர்கள் தீமையை தெரிந்து கொள்ளுகிறார்கள், மதத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள், பாவத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள், பிசாசை தெரிந்து கொள்ளுகிறார்கள். நாங்கள் இயேசுவை தெரிந்து கொள்கிறோம், மெய்யான தேவனை தெரிந்து கொள்கிறோம், தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறோம், ஒரு நித்திய வாழ்வை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு மறுபக்கத்துல இந்த மதங்கள் பாவங்கள் பாவத்தில தொடர்ந்து வாழுவர்கள், சாபத்தில வாழுகிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். தாங்கள் மரித்து விட வேண்டும் என்றது தவறு. தேவன் தான் எங்களுக்கு உயிரை தந்தவர். அவர் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, பிறக்கிற காலம் இறக்கிற காலம் எல்லாவற்றையும் அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த காலத்துல நாங்கள் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த், இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக மனிதன் வாழ்வதற்குரிய ஒரு கட்லாக் தான் இந்த பைபிள். இந்த பைபிள் தான் எங்கள் மனிதனை இயக்குகிறதாக இருக்கிறது. படைத்த தேவனுடைய எங்களுக்கு சுவாசம் தந்து எங்களுக்கு அந்த ஆத்மாவை தந்து, ஆவியை தந்து, சரீரத்தை தந்து எங்களை வாழ வைக்கிற எங்களுக்கு தந்த புஸ்தகம் தான் கட்லாக். இப்படித்தான் நீ வாழ வேண்டும். தீமை செய்தால் நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாய். பிசாசு உன்னுடைய ஆத்மாவை திருடி நரகத்துக்கு, அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம், உன்னை முழித்து கொண்டு நரகத்துக்கு போவான். இதற்காகத்தான் இயேசு அந்த பிசாசை தன்னுயிரை கொடுத்து மண்ணுயிரை எங்களுடைய மனித உயிரை மீட்டு கொண்டார். இதற்காக தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். பாருங்கள், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் விடுகிறான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் இப்படியான மனிதர்களிடத்துல போய் வாசற்படியில படுத்து குடிக்கிறவனாக இருந்தால் அவனை குடிக்கிற ஒரு தோட்சை கொடுக்கிற பாவ சிந்தனைகளை கொடுக்கிறவன் பிசாசாக

நான் இயேசுடைய தோற்றை தான் நான் விசுவாசிக்கிறேன். துக்கம் சந்தோஷமாக மாறும். உன்னுடைய தீமையான தோற்றுகள், மரண தோற்றுகள், பாவ நரக தோற்றுகள் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட வேண்டும். குடியில் இருக்கிறவர்கள் குடி எனக்கு வேண்டாம். தேவன் பொத்தலான பையிலே என்னுடைய பணம் போகக்கூடாது. தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய நான் விரும்பப்பட வேண்டும். பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு இந்த பாவகத்துக்குள்ள போகிற மக்கள் உடைய செலவு நஷ்டப்படுத்துவான் பிசாசு. உங்களை துன்பப்படுத்துவான், கவலைப்படுத்துவான், நோய்களை தருவான். ஒவ்வொரு தீமைகளுக்கும் பிரதான காரணம் பிசாசாக இருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த மதங்களுக்கு கூடாக ஒரு சாபம் வருகிறது. பாருங்கள், இன்றைக்கு மெய்யான தேவனத்தை விட்டுத்தான் ஆபிரகாமின் பெற்றோர்கள் பாவம் செய்தார்கள். இன்றைக்கு ஒரு மத வழிபாடு உள்ள பெற்றோர்ல இருந்தது ஆபிரகாமை பிரித்து எடுத்தார். பாருங்கள், அந்த சந்ததி இன்றைக்கும் பாருங்கள் அடிமைத்தனத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தீமையை விரும்புகிறார்கள். மத அடிமைத்தனத்தில் விக்கிராராதனை உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக. பாருங்கள், தகப்பன் இப்படியாக 2500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அடிமைத்தனம் வருகிறது. அடிமைத்தனம் பாருங்கள், ஆபிரகாமின் தகப்பனுடைய காலத்திலே இருந்து மகனுக்கு அந்த விக்கிர ஆராதனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவனுடைய மகன் தன்னுடைய அந்த மகனுக்கு இது என்னுடைய தெய்வம் கையலால் உருவாக்கப்பட்ட தேவன் என்று இப்படியாக கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு விதமான உருவங்களை செய்து ஊரும் பிராணிகள் பாம்புகள் என்று சொல்லி அந்த 2500 ஆண்டுகளாக இந்த மனிதன் இந்த மத இந்த விக்கிர ஆராதனை என்ற மத அடிமைத்தனத்துக்கூடாக பல சந்ததிகள் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த மதங்களை நடத்துறவர்களுக்கு கூடாக அந்த பிசாசின் தூதர்கள் இந்த வான மண்டலத்தில் காணப்படுகிறது. இந்த ஆவிகள் இப்படியான அவர்கள் மத வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த ஆவிகள் உற்சாகமாக செயற்படும், தீமை செய்ய செயற்படும். வானமண்டலத்தில் இருக்கிற துறைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. இந்த மத வழிபாடுகளை செய்யும் பொழுது இப்படியான ஆவிகள் அந்த தேசங்களில வானமண்டலத்தில தீமைகளை செய்து கொண்டிருக்கும். அந்த தேசம் இன்னைக்கு ஏன் வறுமையாக இந்த மத வழிபாடு உள்ள நாடுகள் எல்லாம் வறுமையா இருக்கிறது? காரணம் அந்த இடங்களில மேலா அவர்கள் இந்த விக்கிர ஆராதனை செய்வதன் மூலமாக அந்த அந்நிய அக்கிரியை அவர்கள் இந்த உலகத்தில தங்களுடைய தேவர்கள் என்ற ஆவிகளுக்கு, தீமையான ஆவிகளுக்கு செலுத்தும் பொழுது அந்த ஆவிகள் அங்கு தீமைகளை, இன்னும் அதிகமான தீமைகளை அந்த விக்கிராராதன உள்ள நாடுகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாங்கள் மேற்கொள்வதற்காக தேவனுடைய ஆவி வேண்டும். தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய இந்த மெய்யான தேவனுடைய ஆவி இப்படியான ஆவிகளை துரத்தும். அதற்காக தான் கிறிஸ்தவர்கள் அந்த தேசத்துல வேண்டும். அந்த தேசத்துல ஒரு போர்ன் அகெயின் கிறிஸ்டியன் இருக்கும் பொழுது அவனுடைய ஜபம், அந்த மகனுடைய ஜபம் அந்த ஆவிகளுக்கு எதிராக ஜபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜபத்தை கேட்டு எங்களுடைய இயேசு கிறிஸ்துவ கூடாக நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த மெய்யான தேவன் அந்த ஜபத்தை கேட்டு தேவன் அந்த ஏஞ்சல்ஸுக்கு கட்டளை இடுகிறான். மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளையிடும் பொழுது அவர்கள் அந்த துரத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகளை அந்த தேசத்தில இருந்து அகற்றிவிடும். இப்படியாக ஜபிக்கிறவர்கள் இல்லாமல் போகும் இடத்துல ஜபிக்கிற இப்படியான பாவ சாப விக்கிர ஆராதனைகள் நடக்கிற இடங்களில் உள்ள மக்கள் போனகை மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் அந்த மெய்யான தேவனுடைய பிள்ளைகளின் ஜபம்தான் அந்த தேவரிடத்துல போகிறது. பாருங்கள், மத வழிபாடு உள்ளவர்களுடைய ஜபங்கள் எல்லாம் பிசாசு இடத்துல போகிறது. பிசாசு தீமைகளைத்தான் தொடர்ந்து அந்த தேசங்களில செய்து கொண்டு வரும். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இதற்காகத்தான் எங்களுடைய மெய்யான தேவனுடைய தூதர்கள் வேண்டும். பாருங்கள், தானியேல் ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்க தொடங்கின பொழுது தானியேல் ஒரு பெர்ஃபெக்டாக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக இருந்தான். அவன் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், தேவன் அவனுடைய ஜெபம் ஏறெடுக்கப்பொழுது 21 நாள் அவன் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். அப்பொழுது
தேவனுடைய கபிரியே தூதன் உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டு விட்டது என்று அனுப்புகிறான். பாருங்கள், அந்த பிசாசு அந்த அதில் ஒரு தடை ஏற்படுகிறது. ஆனாலும் அந்த தடையை அந்த பிசாசின் ஆவிகள் சிறிய தடை ஏற்படுத்தினாலும் மிக்காவே தூதன் தேவனுடைய தூதன் அவனோடு போராடி அந்த பெர்ஷியா அந்த பிசாசோடு போராடி அவன் மேற்கொள்ளுகிறான். இப்படியாக அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டு விடுதலை கிடைக்கிறது. இப்படித்தான் இந்த தீமைகள் ஒரு தேசத்துல அதிகரிக்கும் பொழுது அந்த தேசங்களில் மத வழிபாடுகள் அதிகமாக இருக்கிற இடங்களில பாவங்கள் அதிகரித்த இடங்கள் இருக்கிற அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் வேண்டும். அதிக அளவு மக்கள் அந்த பாவங்களுக்காக அந்த தீமைகளுக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. பாருங்கள், இந்த வேதாகமத்தில ஆதியாகமம் 19 அதிகாரத்துல சோதோம் குமரா ஒரு ஓரினை சேர்க்கை பாவம் உள்ள தேசமாக இருந்தது. பாருங்கள், அந்த தேசத்துக்காக ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்கள், ஆபிரகாம் ஒரு நீதிமான், அவன் ஒரு மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து அவனை பிரித்தெடுத்து தேவன் தன்னுடைய பாலத்தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து செல்கிறான். ஆனாலும் அவனுடைய இரக்க குணத்தின் நிமித்தம் அந்த மக்கள் அழிந்து விடக்கூடாது. பாருங்கள், அக்கினியின் கந்தகத்தினால தேவன் அந்த மக்களை அழித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற தேவன் அந்த ஆபிரகாம் அந்த மக்களுக்காக பரிந்து பேசுகிறான். நீர் ஒரு நீதியுள்ள தேவன் அல்லவா? இந்த இவ்வளவு மக்களை நீர் அழிக்க கூடாது. அந்த தேசத்தில் ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். தேவன் சொல்லுகிறார், அழிக்க மாட்டேன். இப்படியாக 45, 35, 20, 10 நீதிமான்கள் கூட அந்த தேசத்துல மெய்யான தேவனுக்கு ஜெபம் பண்ணுகிற நீதிமான்கள் இல்லாத பட்சத்துல ஆபிரகாமால் மேலும் விண்ணப்பிக்க முடியவில்லை. பாருங்கள், 10 நீதிமான்கள் கூட ஒரு தேசத்துல இல்லாவிட்டால், இந்த மெய்யான தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லாவிட்டால் அந்த தேசம் பாவத்தினாலே பாருங்கள் அழிக்கப்பட்டு போறது. அக்கினியும் கந்தம் இருக்கிற கடலில அப்படியாக அந்த தேசம் அழிக்கப்படுகிறது. பாருங்கள், அதற்காகத்தான் ஆவியின் அபிஷேகத்தை தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் போனகேன் கிறிஸ்தியனாக தேவனுடைய ஆவி பரிசுத்தாவி மட்டும்தான். மற்ற ஆவிகள் எல்லாம் மதங்களுக்கு கூடாக பாவத்துக்கு கூடாக செயற்படுகிற ஆவிகள் தான். இன்றைக்கு மண்டலங்களில் உள்ள துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வல்லமையின் ஆவிகள், தீமையின் ஆவிகள், குடிப்பழக்கம், வச்சாரம், பேசித்தனம், இப்படியான ஆவிகள். இதற்காகத்தான் தேவன் வேதாகமத்தின்படி தேவன் நீதிமான்களை தேடுகிறான். ஆபிரகாம் பாருங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்தான். அவன் பாருங்கள், ஆனாலும் பாருங்கள் அந்த சாராளின் நிமித்தம் அவன் இஸ்மாயிலை பெற்றெடுத்தாலும், மாம்ச சித்தத்தின்படி ஆபிரகாம் இஸ்மாயிலை பெற்றெடுத்தாலும், பாருங்கள் இஸ்மாயில் ஒரு துஷ்டன் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் தேவன் ஆபிரகாம் துணை ஆபிரகாமை அழைத்தார் அவன் உத்தமமாக வாழும்படி. பாருங்கள், அந்த இஸ்மவேல் பிறந்த பின்பு தேவன் ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ உத்தமனாயிரு, நீ ஒரு தவறு செய்து விட்டாய் தான், இனி நீ உத்தமனாயிரு. இப்படியாக அவன் அந்த உத்தமத்தில தொடர்ந்து இருந்ததன் நிமித்தம் ஆபிரகாமன் சந்ததியில இயேசு பிறக்கிறான். இயேசுவின் சந்ததியில நாங்கள் வருகிறோம். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஈசாக்கு யாக்கோப்பு கூடாக இயேசு கிறிஸ்து கூடாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். அந்த தேசத்து நிமித்தம் நாங்கள் இயேசு கிறிஸ்து கூடாக நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட மரத்தில் துக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு வாக்கு தக்க சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மாற்றி தந்தார். மரத்திலே அவர் தூக்கப்பட்டு மரித்ததன் நிமித்தம் பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல வந்திருந்தோம். மனிதனுடைய கிரிகைகள் பொல்லாததாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு மனிதர்களே இந்த மதங்களுக்கு கூடாக தீமைகளுக்கு கூடாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது கூடாக இந்த தீய படம், சீரியல்கள், சினிமாக்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் எல்லாம்
ഇതെല്ലാം ദേവനിക്ക് പ്രിയമായ കാര്യങ്ങൾ. പാരങ്ങൾ ഞങ്ങൾ ജോവാൻ മൂന്നാമധികാരം 19 വസനത്തിലെയും ഒളിയാണത് ഉലകത്തിൽ വന്നിരുന്ന മനുഷ്യരുടെ കിരികകൾ പൊല്ലാതവകളായിരിക്കിറപ്പടിയാൽ അവർ ഒളിയെ പാക്കിലും ഇരുളെ വിരമ്പുകിறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பாருங்கள் ஆதாம் எவ்வாள் தொடக்கம் இயேசு கிறிஸ்து வரைக்கு 4,404 ஆதாம் எவ்வாள் பிறந்த கிறிஸ்துவுக்கு முன் 4,004 பிறந்தாரா ஆதாம் எவ்வாள். இப்படியாக 4,004 மத வழிபாடுகள், தீமைகள், பொல்லாங்குகள், இந்த மக்கள் தீமையை விரும்புகிறார்கள், ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். மரண இருள், பாவ இருள், துன்பம் என்ற இருள், கஷ்டம் என்ற குடிப்பழக்கம் என்ற இருள், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிராராதனை, இப்படியான தீமைகள் எல்லாம் இருளாகிறது. இந்த இருளை அகற்றுவதற்காகத்தான், இந்த இருளான வாழ்வை ஒளியான வாழ்வாக மாற்றுவதற்காக இயேசு உலகத்தின் ஒளியாக வந்தார். பாருங்கள் அவர்கள் ஒளியை பார்க்கல, இயேசுதான் ஒளி. இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு மனிதர்கள் பொல்லாங்கு செய்ய, இன்னைக்கு நாடுகள் கூட தீமையை செய்ய விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தீமையான யுத்த உபகரணங்களை உருவாக்குவதில் அவர்கள் முனைப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யோவான் 3:20 வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியரிடத்தில் வருகிறான். பாருங்க ஒளியரிடத்தில் வரும் பொழுது எங்களுக்கு இயேசு கற்று தருகிறான், தீமை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை கண்டித்து உணர்த்துகிறார். இது பாவம், இது நீதி, இது நியாய தீர்ப்பு இருக்கிறது. இயேசுதான் நியாயாதிபதி, அவருக்கு முன்னால நாங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும். எங்களுடைய வீணான வார்த்தைகளுக்கு கூட நாங்கள் கணக்கொப்பிக்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தின்படிதான் தேவன் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். பாருங்கள் 1 John 4:15 வசனத்தில் பார்க்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். 1 John 3:9 வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வந்து பாவம் செய்யக்கூடாது என்று கற்று தருகிறார். இன்னைக்கு நாங்கள் பாவம் இந்த அபிஷேகம் பெற முன்பாக நாங்களும் பாவத்தில தான் வாழ்ந்தோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து மறுபடியும் பிறந்த பொழுது நாங்கள் பாவத்தை வெறுத்து விட்டோம். பாவம் பிசாசிடத்தில் இருந்து வருகிறது. பாருங்கள் 1 John 3:8 வசனத்துல பார்க்கும் பொழுது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்கள் ஆதாம் எவ்வாளின் பிள்ளைகள் காயின் ஆபேலை கொல்லுகிறான், முதற் கொலை. ஆதாம் எவ்வாளை வஞ்சித்த பிசாசு அவனுடைய பிள்ளைகளையும் பாருங்கள் காயின் ஆபேலை கொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாய் தகப்பனை வஞ்சித்தவன், பிள்ளைகளை வஞ்சித்தவன், இப்படியாக இந்த மதங்களுக்கு உண்டாக 4,000 பாருங்கள் இந்த மிக்கிற ஆராதனை உள்ள மக்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். பாருங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 700 முன்பாக உருவாக்கப்பட்ட அந்த முகமதியர் மதத்துக்கூடாக இன்றை வரைக்கும் தேவன் மறுதளிக்கப்பட்டு கொண்டு வருகிறார். தவறான கொள்கைகள், தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமான கருத்துக்களை எழுதி பாருங்கள் அந்த முகமதியர் அந்த பரலோகத்துக்கு போகாதபடி ஒரு தடுப்பை அந்த அவர்களுடைய புஸ்தகத்துல எழுதி இருக்கிறார்கள். இயேசு சிலுவையில மரித்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை, மீண்டும் வருகிறது உண்மை, இதெல்லாம் பாருங்கள் அந்த புஸ்தகத்துல மறைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால உண்டாயிருக்கிறான். இந்த
விசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இப்படியாக தொடர்ந்து இன்றைக்கு மதங்களுக்கூடாக இந்த ரிலிஜன்ஸுக்கூடாக எல்லா ரிலிஜன்ஸ்லயும் இந்த பிசாசின் கிரிகைகள் காணப்படுகிறது. பிசாசு எதையும் கருத்து முரடான கருத்தை கொடுப்பான். கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட பிரிவினைகளை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். டாக்டரேட் பலவிதமான டாக்டரேட்களை கொண்டு சபைகளுக்குள்ள பிரிவை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறவன் தான் பிசாசு. பாருங்கள், இந்த பிசாசு இந்த கடைசி காலத்துல அவருடைய சிலுவையைத்தான் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு எங்களுக்காக சிலுவையில மரித்தார். என் பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினியை இயேசு ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். பார்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக ஆதாம் ஏவாள் அந்த திறவுகோலை நான் மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டிய அந்த திறவுகோலை பிசாசிடத்துல கொடுத்து விட்டான். பாருங்கள், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக வந்தான். இயேசு இந்த உலகத்துல பரிசுத்த சரீரத்தோடு வந்திருந்தும் கூட பிசாசினால சோதிக்கப்பட்டார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதி இருக்கிறது. இதற்கு தான் தேவனுடைய வார்த்தை வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உணவு உட்கொள்ளுகிறோம். இது சரீர பிரகாரமான உணவு. நாங்கள் இந்த தேவனுடைய பைபிள் தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒரு தொடர்பான புத்தகமாக இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமின் தொடர் பழைய ஏற்பாடுல இருக்கிறது. இயேசு மத்தேயு 1:3 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம், இயேசுடைய பிறப்பு, சிலுவை, மரணம், 3 உயிர்த்தெழுதல், மீண்டும் வருகை, எல்லாம் புதிய ஏற்பாடுல இருக்கு. ஒரு தொடர்பான புத்தகமாக இருக்கிறது. மனுஷ குமாரனாக இயேசு இந்த உலகத்துல வெளிப்பட்டால் இந்த சோலை நீங்கள் இந்த கர்த்தர் சங்கீதம் 23 சொல்லுகிறது, கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். நாங்கள் இந்த ஆத்துமாவுக்கு தேவையான உணவு தான் இந்த வேதாகம வார்த்தை. இதை உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆத்மா தேற்றப்படுகிறது, தேற்றப்பட்டு பாருங்கள் துக்கம் சந்தோஷமாக வருகிறது. உங்களுடைய முகத்தில கவலை இருக்குமாக இருந்தால் நாங்கள் மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படியான முகத்தோடு வருகிறார்கள் என்று ஓரளவு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. துக்கத்தோடு வருபவர்கள் அவருடைய ஆத்மா துக்கத்தில் இருக்கிறது. இந்த ஆத்மா துக்கத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். துக்கம் சந்தோஷமாக மாறும். பயத்தில் வாழுவார்கள் சிலர். இப்படியானவர்களுக்கு தேவனுடைய ஆவி வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறான். சில மனிதர்களோடு பேசினால் அவர்கள் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியாக பேசுவார்கள். இவர்களிடத்துல பிசாசின் கிரிகைகள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கன்ஃபியூஸ் பண்றது பிசாசு. தெளிந்த புத்தியை தருகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் முதலாவது தேட வேண்டியது, பலர் இன்றைக்கு பணத்தை பொருளை முதலாவது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு வந்தால் எல்லாரும் நேரத்தை இந்த உழைப்பதில தான் எல்லா நேரத்தையும் செலவழித்து விடுவார்கள். பணம், பொருள், பணம், சாப்பாடு, அது, வீடு, இதுகளைத்தான் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 6:31, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது ஒரு நாள் அவருக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்காக 7 நாள் 6 நாள் தேவன் வேலை செய்து 1 நாள் ஓய்வு நாளாக 1 நாள் நாங்கள் தேவனுக்கு கொடுத்து தேவனை எங்களை உருவாக்கின தேவனை துதிக்க வேண்டும். எங்களை உருவாக்கினதன் நோக்கம், அந்த தேவன் மனிதனை படைத்ததன் நோக்கம், அவரை நாங்கள் உயர்த்த வேண்டும். பாருங்கள், அந்த மெய்யான தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்கு நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பாருங்கள், பரலோகத்துல கேரு மீன்களும் சேரா மீன்களும் 24 மணி நேரமும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தர். அதே போல இந்த உலகத்தில இருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த அவங்களுடைய துதி தேவனிடத்துல
போய் செல்லுகிறது. ஆராதனைக்கு ஆராதனையிலே பிரியமுள்ளவர். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தேவன் அவர்களை மோசே மூலமாக பிரித்தெடுத்து ஆராதனை செய்வதற்காக அழைக்கிறார். தனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு இந்து மத மக்கள் கூட சமஸ்கிருதத்தில் இயேசுவை தான் அவர்கள் போற்றுகிறார்கள், அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஓம் கன்னியாய நமக என்று அவர்கள் சமஸ்கிருதத்தில் பேசுகிறார்கள். கன்னி வயிற்றில் பிறந்த தேவனுக்கு போற்றி, ஓம் பவித்ராய நமக பரிசுத்தமாக வாழ்ந்த இயேசுவுக்கு போற்றி, இப்படி அவர்களுடைய துதிகள் எல்லாம் அந்த மெய்யான தேவனுக்கு தான் செலுத்துகிறார்கள். அறியாமல் அந்த சமஸ்கிருதத்தில் அந்த மெய் தேவனுக்கு அவர்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் தமிழில மொழிபெயர்த்தால் இயேசுவுக்கு போற்றி போற்றி என்று சொல்லி அவர்கள் போற்றுகிறார்கள். பாருங்கள், இப்படியாக இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒவ்வொருவர்களும் பிசாசை துரத்துற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 12:22 நாம் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே அனுப்பப்பட்டு இன்றைக்கு அந்த ட்ரினிட்டி பிதாவாக பிதா பரலோகத்திலே இருக்கிறார். இந்த உலகத்தில மனுஷனாக இயேசுவாக வெளிப்பட்டார். சிலுவையில மறித்து இன்றைக்கு பிதாவின் வலது பாக்க பாரசத்தில இயேசு இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு எங்களுக்கு இல்ல இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். எங்களுடைய ஆலயம், எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக இந்த சரீரத்துல தான் பாவம் செய்கிற இடம். அதற்காகத்தான் பரிசுத்த சரீரத்துல சரீர இரத்தத்தை சிந்தி அந்த அந்த பரிசுத்த இரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டார். வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்காமல் இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தினால நீங்கள் நாங்கள் மீட்கப்பட்டோம். பாருங்கள், இப்படியாக எங்களுக்கு ஒரு வாழ்வை தருவதற்காக, ஒரு நித்திய வாழ்வை தருவதற்காக அவர் எங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள் இப்படியான ஒவ்வொரு மக்களையும் அவர் இரக்கத்தினால கிருபையை கொண்டுதான், கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவன் இலவசமாக தருகிறதாக இருக்கிறது. மார்க்கு 15:15 பாருங்கள், இயேசு பிரசங்கம் பண்ணினார், யோவான் ஞானகன் பிரசங்கம் பண்ணினார். இந்த கடைசி காலத்துல நாங்களும் பிரசங்கம் பண்ணுகிற ஒரே பிரசங்கம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இந்த கடைசி காலத்துல நாங்களும் அதையே பிரசங்கிக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும், பாவத்தில இருந்து உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவும், நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று விசுவாசத்தோடு உங்களுடைய இருதயத்தில இருந்து பேசும் பொழுது அவர் அந்த ஜபத்தை கேட்டு உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். இப்படியாக பரிசுத்த ஆவியினால நீங்கள் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இன்னும் நீங்கள் மதத்தில வாழ்வீர்களாக இருந்தால் பாருங்கள், மதத்தில வாழ்வர்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று வேதாகம் சொல்லுகிறது. 1 John 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பாருங்கள், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அந்த மெய்யான தேவனுடைய, இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய, ஆதாம் ஏவாளை உருவாக்கின தேவனுடைய, எங்களுக்கு சுவாசத்தை தந்த அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் இயேசு வெளிப்படும் பொழுது அவர்

இயேசுவுக்கு பிரியமாக வாழும் பொழுது இயேசுவை போல அவர் எங்களை புதிய சரீரத்தை தந்து இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் எங்களுக்கு எங்களுடைய ஆவி ஆத்மாவோட இயேசுடைய சரீரத்தை தந்து இயேசுவை போல நாங்கள் அவருடைய ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கப்படுகிறவன் எவனோ அவனில் நிலைத்திருக்கிறான், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இப்படியாக மனுஷகுமாரனாக இயேசு இந்த உலகத்துல வந்து எங்களை மீட்டு கொண்டார். இன்றைக்கு நீங்கள் மதத்துல வாழுகிறீர்களா, பாவத்துல வாழுகிறீர்களா, சாபத்துல வாழுகிறீர்களா, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு நித்திய நித்தியமாக வாழுகிற ராஜ்யத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவரோடு நாங்கள் வாழணும்,

உமதிய மதம் இப்படியான பாவத்திட வாழுகிற ஆத்மாக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. இறங்கும்படியாக ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது போல பண்ணுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தாகம் தாகம் என்று எங்களுக்காக மனுக்குலத்திற்காக அந்த ஆத்மா தாகத்தில் அந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது என்ற விருப்பத்தோடு தன்னுடைய உயிரை அந்த ஆத்மா அழியக்கூடாது என்று அவர் அழுது உயிரை விட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.

0: நம்பிக்கிறேன். நீர்தான் இந்த உலகத்தின் ஒளியாக பாபம் உள்ள மனிதனுக்காக, இந்த மதங்களில வாழுகிற மனிதனுக்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக முடிய உயிரையே அந்த சிலுவையில, கல்வாரி சிலுவையில கொண்டு ஆத்ம தாகத்தினால இந்த ஆத்மாக்கள் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு தாகத்தோடு உம்முடைய உயிரையே கொண்டு தேடி அந்த 33 வாலிப வயதில மீண்டும் வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு மக்களையும் மனம் திரும்பும்படியாக, இந்த கடினமான இருதயங்களை சதியான இருதயமாக மாற்றும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு உம்முடைய தரிசனங்களை கொண்டு ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக நம்முடைய பரிசுத்த ஆவியினால் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், இவர்கள் அறியாமல் மதங்களில தாய் மூதாதையர்கள் செய்த தவறுக்கூடாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூதாதையர்கள் எழுதின தவறான புஸ்தகங்களுக்கு கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, பிசாசின் கிரியைகள் கூடாக கண்கள் குருடப்பட்டு, கண்கள் குருடாக்கப்பட்டு வாழுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த இரண்ட கண்கள் திறக்கப்படுவதாக, கடினமான இதயங்கள் சந்தியான இதயங்களாக இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, ஒவ்வொருவரும் மனம் திரும்பவர்களாக, அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, அந்த மரணமே இல்லாத ராஜ்யத்தில் இந்த உலகத்திலேயும் 1000 வருட ஆட்சியில வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இயேசுவிடத்தில வந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. துதிகர மகிமை ஒன்றால் அமைத்தவராய் மக்கை செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்,
1: நன்றி பாசா அஞ்சன் தாசன் அவர்களே. இயேசு கிறிஸ்து பின்பற்றுவோம், பின்பற்ற வேண்டும் என்ற தரப்பிலே நீ அழகாக பிசாசின் கிரியை என்ன என்பதையும், மதங்களின் வாழ்ற மக்கள கிரியை என்பதையும், இயேசு கிறிஸ்துவின் கிரியை என்பதை மிக தெளிவாக வேதாம ரீதியில அநேக வேத பகுதியை தொகுத்து மிக அழகாக எடுத்திருந்தீர்கள். மிகவும் ஆசீர்வமா இருந்த பாஸ்டர் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல கொடுத்தவர் பாஸ்டர். நாங்கள் இப்ப முடிவு தேர்தல் எடுக்க போறோம். நாளைய தினத்திலே சனி ஞாயிற்றுக்கிழமையில துதி உவாச ஜபனால் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுங்க. நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே, சுவாமி இன்றைய நாளே இந்த நித்திய விஜயத்தை துவக்க முதல் முடியும் வரை ஆசிரியை தந்தீர். இன்றைய நாளே துதித்து ஆராதித்த பிள்ளைகள், வார்த்தை குறித்த தாச அனைவரையும் ஆசீர்வைத்து, இந்த வார்த்தைகளை தந்த சங்கம வானையும் ஆசீர்வைத்து, தொடர்ந்து வரும் மறு வளர்ப்பின் வெற்றியையும் கேட்கிற பிள்ளையையும் ஆசீர்வைத்து, நாளைய நேரத்தில் நடக்கிற துதி உவாச ஜப நிகழ்ச்சியை மீது ஆசீர்வைத்து தந்துட வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரம பிதாவே.
2: அருமையாக வழி நடத்திய உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. சமாதானத்தோடு நித்திரைக்கு செல்லவும் காலையிலே ஆராதனை நடத்த கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம்.

அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் இரவு நேர நித்திய வெளிச்ச நேரம். டொரண்டோ நேரம் 9:36. நாளை காலவேளையில் 8 மணிக்கு அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக இணைவோம். அதுவரையும் மறு ஒலியிருப்பிலே செல்வோம். அது மறு மட்டுமல்லாமல் பாடல்களோடு துதிகளோடு வழிநடத்த கதர் உதவி

ரெண்டு சாமுவேல் 17 அதிகாரம். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகிலும் அப்சலோம் அத்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோர் இடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர்செபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் உம் அண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்தில் ஆகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம்.

0: அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரே ஆனால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகுமட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அக்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்ன இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான், நானோ இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம், ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்ல சொல்லுங்கள் என்றான். யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்ரோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயினிடத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை ராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாவீது மக்னாயிமில் சேர்ந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோஹிலிம் ஊரானும் கீலேயாத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் தலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாட்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும்
1: தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்
0: தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும். எரேமியா 21 சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவினிடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசா எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான், ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியையும் எங்களுக்கு அனுகிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பின போது எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய் விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். அவன் அக்னியினால் அதை சுட்டரிப்பான் என்று சொல் என்றார். யூதா ராஜாவின் குடும்பத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தாவீதின் குடும்பத்தாரே, உங்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்னியைப் போல் புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்பிவியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமமான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன், அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று. ரோமர் 7 அதிகாரம். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மறித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன், கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும் படிக்கும் அது நன்மையானதைக் கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும் படிக்கும் அப்படி ஆயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ.
2: ரோமர் 8 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டேன். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அந்தியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள

0: தேதி ஏழாம் மாதம், 30ஆம் தேதி ஜூலை மாதம், 30ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கோம். டொரண்டோ நேரம் காலை 7:58. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பு ரேடியோ .com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையுடன் இணையத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியர்களோடும் வரவேற்போம். இன்றைய நாளுக்கான வசனம்: நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வேதாபுத்தத்தை 364 வாசனம் முடிக்கிற அதிகாரங்கள், 2 சாமுவேல் 16, எரேமியா 20, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமர் 5:6 இதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அத்தோடு நாங்கள் ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கருத்திலே போய்ப்போம். நாங்கள் இந்த வேலையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேலையிலே சௌரி டாலி அவர்கள் யூஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கான சுவாசிக்கிறோம். மாலை வேலையிலே எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் தேவன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்த எங்களுடன் தேவ ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் படைப்போம். துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்படைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி கர்த்தரண்டை அபிஷேகமாக வழிநடத்த இணைந்திருக்கிற அவரிடம் ஒப்படைப்போம். வழிநடத்துகளமாக ஆமேன். உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: சொன்னது போல அவர்களுக்கு நீங்கள் பயப்படுவீர்களாக சொல்லி அந்த வாக்கு தத்தங்கள் தான். அதே அதிகாரம் அல்ல, வேறு அதிகாரங்கள் மூலம் கூட தேவன் என்னோடு பேசினார். ஹாலே லூயா. இந்த வேளையிலும் கூட நாங்கள் அந்த வார்த்தைகளை நாங்கள் உச்சரித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் கடந்து செல்லுவோம். ஹலே லூயா. அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹலே லூயா. இன்னும் அதிகமான வசனங்களை இந்த நாளிலே தேவன் பயப்படுவீர்களாக, பயப்படுவீர்களாக சொல்லி தேவன் அதிகமான வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். ஹலே லூயா. இதோ உன் தேவனாய் கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று. ஹலே லூயா. ஒருவருடைய வார்த்தைகள் மூலம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். அநேக காரியங்கள் ஊடாக நீங்க கடந்து செல்லலாம். ஹலே லூயா. ஆனாலும் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆனபடி நான் இந்த நாளிலே கூட தேவனை துதிப்போம், தேவனை ஆராதிப்போம். ஹலே லூயா. சத்தனுக்கு நாங்கள் வைக்கின்ற போட்டு ஹலே லூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா.

ஏன் உமக்கு ஆராதனை செய்கிறேன், உயாமல் பாடிடுவேன். உமக்கு ஆராதனை செய்கிறேன், ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே வாக்கு கொடுத்தீர் ஐயா, அவர்களுக்கு நீங்க பயப்படீர்களாக, தளங்காமலும் திகையாமலும் திடமாயிருங்கள் சொல்லி வாக்கு கொடுத்தீரப்பா ராஜா. என் தகப்பனாகி ஆண்டவரே, அப்பா நீரே தேவன், கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிறோம், வலிமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கலாம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவராகி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா கண் கண்ட ஆண்டவரே தேவனே, சத்ருவை நீ ஒருபோதும் காண்பதில்லை சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நிறையங்களுடைய ஆறுதல், நிறையங்களுக்கு அடைக்கலாம், நிறையங்களுக்கு உற்ற துணி அப்பா ராஜா, நிறையங்களுக்கு ஆண்டவரப்பா, உம்மிடத்தில் வல்லமை உண்டப்பா ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், நிறைய வல்லமை தகப்பனே. ஹல்லேலூயா. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் தகப்பனே ராஜா எங்கள் இருதயத்தின் வாஞ்சியா இருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்க அவரை தேடினீர்களாக இருந்தால் அவர் உங்களுக்கு தென்படுவாக சொல்லி இருக்கிறீர்கள் ஐயா. ஆண்டவரே உங்க ஆத்துமாவிலே ஆண்டவரே இருக்கிற குறவுகளை நீர் காண்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே எங்கள் எண்ணங்களிலே எங்கள் சிந்தனைகளிலே எங்களுடைய ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, தெரிந்து கொள்ளுதல்லே இருக்கிற குறவுகளை நீர் காண்கிறீர்கள் அப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே எங்களுடைய சீரம் ஆண்டவரே தேவனே எங்களை மேற்கொள்ளாத எங்களை காத்தள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகி தேவனே அப்பா முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களாக இருந்தால் தென்படுவீர்கள் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள நீ கிருபதாரம் ஐயா ராஜா. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லு தேவனே ராஜா. இந்த வேளையில் இந்த நாட்களிலே என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்ன காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி கையெழுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நிறைய ஆண்டவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி செவிக்கிறோம் தத்தாவே. உனக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். சந்தரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன், சந்தரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன். நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தவரே தினமென்னை காத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே தினம் என்னை காப்பவரே. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன்.
நினைவு காப்பவரை, கண்ணீரெல்லாம் துடைப்பவரை, கண்மணிவு காப்பவரை, கண்ணீரெல்லாம் துடைப்பவரை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாரும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து உயரம் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். தாய் போல அன்பு வைத்தீர், தந்தை போல சுமந்து கொண்டேன். தாய் போல அன்பு வைத்தீர், தந்தை போல சுமந்து வந்தேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. இன்னொரு முறை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எரிக்கோ கோட்டை ஒருவராலும் உள்ளே போக முடியவில்லை, அதை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் கொடுத்திருந்த திட்டம் எதுவென்றால், அங்கே அந்த எரிக்கோ கோட்டையை சுற்றி ஆராதனை செய்யும்படி, தேவனை துதிக்கும்படி. எல்லாம் நாளும் ஒரு தடவை தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு நாளும் தான் ஏழு தடவை தேவனை துதிக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் ஏழு தடவை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனத்தியாளங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், ஐந்து நிமிஷம், பத்து நிமிஷம் என்று சொல்லி நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிப்பது தான் நமக்கு விடுதலை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கத்தியின்றி ஒரு ரத்தமின்றி ஆராதனை செய்து எரிகோ கோட்டையை தகர்த்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு சென்றார்கள். ஹல்லேலூயா. அங்கே கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவா. ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. இந்த கடந்த கட்ட ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. அன்றைய ஊழியத்தை பலுத்தமாக்க பெருக்கமாக்க உமக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவே. தடைகளை நீக்க ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா ராஜா. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வளர்க்க எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா. தீர்மதாரம் ஆண்டவரே. தாப்பினேமுக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருப பெருகும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அநேகர் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளகம் யாராயிருந்தாலும் ஹல்லேலூயா சூத்திரம் செலுத்துங்க. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அப்பா சூத்திரம், ஆண்டவரே சூத்திரம், அதிசயமானவரே சூத்திரம், விடுதலை தருகிறவரே சூத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சூத்திரம், தகப்பனாய தேவனே, தாயை போல் மார்புடையவரே உமக்கு சூத்திரம் ஐயா, தந்தை போல தூக்கி சுமக்கிறவரே சூத்திரம் ஐயா, கிருபையாளரே உமக்கு சூத்திரம் ஐயா, இரக்கமுள்ள தேவமே உமக்கு சூத்திரம், மன்னிக்கிற தேவனே உமக்கு சூத்திரம், மகாபெரியவரே உமக்கு சூத்திரம், மகாபலம் உள்ளவரே உமக்கு சூத்திரம், மகாதேவனே உமக்கு சூத்திரம், ஆண்டவராய தேவனே, தேவனே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அற்புதமானவரே. ஹல்லேலூயா. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உங்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா. வானமும் உடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதஸ்தலம், ஆண்டவரே பணிந்து குனிந்து தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. பிதாவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தலைவன் நீங்கும்படி துதிக்கிறோம், கட்டுக்கள் அகலும்படி துதிக்கிறோம், சாபங்கள் நீங்கும்படி துதிக்கிறோம், ஆண்டவராக தேவனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கிறோம், அதிசயமானவரே ஆராதிக்கிறோம், அற்புதமானவரே துதிக்கிறோம் ஐயா, விடுதலை தருகிறவரே துதிக்கிறோம், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை உங்களை காண செய்கிறவரே துதிக்கிறோம்,
சத்துருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் விழுந்தாலும் விழுந்திருப்போம், நாங்கள் இருளில் இருந்தால் பேரங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், அவருடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று சொன்னேன். சோத்ரா ஆண்டவரே, உங்களை பருகி பெருகி பூமியை கீழ்படுத்தி அது ஆண்டவர் உங்களை சொன்னீரே உங்க சோத்திரம் ஐயா, ஹாலே லூயா ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆண்டவரே தேவனே அப்ப ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதற்காக சோத்ரம் ஐயா, ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அற்புதமானவரே ஹாலேலூயா ஆண்டவரே, துதிப்பதே சால சிறந்ததப்பா, உண்மை துதிப்பதே உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே மக்கு சோத்ரம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. வார்த்தையாக வந்தவரே, வார்த்தை சொல்லி தந்தவரே, வார்த்தையாக வந்தவரே, வார்த்தை சொல்லி தந்தவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹாலேலூயா. சாலமோன் தேவனுக்காக கட்டின ஆலயத்தில் ஆயிரம் ஆயிரம் பலிகளை செலுத்தினான் ஐயா. ஆண்டவராகிய தேவனே அவனுக்கு தரிசனமானிடப்பா. என் தகப்பனே, நாங்கள் உமக்கு ஆயிரம் ஆயிரம் பதினாயிரங்களாக பலிகளை செலுத்துகிறோம் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய கட்டுக்கள் அகலட்டும் ஐயா. ஆண்டவராகத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை காண செய்த தேவன் ஐயா ராஜா. எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்காக ராஜா, எங்கள் சகோதரங்களுக்காக, எங்கள் தேசங்களுக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்களை நீங்க ஆக்கி மீட்டுக் கொண்டிருக்கா. ஹாலேலூயா தகப்பனே, ஹாலேலூயா உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்களை வாங்கி ஆண்டவரை ஆண்டு கொள்ளுங்கோ, எங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளுங்கோ, எங்கள் சரீரங்களை ஆண்டு கொள்ளுங்கோ, எங்கள் நிதி நிலைமைகளை ஆண்டு கொள்ளுங்கோ, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்களை ஆண்டு கொள்ளுங்கோ, உங்கள் சபைகளை ஆண்டு கொள்ளுங்கோ, அன்றைய எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கோ அப்பா. விதாவே அப்பா, விதாவே அப்பா, விதாவே அப்பா, விதாவே அப்பா, விதாவே நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் அடிமத்தனத்தின் ஆவி ஆவியை பெற்றவர்கள் அல்ல ராஜா. அப்பா விதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியாரும் தன்மையான தந்திருக்கிறீர் ஐயா. அன்றைக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தரப்பின் எங்கள் பரிசு தாவியானவர் வாக்கு தொடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவரே தேவனே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீர் அப்பா. என் ஆவியானவரே சூத்திரம், ஆவியானவர் எங்கே உண்டு விடுதலை உண்டையா ராஜா. உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரே தேவனே, அசையப்பண்ண ஆவியானவரே, உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணது வேறு சொல்லி வாக்களித்த தேவனே எமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை மீட்டு விடும், உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடும், உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும். அற்புதமானவரே அற்புதமானவரே அற்புதமானவரே அற்புதமானவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. எந்த உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன், என்னுயிரே முழு மனதால் சோத்தரிப்பேன். அப்பா எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவே. அப்பா தேவனே, அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரீர் அதை அறியோ ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறவர் நீங்க தான் அப்பா ராஜா. என் தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் கைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை திடப்படுத்தும், எங்கள் சிந்தைகளை திடப்படுத்தும் ஐயா, எங்கள் வாழ்க்கையை திடப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளை திடப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹலேலூயா. என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன், என் உயிரே என்றே இயேசுவே
முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். நீங்களும் சேர்ந்து பாடலாம். ஹாலேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களில் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர்தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஹாலேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, எனக்கு பல

படுவேன், இனி என்றென்றும் சோர்த்தரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோர்த்தரிப்பேன். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதேன் எந்த வாழ்வினிலே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போல் உதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே எந்த இயேசுவே மனதால் சூத்தரிப்பேன். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். எந்து வா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் சோத்தரிப்பேன். ஹலிலுயா. எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகவில்லை. துன்பத்திலே நான் அமர்ந்துட்ட போடும் கைவிடப்படவும் இல்லை.

0: வேந்தன் இயேசுவே முழு மனதால் சூத்தரிப்பேன். ஹாலேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே முக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஹாலேலூயா. நாங்கள் பெரிய ஜாதிகளை பாராச்சா ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறீரப்பா ஆண்டவரே. முக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கட்டுக்களையும் தடைகளையும் ஆண்டவரே தேவனே அகற்றி அவர்களை நிமிந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் தானப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம். இந்நாளிலே நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. ஆண்டவரே ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே தேவனே உம்முடைய ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே அந்த எகிப்தின் ஆண்டவரே இருப்பு காலவாயை நாங்கள் நோக்கும் பொழுது அந்த இருளின் ராஜ்யத்தை நாங்கள் நோக்கும் பொழுது இவ்வளவு விகற்பமா இருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே அந்த ஜனங்கள் அப்பா ராஜா தேவனே எவ்வளவு தூரம் அப்பா ராஜா தேவனே உலக காரியங்களிலும் ஆண்டவரை விக்கிற ஆராதனையிலும் ஆண்டவரை வந்து மலிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ராஜா. நமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. அப்பாவுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்படப்பட்ட கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் செய்த கொடிதான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்து மீட்பை கொடுத்து ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி செய்த கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உண்மையெல்லாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் உமக்கு சமீபமாயிருக்கிற பெரிய ஜாதி ஏது? ஆண்டவரே தகப்பனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாது படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு விலகாது படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சந்ததிகளை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் சந்ததிகளே ஐயா ராஜா உமக்காய் நீங்க மீட்டுக் கொள்ளும்படி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஐயா, எங்கள் வருங்கால சந்ததிகள் ஐயா, உண்மை சேவிக்க வேணும் ஐயா, உண்மை ஆராதிக்க வேணும் ஐயா ராஜா. உங்களுடைய உதவி தேவை அப்பா ராஜா. என் ஆவியானவரே தகப்பனே ராஜா, எங்களை ஒருவரும் அழைக்கவில்லை அப்பா. எங்களை ஆவியானவர் அதுக்குரிய ஆண்டவரே திட்டங்களை போட்டு அதற்குரிய வழிகளை திறந்து அதற்குரிய பாதைகளை திறந்து ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே அற்புதமாய் எங்களை உங்களுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரப்பா. அதே அற்புதத்தை எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கற்பிக்க வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்தவான்கள் நடந்து திரிந்த பூமியப்பா, பரிசுத்தவான்கள் கட்டின ஆலயங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே இந்த ஆலயங்களிலே வந்து ஜனங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே பாதகள் திறங்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேசங்களில் இருக்கிற திருச்சபைகள் நிறைவாய் நிறையும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே நீங்கள் கட்டி கொடுத்த ஆலயங்கள் அப்பா, பரிசுத்தவான்கள் தங்களுடைய பணத்தை போட்டு ஐயா ராஜா ஆண்டவரே இந்த ஆலயங்களை கட்டி இருக்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ஆலயங்களை ஜனங்களின் நான் நிரப்பும் ஐயா, திரளான ஜனங்களின் நான் நிரப்பும் ஐயா. ஆண்டவரே தேவனே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளின் நான் நிரப்பும் ஆண்டவரே. உங்க சூத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே உடைய ஊழியக்காரர்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா, ஆத்துமாங்களுக்காக பரிதவிக்கிறார்கள் ஐயப்பா ராஜா. ஆண்டவரே உங்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் நறுமுண்ட நொறுமுண்ட ஆவிய நீர் ஆண்டவரே தள்ளாத தேவன் ஐயா ராஜா. உங்களுடைய ஜனங்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே ஆலயங்கள் யூரோப் தேசங்களிலும் இந்த தேசங்களிலும் இருக்கிற ஆலயங்கள் ஆண்டவரே வெறுமையாயிருக்கிறதா பா ராஜா தேவனே. வனாந்திரங்களின் வழிகளையும் அவாந்திர வழிகளையும் தன்னிறத்தடகத்தையும் உண்டாக்கும் தேவன் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆண்டவரே ஜீவ நதியாக ஆண்டவரே நாவியானவர் நதியாய் ஓடும்படி செவிக்கிறோம். ஆயிரம் பதினாயிரம் தேவதூதர்களை இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம். அறுவடை மீதி அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி
1: பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே அறுவடை மீதி வேலியாட்களை அனுப்பும் ஆண்டவரே, ஓ ஆண்டவரே முக சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய சந்ததிகளை நீர் நோக்கி பாரும் ஐயா. உடைய நாமத்துக்கு ஆகப்பட்ட பாடுகளை நினைத்தரணும் ஐயா. ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே அந்த காலங்களிலே ஐயா எந்த வித எலக்ட்ரிக் வசதிகளும் இல்லாத காலங்களிலே ஐயா அந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த குளிர்ந்த தேசத்திலே ஐயா ஆண்டவரே தேவனே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். உம்முடைய நாமத்துக்காக பட்ட பாடுகளை நீர் மறந்து விடுகிற தேவன் அல்ல ராஜா. நினைத்தருளும் ஆண்டவரே, நோவாவை நினைந்தருளினீர் ஆண்டவரே தேவனே, காற்றை வீச செய்தீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தேவனே ஜலத்தை அமர பண்ணினீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவரே தேசத்தின் கொடுமைகளை அமர பண்ணும் ஐயா. ஆண்டவரே ட்ரக்ஸிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே அப்பா பிதாவே மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த லெஸ்பியன் காரியங்களிலே ஐயா சட்டங்கள் இருந்தது ஜனங்களை விடுதலையாக்கும் ஐயா. ஆண்டவரே தேசத்திலே நல்ல அதிபதிகளை கொண்டு வாரும் ஐயா. தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை மீண்டும் கொள்ளும் இழுத்துக் கொள்ளும் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்க சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அற்புதமானவரே இந்த வாலிபர்களை இழுத்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே அநியாயமாக ஆண்டவரே இந்த வாலிபர்கள் போத வஸ்துகளிலே போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே மக்க சோத்ரம் ஐயா ராஜா. இந்த ஜனங்களை மீண்டும் கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் இந்த உடை கலாச்சாரத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வாரும் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த சோதோம் குமோரா பாவங்களை இந்த தேசங்களை விட்டு எடுத்து விடும் ஆண்டவரே மக்க சோத்ரம் ஐயா. என் தகப்பனாய் இதுவனே இலங்கை தேசத்திலும் ஐயா அந்த வாலிபர்களை நீர் மீட்டுக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே மக்க சோத்ரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ட்ரக்ஸை விற்கின்ற ஜனங்களை நீர் ரட்சியும் ஆண்டவரே மக்க சோத்ரம் ஐயா. என் தகப்பனாய் இதுவனே உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே ஊழியக்காருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு இயேசுவின் சிந்தை உண்டாவதாக ராஜா. நீரே அவர்களுக்கு ஞானமும் நீதியும் மீட்புமாயிருக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த உகுதியுள்ள ஆவியை கொடுக்கிறதற்காக சூத்திரம் ஆண்டவரா.

0: நோக்கி, உங்கள் தேவனாய் கர்த்தர் அந்த ரெண்டு ராஜாக்களும் செய்த அவைகளை எல்லாம் உன் கண்கள் கண்டது, நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். ஹாலேலூயா. அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹாலேலூயா. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தை உமது வல்லமையை ஆன கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஹாலேலூயா. ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ஆண்டவர் அப்பா ராஜா. உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஐயா, நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிய புறவில்லையப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறேன். அப்பா என்று கூப்பிடுகிறோம், பிதாவே என்று கூப்பிடுகிறோம், தகப்பனே என்று கூப்பிடுகிறோம், ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம், எங்களை ஆளுகிறவரே என்று கூப்பிடுகிறோம். ஐயா, நாங்கள் அல்ல ராஜா எங்களை ஆளுவது, எங்கள் ராஜாவாகி எங்கள் தேவன் எங்களை ஆளும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆளுவீராக, எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்பட வேணும் ஐயா. ஆண்டவரே, சுயத்துக்கு ஆண்டவரே நாங்கள் மடிந்து உம்முடைய நோக்கங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் வாழ எங்களுக்கு 20 எங்களுக்கு ஆண்டவரே தேவனே முதிர் வயதுல நாங்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க உதவி செய்யும். உமக்காக இன்னும் பெரிய காரியங்களை
1: அவனுக்கு ஸ்தோத்திரன் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்கிற காரியம் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
2: ஆமென்.
1: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக, துன்பப்பட்டு ஆராதனை செய்யறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள், தேசங்கள், மக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.

பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தியுங்கள் ஆவியானவரே என் தேவனே. நன்றி அப்பா. அவளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதியுங்கப்பா. சர்வத்திலே நல்ல சுபலத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, உங்களை ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்கப்பா பிதாவே. ஊழியங்களை எப்படி செய்யணும் என்றது தேவனே, நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆவியானவரே. ஆவியானவர்

துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே, நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்க அப்பா பிதாவே இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய பலத்தோடு, உம்முடைய அன்போடு, தெளிந்த புத்தியோடு தேவனே பிதாவே இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய வரங்களினாலும், உம்முடைய வல்லமையினாலும், உம்முடைய அபிஷேகத்தாவே மோளை நிரப்புங்க அப்பா பிதாவே, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசம் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்க அப்பா. அக்கினி ஜுவாலிகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா பிதா, அக்கினி ஜுவாலிகளாய் மாற்றுங்க என் தேவனே பிதா. உம்முடைய பாதம் படுமிடங்களிலே அற்புதங்கள் அசியங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவே. உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதாக, தடைகளை நீக்குங்க அப்பா பிதா, எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்க அப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சொத்தமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதில்லை, விட்டு பிதாவுடன் சொன்ன தேவனே, தம்முடைய தேவ தூதரை அனுப்பி போக்கிலையும் பலத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாகவே தேவனே இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக, ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா என் தேவன். சிறப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதா. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள்

பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. சகல நோயில் வியாதிகளுக்கு விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. பிதா அக்னி ஜுவாலிகளாய் உங்களுடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா. நன்றி ராஜாவே. எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. நீங்கள் அப்படியே அசைய போருக்காய் நன்றி அப்பா. நன்றி என் தேவனே. சொச்சம் அதே போல் தேவனே. ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா. இத்தனை நாடுகளை புறப்படங்களை இயேசு ராஜா. தேவனே கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கல்விப்படுகிறார் சொன்னீங்களப்பா. ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள் ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்களப்பா பிதாவே இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்க அப்பா பிதா. நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதா. இவருடைய மாம்ச கிரிகள் பிசாவுடைய கிரிகள் உலக கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா பிதா இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே இந்த யுத்தங்கள் ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா. பிசாவின் தந்திரங்கள் எல்லாம் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக மாம்ச கிரிகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சிறந்து போவதாக தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிறார். உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும் எல்லா பாவியல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பிதாவே. நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா. இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே. உம்முடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாக உம்முடைய சத்திய வார்த்தை அன்னிப்பு தேவனே இந்த தோமர தேசத்து மக்களை விட்டுறச்சியுங்கள் அப்பா பிதாவே. விட்டுறச்சியுங்கள் அப்பா பிதாவே. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ அனைத்து மக்களும் பூவுள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதா. மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்கு. தேவனே இந்த மக்களுடைய இதயங்களை திறவுங்கள் ஆவியானவரே. கல்லான இதயத்தை சதையான இதயத்தை கொடுங்க அப்பா பிதா. மாம்ச சிந்தியல் கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக ஆவியானவரே ஆவிக்குரிய சித்தையினாலே திறப்புங்க. ஓ ஆவியானவரே இந்த ஆளுகை நீங்கள் வழி மனக்கண்களை வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி இருந்தவர் இந்த மக்களை

தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான்? இரண்டாவதாக, எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது? மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவு அடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டேன். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்தில் இருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது.

Sou Tronauta. இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதென் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு. அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதென் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதென் தோட்டம். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். தினந்தோடும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்வது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆதாம்யாவால் யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு

அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவளுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதென் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால் தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதம் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்திற்கு அடிமையாய் மாறினார்கள். கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவளோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்கதர்சன புத்தகம் 59:2. வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் நொன்று அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார். அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து, அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள். எல்லோரும் பாவம் செய்தான். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமையை பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும்
அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாமே. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள்.

0: பெறுவதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரண கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பரிசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார்.
1: எங்களுக்கு உதவி செய்யும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக. நாளிலும் போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்துவாராக. உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். பாஸ்டர் லோகன், லோகன் அவர்களையும் பிள்ளைகளையும் அதே வேலையிலே மேனுவேலையும் கூட நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துகிறார், கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்தி உயர்த்தி வழி நடத்துவாராக. ஆமேன். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும், வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. Amen. ஜபங்களை, துதிகளை, பாடல்களை நுகர்ந்து அதுக்கு தக்க பலனை அவர்களுக்கு
3: கொடுப்பார்களாக.
2: இந்த வேளையிலும் இருப்பது காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே ஊழியர்கள் இணைந்து இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். அந்த வகையிலே முதலிலே நாங்கள் நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். நீர், நீ அவர்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக அதிகாரங்கள் 2 Samuel 16, எரேமியா 20, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ரோமர் 5, 6 அதிகாரங்கள் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்துவம், ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, இவர்களை கூட, இவைகளை கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்று 30ஆம் தேதி 7ஆம் மாதம், 30ஆம் தேதி ஆடி மாதம், 30ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். சௌரி டோலி அவர்கள் அதிகாலை வேளையிலே USA-லிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சகோதரன் அண்டன் ராசனயம் அவர்கள், பாஸ்டர் அண்டன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு ஸ்ரீலங்காவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வீட்டையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மெஞ்சியான ஊழியர்கள் இணைவார்கள். சௌரி ஏ வி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். அந்த வகையில் இணைய போற ஊழியர்களையும் நாங்கள் வரவேற்போம். அவர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அழைப்பு கொடுப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவர் குமாரிடம் ஒப்படைப்போம். உங்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜபங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் முன்னதாக கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவற்றை அவர் வழி நடத்தி தருவார். ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த செய்து முடித்த காரியங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். ஆமேன், ஆமேன். இந்த வேளையில சௌரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையில உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துகிறோம். ஆமேன்.
3: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பம், அவர்கள் பிள்ளைகள் எல்லாரையும், அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு வெள்ளியும் பொன்னும் அல்ல, அதை விட வெளியேற பெற்றது விட்டு கடந்து செல்வோம். ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் 18 வசனத்திலே, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாங்கள் முந்திய காலத்திலே நாங்கள் வீணான நடத்தைகள், வீணான வழிபாடுகள் அதை செய்து வந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவரங்களை தெரிந்து கொண்டு அழைத்து தன்னுடைய சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவித்து எங்களை தன்னுடைய பிள்ளையாய் ஆக்கி இருக்கிறார் இன்றைக்கு. ஆகவே நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிய முன்னம் எப்படி இருந்தோம், விசுவாசிக்கிறதுக்கு முன்னம் எங்களுக்குள்ளே இருந்த குறைபாடுகள், அதாவது தேவையற்ற காரியங்கள், வீணான காரியங்கள், வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை, அதே நேரம் வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவனை நாங்கள் அறியாத அந்த நாட்கள் உண்டுதான். ஆனால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்த பிறகு இந்த உலகத்தின் மாயைக்கும் வெறுமைக்கும் அங்கு எங்களை நாங்கள் விட்டு தேவனை நாங்கள் கண்டுகொண்டோம். அதனால் நாங்கள் மீட்பு பெற்றோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் குற்றம் உள்ளவர்களாய் இருந்தோம், மாசு நிறைந்தவர்களாய் இருந்தோம், அதில் இருந்து நாங்கள் விடுதலையாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு நாங்க பங்கு கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் இல்லாவிட்டால் நாங்கள் ரட்சிப்பிலே நிலைக்க முடியாது. ஏனென்றால் நம்மை மீட்கவும் அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் இயேசுவானவர் எங்களுக்காக சிலுவையிலே செலுத்தி இருக்கிற அந்த கிரியம் எங்களுக்கு இன்றைக்கு போதுமானதா இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அவருடைய ரத்தம் அங்கு போதுமானதா இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு வெளியேற பெற்றது. நாங்கள் எதை இழந்தாலும் எங்கள் ஆத்துமாவை நாங்கள் மீட்டுக் கொள்வோமா இருந்தால் இன்றைக்கு மட்டுமல்ல மறுமையிலும் கூட நாங்கள் தேவனோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு பணமும் பொருளும் நாங்கள் நம்பி இருந்தோம், நாளைக்கு அதை விட மேலான ரட்சிப்பு, அதை வெளியேற பெற்ற அந்த காரியத்தை நாங்கள் இழந்து விடுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு அப்போஸ்தலர் 8:20 வசனத்திலே அங்கு பேதுருவிடம் ஒரு சீமோன் என்ற ஒரு மனிதன் வருகிறான். அவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவிய பெறத்தக்கதாய் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பணத்தை கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா, உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுதண்டி சொல்லி அப்போஸ்தலர் 8:20 சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் எந்த இடத்திலே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது வேதம் தான் எங்களுக்கு கற்று தருகிறது. எந்தெந்த இடத்திலே எங்களுக்கு பாவம் மேற்கொள்ளுகிறது, எந்த இடத்திலே பாவத்தை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்பது தான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், இந்த சீமோனுடைய பாவம், அந்த பேதுருவோடு அங்கு சம்பாசித்த அந்த சியோனுடைய பாவம் எத்தனை பெரியது என்று சொல்லி பேதுருவின் கடும் சொல், அதாவது அந்த சொல் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவனிடத்திலே அந்த சீமோனிடத்திலே மனம் திரும்புதல் இல்லை, விசுவாசம் இல்லை, அவன் தேவனோடு தன்னை சீர்படுத்த வேண்டும் என்றும் இல்லை. ஆனா பணம் கொடுத்து தேவ அதிகாரத்தையும் தேவ வரத்தையும் பெற நினைக்கிறான் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், எங்களுக்கு பணம் தேவைதான், ஆனால் ஆசை வைத்து அதுக்காக நாங்கள் ஓடக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் தருகிறவர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போ சில 20:28 ஆகியால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த பாவம் எங்களை பிடிக்கிறது, எந்தெந்த இடத்திலே நாங்கள் பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு நன்றாய் கேட்டு தருகிறது. அதனால் நாங்கள் மீட்படைய கூடியதாய், அந்த நித்திய ஜீவனுக்கு இதுவாய் நாங்கள் நடக்கக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கேட்ட தாமே இந்த நாட்களே அதிக ஜபம் தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த எண்ணாக்களே தகாத விதமாய் பணம் சேகரிக்க வேணும், சாணம் சம்பாதிக்க வேணும் என்று சொல்லி வீணான காரியங்களுக்கு, தேவையில்லாத பகுதிகளுக்கு கடந்து செல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியது. ஏனென்றால் அந்த பண ஆசை அன்றைக்கு அங்கு மனிதர்களுக்குள்ளே அங்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அங்கு சில காரியங்களை செய்து அங்கு பாவத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியாம இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனிடத்திலே வர வேணும், ரட்சிக்கப்பட வேணும், இவர்களும் திருந்தி வாழ வேணும், சீர்புருந்தி வாழ வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் என்று பல மனிதர்கள் பண ஆசையை நோக்கி ஓடுகிறார்கள். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆண்டவரே, தீமைகள் வருவதற்காக அவர்கள் பாவங்களுக்கு ஊடாக, வீணான தேவர்களுக்கு ஊடாக, வீணான காரியங்களுக்கு ஊடாக பணத்தை சேகரித்துக் கொள்கிறார்கள். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். படியாக நீர் எங்களை எங்களுடைய நாடுகளை ஆசீர்வதிக்கிற தேவர். ஆண்டவரே, தீமை ஒரு நாட்டிலிருந்து அகற்றப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறுகிறது. இயேசுவை அறிகிற பொழுது அந்த தேசம் மக்கள் நற்குணசாலிகளாக மாறுகிறார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசையில தவறான பாவ வாழ்வு கூடாக அந்த பண ஆசை வராதபடி நீர் அந்த தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும், பாவிகள் உட்காரமிடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களுக்கு வாய்க்கை செய்கிற தேவனாக இருக்கிறான். இன்றைக்கு மனிதர்கள் அப்பத்தை தேடி வேலையை தேடி ஓடுகிறார்கள். இயேசு சோதிக்கப்படும் பொழுது மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை வாழ்வு தருகிற வார்த்தையாக இருக்கிறது. யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இந்த வார்த்தைகளில தியானமாயிரு. அப்படியாக அவன் நடந்ததன் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்தார். காலேபும் யோசுவாவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படுத்த நடந்ததன் நிமித்தம் தேவன் அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த உலகம் இந்த உலகம் மரணத்தோடு முடிகிற உலகம் அல்ல. இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு உம்முடைய ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்துல நீங்கள் பணத்துக்கு ஓட தேவையில்லை, தேவைகளுக்கு ஓட தேவையில்லை. அந்த ஒன்றான இயேசு ராஜா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தில் 1000 வருடம் வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. இந்த அற்ப படத்திற்காக எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கிரியேஷனாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களும் ஆவியும் தேவனுடைய சொத்தாக இருக்கிறது. எங்களுடைய சாயல், மனித சாயல் ஒவ்வொன்றும் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. மனிதன் வீணானவைகளை தெரிந்து கொண்டான், மதங்களை தெரிந்து கொண்டான். ஆண்டவரே, இப்படியான வீணானவைகளுக்கு கூடாக இந்த வீணான பொன்னினாலும் பொன்னையும் வெள்ளியினாலும் நீக்கப்படாமல் இந்த உலகத்தில கிடைக்கப்பெறாத அந்த இயேசுடைய ரத்தத்தினால, பரிசுத்த ரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டீரே. வெள்ளினாலும் பொன்னினாலும் இந்த உலகத்தில தான் பொருட்களை வாங்க முடியும். நீர் அழியாத வாழ்வை எங்களுக்கு தருவதற்காக உம்முடைய அழியாத உயிருள்ள ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் இருந்துதான் ரட்சிப்பு உண்டு. அவருடைய ரத்தம் தான் உண்டு. ஜோவான் உண்டு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அந்த ரத்தத்துல நம்பிக்கை வைத்து மதங்களை விட்டு, அந்த வீணான தேவர்களை விட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. வீணான பண ஆசை கூடாக, பாவத்து கூடாக, அந்த சீமோன் பண ஆசை பிடித்தவனாக தேவனுடைய வல்லமை பெற முனைந்து பாருங்கள், அவன் பெற முடியாமல் போறதையும் படத்தினால உலக பொருட்களை மட்டும்தான் வாங்க முடியும். அந்த பரலோக பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். அந்த பாக்கியத்தை ஒருவரும் இழந்து போகாதபடி அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சாயலாக அவன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆத்மா ஆவி அந்த தேவனுடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க நாங்கள் இந்த பரலோக பாக்கியத்தை நீ தருகிற பரலோக உடையோடு நாங்கள் பரலோகத்தில் வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கும்படியாக, ஒவ்வொருவரோடு நீரிட்டப்படும்படியாக, அவர்கள்

0: நீர் அந்த சகையோடு இடைப்பட்ட பொழுது அவனுடைய இருதயத்தை மாற்றினீரு. அவனுடைய கடினமான இருதயம் தசையாக மாறினது. எனது ஆஸ்திகளில் அரவாசியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னானே. உம்முடைய இருதயத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக நீர் ஒருவரே. அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை கடைசி காலத்தில வாழுகிற மதத்தில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை சமாதானத்தை சந்தோஷத்தை அந்த 9 விதமான நல்ல கனிகளை அன்பை சமாதானத்தை சந்தோஷத்தை நிச்சயடக்கத்தை விசுவாசம் தயவு நட்குடன் சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய இயேசுவின் குணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பரலோக பாக்கியமோ மரங்களை பெற்றுக்கொண்டு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த பிசாசு கட்டப்பட்டு வாழுகிற வாழ்வு, அவன் சகல தீமைக்கும் பிசாசு இந்த உலகத்துல காரணமாக இருக்கிறது, தீமை காரணமாக இருக்கிறது. மனிதர்கள் இருளை விரும்புகிறார்கள். இயேசுதான் இந்த உலகத்தின் ஒளியாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஒவ்வொருவரோடு முட்டைப்படுவீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கு இந்த ரேடியோ ஊடாக வெளிச்சமாக இருந்து இன்னும் ஞானம் புத்தி அறிவை கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை இன்னும் கேட்க முடியாத நாடுகள் ஒவ்வொருவருக்கும் தவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இந்த ரேடியோ ஊடாக போவதாக ஜெனர்ஸ்காக ஜெபிக்கிறேன். இந்த மகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக அறிவுக்காக அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை பாதுகாத்து உம்முடைய இரத்த கொட்டையினால மூடி அவர்களுடைய ஊழியங்களில நீர் முன்பாக போய் ஒவ்வொன்றையும் கோடலானவைகளை சீராக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தில் இடைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியரோ ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நாங்கள் இந்த உலகத்தை இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே போல நாங்களும் ஜெயிக்க இரங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. துதிகர மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாரா. God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: இந்த நாட்களிலே அங்கு பூமி அதிர்ச்சிகளால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு திரும்பமாய் எந்த அழிவும் வராதபடி அவர்களும் மனம் திரும்ப தேவனை சந்திக்க கர்த்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் கூட கிருபையின் மூலமாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிப்பதற்கு தந்த மகா பெரிதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே எங்கெங்க ஆண்டவரே எர்த்குவேக் நடைபெறுகிறதோ நடைபெற்று அவர்கள் அப்பா இங்க போவதை எல்லா விதமான சோதனைகளும் மூழ்கி அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் எங்க போவார்கள் உங்களுடைய கிருபையை மட்டுமே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களோட போக்கிலும் மரத்திலும் இருந்து அவங்களை ஆண்டவரே உங்களை மட்டுமே பற்றி கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு அனுப்பி உங்களோட ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாசத்தை தொடக்குவர முடிக்கிறமான இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை உங்களுடைய அன்பையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான கிருகைகளுக்கான நன்றி செலுத்துற கர்த்தரின் மேற்பராயிருக்கிறார். அவர் அப்பா புள்ளில இடங்களில் அப்பா மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவரே அனுப்படியா மரண பள்ளத்தாக்கில் இருக்கும் ஆத்மாக்கள் தாண்டி வருகிறனப்பா, அவர்களை நீங்க உயிர்ப்பித்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நீங்க உயிருள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். அப்பா வரப்போற சிஸ்டர் பிரதர் யாவருக்களையும் ஆண்டவரே பெரிதான கிருகைகளை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா இன்று ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக யாவரையும் ஆசீர்வாதத்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி நடக்க போற ஒவ்வொரு கிருகையிலே ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா இந்த இடத்துல அப்பா நம் மூழ்ந்து இருக்க ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு புதிதான கிருபையும் புதிதான பலனையும் அப்பா கொடுத்து நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இவர்களுக்கு ஒரு புதிதான அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற. புதிதான காரியங்களை செய்யறவர் நீர் மட்டும் தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவீர் என்று சொன்னபடி ஆண்டவரே நீர் அவர்களை மகிமைப்படுத்த அவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு நீங்க பெரிதான அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே உங்களால மட்டும் தான் அற்புதங்கள் செய்ய முடியும். உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக யாரையும் யாவரையும் கழுவி சுத்தியரித்து ஒரு புதிதான அன்பினால் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அவர்கள் செய்யற ஊழியங்களுக்கு ஆண்டவரே நீங்கப்பா அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து இப்ப இந்த காலை நேரத்துல வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர் பாஸ்டர் யாவருக்கும் பிரதர் சிஸ்டர் நியோமி பாஸ்டர் நியோமி அவர்களுக்கும் சிஸ்டர் ஜெனட் அவர்களுக்கும் அப்பா புதிதான கிருபை கொடுத்து முடிசூட்டி உங்களை மட்டுமே நாங்க மையப்படுத்துறதுக்கு எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்ததுக்கு தந்த இந்த மக்க அழைப்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் அதிகமாக உங்க ரத்த கோட்டைகள் மறுத்தி வைத்து யாவரையும் பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மூலமின் பிதாவே நன்றி இயேசு நன்றி. ஆமென் ஆமென் ஆமென்.
1: ஏனங்கள் ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் வழி நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்
3: ஆமென் ஆமென். God bless you sister.
1: God bless you. நாங்க மேகலா பட்ஸ் அவர்களை அழைச்சிருக்கிறோம். மேகலா பிரைஸ் லார்ட்.
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட். இந்த நாட்கள்லே வெப்பம் அதிகமாகிறதுனால் எங்கள் தேசங்கள் அதாவது கிரெக்லாண்டிலே ஸ்பானியன்லே அங்கு காடுகள் எரிகிறது, ஆகவே அணைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களையும் கொடுத்து அவைகள் அந்த தீப்பிடிக்கிற காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். அந்த தேசங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த வேளைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறபடினாலே நன்றி. முதலாவது உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு கூட்டமாய் ஆண்டவரே ஜனங்கள் உண்மை துதிக்கிற வேளையில அநேக ஜனங்கள் பாவத்திலையும் இருளிலையும் வாழ்கிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அவர்களை ஆண்டவரை மீட்டெடுக்கும் பொருட்டு நீர் சாமியை அநேக ஊழியர்களையும் அநேக விசுவாசிகளையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வைத்திருக்கிறீரே. இந்த ஊடகம் கூட அநேகரை ஆண்டவரை உம்முடைய பக்கமாய் இழுக்கிற கருவியாக மாற்றி இருக்கிறீர், அதற்கு எமக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே, நம்மை அறியாமல் இந்த ஜனங்கள் செய்கிற பாவங்களை ஒரு விசை மன்னிப்பீராக ஆண்டவரே, மன்னிப்பீராக. நீர் மன்னிப்பதில் ஆண்டவரே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவோ தகப்பனே? ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இந்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கை எடுக்கிறோம் கத்தாவே, நீர் மன்னிப்பீராக. அதே போல ஆண்டவரே, இந்த வேளையில சொல்லப்பட்ட இடங்கள்ல ஆண்டவரே எந்தெந்த இடங்கள்ல தீப்பற்றுகிறதோ ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அணைக்க முடியாமல் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒரு விசை அந்த இடத்துல இறங்கி தீகளை அணைக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆண்டவரே, அந்த தீ அந்த எரியறதுக்குள்ள ஆண்டவரே, எந்த மிருக ஜீவங்களோ மனிதர்களோ அழிந்து போகாதபடி மரத்த கோட்டைகளாய் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தீயணைப்பு படையினர் அந்த இடத்துல போய் அந்த காரியங்களை செய்கிற வேளையில அவர்களுக்கு கூட ஒரு சேதமும் வராதபடி ஆண்டவரே உம் ரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் மூடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கத்தாவே, இந்த ஆஸ்திரேலியா பகுதிகளிலையும் அநேகமா எந்த நேரம் பார்த்தாலும் ஆண்டவரை தீப்பற்றுகிறதை நாங்கள் காண்கிறோமே. அதே போல ஆண்டவரை ஜெர்மன்ல கூட ஆண்டவரை பல இடங்கள்ல தீப்பற்றி எரிந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம் கத்தாவே. ஆண்டவரே, ஒரு நாளும் இல்லாதபடி வெயில்கள் ஆண்டவரே வெப்பமான சூழ்நிலைகள் அதிகமாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறத நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரே குளிச்சு வரும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கு நிகரான நாமம் இல்லையே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாது விட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரை காக குஞ்சுக்கு கூட நீங்க பதில் கொடுக்கிற தேவன். அதே போல ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த தேசங்களுக்காகவும் ஆண்டவரே நாடுகளுக்காகவும் ஆண்டவரே தீவுகளுக்காகவும் கண்டங்களுக்காகவும் ஆண்டவரே இந்த ஏழு கண்டங்கள் ஆண்டவரே ஆறு கண்டங்களுக்காகவும் இடத்தில் வருகிறோம் அப்பா. அங்கு இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா வகையான வறுமையான காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற தீமையான காரியங்களும் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே இந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் ஆண்டவரே வறட்சியினால் ஜனங்கள் துடிக்கிறார்கள், உணவில்லை ஆண்டவரே, தண்ணீர் இல்லை என்று ஆண்டவரே ஜனங்கள் படுகிற வேதனை நீங்க கண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஒரு தண்ணி இல்லாமல் எப்படி மனிதன் வாழ முடியும் ஐயா? அந்த சிறு குழந்தைகள் இருந்து அந்த பெண்கள் எல்லாம் ஆண்டவரை அலைந்து திரிந்து அந்த தண்ணீருக்காக அலைகிறதை காண்கிற ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. ஆகாருடைய கண்ணீரை கண்டு அந்த இடத்துல நீரூற்றை ஆண்டவரே உண்டு பண்ணின தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த நாட்கள் அந்த ஆப்பிரிக்கா பகுதிகளை போல எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் அலைகிறார்களோ அந்த இடமெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படத்தக்கதாக வெள்ளங்கள் வந்து சேதப்படுத்தாதபடி அளவான மலை வீழ்ச்சியை அந்த இடத்துல கொடுத்து நீரூற்றுகளை உண்டு பண்ணி அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் உம்முடைய கரத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவரே. சரியான காலநிலையும் சரியான சூழ்நிலையும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலையும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு கண்டமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஐசான கூட ஐசா இருக்கிற அந்த அந்த அந்த கண்டங்கள் கூட ஆண்டவரே கத்தாவை உருகி ஆண்டவர் வேறு கண்டங்களுக்குள்ள வந்து அது சேதங்களை ஏற்படுத்தாதபடிக்கு தகப்பனே நீர் அற்புதம் செய்வீராக. இந்த ஆறு கண்டத்திலையும் இருக்கிற ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்களுமே அதிகமாய் அறியத்தக்கதாக அறிகிற அறிவினால் நிரப்பும் ஆண்டவரே. அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் இந்த நாட்கள்ல கட்டளையிடும். நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே யார் யார் எந்தெந்த இடங்களில் சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிற வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பாயட்டும் ஐயா. அவர்கள் அதை கேட்டு மனம் திரும்பத்தக்கதாக ஒரு மனம் திரும்புதலின் ஆவியை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. எத்தனையோ வாலிபர்கள் பெண்கள் ஆண்கள் என்று ஆண்டவரை வீதி வீதியாக உலகம் முழுவதும் எந்த பகுதியில பார்த்தாலும் சென்று உம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறார்களே, அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீரே கூட இருந்து வழி நடத்தி ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள

0: ஏனண்டா தேசங்கள் நாடுகள் மக்கள் ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். இந்த பாதாள வழியிலிருந்து இவர்கள் விலக்க ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஆகவே சபை திருச்சபை மக்கள் எழும பிரகாசிக்க கர்த்தர் உதவி
1: மத்தியில் வாசமா இருக்கிற அற்புதமான தேவனே, இந்த அருமையான ஜப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறீங்க தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரை எங்களை வழி நடத்துகிற தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையில் கொடுக்கத்தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் தேவன். நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர் கத்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே திருசபையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவனாகி கர்த்தர். இந்த திருசபைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா உம்முடி ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே துவக்கப்பட்ட இந்த சரீரத்தை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இதை ஆண்டவரே அப்பா துஷ்பிரயோகம் செய்கிறபடியால் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அவைகளெல்லாம் மாற்றி போட்டு உன்னதமும் உத்தமும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் உண்மையில்லாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இதோ வெளியொரு வேஷம் உள்ள ஒரு வேஷமா இருக்கிறது கர்த்தர் தாமே ஆண்டவரே. இந்த திருச்சபைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த திருச்சபைகள் எல்லாம் துவங்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் ஆண்டவர் ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் இதை ஆண்டவரை சரியான முறையில் நடத்தத்தக்க ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே இடைப்படும்படி ஆயிச்சு வைக்கிறோம் கர்த்தராகிய தேவன். ஏதோ காரியத்திற்காகவும் வீம்புக்காகவும் செய்கிற ஒரு ஊழியம் அல்ல ஆண்டவரே அப்பா. இதோ ஆண்டவரே மரித்து பாதாளத்துக்கு போக கூடாது என்பதற்காக பாவத்தையே பாவம் செய்வது தவறு என்பதை எடுத்து சொல்லி அப்பா இதோ பரிசுத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ வேண்டும். ஏனென்றால் என் தேவனாகி கர்த்தர் அவர் பரிசுத்தராய் இருந்தது போல நாமும் கூட அந்த பரிசுத்த வாழ்க்கையை நடத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில ஒவ்வொருவரும் வழி நடத்துகிறார்கள் கர்த்தாவே. என் தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீங்க ஆண்டவரே ஆளுகை செய்யுங்கப்பா. அவர்கள் இரவு ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே தியானிக்கிற பிள்ளைகளாய் அப்பா அவர்களை நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக துன்பங்களை இடைப்பார்கள் ஆண்டவரே குறுக்கீடுகள் தடைகள் இப்படி எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஒழிக்காரர்களுக்கு எதிர்ப்பாய் ஏற்படுகிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி அடைத்த தேவன் ஆண்டவர் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட தேவன். அப்படியா இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதில் உத்தமமாய் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே உமக்கு நேராய் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவரே அப்பா அனுதினமும் ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவரே அந்த ஜபத்தில உறுதியாய் இருக்கவும் கருத்தோடு ஜபிக்கவும் கர்த்தர் இவர்களை ஆண்டவரே அப்பா நீர் அழைத்தவர் என்பதை அறிந்து அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜபிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை உம்பக்கமாய் அழைக்க இவர்களை ஒரு கருவியாய் நீ பயன்படுத்தி வருகிற தயவுக்கு முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் பா. அப்படியாய் கொடுக்கத்தாவே ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா விசுவாசியாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்ப்பா. காலம் ஆண்டவரே மிக கொடிதா இருக்கிறதுப்பா. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அறிந்து கொள்வதே மிகவும் கடினமா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு கிறிஸ்தவர்களாகவும் ஆண்டவரே அவர்களுடைய நடத்தையில் ஆண்டவர் உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு தானையும் கெடுத்து கொண்டு மற்றவர்களை கெடுக்கிற சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவர் என் தேவனாகி கர்த்த இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தை தாங்கப்பா. பரத்தினுடைய ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. விசுவாசத்திலே நம்பிக்கையாய் உறுதிபட கர்த்தர் உதவி செய்யுங்க.

0: கர்த்தர்கள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. கர்த்தர் தந்திருக்கிற இந்த ஈவுகளை பயன்படுத்தி கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கு பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம்ப்பா. நீர் அழைத்தவர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நீர் நேசித்து அன்பு காட்டி ஆண்டவரை அரவணைத்து பாதுகாத்து ஆண்டவரை இம்மட்டமாய் அழைத்து வந்ததை இந்த பிள்ளைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரை உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே உமைக்கு பயந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் நீர் அநேக ஆண்டவரே பாதுகாப்பை தந்து வழி நடத்துகிறீர். அதே போல ஆண்டவரே யோ ஆண்டவரே தன்னுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் மாற்றி ஆண்டவரே பெயரளவுக்கு கிறிஸ்துவன் என்று ஆண்டவரே அவர் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தேவனாகி கர்த்த அவர்களை மாற்றுங்கப்பா. அவர் மனதை மாற்றுங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை எல்லாம் மாற்றுங்கப்பா. அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு ஆண்டவரே போகாதபடி உடைய பரிசுத்த தேசத்திற்கு ஆண்டவரே வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த இருக்கிற சூழ்நிலையை மட்டும் பார்க்கிறார்கள். கர்த்தாவே நான் இறந்தால் நான் எங்கே போவேன் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். கர்த்தாவே அப்பா இதோ அப்பா நீ எங்களுக்காக ஆண்டவரே பாரமான சிலுவையை சுமந்து அப்பா உம்மை துப்பி ஆண்டவரே சாட்டியால் அடைத்து காலால் உதைத்து ஆண்டவரே உம்மை நிர்வாணப்படுத்தி அலங்கோலமாய் நின்ற காட்சி இந்த நாளிலும் ஆண்டவரே மன வேதனையா இருக்கிறது. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் போக்கவும் அவர்கள் ஆண்டவரே நித்திய நித்தமாய் மோடு கூட வாழத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீரேப்பா. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரத்தக்கதாய் அந்த பிள்ளைகள் எல்லா ஆண்டவரே நீர் ஆண்டவரே எத்தனையோ பாவிகளையும் நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் தான் உம்மை நேசிக்கக்கூடிய அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்வெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமான வாழ்வை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம்ப்பா. ஆலயங்களிலும் திருச்சபைகளிலும் வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையே ஆண்டவரே உண்மையும் உத்தமமா இருக்கிற தேவனை ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர்கள் தந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசுவதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே போய்விட்டு தூரம் போகாதபடிக்கு கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறதை இந்த பிள்ளைகளை நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றும் ஆக ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை அழைக்கிறார். ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவன். அந்த தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த நாளிலே அவர்கள் அழிந்து போனதும் இல்லை ஒழிந்து போனதில்லை அவர்கள் ஏமாற்றப்பட்டதும் இல்லை. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிலைத்து நிற்கிறவர்களாக இந்த நாள் வரையிலும் இருக்கிறார்கள். அப்படியாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தை இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்தே நீர் அரவணிக்கிறீர் கர்த்தாவே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டு ஆண்டவரும் உம் சமூகத்தை சேர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவரே ஒன்றுக்கும் ஒரு நாளும் குறைவு படாதபடிக்கு தேவனை நோக்கி பார்க்க பிள்ளைகளாய் மாற்றுங்க. திருசபைக்கு வருகிறவர்களும் திருசபை ஆயர்களும் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அங்கு வருகிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உபதேசத்தை தந்து ஆண்டவரே உத்தம மார்க்கத்தை ஆண்டவரே சொல்லி கொடுத்து வளர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்பா ஒருதா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களாக ஆண்டவரே அந்த ஜப வாழ்க்கையை இவர்களுக்கு தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியாய் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேசித்து ஆண்டவரே அழைக்கிற தேவன் அழைத்த தேவன் என்பதை அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களை யாசிவை தொழில்நடத்துவதாக இன்னும் கொடுக்க தாவே ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் அவர்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரும் சமூகத்துக்கு ஆண்டவர எட்டுபடியாய் ஆண்டவர அதற்கு தக்க பலனை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக எனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை இந்த சங்கம ஊடகத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம்யா. இப்படியா ஆண்டவரே இந்த ஜபங்களை மூலமாய் ஆண்டவரே தேவனோடு கூட உறவாடவும் தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை உமை ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் செய்திருக்கிற அந்த தாயோக்கு முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறதான அருமையான ஸ்ரீ சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரை சுகமும் பலனும் தந்து ஆண்டவரை ஆசீர்வதிங்க. உங்கள் எண்ணங்களில் இருக்கிறது ஆனாண்ட காரியங்கள் கையிட்டு செய்யற வேலைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை விருத்தி அடை கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொக்கோடான கொடி ஸ்தோத்திரம். நிஜப வேலை ஆண்டவரை தொகுத்து வழங்குறதான ஆண்டவரே சானட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே மகனையும் மகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவருடைய கணவர் கூட ஆண்டவரை நம் மகளுக்கு உரு துணையா இருந்த ஊழியங்களுக்கெல்லாம் ஆண்டவரை உத்வேக செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க செய்கிறார். அந்த மகனையும் ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளே ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியத்திற்கு ஒத்துழைப்பு தந்த ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காகவே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் துணையா இருந்து வழி நடத்துங்கப்பா. அவள் எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்களை அறிந்து உதவி செய்து வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், கைவிட்டு செய்யற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். அமரியா அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் இலங்கை காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே சமாதானமும் விருப்பங்களை எல்லாம் அகற்றி ரட்சிப்பை அவர்களுக்குள்ளே பெருக வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கு பாவ இருள் அங்கு அவர்களை மூடிக்கொள்ளாதபடி காத்து கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா, சூத்திரம் சூத்திர ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ரப்பா. சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாள்ல கூட ஒரு விஷயம் வந்து பாதப்படியிலே நாங்கள் வந்து சேரக்கூடி ஜெபிக்க நீ செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை கர்த்தாவே இந்த ஏழாவது மாதம் கடைசி நாட்களிலே கூட எங்களை நீருக்குப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒரு தாயை போல தீற்றி தகப்பனை போல தோல் மேல சுமந்து வந்த முது தயவு அன்பு கிருபை இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இரக்கத்திலே நீர் ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனா இருக்கிறீரப்பா. உமக்கு சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாள் உமது பாதுகாப்புக்காக நன்றி. உமது செட்டை நிழலிலே எங்களை மூடி மறைத்துக் கொள்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட இந்த வேலையிலே சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமா இலங்கைக்காக ஜபிக்கிறோம்ப்பா. இலங்கை மேல தேவனுடைய ஆசீர்வாத கரம் அமரும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இலங்கை தேசம் கர்த்தாவே, அந்த தேசம் இழந்த மக்கள் இழந்த யாவற்றையும் தேவன் நீர் திருப்பி தந்து இந்த தேச மக்கள் எல்லாம் செழித்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆமேசப்பா. யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின் நிலைமை நீர் எப்படி ரெட்டத்தனையா ஆசிர்வதித்தீரே அதே போல இலங்கையையும் தேவன் நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இலங்கை வாழ் மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற தகப்பனே, அவர்களுக்குள்ளே எந்த வேதம் இல்லாதபடிக்கு எந்த வேறுபாடு இல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கவும் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு பூரண சமாதானத்தை நீர் கட்டளிடுங்கப்பா. உமக்கு சூத்திரம் முடியாக கூட ஆண்டவரே காணப்படுகிறதான வெறுப்பு எல்லாவற்றையும் விலக்கி போடுங்கப்பா. பிரிவினை நாவி எல்லாம் அகற்றி போடும்படியா ஜபிக்கிறோம். இந்த மக்கள் எல்லாரும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க தேவன் நீர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட இருளிலே வாழ்கிற பிள்ளைகள் எல்லாரும் வெளிச்சத்துக்கு வரும்படியா இந்த வேலையிலே ஜபிக்கிறோம் அப்பா. உமக்கு சூத்திரம் அந்த மக்களின் எல்லா பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக கூட நீர் சிலுவையிலேயே ரத்தம் சிந்தியிருக்கிறியப்பா. உமது மகா பரிசுத்தமான திரு ரத்தத்தை இந்த இலங்கை மக்களுக்காக கூட நீ சிந்தியிருக்கிறீர் என்பதை நீ நினைவு கூறும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பாவ இருளிலிருந்து அவர்கள் வெளிவரும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. எல்லாம் அன்றுவரே இப்படியாக அவர்கள் மூட நம்பிக்கையில கூட இல்லாதபடிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் இந்த வேலையிலே கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் கெட்டு அழிந்து போவது உமது சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே கர்த்தாவே இந்த வேலையில இலங்கை மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மக்களின் எல்லா வாழ்வாதாரங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வேலையையும் கத்த நீர் ஆசீர்வதிங்க. எல்லாம் கல்டிவேஷன் முதல் கொண்டு ஃபிஷிங் எல்லாவற்றையும் அப்பா ஃபார்மிங் யாவற்றையுமாய் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்த 1000 மடங்கு கர்த்தர் நீர் உயர்த்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த குறைவின்றி எந்த பொருளாதார நிலையில கூட அவர்கள் அப்பா அடி தட்டத்திலே போய்விடாத படிக்கிருக்க எல்லாவற்றிலும் மென்மேலுமாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இலங்கை தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கும். மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும். ஏழைய மக்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் எல்லா கர்த்தாவையும் அவர்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்க அவர்கள் முன் வரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் இந்த இடத்துல கூட எல்லா இயற்கையின் காரியங்களில் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பிடுங்கப்பா. அப்படியாக இலங்கையில இருக்கிறதான மக்கள் எல்லோரும் சமாதானமாய் வாழ்ந்திருந்து இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வெளிவந்து ரட்சிக்கப்பட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் சேர்த்துக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தன்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவருமாய் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட தேவன் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வாலிப பிள்ளைகள் கூட தன் தாய் தகப்பன் செய்கிறது போல இவர்களும் ஊழியத்திலே இணைந்து பிள்ளைகள் உமக்கு அவர்கள் தாய் தகப்பனுக்கு ஒத்தாசியா இருக்க கிருபை செய்யுங்க. 8ஆம் தேதி தேவ மகிமை அந்த புத்தக வெளியீடிலே விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மகள் கடந்து போகும்போது போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் அப்பா பண ஒத்தாசிகளையும் வரத்திலிருந்து நீர் அனுப்பி தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிறதான இந்த வாஞ்சைக்காய் நன்றி செலுத்துகிறாப்பா. அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்குத்தத்தை இந்த குடும்பத்தின் மீது வைத்து நான் ஜெபிக்கிறேன். தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீ ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. ஏமி சகோதரிய கூட கர்த்தன் ஆசீர்வதித்து இன்னும் ஊழிய பாதையில எடுத்து அந்த மகளை கூட வல்லமையாய் என்னை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையில பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து பிள்ளைகளோடு பேர பிள்ளையோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
2: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
3: Praise the Lord.
1: நாடுகளிலே ஒரு மாற்றம் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அழிவும் சேதமும் அந்த தேசங்களிலே அதிகமாய் கொண்டு போகிறது, உயிர்ச்சேதங்கள் அதிகமாய் கொண்டு போகிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இந்த ஆயுத முனைகள் எல்லாம் கட்டப்படட்டும், அங்கு ரத்தம் சிந்துதல் எல்லாம் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லி, அந்த ரத்தம் சிந்துதலினால் நாடுகள் தேசங்கள் நிலங்கள் பூமி அங்கு சேதப்படுகிறது தீட்டுப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்தவே தேசத்துக்காகவும் அங்கு ஈரான் தேசம், அங்கு ரஷ்யா, இப்படி உலக தேசத்திலே எந்தெந்த இடத்திலே இந்த யுத்தங்களினால் பாதிப்புகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு விடுதலையும் உண்டாகும்படி யுத்தங்கள் முறிக்கப்பட கத்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
3: அன்பின் பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே சகோதரி சொன்ன விண்ணப்பத்தோடு கூட உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் தலை கட்டி கத்தாவே மக்களை ஆண்டவரே கலங்கப்படுத்தி ஆண்டவரே பயப்படுதலோடு கத்தாவே ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு மக்களும் அனுதினமும் என்ன நடக்கும் ஏது நடக்குமங்கிற பயத்தோடும் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் ஆண்டவரே தகப்பனே தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக யுத்தத்துல இணைந்து துணிகரமாய் ஈடுபட்டு ஆண்டவரே ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிற தேசங்களுக்காக தலைவர்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே இரக்கத்தின் சிகரமாயிருக்கிறவரே துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத ஜீவனுள்ள தீவனாகிய பட்சபாதம் இல்லாதவரே இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களில் யுத்தங்களை நடத்துவதற்காக துணிகரம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகுவதாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கடின இருதயங்கள் உடைவதாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் அழிகிறதையும் தேசங்கள் எரிகிறதையும் ஜனங்கள் கத்தாவே பஞ்சங்களினாலும் கொள்ள நோய்களினாலும் வாடுகிறதையும் கத்தாவே அவயங்கள் இழந்து ஆண்டவரே உறுப்புகள் இழந்து ஜனங்கள் தவிக்கிற தவிப்புகளை எல்லாம் பார்த்தும் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே எண்ணம் வெறி கொண்டவர்களாக எண்ணம் தைரியம் கொண்டவர்களாக தேசங்களை அழிப்பதற்காக துணிகரம் கொள்ளுகிற இவர்களுடைய இருதயங்களை கத்தர் உடைக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவர்களாய் மாற கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாக நின்று கத்தாவே அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறதான பொல்லாத சத்ருவின் கிரியைகள் யாவும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக செவிக்கிறேன் ஐயா. அவனுடைய கோட்டைகள் உடைந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறேன் ஐயா. அவன் பண்ணுகிற திட்டங்கள் எல்லாம் கர்த்தாவே ஜனங்களை ஏவுகிற திட்டங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனித சுபாவங்கள் வெளிப்படுத்தும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உணர்வுகள் கர்த்தாவே புரிந்து கொள்ளத்தக்கதான உணர்வுகள் காணப்படட்டும் என்று ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அதிகாரிகளும் இரக்கம் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் யுத்தத்தை விட்டு கர்த்தாவே சமாதானத்தையும் தங்களுடைய தேசத்து மக்களுடைய ஆண்டவரே அவல நிலைகளையும் பார்த்து மனம் திரும்பி கர்த்தாவே இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரே மனம் மாறத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் கட்டளையிட்டு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்து நிக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழந்து நிக்கிறாங்க, கணவன் மனைவி என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேர் இழந்து நிக்கிறாங்க கத்தாவே. தகப்பனே நிம்மதி இல்லாத வாழ்க்கையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் நாங்க செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் கத்தரே பாதுகாப்பீராக, கத்தரே காத்துக் கொள்வீராக நாங்க செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கத்தருடைய ஆவியானவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய தேசமா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களும் வேதனைகளோடும் ஆண்டவரே எந்த நேரமும் கர்த்தாவே பயத்தோடும் ஆயத்தத்தோடும் இருக்கிற இந்த தேசத்தையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து வருகிறீங்க, இன்னும் பாதுகாப்பீராக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய மக்களும் சமாதானத்தினால் நிறையப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தைரியம் கொண்டு வாழத்தக்கதாக சுத்தி இருக்கிற எதிர்ப்புகளை கர்த்தர் விலக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
4: இருக்கிறோம் ஆண்டவரே. பயம் இல்லாத வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள், உம்மை ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாகிய அந்த இஸ்ரவேல் மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. நீங்க அந்த மக்களுக்காக திரும்பி வரப்போகிறவர் ஆண்டவரே. இதோ அந்த மக்களை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். தேசம் அழிந்து விடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே உண்மை எண்ணம் அறிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனை உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களை அறிந்து கொண்டு அறிக்கை பண்ணத்தக்கதான சூழல்கள் அங்கே காணப்பட ஆண்டவரே இந்த வேதத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் கர்த்தருக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பட்டினியோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம். பஞ்சங்களோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம். ஆண்டவரே வாழ்வாதாரங்கள் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்காக செவிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே உதவிகள் சென்றடைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே மத்திய நாடுகள் அந்த தேசங்களில் இறங்கி இந்த மக்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுக்கத்தக்கதான சூழல்கள் அந்த தேசங்களில் காணப்படுத்தும் என நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஒரு நல்ல சூழல்களை ஏற்படுத்தி தரும்படியாக மனிதனுடைய ஆட்சி இப்படியான ஆட்சி என்று ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற ஆட்சி ஆண்டவரே சமாதானம் உள்ள ஆட்சி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே அதில் ஒரு கொஞ்சம் என்றாலும் இந்த மக்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தங்களை மாத்திக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு தேசங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தப்பு வீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு ஆண்டவரே தேவ செயல்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், ஜெபங்கள், தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து எண்ணம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகம் எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசித்து அநேகரை தட்டி எழுப்பி தேவ சமூகத்துக்கு நேராக நிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எண்ணம் அநேகர் இணைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் செவிக்கிறோம். லெஸ்லி அனையும் அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவம் தாமே தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி இருக்கிற பலத்தோடு எண்ணமோட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆவியானவரே இப்பொழுதும் ஜேன சிஸ்டனுக்காக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே இதோ அந்த மகளையும் தெரிந்து கொண்டீங்க, அந்த மகளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காய் சோதரம் தொடர்ந்து கர்த்தாவே எண்ணம் அநேகரை ஆண்டவரே தட்டி எழுப்பி உம்முடைய சமூகத்துல இருக்க பண்ண எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆர்வத்தோடு கர்த்தாவே வாஞ்ச உள்ள ஜெப குறிப்புகளோடு திறப்பு வாசலில் நிக்கிற மகளாக தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுக செய்து கர்த்தாவை தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எல்லா குடும்பமும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாக நிக்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் உம்முடைய சமூகத்துல காணப்படுகிறவர்களாக நிக்கத்தக்கதாக எப்பொழுதும் கர்த்தாவே நீ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதமா இருக்க மறந்தால் நாங்கள் இன்னொரு விஷயம் உம்முடைய சமூகத்துல கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யற காரியம் ஒவ்வொன்றோடும் கூட. ஆமென்,
3: ஆமென் அக்கா. ஆமா, தேங்க்யூ. அப்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவார்.
1: ஆமென். நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு சாந்தி சிஸ்டர் நீங்கள் வந்தோன்னு உங்களோட மைக்கை ஓபன் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கும். இப்பொழுது மைக்கை நீங்கள் எடுத்து விடுங்கள். ஜபையுங்கள். பாவ பெருக்கிலே இருக்கிற மக்களுக்காக, நாடுகளுக்காக, சத்துருவின் கிரிகள் நடக்கிற நாடுகள் தேசங்களுக்காக, அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய மெய்யான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. பாவ பெருக்கத்திலும் சத்துருவின் கிரியையிலும் இருக்கிற மக்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்கள். இதிலிருந்து மக்கள்
5: நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த வேலையிலே ஆண்டவரே, இந்த மதிய வேலையிலே எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, பாவங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ரசிக்கிறதுக்காக ஆண்டவரே, அவக்காக நீங்க காத்திருக்கிறதுக்காகவும், அதுக்காக நீங்க இரக்கமா இருக்க பொறுமையா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை போட்டுகிறோம் ஆண்டவரே, உண்மை வாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனி. அப்பா நீர் எங்களோட நன்மையாய் இருக்கிறவர், நன்மை செய்யறதுக்காக எங்களை சுற்றி திரியவராய் இருக்கிற எங்களோடு நீர் சுற்றி திரியறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறேனப்பா. பாவங்கள்ல போய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே, சொல்லாலும் சிந்தனையாலும் செயலாலும் ஆண்டவரே இச்சிக்கப்படுற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துக்களை தருகிறோம் ஆண்டவரே. உமை அறிந்தும் உமை தெரிந்து உண்மை அறிந்தும் தெரிந்தும் ஆண்டவரே அப்பா, உண்மை அறிந்தும் தெரிந்தும் உண்மை ஏற்க முடியாம பாவத்துல இருந்து விழுந்தவர்களை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்ளுறதுக்காக, தேர்ந்தெடுக்கிறதுக்காக, நேசிக்கிறதுக்காக ஆண்டவரே, மீண்டும் ஒரு அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே அப்பா, விழுந்தவர்களை ஆண்டவரே அப்பா, நாங்க எவ்வளவு உங்களை பற்றி சொன்னாலும் சாட்சிகளை கண்ணால கண்டாலும் தகப்பனே, அவர்களுக்கு உங்கள்கிட்ட வர இயலாம தடையா இருக்கிற பாக்குறோம் தகப்பனே. ஆனால் எங்கள்ட்ட சொல்லுவார்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் சிஸ்டர், ஆனால் நாங்கள் ஜெபிப்போம் அவர்களுக்காக. ஆனா அவர்களும் ஒரு நிமிஷம் ஒரு விசையாவது ஒரு கடுகளாவது விசுவாசிக்க அப்பா, உண்மை நோக்கி ஜெபம் கேட்கிற ஆண்டவரே, அவர்கள் ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க ஆண்டவரே, அந்த தூண்டுதல் ஆவியானவரே அப்பா, நீங்க தூண்டுறதுக்காக ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்துல நீங்க ஆண்டவரே அப்பா, அவங்க உள்ளத்தை நீங்க வாஞ்சியாய் செய்யறதுக்கு அவங்கள் நேசிக்க, உங்களை நேசிக்க ஆண்டவரே. நீர் ஒருவரே இந்த உலகத்துல இருக்கிற தேவன் என்றும், எங்களுக்காக மரித்தவர் என்றும், எங்களுக்காக பாடுபட்டவர் என்றும், எங்களுக்காக அப்பா சிலுவையில தொங்கினவர் என்றும் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவையில் தொங்கினீரே ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்களே ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா அந்த பாவத்துல விழுந்து இனியும் பட்டவர்கள் அப்பா, ரசிக்கப்பட்டவர்களும் பாவங்கள்ல திருப்பியும் விழாதபடி ஆண்டவரே, உண்மை இழுக்கி பிடித்துக் கொள்ளும்படி ஆண்டவரே அப்பா, இன்னுமா ஜெபத்துல இன்னுமா தருத்திருக்கும் படி நேரங்களை கொடுக்கிற ஆண்டவரே, உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் ஆண்டவரே, அந்த பிரான்ஸ்ல எரிந்து கொழுந்து விட்டு எரியிற அந்த இடங்கள்ல ஆண்டவரே, நீங்க அங்க மழைய வரப்பண்றதுக்காக அதை அனைத்து அந்த ஜனங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே அப்பா, உங்கள்கிட்ட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஒவ்வொரு நாடுகளை ஒவ்வொரு பிரச்சனை ஆண்டவரே அப்பா, அந்த ஜனங்கள் மனம் திரும்புறதுக்காக நீங்க பொறுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா, உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஐயா நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா, அப்பா எங்களை சர்வ வல்லவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா ராப்பனே எங்களை நேசிக்கிறதுக்காக நாங்க பாக்கியசாலியெல்லாம் இதுல கொண்டு விட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா அந்த ஜன சிஸ்டர் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அவர்கள் செய்யற ஊழியங்களை நீங்க கனப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அவங்களை பாதுகாக்கிறதுக்காக, அவங்களுடைய ஜபங்களை நீங்க வழி நடத்துறதுக்காக, அவங்களுக்கு நீங்க பலனா இருக்கிறதுக்காக, நீங்களே அவங்களுக்கு இடமா இருக்கிறதுக்காக அப்பா, சுத்தி வளைச்சு ஆண்டவரே பாத்தி கட்டி அவங்க பாதுகாக்கிறதுக்காக, அவங்க குடும்பங்களையும் அவங்க சொந்தங்களையும் ஆண்டவரே, அவங்க செய்யற ஊழியங்களையும் ஆண்டவரே, நீங்க பாதத்தை வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறேனப்பா. அவங்களுடைய அந்த கரட பயணத்துல நீங்க கூட இருங்க. போயிட்டும் வேலைக்கையும் ஆண்டவரே நீங்க கொடுங்க. அவங்க சொல்ற வாக்குகள் ஆண்டவரே, அந்த புத்தகங்கள் ஆண்டவரே அப்பா, ஜனங்கள் அதை ஆண்டவரே அதை காது கொடுத்து கேட்கும்படியாக நீங்க செய்யறதுக்காக ஆண்டவரே, அற்புதம் செய்யறதுக்காக அப்பா, அந்த ஜனசிசு நீங்க கண்டாக்கு கொண்டு போய் விடுறது உங்களோட அற்புதம் தகப்பனே அப்பா, அதுக்காக நன்றி சொல்லுறேன். உங்களோட அற்புதங்களுக்காக அப்பா, இந்த வார்த்தையை காவிக்கொண்டு போற அந்த சகோதரிய உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா. இன்னுமாய் மீண்டு விழுகிற ஜனங்களுக்காக, பாவத்துல தடைக்கு விழுகிற ஜனங்களுக்காக ஐயா, கொள்ளையான பாவங்களை ஆண்டவரே, சொல்லாலும் செயலாலும் செய்யற ஜனங்கள் ஆண்டவர், இந்த பாவத்துல இருந்து ஆண்டவரே நீங்க இறங்குங்கப்பா. நீங்க ஒருவரே அவங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறதுக்காக ஆண்டவரே, நீங்க ஒருவரே அவர்களை மன்னிக்கிறதுக்காக அப்பா, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களை அப்பாண்டு கூப்பிட எங்களுக்கு உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா, அம்மாண்டு கூப்பிட உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க. நல்ல பிதாவே ஆண்டவரே, கத்தாவே நீரப்பா, இந்த ஜனங்களை ஆண்டவரே அப்பா கொண்டு வந்து சேருங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிற வேலையில ஆண்டவரே, இந்த இதுல வந்திருக்கிற பிரதரையும் ஆண்டவரே, உங்க சங்கம வானிலையை நடத்துறவர்களை ஆண்டவரே அப்பா, உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா இரவும் பகலும் கண்ணுறங்கி நீர் பார்த்து காவலா இருக்கிறதுக்காக நன்றி. இவங்களோட ஜெபங்களை நீங்க ஏற்கிறதுக்காக நன்றி. இவங்களோட ஊழியங்களை ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்க ரத்தத்தை ஆண்டவரே இந்த சௌரங்களை சங்கம வானொலியில இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தலையிலையும் உங்க ரத்தத்தை எல்லவா நாங்க பூசுறோம் பாதுகாக்க ஆண்டவரே. இந்த ரத்தம் ஆண்டவரே அப்பா வெளியேறப்பட்ட உங்க ரத்தம் ஆண்டவரே எங்களோட தலைமையில இருக்கும் போது எந்த தீங்கும் எந்த நோயும் எங்களை தீண்டாதென்று சொன்னவர் அல்லவா. நான் உங்கூட இருக்கிறமென்று எங்களுக்கு ஆண்டவரே உபாக்கு தந்தவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உங்களுக்கு ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லுகிறோம். நீங்க எங்களோட கூட இருந்து இந்த சங்கம வானொலியில இன்னுமா இன்னுமா ஜெபிக்க ஜனங்களை தருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த இதுல வராத ஒவ்வொரு தடையலையும் ஆண்டவரே, ஜனங்கள் வராம இருக்கிற தடையலை நீங்க உடைத்தறியறதுக்காக ஆண்டவரே, வினோ சிஸ்டரின் கல்யாண பிள்ளையின் கல்யாணத்தை நாங்க உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றது. நீங்க அந்த பிள்ளையோட அந்த தாயோட தனியே இருந்து அந்த பிள்ளைய வளர்த்த அந்த தாயோட அப்பா கூட இருந்து இதை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க இணைத்ததை மனசை பிரிக்காது இருக்கும்படியாக நீங்க அந்த பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பமாய் நீங்க ஆசீர்வதிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அந்த குடும்பத்தை கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பாதுகாத்து அந்த கல்யாண விஷயங்கள்ல ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு பெள்ளத்தை கொடுங்க. உங்க விட்டு விலகாதபடி இருக்கிற அந்த பிள்ளைக்கு நீங்க பெள்ளத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதுல வந்து அன்று பிரதரையும் உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே, அவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா நவமி சிஸ்டரை, நிர்மலா சிஸ்டரையும் ஆண்டவரே, எயின் சிஸ்டரை, ஒவ்வொரு சகோதரிகளை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அந்த சங்கம வாழ்நிலை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ராஜாதி ராஜா. எங்களை பாதுகாத்து நீங்க தாமே வழி நடத்த வேண்டும் என்று ஏசப்பா உங்க நாமத்துல ஜெபம் கட்டி நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: இனங்கள் ஜபங்களை கேட்டதை மனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவாரா. சொர்க்கத்தோடு கூட ஈட்டி ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்றைய நாளிலும் ஆண்டவரே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களை கேட்டு கத்தாவே, இந்த தேசங்கள்ல இருக்கிற எல்லா அழிவில் இருந்து நீ விலக்கி ரட்சியும் ஆண்டவரே. அப்பா எல்லா உயிர் சேதங்கள் வராதபடி காத்து கொள்ளும் ஆண்டவரே. உமை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம். சங்கமவானலில் எஸ்டி அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதியும் அவர்கள் செய்யற ஊழியம் உமக்கு கனமானது ஆண்டவரே. ஆசீர்வதியும் கத்தாவேமியையும் பொறுப்பேறும் கத்தாவே. ஜபிக்கிற ஜபங்கள் ஒவ்வொன்றும் கத்தாவே உடைய சமூகத்திலே வெளியேற பெற்றதப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல துதிக மகிமையும் உமக்குரியதப்பா, உமக்கு செலுத்த இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.
6: நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளை தந்தவரே எங்களை துதிக்கிறோம், சோதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியில இணைந்து ஆண்டவரே ஜபிக்க தந்த கிருபைக்காய் உங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே இல்லாத தேவ பிள்ளைகளையும் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த நாளும் சாதரி ஜனத்துக்காய் அவளுடைய பிரயாண காரியங்களுக்காய் உங்களை கரத்திலே தந்து ஜபிக்கிறேன். போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்கவனுமாய் பயணம் பண்ணுகின்ற விமானங்கள் ஆண்டவரே, அந்த விமானத்தை ஓட்டுகிற அந்த பைலட், அதோட அந்த விமானத்திலே பயணம் செய்கின்ற ஜனங்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே அனுப்ப கிடக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. சகோதரி பயணம் செய்ய போகின்ற ஒரு வாகனங்களையும் உங்களை கரத்திலே ஒப்பு கிடக்கிறேன். அந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது ஆண்டவரே சகோதரி அதிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள், வார்த்தைகள், வெளிப்பாடுகள் ஒன்றுக்காய் நன்றியப்பா. அதை வாசிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே சுவாமி மெய்யான தெய்வத்தை அதனூடாக காண வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னுமாக கத்தாவே இந்த தேசத்திலும் ஆண்டவரே அந்த குடும்பத்தாருக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி சாதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியத்தை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் கூட இருந்து அந்த காரியத்தை சரியாக நேர்த்தியாக நீங்கள் நடத்தி கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க வேணுமாய் அவர்களுடைய தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரே எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஜெசிமாவை வேலை இடத்திலும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் கூட இருந்த ஆண்டவரே பிள்ளையை நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் சகோதரி ரதிபால சிங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவருடைய தேவைகள், பொருளாதார தேவைகள், குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே இந்த இயேசு சுவாமி இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றியப்பா. அதே போல பிரதர் டானாலே ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய், இந்த ஜப ஊழியங்களுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய பிசினஸ் காரியங்கள், அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் உங்களை கரத்திலே தருகிறோம். அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் பிரத கோட்டைகளை மூடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளில் தகப்பனே அதே போல உங்களை கரம் கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சத்தியவேத திருத்தை பாச சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா, பாசையிலிசா லோகனுக்காய் நன்றி. குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம், பிற குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்துறதுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளை மேனுவேலுக்கும் ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற ஒரு தாளந்துகளுக்காய் நன்றி சுவாமி. அந்த தாளந்தை எந்த மகன் உங்களுக்கு என்று பயன்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வேதாகம கல்வி பதிலே இணைகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேதாகமத்தை ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே கையில் எடுக்கிறவர்களாய் அதை வேதாகமத்திலே நீங்க சொல்லி இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே தேவ ஊழியர் சுசேஷாகி செல்வி ராமச்சந்திரனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற பெண்களுக்கான இந்த வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரங்களுக்காய் நன்றியப்பா. இன்னமாக ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம், பிள்ளையோடு கூட இருந்து ஏசப்பா. இந்த வருடம் ஆண்டவரே புதிய வகுப்புக்கு போகும் பொழுது கூட இருந்து நீங்கள் நடத்த வேணுமாய் பாடங்களை படிக்க நல்ல தேவ ஞானத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா, இந்த அருமையாக எங்களுக்கு தந்த தாய்மாருக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தாய்மாரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் தந்து ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல இயேசப்பா, அதே போல ஆண்டவரே சகோதரி ஐரினுக்காய் ஸ்தோத்திரம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் அந்த இருக்கிற தேசத்துக்காய் சகோதரியுடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல சகோதரி சாந்தினிக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இணைத்து இயேசப்பா இந்த நாளிலும் இந்த மகள் வந்து அனைகருக்காக பரிந்து பேச நீங்க செய்த உதவிக்காய் சோத்திரம். அதே போல குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இந்த மக சகோதரிக்கு எந்த விதமான நன்மையிலும் குறைவுபடாதபடி பாதுகாக்க ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. அதே போல அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே எல்லோருடையும் கூட இருக்க ஜெப ஊழியர் சுவிசேஷ ரெட்வின் பானரை அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்கள், அவர் தருகின்ற வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. தேவ ஊழியர் சௌதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி. அவர் இருக்கிற தேசத்துக்காய், இந்த தேச மக்களுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே இந்த பிரான்ஸ் தேசத்திலே மேற்பட்டிருக்கிறதான இந்த நெருக்கடிகள் ஆண்டவரே, அந்த கால சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்க மாற்ற வேணுமாய். அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையை கட்டளையிட்டு ஆண்டவரே ஏசப்பா அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய். மக்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் நேராதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளில் தகப்பனே சுவாமி. அதே போல சதுர டாலிசிஸ்வருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுர ரஞ்சினி அலங்காரம் பண்ணி ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுர சுபாலங்கோவுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்திலே உள்ள தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சாதரி செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி. சாதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் ஆண்டவரே, துதிகளோடும் ஆராதனைகளோடும் வருகின்ற தேவ பிள்ளைகள், வாக்கு தத்தங்க வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சங்க மம்பானொலி சாவகர் தேவ ஊழியர் லாசில் எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பிற குழந்தைகளை எங்களுடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே இந்த நாள் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய். இவர்களோடு அந்த வேலையிடத்து ஊழியங்களையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமாய். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்திலே ஆண்டவரே ரட்சிக்கப்படாத உறவுகள் இருந்தால் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமாய். எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த வேலையிடத்தில் அதிகாரிகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை எங்களை கரத்திலே தருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சந்ததியை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. தாயார் சிஷ்லியா அம்மாவையும் ஐயாவையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவர்களுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களும் அணுகிவிடாமல் அவர்களை நீங்க பொறுப்பேற்று நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்திலே படைத்து எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
7: ஆமீன். ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த தேவ ஊழியர் அவர் ஏமி புஷ்பராஜா அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறார். கத்தர்லாமே அவருடனும் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இணையத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாலை வேளையிலே நித்திய ஒளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அவருக்கு கத்தர்தாமே போதிய பலனையும் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதேவேளையிலே இதுவரை நேரமும் 1:47 இணைந்து சகோதரி ஜனட் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் ஜபங்களை. கத்தருடைய பிரயாசங்களை காண்கிறார், வாஞ்சியை காண்கிறார். கத்தர்தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கனடாவுக்கு வருகின்ற பொழுதும் கத்தர்தாமே அவருடனும் பிரயாணத்திலே கூட இருந்து அவருடனும் அவருடைய மகளுடனும் கூட இருந்து தேவைகளை சந்தித்து என்னென்ன காரியங்களை அவருடைய மனதின் வாஞ்சைகளை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். இணைந்து ஜபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து மாலை நேரத்திலே இணைந்த சௌரி மேகலாவாஸ் அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழிய வாஞ்சியையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கரத்திலே ஒப்புக்கிறோம். சிஸ்டர் மேகலா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன், அதை ஒரு பாருங்கள். பார்த்துட்டதுக்கு ரிப்ளை போடுங்களம்மா. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தரை சித்தமானால் நீங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்னும் 1 மணித்தியாலத்திலே இணைகிறோம். கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலமாக வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். சௌரி ஜானட், சௌரம் மகேந்திரன் ஐயா, பாஸ்டர் வானர் என்னோடு கூட இணைந்து மீதியானவர்கள் இணைய கத்தர் உதவி செய்வாராக. நீங்களும் இணைய முடியும். அந்த வகையிலே நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அல்லது ஜூமிலே வர முடியும். ஜூமிலே வந்தால் நல்லா இருக்கும். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். சனி ஞாயிறிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஊழியர்கள் வழிநடத்துகிறார்கள். ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு

0: கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுவோம். ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர் சகோதரி, தேவ ஊழியர் சகோதரிமான் இவங்கட்ட அவர்கள் வழி நடத்துவார்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி
1: ஒலிபரப்பு.
0: வாழ்த்துக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட்டவர்கள் போனியோ தேசத்திலிருந்து மலேசியாவிலிருந்து அனுப்புகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதனை தொடர்ந்து ஜெவ வேலைக்கூடாக சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆமீன்.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வரும் காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்த தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில், அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு தன் மகன் யோசேப்பை குறித்து கேட்ட செய்தியை குறித்து மிகவும் துக்கம் அடைகின்றான். என்னவெனில், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல நினைக்கின்றனர். பின்பு யோசேப்பை படுகுழியிலே தள்ளியும் 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியருடன் விற்று போடுகின்றனர். அதன் பின்பு தன் தகப்பனாகிய யாக்கோபிடம், துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று பொய்யை சொல்லி மறைத்து விடுகின்றனர். இதை கிட்ட யாக்கோபு, நீண்ட நாட்களாய் வெகு காலமாய் தன் அந்திய வயது மட்டும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் இரட்டுழுத்தியும் வேதனையோடும் தன் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார். இனி நான் என் மகனை காண்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்று கவலையோடு இருக்கையில், உன் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது அவன் கூறும் பொழுது, நான் என் மகன் யோசேப்பை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் என் தேவன் அவன் சந்ததியையும் காணும்படி செய்தார் என்று யாக்கோபு களிப்போடு கூறி தேவனை மகிமைப்படுத்துவதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அநேக அனுபவங்களுக்குள்ளும் சூழ்நிலைகளுக்குள்ளும் கடந்து போயிருப்பீர்கள். நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் கண்ணீருடன் சுகத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காகவும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் விலக வேண்டியும், பொருளாதார தேவைகளுக்காகவும் இப்படியாக அநேக காரியங்களுக்காக சில சந்தோஷம் சமாதானம் என்று ஒவ்வொருவரும் பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்ற உங்களின் காத்திருப்பினை கண்ணீர் நிலைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகின்றார். சாம்பலின் அனுபவங்களை சிங்காரமாயும், கண்ணீரின் அனுபவங்களை களிப்பாகவும், புலம் துக்கங்களை மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றார். இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் நன்மைகளும் ராஜரீக மேன்மையும் உங்கள் வீட்டை தேடி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழும் போது பலவிதமான போராட்டங்களையும் இன்னல்களையும் சந்திக்க நேரிடலாம். சிலர் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து பயப்படுகின்றனர். ஆனால் இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து எம்மை நித்திய மகிமைக்குள் அழைத்து செல்லும் ரட்சிப்பை புறக்கணிக்காமல் எச்சரிக்கையோடு இருப்போம். தேவன் வாக்கு மாறாதவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு வசனத்தில் தேவன் எம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். அவர் எம்மை இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல நித்திய நித்தியமாக தமது மகிமையை பங்கு கொள்ள அழைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் பாடுகளும் உபத்திரவங்களும் எமக்கு வரலாம். ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல. கொஞ்ச கால பாடுகளே. அவற்றின் வழியாகவே தேவன் எம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். அன்பானவர்களே, உபத்திரவங்களும் பாடுகளுமே எம்மை புடமிடுகின்றன. அவைகளே எம்மை தேவனுக்கு ஏற்றவர்களாக வடிவமைக்கின்றன. ஆகையால் தேவனுக்குள் மேலும் சீர்படுத்தப்பட்டவர்களாகவும் ஸ்திரமான விசுவாசிகளாகவும் பலம் உள்ளவர்களாகவும் வளர்வதற்காக இவற்றை விசுவாசத்தோடு சகிப்போம். இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து நித்தியமான தேவ மகிமையை இழந்து போகாது இருப்போமாக. பாடுகளும் வேதனைகளும் எம்மை நெருங்கும் போது எம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எம்முடையத்துக்கு ஈடாக வாழ்நாள் முழுவதும் அவருக்காகவே சேவை செய்தாலும் போதாது. எனவே அவருக்கென்று வாழவும் அவருக்காக பாடுகளை சகிக்கவும் அவருக்கேற்று பாத்திரங்களாக வழிமுக்கப்படவும் எம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஜூலை மாதம் 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 122:7. ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையிலே ரெண்டு பகுதிகளை இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய அலங்கத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. ரெண்டாவது அரண்மனை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே சரீரத்திலும் இந்த நாட்களிலே சுகத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்கம் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரீரத்தோடு சேர்ந்து ஆவியிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானம், இருதயத்திலே ஒரு சமாதானம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களிலே சுகம் உண்டாவதாக, சுகம் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிற வேளையிலே, இந்த சரீரம் சுகமா இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தை, ஒரு ஆவியில் ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் காண முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீதக்காரர் இந்த நாட்களிலே 122 சங்கீதத்திலே இப்படியாக அந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிற வேளையிலே பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆவிதான் இந்த நாட்களிலே சரீரத்தையும் ஆத்மாவையும் இந்த நாட்களிலே என்ன செய்கிறது, இணைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற இந்த ரெண்டு காரியங்களும் அலங்கத்துக்குள்ளேயும் நம்முடைய அரண்மனைக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே ஒரு விடுதலை வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படியானால் இந்த நாட்களில் இந்த விடுதலையை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் அவர் நம்முடைய ஆவியிலேயும் ஒரு விடுதலை கொடுக்கிறார். சரீரத்திலே ஒரு இந்த நாட்களில் சுகத்தை கொடுத்து நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த நாட்களில் நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அரும பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருவாராய் இருந்தால்

0: கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு இந்த நாட்களை போகிற வழியிலே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சமாதானம் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆவியானவர் இந்த நாட்களிலே நோய்களை நீக்கி இந்த நாட்களில் ஒரு சுகத்தை கொடுக்கிறதாயும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த இடத்திலே பார்க்கிறோம், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அலங்கத்துக்குள்ளேயும் அரண்மனைக்குள்ளேயும் சமாதானமும் சுகமும் இருந்தால்தான் நாங்கள் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கலாம். அப்படியானால் அந்த சமாதானத்தையும் அந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே தான் அவர் இப்படியான காரியத்தை நமக்கு செய்து இந்த நாட்களிலே தன்னை ஆராதிக்கும்படி இந்த நாட்களிலே அவர் அங்கே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரை இந்த நாட்களை நீங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களை ஏற்றுக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே அப்படியானால் உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களை சுகத்தையும் தந்து இந்த நாட்களை தேவன் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை போய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வாக்கு தத்துவங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பெரும் என் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சகோதரி ஆயிரின் அவர்கள் இளைஞமண்ணில் அனுப்பி தந்த தீபமன்னா, அதே வேளையிலே ஊழியர் சகோதரி வாணி வங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த தீப வார்த்தை, அத்தோடு தேவ ஊழியர் சுவிசேஷரேட்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து அனுப்பி தந்த வாக்கு தத்துவத்துக்கூடாக கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே அந்த அதை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே அனுப்பி தந்த ஊழியர்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த வேளையிலும் ஊழியர் இணைந்திருக்கிறார் எங்களுடன். ஊழியர் மிஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் மிஸ் கனடாவில் இருந்து. ஜெபங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்ப்போம். கத்தர் தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேலையிலிருந்து ஊழியரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். ஓட்டம்மா ஆமே இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், காலை வணக்கங்களை கூறுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் மறுபடியும் கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு உங்களிடம் ஒப்பிக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே
2: சோத்ரம் அப்பா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சுதிக்கிறோம் அப்பா, சுதிக்கிறோம் அப்பா, சுதிக்கிறோம் அப்பா. அந்த காலை விலைக்கு, அந்த காலை விலைக்கு, அந்த ஜப விலைக்கு, அந்த ஜப விலைக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா. கோடி நாவுகள் போதாதப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுங்களை சரை மட்டும் தாத்துறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம் அப்பா. உங்களோட பாதபடியில் ஒரு மனமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை அப்பா, அப்பா கிருபை, கிருபை, கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை சுவாமி. சதியற்ற எங்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபை தானப்பா, உங்களோட கிருபை தானப்பா தாங்குறது, வழி நடத்துறது, சுமக்கிறது எல்லாம் உங்களோட கிருபை ஐயா. கிருபை கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்பா. அபிதாவே என்று கூப்பிடுகிறோம் சுவாமி. அந்த புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்தவரே ஐயா, நாங்க மாத்திரம் ஆண்டவரே, நாங்க மாத்திரம் நீங்க படைத்த சூரியனை சந்திரனை பார்க்கும் போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கு அவனே மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க மாத்திரம் சுவாமி, மாத்திரம் ஆண்டவரே. எங்களோட மகிமை அப்பா, அவங்களோட மகத்துவம் அப்பா, அவங்களோட வல்லமை அப்பா எல்லாம் ஆண்டவரே. மேலானது அப்பா, மேலானது, மேலானது. வானம் கொள்ளாதவரே, பூமி கொள்ளாதவரே, சுத்தவாங்கள் மத்தியில் கேராபியங்கள் சேராபியங்கள் மத்திய காசம் செய்யறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் அப்பா. அந்த வேலையில் ஆண்டவரே மன்னிப்புகளுக்கா, இலக்கங்களுக்கா, கிருமைகளுக்கா வேண்டிக் கொள்ளுறோம்.

0: வேண்டிக்கொள்கிறோம், வேண்டிக்கொள்ள காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்காக வேண்டிக்கொள்கிறோம் சுவாமி. பல்லாங்கான காலத்தில் கடைசி நாட்கள் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நீங்க காண்கிற தேவை சுவாமி. காண்கிறது எங்க பார்த்தாலும் அமைதி இல்லையப்பா, பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே ஆண்டவர் மாறிக்கொண்டிருக்கிற சுவாமி. ஜனங்களோ நல்லாதவர்களாய் ஆண்டவரே போய் கொண்டிரு மக்களாய் வாழ்கிறார் சுவாமி. இந்த ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் காலங்களிலாவது உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் உண்டாகட்டும். வேதத்துக்கு கீழ்படியட்டும், சத்தியத்தை கேட்கிறவளாய் அதன்படியாய் ஆண்டவரை நடக்கிறவளாய் இந்த மனிதர்கள் மாற வேண்டும் அனுபவிக்கிறோம் சுவாமி. நம்முடைய வழி ஒன்றுதானப்பா வழி ஆண்டவரே, வேறு வழியில் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூமியின் கடையாந்தங்களை ஒவ்வொருவரையும் காண்கின்றீங்க, ஒவ்வொருவருடைய மனிதனுடைய செயல்களையும் பாக்குறீங்க சுவாமி. தகப்பனே மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. தகப்பனே நீங்க விடுதலை ஆக்கினாலும் யாரே விடுதலை ஆவார்கள், மெய்யாகவே விடுதலை ஆவார் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் தகப்பனே இந்தவர்களுடைய எல்லாவித சிறையிருப்பு கடம் அப்பா மாறி ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கிருபை செங்கப்பா, கிருபை கிருபை அப்பா, மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா அப்பா நன்றி சொல்லுறோம் ஐயா. மன்னிப்போல இரங்களும் கூட சில இரக்கங்களும் தாராளமாயிருந்து சுவாமி. மன்னிக்கிற தேவன் நீங்க சுவாமி, இரக்கம் செய்யற தேவன் சுவாமி. தகப்பனே நாட்களில் சேர் மக்களை அந்த எத்தனையோ முறை நீங்க மன்னிச்சு சுவாமி. எவ்வளவாய் அவர்களுக்கு மேல் அன்பு கொந்தீங்க சுவாமி. அப்படியான தேவன் என்றும் மாறாதவராய் இருக்கிறீங்க சுவாமி. ஒரு விஷயாண்டவரை இறங்குங்கப்பா, அந்த ஜனங்கள் மீது இறங்குங்கப்பா, அதே நாட்களில் வர்ற மக்கள் மீது இறங்குங்கப்பா. திருப்பி கொண்டு வாங்கப்பா இருவை செய்ய கீழ்படுகிற இறுதியம் கல்லான இறுதியம் எல்லாம் நீங்க சரியான இறுதியவர்களுக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும் இருவையப்பா. இருவைதானப்பா எல்லாம் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுங்களா அப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் முடியும் சுவாமி. செய்கிற கத்தன் நீங்க, நடத்துகிற கத்தன் நீங்க. மனுஷரால் ஒன்றும் ஆகாதப்பா, ஆகாதப்பா. ஆண்டவரே நீங்க தேவனப்பா, தேவனாயிருக்கிறீங்க. எல்லாருக்கும் தேவன் நீங்க தானப்பா. இவர்களுக்காக வேண்டி யுத்தங்களப்பா, ஆண்டவரே ஜனங்குடி கண்ணீரப்பா, உயிரிழப்பா, பாவாதாரங்கள் இழந்து அலைகிற மக்களப்பா, தவிக்கிற மக்களப்பா, அங்கு போவதென்று தெரியாத நிலையில் இருக்கிற மக்களப்பா. இறக்கம் செய்யுங்க பயக்கம் உங்களுடைய வழிகளை நோக்கி பார்க்கட்ட. நீங்க தான் வழி நடத்துகிற தேவன், நீங்க தான் சமாதானத்தின் தேவன், நீங்க தான் ஆசீர்வாதத்தின் தேவன். உங்களை நோக்கி பார்ப்பார்களா, உங்களை நோக்கி பார்ப்பார்களுக்கு உதவி செய்யற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவர், நீங்க ஒருவர் மாத்திரம். யார் விட்டாலும் கைவிடாத தேவன் என்று சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டி கல்லூரம் எங்கெல்லாம் நிற்கிறார்கள் இருக்கிறார்கள் சுவாமி. இரக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காட்டிலிருங்கப்பா. நீங்க தான் அப்பா அந்த ஆசீர்வாதம், வேதம் தான் அப்பா அவர்களுக்கு ஆசீர்வாதம். தகப்பனே இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். யாரு எஸ்தர்கள் அப்பா, அப்பா கண்ணீர் கூக்குற ஆண்டவரே நாட்களில் பெருகிக்கொண்டே போகிறது சுவாமி. வியாதியஸ்தர்களை காண்கிற தேவன் நீங்க, மூலமாய் வந்த வியாதியஸ்தர்களை நீங்க தொட்டு குணமாக்குன தேவன். ஒரு விசாரணம் வெறுமையா போனதில்லை சுவாமி. அதே தேவன் அப்பா நீங்க இருக்கிறீங்க, அந்த பிரகாரங்களை நோக்கி கூப்பிட்டு வரட்டு சுவாமி. நீங்க தான் பரிகாரியாய கத்தன், நீங்க தான் சோமளிக்கிற கத்தன், நீங்க தான் எல்லாம் சுமந்திருந்த கத்தர் ஆண்டவரே, இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி மூலமாக திரும்பி சுகத்தை பெறுவார்களா? கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்டு இந்த அப்பனே சுகத்தை கத்தறிவிடுற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பனே வியாதிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மரணத்தருவால் இருப்பவர்களுடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி, என்னுடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி, மீட்கப்பட வேணும். சப்பு கொடுப்பார்களா? அப்பு கொடுப்பார். இந்த வியாதிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் கேட்டாவே அப்பா, முதியோர்கள் ஆண்டவர், யாதிப்படுக்கையில் முதியோர்கள், அனாதரவா இருக்கிற முதியோர், கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவரே தவிக்கிற முதியோர்கள் பாருங்கப்பா, பாருங்கப்பா அப்பா, அவர்களுக்காக நோக்கி பாருங்கப்பா. வைத்தியசாலைகள் நிரம்புகிற சுவாமி, எங்கெல்லாம் தவிக்கிறார்கள் அந்த இடத்துல எல்லாம் காண்கிறது நீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிய ஆறு தூரத்தாத சுகம் நீங்க தான் சுவாமி. இவர்களுக்காக உதவி செய்யுங்கப்பா, அவர்களை நடத்துங்கப்பா, ஆதரத்துக்குப்பா வழி நடத்துங்கப்பா, ஆறுதலை கொடுங்க சுவாமி. தகப்பனே, கடைசி நாட்களில் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. உங்களிடமாய் கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டி கிருபை அப்பா, கிருபை அப்பா. ஆண்டவரே, இந்த வியாதிகஸ்தரே கூப்பிடுதல், இவர்களுடைய சத்தம் ஆண்டவர் எங்களுடைய சமூகத்தில் துறபடினா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்றதுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே, தைரியம் ஆண்டவரே, சமுதாமே தேசத்தை ஆண்டு கொண்டு தலைவர்கள் மத்தியில் ஒரு ஆண்டவரே ஒரு உண்மை இருக்கட்டும் சுவாமி, ஒரு நீதி இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், தேவனுக்கு பயந்து நீதிக்கு பயந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆளுகிற தலைமைத்துவமா இருக்கட்டும் அப்பா. அங்கு பார்த்தாலும் தலைவர் மத்தியில் உண்மையில் குழப்பங்களும் ஆண்டவரே, போராட்டங்களும் ஆண்டவரே, அவருடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, இவருடைய வழிகளை எல்லாம் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. தேவ பயம் ஆண்டவர, தேவ நீதி இவர்களை நிரப்பட்டு சுவாமி. ஆண்டவரே, தேசங்கள் மக்கள் ஆண்டவரே நீதி புரட்டப்பட்ட நீதியினாலும் ஆண்டவரே அறிந்து செல்கிற மக்கள் அப்பா, கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் அப்பா, இவர்களுக்கெல்லாம் நீதி செய்கிற தலைவர்களாக ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்யட்டும். ஆளுகை செய்ய நீதிக்கு எதுவாகவே தலைமைத்துவம் எல்லாம் கொடுக்கப்பட்டது சுவாமி. அதை அவர்கள் அதன்படி நாள் ஆளக்கிருப செய்யுப்பா. இப்படியாக என்ன அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாகவே கொடுத்த அதிகாரங்கள் சுவாமி, எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும். நன்மைக்கு எதுவாக இருந்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பரிசுத்தம் உண்டாகட்டும், பயம் உண்டாகட்டும், தேவனுடைய காரியங்களுக்கு இப்படி உண்டாகட்டும். இவருடைய குடும்பங்களும் பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆண்டவரை மனம் திரும்பட்டும், அவங்களுடைய வழிகளை பார்க்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டி தேசத்துல நிற்கிற ஆண்டவர் ஆணவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஆணவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கெல்லாம் நிற்கிறார் அந்த இடங்களில் ஆண்டவர், நாட்டை காக்கிறவர்களாய் உன்னை உள்ளவர்களாய் ஆண்டவரே நிற்கத்தக்கதாக இவர்களுடைய ஊழியம் ஆண்டவரே, இவர்களெல்லாம் தேசத்தை காக்க வைத்தவன் உங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே, அதை ஆண்டவரை பொறுப்போடு செய்யத்தக்கதாய் ஐயா அந்த ஆணவர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளும். அவருடைய காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி அப்பா, நீங்க நடத்துகிற தேவன் சுவாமி ஆண்டவரே, அவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. நாக்கள் தேசங்களெல்லாம் காண்கிற தேவன் சுவாமி, தேசங்களிலெல்லாம் வறட்சி அப்பா, வேலை இல்லையப்பா, பொருளாதார கஷ்டம் அப்பா, சனங்கள் கூக்குறப்பா, பசியப்பா, போராட்டம் அப்பா, ஆண்டவரே, ஆடுகிற மக்கள் ஆண்டுகளுக்கு விஷய ரங்கம்படி ஆய வேண்டிக்கிறோம். இரக்கத்தின் தேவன் நீங்க, இரக்கத்தின் தேவன் உங்களே நோக்கி கூப்பிடட்டும். இவருடைய சொந்த எரிய அல்ல ஆண்டவரே, இவர்களுடைய மாமிச போராட்டம் அல்ல தேவனே, உங்களை நோக்கி கூப்பிடுற போராட்டம் ஆயிருக்கட்டும் சுவாமி. அப்பொழுது நீங்க சுயமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்க சுவாமி. உங்களுடைய முகத்தை தேடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் கத்தாவே நோக்கி கூப்பிடட்டும். அப்பா நீங்க சொல்லி என்னை நோக்கி கூப்பிடும், நான் கறியாத மட்டாத காரியங்களை எனக்கு அறிவிப்பேன். அப்படியான தேவன் நீங்க, அப்படியாக நீங்க ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற தேவன் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஒரு நேரம் நம்ம இல்லாமல் தவிக்கிற மக்களப்பா நீரப்பா, பசி கொடுமையப்பா, குழந்தைகளப்பா தவிக்கிறார்களப்பா, முதியோர்களப்பா வந்தவரே, பசியினால் என்னத்தை காணோம் என்று சொல்லி அங்கும் அங்கும் ஆண்டவரே அழைகிற மக்களாப்பா, இவர்கள் மீது இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. இவன் எல்லோரும் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. கொடுக்கிற தேவன் நீங்க, நான் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. நீங்க மாறுவதில்லை, மாறுவதில்லை, மாறுவதில்லை அப்பா. எனங்களுக்கு போஷிங்கப்பா, எனங்குடைய குற்றங்கள் குறைகள்லாம் சாபங்கள் தான் நீங்க ஆதாரத்தை கட்டளையிடுங்க சுவாமி. வேண்டிக்கொள்ளும் நாட்களில் ஆண்டவரை அப்பா இவர்களுக்கு வேண்டியிருக்கு பதிவு. உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்பா. இந்த நாட்கள் எனக்கு ஊழியக்காரர்களுக்காக, கடைசி நாட்கள் எனக்கு ஊழியர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, அந்தவரை அசதியா நிக்காதபடி தாகம் உள்ளவர்களாய், பொறுப்புள்ளவர்களாய், ஆண்டவரே தேவனுக்கு பயந்தவர் நிற்கிறவர்களாய் மாறட்டும். கூடிய தேர்மையாகவும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு செயல்களாய் மாறட்டும். பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. எல்லா போராட்டங்களும் இந்த கடைசி நாட்களில் சத்ருவானவனின் போராட்டம், வஞ்சனையான உபதேசங்களின் போராட்டம், ஜனங்களுடைய போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து தாங்கக்கூடியதாக தகவனையும் பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுறோம், வேண்டிக்கொள்ளுறோம். என் தகப்பனே விழுந்து கொண்டு ஒரு ஊழியர்கள் ஆண்டவரே, தகப்பனே வஞ்சிக்கப்பட்டு ஐயா விழுந்து போய் கொண்டு ஊழியர்கள் ஆண்டவரே, பெருகிக் கொண்டே போறோம் சுவாமி, பெருகிக் கொண்டே போறோம் ஐயா. ஆரம்பம் ஆண்டவரே அப்பா, ஆரம்பத்தை பார்த்து ஆண்டவரே அப்பா, அவர் ஊழியத்தை திரும்பமாய் கட்டுகிறவளாய், நிலை நிற்கிறவளாய் திரும்பிக் கொண்டு வாங்க. முழுவாமத்தை மாமை பொறுத்திரவளாய் இவர்களை திரும்பிக் கொண்டு வாங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தார்களோ சுவாமி, அதிலிருந்து தக்க பலனை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க. சத்ருவாதிகள் இருந்து விட்டுதலை ஆக்குங்க சுவாமி. இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. விசுவாசிகள் வந்தவரே, விசுவாசத்தை மறுதளித்து ஆண்டவரே ரட்சிப்பை அற்பமன்று. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் போய்கொண்டிருக்கிறார் சுவாமி. அப்பா ரட்சிப்பின் மகிமை, அதன் மகத்துவம், அதன் விலை ஆண்டவரே சொல்ல முடியாது சுவாமி. இதை ஆண்டவர் இவர்களை அற்பமன்று மதித்து ஐயா விட்டு போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், இவர்களுக்காக வேண்டிக்க மனந்திரும் பட்டும் சுவாமி. மனந்திரும் பட்டபடியே இவர்கள் போய் அழிந்து விடாதபடி ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். திரும்பமாய் ஆண்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று இவர்கள் மனம் திரும்பி வர வேண்டும் முடிவிக்கிறோம் சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. எல்லா சபைகளும் தலைவராய் நீங்க இருக்கிறீங்க, கொடுத்தவர்களே அதிகமாண்டவரே. இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், நம்முடைய சபைகளை ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் பாதாளத்தின் வாசல் நிற்கொள்ளாதபடி காத்துக் கொண்டிருப்பதற்கு கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கிருபையை மாநில நிற்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபைதான் அப்பா, நீங்க வரும் போது எடுத்துக் கொள்ளப்படுற சபையா, மனவாத்தி சபையா, பரிசுத்தமுள்ள சபை, ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தம் உள்ளவர்களாய், குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படுகிறவர்களாய் ஆண்டவரே இந்த நாட்களில் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உங்களோட வருகையை ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களாய், ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு மனமும் அன்பும் நயம் இருக்கட்டும் சுவாமி. அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவளாய் கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் ஆண்டவரே ஒரு சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதி நடத்துற போதும் அவர்களுக்காக உதவி ஊழியர்களுக்காக வேண்டி கொள்ளும் சகோதரனே, இவர்களை சார்ந்துங்கப்பா. நல்லமை பெறலாம், சாட்சி உள்ளவர்களாக சபையை நடத்துகிறவர்களாக இவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி சபையா போதர் மாறுகிற ஊழியர்களாயும் அவருடைய குடும்பங்களை அந்த நாட்கள் சாட்சி உள்ளவர்களாய் இவரை நிறுத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும் சகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா உங்களோட சுவிசேஷம் சகல தேசங்களில் அறிவிக்கப்படுகிறவர்களால் நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிக்கும். அப்படியான நல்ல தேவன் சுவாமி, ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி ஆண்டவரே அந்தந்த காலத்தில் எல்லாவற்றையும் நீர்த்தியாக நீங்க நடப்பிக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே இன்றைய நாட்கள் இந்த டெக்னாலஜி வளர்ந்து கூட விவாதத்தை எவ்வளவு வேகமா செல்லக்கூடியதாக ஆண்டவரே காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இதை நடத்துகிறவர்களும் ஆண்டவரே அன்மையோடு தாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்தவர்களாக இருக்கட்டு. அவருடைய குடும்பங்கள் தேவைகளும் ஒன்றை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்றோம். எல்லா இடங்களும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவோம் நான் உண்டு அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே என்ன போது ஆசப்பா சொல்லாதப்பா ஆண்டவரே, இது சொன்னகிரம் ஆண்டவரே அறுவடைக்கு மக்கள் போதாதென்று சொல்லியிருக்கிறீங்க சாமி. அப்படியான காலம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஊழியர் செலவுகளாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். குஸ்காங்கிறவர்களுக்கு நம்முடைய அன்பை சொல்லுகிறவர்களாய் ஒரு வார்த்தையாவது சொல்லத்தக்கதாய் அவர்களை நடத்துங்க சுவாமி. அவருடைய தாழ்மன பாடின பயமெல்லாம் நீங்கி கத்தர் நல்லவர், அவர்தான் ரசிக்கிறவர், அவர்தான் ரசிக்கிறவர் என்றாவது சொல்லட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்னமாயிருத்தனையோ தேசங்கள் கிராமங்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்த கிராமங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களில் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்தை காண்கிறோடினான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட மண்டலங்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சகோபனே தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அந்த இடங்களில் இருக்கிற எல்லா வித பாடுகளையும் கஷ்டங்களையும் ஆண்டவரே அவர்கள் தாங்கத்தக்க வேலனை கொடுங்க சுவாமி. கண்ணீரை தொடங்கி சுவாமி அப்பா அவர்களுக்காக வேண்டிக்கணும். அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே சுசேஷத்தை கேட்டு கீழ்படுகிறவளாய் ரசிக்கப்படுவாய் அவர்களும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுத்து சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தான் அப்பா. நன்றி சிறைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. எத்தனையோதா உடையக்காரர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. இவருடைய தேவைகளை சந்திக்கிற மக்கள் எழுப்பி கொடுங்க சுவாமி. ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசாரிக்கிற மக்கள் எழுப்பி கொடுங்க. இந்த நாட்களில் தேவையாண்டவர், தேவையாண்டவரே. உலகத்துக்குரியது ஒன்றும் இல்லை என்பதை உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே ஊழியங்களை தாங்குறவர்களாய் மாறட்டும், மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அந்த இடங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் அப்பா. நன்றினா ஆண்டவரே, இந்த விளையினோம் ஆண்டவரே இந்த நாட்களில் நிற்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்றோம் அப்பா. அந்த நாட்களில் இருக்கிற மக்களுக்கு அன்பு தனிந்து போன காலத்தில் இருக்கிற விஷயம். ஐயா, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், கொடிய காலங்கள் வர எத்தனையோ கொடிய காலங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இந்த காலங்கள் நடக்கிற ஆண்டவரே கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே. அப்பா, ஒரு விஷயம் கூட அன்பினால் இருப்புங்கப்பா. நாங்கள் அன்புக்குள்ளாக வந்து நன்மையானதை செய்யட்டும் சுவாமி, இரக்கமுள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. உங்களோட அன்புதான் அப்பா வெண்மாரியாக ஊற்றப்படும், வெண்மாரியாக ஊற்றப்படும் அப்பா. குடும்பங்கள் உறவுகள் ஆண்டவரே, அன்பில்லை. ஒருவரை ஒருவர் விரோதிக்கிறவர்களாய், பகைக்கிறவர்களாய், கொலை செய்தவர்களாய், ஏமாற்றுகிறவர்களாய் அப்பனே. அன்பில்லாமல் ஆண்டவரே காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மக்களாய் இருக்கிறவர் சுவாமி. அன்பினால் நிரப்புங்கப்பா, உங்களோட அன்புதான் அப்பா சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் உங்களோட அன்பு நீதி செய்யும் தகப்பனே. ஒரு விசை நிரப்புங்கப்பா, உங்களை வரைக்கு முன்பாவது ஜனங்கள் மீது ஆண்டவரே, பரிசுத்தாரியானவரே, பின்மாறியாக உங்களோட அன்பினாகி ஊற்றுமுறையாக உண்டு. குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவர். குடும்பங்கள் இந்த அன்னையை துடைக்கப்படட்டும் சுவாமி. சகப்பனே, இறுதியில் நிரப்பப்படட்டும், அன்பினால் நிரப்பப்படட்டும். நீங்க தானப்பா அன்பு, உங்களை நோக்கி பார்க்கட்டும், உங்களோட வார்த்தைகளை கேட்கட்டும் அப்பா. அவர்களுக்காக வந்துக்கும் ஆலய பிள்ளைகளுக்காக வந்து ஐயா, அந்த ஆலய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே ஆலய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுக்கு கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க மட்டும்தானப்பா அந்த ஆலய பிள்ளைகளை கொண்டு வர முடியும் தகப்பனே, கொண்டு வர முடியுமாப்பா. இவைகளெல்லாம் பெற்றோரு கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே கெட்டு போகாதபடி, சத்ருவானந்தன் வலையில் போட்டு ஆண்டவரே அழித்து விடாதபடி, எந்த தகப்பனே வயலுக்கு கொண்டு வாங்கப்பா, இந்த ஆலய பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. கொண்டு வாங்கவர்களுடைய பெற்றோர்களுக்காக நிற்கிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. ஜபத்தை கேட்டு சுவாமி, வாலிப பிள்ளைகளுக்கு செங்கப்பா. உங்களோட இல்லாமல் ஒன்றும் மனுஷபதன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அறியானவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே, இந்த வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளப்பனே. கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, அந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. தேசத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விக்கிறோம் சுவாமி. தேசத்தை திருப்பி கொண்டு வந்த சுவாமி, தேசமும் உங்களுடைய சுவாமி. மிஷனரிகள் நானும் உரிய கரணம் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவர் தகப்பனே. தேசத்துக்கு ஒரு விஷயம் இறக்கம் உண்டாவதாக தேசத்தின் மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும், அங்குடைய உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. நம்பி தலைவர்கள் ஆளுகிறது ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். நீதியின் கரம்புகளை தாங்கட்டும் சுவாமி. உண்மை உள்ளவர்களாய் கொடுத்தாளுகை ஆண்டவரே, நீதிக்கு பயந்து கடா தேசத்தை ஆளுகிறவர்களாய் நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விக்கிரக ஆராதனைகளெல்லாம் ஒளிந்து போகட்டும் சுவாமி, ஒளிந்து போகட்டும் சுவாமி, ஒளிந்து போகட்டும் சுவாமி. தேவனுள்ள தேவனே, நீங்க மாத்திரம் இந்த தேசத்து வியாதி செய்வாயிருந்த இப்படியாக ஒரு தேசங்களுக்காம், இரண்டு தேசங்களும் ஒன்று காணாம இருக்கும் தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, காண வேணும் ஆண்டவர். அது நரிங்காலத்தில் நேர்த்தியா செய்யற தேவன் நீங்க அப்பா இருக்கிறீங்கப்பா, இருக்கிறீங்கப்பா. நீங்க மாறாத உங்களாத்தானப்பா முடியும். உங்களோட திட்டங்களும் சித்தங்களும் ஆண்டவரே நீங்க நடத்தி முடிக்கிற தேவன் சுவாமி. தேசங்களும் ஒன்று காவலுக்கு தேசம் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா. எங்களுடைய தேசம் ஆண்டவர்கள் சாமி, தேசம் பால்வடைய வேணும் சுவாமி, பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, எங்களுக்கு மகிமையை செலுத்த வேணும் சுவாமி. அதுதானப்பா தேசத்தின் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், ஜனாதிபதிக்காக அவரோடு மந்திரிகளுக்காக வேண்டிக்கொள்வோம். அதை வச்சுக்கொள்ளும் நம்ம மனைவி இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும், நாங்கள தேசத்துக்காக வேண்டிக்கிறோம். எப்படியாக அந்த ஒரே கோடி மக்கள் வாழ்கிறோம், எத்தனையோ இருந்த தேசங்களும் அந்த ஒரே எங்களை வெளிச்சத்தை காண்பார்களா, வெளிச்சத்தை காண்பார்களா, வெளிச்சத்தை காண்பார். அப்பா ஜபிக்கிறோம் ஆண்டவர், ஜபிக்கிறோம் ஆண்டவர். ஐயா சங்கம் வேலியக்காக வேண்டிக்கொள்றோம். அதுதானே இந்து ஊழியர் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக வேண்டிக்கொள்ளுறோம் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே அந்த ஊழியர்காக ஒவ்வொருவரையும் நீங்க தாங்கி வரப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம். எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளுறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம். நாம் எம்மட்டமாய் நடத்தின விக்னேஸ்வரே, நீங்க எம்மட்டமாய் நடத்தினீங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கணமும் துதியும் மாய்மே நீங்க தான் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நிரமிழைந்து ஜபித்து ஆசீர்வத்தை உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை ஜப வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். கத்திர உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு ஊடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கத்தருடைய பாதுகாப்பின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம் அவரோடும் அவர் சந்ததியோடும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி, வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்ற ஒருவரையும் கத்தருதாமே அழைத்து வந்து நேரத்துக்கு வழி நடத்துவாராக. அதே வேளையிலே எடுத்து வழி நடத்துகிற ஊழியர்களையும் கத்தருதாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே அவர்களையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது ஊழியர்கள் இணைவார்கள், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.

0: amidst the church.
1: Recording in progress.
2: அமேன் அமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒளிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருப்பது வேதாக மக்கள் நிகழ்ச்சி பைபிள் குயிஸ். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கத்தர்தாமே இந்த வேதாக மக்கள் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. இணைய விரும்புபவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஐஎம்ஓ கூடாக இணைய முடியும், டெலிகிராம் கூடாக இணைய முடியும், வைபர் கூடாக இணைய முடியும். தொலைபேசியிலே நீங்கள் கனடா நார்த் அமெரிக்காவிலிருந்து இணைவார்களானால் இலவசமாக இணைய முடியும். அல்லது நீங்கள் கனடாவில் இருப்பவர்களானால் நீங்கள் தொலைபேசி கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஜூமு கூடாக இணைய முடியும். அந்த வேலை எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருவோம். எப்படி தொடர்பு கொள்வதென்று அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக சங்கமம் .com சங்கமம் தமிழ் கஸ்பு ரேடியோ .com கூடாக இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியில் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரமாயந்திரையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு காலை 7:37 ஆக இருக்கிறது. எங்களுடன் மாலை வேளையில் சௌரி ஜானட் அருள்பிரகாசம் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஊழியர் சுசேரபின் வானர் அவர்கள் இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். மற்றும் இணைகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் தொகுத்து வழங்குவார். பேசலோடமா
3: பேசலோட்டனா
2: ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
3: எங்களுக்காக மகேந்திரமண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமென்.
4: ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேலையிலே சங்கம நிலையத்திலே கேள்பதில் நிகழ்ச்சி நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவநீராண்டோரே, ஐயா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ற பிள்ளைகள் மறுபடி கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து நமக்கு அளித்த சிசு ஜாட்டை நினைவு கூறுறோம். அது மட்டுமல்ல, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை உலகமங்கம் கேட்க செய்த சங்கம வானொலி நினைவு கூர்ந்து இந்த நாளில் ஆசீர்வாத நாளாக அனைவர் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென்.
3: ஆமென் ஆமென். கேட்டதாமே எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை தொடக்கத்தை நோடி வரை நடத்தி தருவாராக. ஆமென்
2: ஆமென் ஆமென். நான் ஒரு புது கேள்வி ஒன்று கேட்க போறேன்.
3: சொல்லுங்கள்.
2: சிறகு இல்லை சட்டை இல்லை. சரியா, இது புது கேள்வி. சிறகு இல்லை சட்டை இல்லை வானத்திலே பறக்கிறது, அது என்னது? இந்த கேள்வியை நீங்கள் யோசித்துக்
3: கொண்டிருக்கீங்கள்.
2: யூரோப்பிலே பார்த்தா தெரியும் மேகம். இலங்கை இந்தியாவில உணவு எல்லாம் புழுவாயிருக்கும்.
4: சந்திரன்
2: எல்லா கிரகங்களும் அங்கு சிறகு இல்லை சட்டை இல்லை பயங்கர ஸ்பீட்ல சுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். நன்றி நன்றி
3: அருமையான. முதலாவது கேள்வி, கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்? இல்லை,
2: சத்தத்தை காணையில்
0: வெளியால போய் ஓடியா
3: கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவள் யார்?
0: யெகோவா ஷாலோம்.
2: யெகோவா ஜீரே என்று கேட்ட மாதிரி கிடக்கும் முதல்ல
3: இல்ல, யெகோவா ஜீரே என்று இதுக்கு ஆபிராமுக்கு மகேந்திரமண்ணா சொன்னதுக்கு பதில்
2: சொன்னேனா? யெகோவா ஷாலோம்.
0: நியாயாதிபதி 6:24 ஐயா, அது நான் நினைக்கிறேன். என்ன பேரு? கிதியோனா இருக்கும். நியாயாதிபதி 6:24. சரி, ஓகே,
4: தேங்க்யூ. விட சரியில்லை.
0: ஏன் ஐயா? மறக்க முடியாத சம்பவம்
3: சிம்சோன்
0: செய்யல, டக்கன் மைண்டுக்கு வர மாட்டேன்டா. சரியா,
3: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்?
4: நீதிமன்றங்கள்ல இருக்கு.
3: இல்லை,
0: பிரச்சனை கொடுக்கறோம் தான் கவிழ்த்து போடுறோம்.
2: ஹலோ, நீங்கள் பைபிள் குவிஸ் ஜாயின் பண்ண போறீங்களா?
1: இல்ல, நான் இன்னும் இதுல வர இல்ல, இன்னைக்கு ராவிக்கு தான் வர்றோம். அந்த மண்டே நீங்க என்ன எடுக்க சொல்றீங்களா? மார்னிங் பிரேயர் அண்ட் மார்னிங் ஜெனட்.
2: ஆமா சிஸ்டர் ஜெனட், அம்மா கனடாக்கு வரா புக் ரிலீஸுக்கு. வர்ற டைம்ல திங்கள், செவ்வாய், வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யலும் ஜெனட் தொகுப்பு வாங்க. திங்கள், செவ்வாய்,
1: வெள்ளி,
2: முடிஞ்சவங்க
1: வெளியில போறாங்க, இல்லாட்டி நான் ஜாயின் பண்றேன். ஓகே,
2: ஓகே, காட் பிளஸ் யூ. சிஸ்டர் ஜானட் அவர்கள் கனடாவில் இருக்கிற நேரத்தில் சகோதரி டோலியும் சகோதரி மகளா வாசம் செய்ய இருக்கிறார்கள் காலை நேர பிரியரை. ஆமேன், ஆமேன். என்ன கேள்வியம்மா?
3: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்?
2: அவங்க யாரும் இருக்கீங்க அப்படி செய்யறார்கள்.
3: அநியாயக்காரர்
2: வரும், அப்படி வருமா?
3: புதிய
0: அப்படி என்று சொல்லி சொன்னால் வா பொறுங்குறோம்.

0: எந்த அதிகாரத்துல இருக்கு?
1: சரி, தீத்து முதலாவது அதிகாரத்துல இருக்குது.
2: அது தீத்துக்கு 1:11 சரியா?
1: அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவர்கள் யார்? இல்ல, பைபிளின் படி
3: தன் ஆத்மாவை
1: பாதாளத்தை போல விரிவாக்குகிறவர் யார்?
2: அது நிமித்தம் பாதாள விரிவாக்கி மட்டுமில்லாமல்
1: பழைய

0: அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தி ஆகாமல் மரணத்துக்கு சமமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாய் கூட்டிக் கொண்டாலும் மண்டு முடியுது. அகங்காரி அப்ப அக்கிரமம் செய்த அகங்காரி
1: வேதத்தில்
2: அது சங்கீதத்தில் வருது சரியா?
1: இல்ல
0: அப்சலோம்
1: இல்ல
0: அப்சலோம் இல்லாட்டி இவன் தான் என்ன
1: என்ன
0: பேர் சொன்னீங்களம்மா?
2: அதாவது இறைமையால வசனமா சொல்லுது?
1: இல்லை
2: இறைமையாலதான் வருகுது. அவன் நாவு கூர்மையான அம்பு, அது கபடம் பேசுகிறது.
1: இல்ல கபடஸ்தன் இருக்குது. அவன் யார்?
2: அவன் கபடஸ்தன்.
1: எப்படிப்பட்டவன் அல்லது
0: அப்படி வாரீங்களா?

0: கபடஸ்தன் யாருன்றது அங்க இருக்கிறீங்க, யாருன்னு கேட்கல. கபடஸ்தன் என்ன?
1: பிரபஞ்ச அவன் அப்படிப்பட்டவன்.
2: கபடஸ்தன் என்று சொன்னால் மல்கி அவுண்டு பதினாலா பலியிட கபடஸ்தன், அதாவது வந்து தன் மந்தையில் இருக்கையிலே கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அப்படியா?
1: சபிக்கப்பட்டவன். கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன்
0: நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்.
2: விற்று
1: கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன் ஜார்.
0: பவுல்
1: இல்லை,
3: திமோத்தேயு
1: இல்லை,
0: பவுல் இல்லையா?
1: இல்லை.
2: கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன்.

0: யூதாவையும்
1: குமாரரையுமா?
2: யூதாவையும் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். பூமி அதிர்ச்சியை குறித்து தீர்க்கதர்சனம் உரைத்த தீர்க்கதர்சி யார்? நானே அதுக்கு பதில் போடுவார். ஓகே, பூமி அதிர்ச்சியை குறித்து தீர்க்க தர்சனம் உரைத்த தீர்க்கதர்சிகள் யார் யார்?
1: எல்லா
0: இடத்துலயும்
2: ஆறு பேர் இருக்கலாம்.
3: சொன்ன வரும்
2: இல்ல
3: எஸ்ஐ கேள் எஸ்ஐயா

0: இந்த மத்தேயுல இருக்கு ஆண்டவர் வருதோ
1: இயேசு கிறிஸ்துவன் சொன்னவர் 24:7 சகரியா யோவேல் ஆமோஸ்
2: யோபு சொல்லிருக்கிறாரா
1: யோபு இல்ல யோவேல்
3: யோபுல சொல்லப்பட்டிருக்கு மற்ற ஆதியாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரியா
1: இல்ல ஆதியாமம் இல்ல அதிகாமத்துல நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படையில தீக்க தரிசனம் சொல்லல ஒரு தினம்
3: இல்ல பூமி அதிர்ச்சி தானே
1: பூமி அதிர்ச்சி குறித்து
3: தீக்க தரிசனம் 1:9-10 வருது நினைக்கிறேன் அதுக்குள்ள எர்த்குவேக் சொல்லி போட்டிருக்காங்க இல்ல
1: அதுக்குள்ள வராதா அது பூமி அதிர்ச்சி நடந்திருக்கலாம் ஆனா நான் கேட்டது தீக்க தரிசன முறை
3: மல்கியா சொல்லி இருக்கிற மல்கியா சகரியாலும் சொல்லி இருக்கிற சரிதானே
1: மல்கியா இல்ல சகரியா
3: சகரியாவா அப்ப மல்கியா 1:4 என்ன சொல்லப்படுது வாரம் பாத்துருவோம் இருக்கேன்

0: அது ஏதோ உயர் நாம் எளிமையாக்க எளிமைப்பட்டோம், ஆனாலும் பழைய பாலானவைகளை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதுதானே
1: மல்கியா உண்டுனா இல்லையா? பூமியை சென்று மாதிரிதான் போட்டுக்கிறான். என்னது எனக்கு எப்படி போட்டாங்கன்னு தெரியும். ஏதோ மென்யா ஏதோ உண்மையான ஆனால் பல கிடக்கிறவர்கள் திரும்ப கட்டுவேன். கத்தர் அவர்களை கட்டுவார் நட்டுவார். எல்லை துன்மார்க்கு எல்லைகள்லாம் கத்தர் என்று நினைக்க சின்னம் வைக்கிறார் சொல்லுகிறார். ஓகே சரி ஓகே.
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று இருக்கிறது முக்கியமானது. அது என்ன?
1: என்ன ஆதி முதல் டபுளாங்க எனக்கு
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று எங்களுக்கு மனுஷராகிய எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். அது என்ன?
2: வானவில் வானவில்
0: இல்லை
1: நித்திய ஜீவனை குறிச்சு தான் புதிய
0: நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தீத்து ஒன்று மூண்டில
1: இருக்கு சொல்லப்பட்டிருக்கு.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
1: அது சங்கீதம் 107 வருது.
0: யா
1: ஆனால் யாரை குறித்து சொல்லப்படா சங்கீதம் பத்தி எடுத்தா தான் தெரியும். அதுல சங்கீதம் 107
3: சொல்லுங்க ஐயா.
1: சத்தத்தை காணல எடுத்து பாருங்க ஐயா.
3: என்ன கேள்வி?
1: நீங்க சங்கீதம் 107 எடுத்து சொல்லுங்க. யாரு பாத்திய அனுப்பி குணமாக்குறாரு சொல்லப்படுது?
3: சங்கீதம்
0: 107 கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
3: சங்கீதம் 107 இருக்கா?
1: தங்கள் ஆபத்தை கதிர நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்கள் ஆத்துமாக்கள் என்னை ஆசிரிப்பதில் சொல்லுங்க தங்கச்சிருவா சிஸ்டர்.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது?

0: ஆபத்திலே நோக்கி கூப்பிடுறோம் இல்லையா?
1: ஆமே.
2: பத்தொன்பதாவது வசனம்
0: ஆபத்திலே நோக்கி
1: கூப்பிடுறதும் 20 சேர்த்திருக்குது. ஆபத்திலே கத்தலை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் இக்கட்டுக்கு அவர் நீக்கலாக்கி
0: ரசிக்கிறார்.
1: வேதத்திலே வைத்தியர் என்பதை குறிக்கும் முதலாவது இடம் பெற்ற வசனம் அல்லது இடம் எது? இல்ல
0: இல்ல இல்ல, அது பழைய ஏற்பாடுல வருது.
1: என்ன?
0: நானே உன் பரிகாரியாக கத்தர் அதை சொல்றீங்க?
1: இல்ல, வைத்தியர் இருக்குது.
0: வைத்தியர் இருக்கா?
1: அன்பின் சீசன் சிறைப்பட்ட தீவு
0: என்ன?
1: தீவுகளில் மிகவும் அழகானது.
0: பாருங்க பாருங்க பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு பத்மஸ் எங்க இருக்குது இப்ப? பஸ்மு தீவு எங்க இருக்குது?
1: தீப்பு தீவு அத சொல்றது
0: கிரீஸ்ல எக்கச்சக்கமான தீவு இருக்கு, அதுல ஒரு சின்ன தீவு தான் பத்மஸ் தீவு.
2: கிரீஸ்ல

0: லட்சக்குமார் குடியெல்லாம் ஆக்கலாம் செத்து போச்சனும். பிரான்ஸ்ல ஒரு பக்கம் போயிட்டு
1: போயிட்டுதோ
0: பிஎல் இடம் போகுது. ஜெர்மன்ல எரியுற நிலைமைக்கு வந்துருக்கு. இப்ப நாப்பத்தொண்டு என்ன பாட்டுல போகுது, நல்ல காத்தடிக்குது, மழை வரும் சொன்னாங்க. நிறைய பாப்போம் கத்திரி சோதரம்.
1: தீவுகளில் மிகவும் அழகானது எது?
0: அழகான தீவு என்று சொல்லி சொன்னா நீங்க பைபிள வச்சு
1: கேட்டீங்களா? பைபிள வச்சுதான் கேக்குறேன்.
0: அப்படி பைபிள வச்சு கேக்குறேன்னு சொன்னா உண்மையா மாலதீவு எடுக்கலாம். அழகான தீவு
1: அழகான
2: தீவு இல்லங்க
1: வேதத்தின்படி.
0: என்ன நீங்க அழகான தீவு இல்லங்க சிரிக்கிறீங்க?
2: சமுத்திர கரதுரையிலே குடியிருந்து அநேக தீவுகளின் ஜனங்களோடு விசாரம் பண்ணுற தீவு நோக்கி கத்ராய ஆண்டவர் உழைக்கிறது என்னவென்றால் தீர்வே நீ உன்னை பூர்ண
0: பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கு அந்த காரியம் வந்து தீரு என்று சொல்றது அந்த இடத்தான் குறிக்கு தீர்த்த தீவத்தம் அந்த இடத்துல. அது இப்ப என்ன பேர்ல இருக்கோ தெரியாது, செக் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த தீவன் சொல்லி. கடலின் நடு மையப்பயத்தில் தாவரம் இருக்கிறது, உன்னை கட்டினவர்கள் உன்னை பூர்ண வடிவாய் கட்டினார்கள். இது நான் நினைக்கிறேன். எங்க வர போ சைப்ரஸ் அதிட்ட வருமா? சைப்ரஸ் பாப்போம். சரி அடுத்த வாங்க.
1: சேவான் நிமித்தம் எழும்பின உபத்திரத்தினால் அல்லது உபத்திரத்தினாலே சிதறப்பட்டவர்கள் எந்தெந்த நாடுகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது?
2: ஆசியா
1: இல்ல
2: இல்ல சிரியா
1: என்னன்னா
2: சிரியா சிரியா
1: இல்ல
2: என்ன கேள்வி?
0: நாடு சீப்ரு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுத்தி திரிந்தார். சரியா?
1: அப்போ சொல்ல பதினொன்று. ஓகே. ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வலோகத்தில் எவ்வளவு நேரம் அமைதி உண்டானது?
0: அரை நிமிஷமும் அரை மணிச்சு வருது.
2: மூன்று மணி நேரம்.
0: நேனே அப்படி வராதையா?
2: மூன்று நாட்கள்.
0: மூன்று
2: நாட்கள்
1: இல்ல
0: அப்படி வராது ஐயா. அது குறை ஐயா. ஏழாம் திரை
2: மூன்று வாரங்களா?
1: இல்லை.
0: வாரம் பொருங்க பயவுள்ள பார்த்துருக்க ஏழாம் நித்ரா கிட்டது இத்தனை நிமிஷம் என்று சொல்லி சொல்லி இருந்தேன் பார்த்தேன்.
1: சொன்னீங்க
0: சரி. இதுல வந்து ஏழாம் முத்திரை உடைக்கிற வேளையிலே

0: சோ இவரு வந்து பூமியின் நான்கு திசைகள்
1: சொன்னீங்க தானே
0: என்ன
1: வழிபடுத்தல் எட்டு ஒன்றில இருக்குது
0: ஆயிரம்
1: வெள்ளி காசு கொடுத்தவன் இல்ல ஆபிராமுக்கு ஆயிரம் வெள்ளி காசு
2: கொடுத்தவன்
1: கத்தர் பட்சத்தில் துணை நிக்க வராததனால் சபிக்கப்பட்டவன் யார் இல்ல
3: என்ன திரும்ப சொல்லுங்க என்ன கேள்வி
1: கத்தர் பட்சத்தில் துணை நிக்க வராததினால் சபிக்கப்பட்டவன் யார்
0: வேலை அசதியா செய்வோனா
1: இல்ல
3: எடுத்து சாப்பிட்டு
1: இல்ல இல்ல நியாயாதிபதிகள் 5:23 இருக்கு
0: நியாயாதிபதிகள் 5:23
3: மோரோசை சபியுங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர்

0: Muros.
1: Muros.
0: Muros también, ¿no? Los muros están y a firme de ahí.
2: Muros están en Nara.
0: Sí, ya Muros están ante
1: Chalabri. Fir
0: en la Fir.
2: Ante Fir. Fir en la Nardica, la Vidica, Alca.
1: Alca.
0: Muros
2: están en el que está en el que está en el que está en el que está en el
1: que está en
0: el
2: que está en el que está en el
0: que
2: está en el
3: que está en el que está en el que está en el que está en el
0: இதுல ஆங்கில வேதம் சொல்லுது சீரூஸ் அண்ட் என்ன மேரூஸ் போட்டிருக்கு ஐயா செட் ஏஞ்சல் ஆஃப் லார்ட் அந்த வசனத்துல வருது ஐயா ஆங்கில வேதாந்தத்தில் போட்டிருக்கு வருது MOR MEROZ வருது
2: இந்த வசனம்
0: 23 நான் நினைக்கிறேன் ஜெனச்சொன்ன மாதிரி மோரோஸ் தனிப்பட்டால இருப்பார் மோரோசையும் சாவியுங்க அதுக்கப்புறம் அவன் குடிகளையும் அந்த அந்த ஜனங்கள் அந்த அந்த இடத்துல இருக்கிற குடிகளையும் சாவியுங்கள் என்று கத்தர் தூதரானவர் சொல்லுகிறார் அவர் கத்தருடைய பட்டணத்திற்கு வரவில்லை இருக்கலாம் அப்படி ஏன்னா பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர் கத்தருடைய பட்சத்தை துணைக்க வரவில்லை சரிதானே ஐயா அப்படின்னா தனிப்பட்ட மரசனம் தான் சொல்லப்படுது ஐயா
1: முதலாவது சொல்லப்படுது மோரோஸ் இரண்டாவது சொல்லப்படுது
2: நாடண்டு அதன் குடிகளும்
1: குடிகளும் மோரோஸும் அவன் குடிகளும்
2: இங்க இருக்கு மோரோஸ் இஸ் எ சிட்டி மென்ஷன்ட் இன் தி புக் ஆஃப் ஜட்ஜஸ் Cursed for falling to aid, failing to aid Israel. Moros is a city. Moros is a city. Song of song Deborah illa edho solli irukanga
0: varum porunga ya var oru nishan illunga ya onna rupa murga ainde dilu endrikkum rupa murga
2: சிசராவோட யுத்தம் பண்ணக்க உதவி செய்யல அந்த நாட்டு மக்கள்
0: நியாயாதிபதிகள் தானே என்ன
2: ஆமா
0: பார்வைக்கு சொல்லி மூரோஸ் சபியங்கள் குடிகளை சபிக்கவே சபியங்கள் கத்துக்கிறார் ஓகே அடுத்த வழிக்கு போங்க ஐயா
1: எலியாவின் பலிபீடத்தில் மொத்தம் எத்தனை தண்ணீர் குடம் தண்ணீர் ஊற்றப்பட்டது
2: போட்டது நீங்களா
1: என்னண்ணா
2: ஒரு கேள்வி போட்டிருந்தவ இந்த எலியா எத்தனை குடம் தண்ணி என்ன 50 குடமா
1: இல்லை இல்லை
3: 7 குடம்
1: இல்லை
2: 450 குடமா
1: இல்லை
2: கேள்வி ஒன்று போட்டிருந்தது இந்த பேஸ்புக்கில் எத்தனை குடம் உண்டு மூன்று குடம் ஏழு குடம் ஐம்பது குடம் ஏதோ ஒன்றெல்லாம் போட்டிருந்தது.
0: ஆன்சரை பார்க்கல. பாருங்க பார்த்து சொல்றேன்னா இருக்கு.

0: 2000 கூடமா?
1: இல்லை, ஒன்று ராஜாக்கள் 18, 33, 35 மட்டும் பார்க்கணும். முதலாவது முறை 4 குடம், ரெண்டாவது முறை 4 குடம், மூன்றாவது முறை 4 குடம், 12 குடம் எல்லாமா ஊற்றப்பட்டது.
0: பின்பு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாக தகவல் ஊட்டுங்கள், பின்பு ரெண்டாந்திரம் ஊட்டுங்கள் என்றார்கள். ரெண்டாந்திரம் ஊட்டினார்கள், அதன் பின்பு மூன்றாந்திரம் அப்படியே ஊட்டுங்கள் சொன்னால் 4, 3, 12. சரி, ஓகே.
2: 34 மேலையும் ஒவ்வொன்றும் வித்தியாசம் கூப்பிடுறது. 12 இல்ல
0: ஐயா, இது சரி ஐயா. அந்த மகேந்திரம் ஐயா, அந்த வசனத்தை பாருங்க ஐயா.
2: 4 குடம் பழியின் மேலும், அதையும் கேட்டு இருக்கோம்.
0: அந்த 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனின் பழி மேலும் புறகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். அப்ப ரெண்டும் கலந்து வருது ஐயா, பழியும் புறகும் வருது. அப்படியே ஊற்றுங்கள் சொல்லியிருக்காங்க.
2: என்ன
1: வாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனின் கட்டிலின் நீள மகளன்
0: சொல்லுங்க.
2: என்னன்னா 18
1: இல்லை
0: மனிதருடைய கை முளத்தின்படியே 9 முள நீளமும் 4 முள அகலவுமா இருந்தது. அவன் அம்மோ, அது அம்மோன் புத்தருடைய ராப்பா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா. 9 முள மெத்தினடி, 9 முதல நீளமும் 4 முள அகலம். 9
3: முளம்
0: தன்னை
1: எங்கே தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். கடைசி நாட்களில் என்ன சொல்லி அனைகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு கூறினார்.
0: அதாவது இயேசு அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இங்க வாங்க இயேசு, இங்க இருக்கிறான்னு. இப்ப ஆப்பிரிக்கா போகணும், அங்க போகணும், இங்க போகணும், கடைசி அங்க போனாண்டு. சரியா,
1: கடைசியா அந்தவர் வந்துடுவாரு என்ன? ஓகே,
0: இப்ப அதான் இப்ப வந்து அங்க பார்த்தா அங்க அந்த ஆபிஷா ஊழியக்காரர்கிட்ட ஆப்பிரிக்கா கூடுறாங்க, அங்க அந்த ஊழியக்காரர்கிட்ட இந்த இடத்துக்கு ஓடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்காங்க. பேசா கதவை புட்டி போட்டு முழங்கால் பட்டி அரைக்கா ஜெபம் பண்ணா சரி வராது, அவங்க ஓடி திரியணும்.
3: ஐயா, தீர்க்க தரிசி என்று போட்ட உடனே இன்னும் கூட ஓடி போயிடும்.
0: அது என்ன பிரச்சனை என்றால் ஐயா, அவங்க இந்த இப்ப இப்ப பிசாசின் தந்திரம் ஐயா. இப்ப பாருங்க, இவங்க அவங்க ட்ரிக்ஸ் பிசினஸ் கண்டு கொண்டாங்க. பிசினஸ்ல வந்து என்ன ஐயா, இப்ப தீக்கிரசி ரெண்டு போட்டோம்னா ஓகே, எல்லாரும் வருவாங்க. உடனே ப்ராஃபிட் ரெண்டு போடுறது, ப்ராஃபிட் ரெண்டு சொல்லி எங்க எந்த இடத்துல போட்டிருந்தது? பழைய ஏற்பாடுல எந்த இடத்துலயும் ஆபிரகாம் தான் ப்ராஃபிட் ரெண்டு போட்டவர் இல்லையே. ஆபிரகாம் தீர்க்கதரிசி ஜனங்களால் அழைக்கப்பட்டார். அதுல ஆபிரகாம குறி சொல்லப்படுது. ஏன்னா வந்து தீர்க்கதரிசி என்று

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும், சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4 வருஷம் சீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமுமாயிருந்தது. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், மூன்றாவதாய் இருக்கிறது 7 முழ அகலமுமாயிருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டுச் சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டுவரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3 அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்தரங்களாலும் வலைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோட இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களில் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மர வேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான். அதன் முன் இருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாயிருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களின் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்திற்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சந்நிதி ஸ்தானம் முன்புற மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்தது. அதை பசும்பொன் தகட்டினால் மூடினான். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும்பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேரூபின்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாயிருந்தது. கேரூபினுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் கேரூபினின் மற்ற செட்டை 5 முழமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாய் இருந்தது. மற்ற கேருபினும் 10 முழமாய் இருந்தது. இரண்டு கேரூபின்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாயிருந்தது. ஒரு கேரூபின் 10 முழ உயரமாயிருந்தது, மற்ற கேரூபினும் அப்படியே இருந்தது. அந்த கேரூபின்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேரூபின்களின் செட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேரூபின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேரூபினின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாயிருந்தது. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருந்தது. அந்த கேரூபின்களை பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேரூபின்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான். உள்ளும் புறம்புமாயிருக்கிற ஆலயத்து தள வரிசையையும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 1/5 ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேரூபின்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேரூபின்களிலும் பேரீந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் 4/1 அதன் 2 கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. அவைகளில் கேரூபின்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்து சித்திரங்களுக்கு சரியாய் செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். 4 வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11 வருஷம் பூல் என்னும் 8 மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்ட திட்டத்தின்படியே 1 குறையாமல் கட்டி தீர்ந்தது.
1: எரேமியா 32 நேபுகாத்நேச்சாரின் 18 வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10 வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரமனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டு இருந்தான். ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோடே பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும். அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான், நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோடே யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமெயேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக் கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமெயேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்துக்கு வந்து, பென்யமீன் நாட்டு ஆனதோத்தூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்குண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமெயேலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலை கிரயமாகிய 17 சேக்கல் இடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்து கொடுத்த பின்பு நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயேலுடைய கண்களுக்கு முன்பாகவும், கிரய பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும், காவற்சாலையின் உச்சத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும், அதை மாசேயாவின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாரூக்கினிடத்தில் கொடுத்து, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாரூக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்தில் வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். நான் கிரய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆயிரம் தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும், பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும், அவனவனுடைய கிரிகைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி, இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாய பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கை எல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்தின் நிமித்தமும் பஞ்சத்தின் நிமித்தமும் கொள்ளை நோயின் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீ சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதாயிருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலை கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீ கொளுத்தி இதை சுட்டரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான வழிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்கைகளினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அது எனக்கு கோபம் உண்டாகவும் எனக்கு உக்கிரம் உண்டாகவும் நான் அதை என் முகத்தை விட்டு அகற்றுகிறதற்கு ஏதுவாகவும் இருந்தது. எனக்கு கோபம் உண்டாகும் படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் இப்படி நடக்கும். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவிகொடாமற் போனார்கள். அவர்கள் என் நாமம் பறிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவறுப்புகளை அதிலே வைத்தார்கள். அவர்கள் போலேகுக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னும் உடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவறுப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மையுண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும். பென்யமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலை கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை
0: மார்க்கு 6 அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கே ஆகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அவருடைய பெயர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனை போல் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்டபொழுது, அவன் நான் சிறைச்சேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னதின் நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவன் காத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால் ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறுபெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதுமல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையமிட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுது ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்தில் அவனை சிரசேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஒரு இடத்தில் தன்னித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கனேசரே தன்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடித் திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வழிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். வெளிப்படுத்தல் 5:9-10. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நித்தியத்திலும் கூட நினைவு கூர்ந்து நன்றியினால் நிரம்பி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றார்கள். பரலோக தேவன் எமக்காக பூமியில் இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்றால் அது எவ்வளவு மேன்மையானது என்பதை சிந்தித்து பாருங்கள். அது விலையேற பெற்ற இரத்தம் என்று பேதுருவும் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை அண்டை வந்து பயபக்தியோடும் ஜெபத்தோடும் நாம் நிற்க வேண்டும். எங்கள் உச்சந்தலைமுதல் உள்ளங்கால் வரை கிறிஸ்துவின் இரத்தம் கடந்து சென்று கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கட்டும் என்று நாள் முழுவதும் நினைவு கூறுவது நல்லது. இன்றைய நாளிலும் நாம் இந்த இரத்தத்தின் வல்லமையில் நிரம்பி வாழ எங்களை ஒப்புக் கொடுப்போம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது என்று பார்க்கின்றோம். அந்த கெத்செமனேயின் இரத்தம் என்னுடைய உள்ளத்தில் விழும் என்றால் அந்த ஜெப ஆவி என் இருதயத்தை இன்னும் பற்றி எறிய வைக்கும். அத்தோடு விண்ணப்பத்தின் ஆவியையும் மத்தியஸ்த ஜெப ஆவியையும் எனக்குள் கொண்டு வரும். கிறிஸ்து எமக்காக சிலுவை மரத்தில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே. குற்றமற்ற மாசற்ற இரத்தம் எங்களுக்கு நித்தியத்தை காண வைத்தது. கர்த்தர்நாமே, இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 35:10. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகிறது, சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டீராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியாய் மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 9 நாம் வாசிக்கையில், அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால் அன்னாள் நீண்ட நாட்களாய் இல்லாதாள். இதனால் அவள் தன் நாச்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியில் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், காயப்பட்டவளாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர் சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசிர்வதித்துக் கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதையும் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள்